நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்தியலை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 மெகாஹெர்ட்ஸிலும் இன்றைய நமது காலை ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 10 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடி மாதம் 16 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் தேதி சனிக்கிழமை. இனி சுத்த சாவேரி ராகத்தில் மங்கள இசை கேட்கலாம்.

0: சுத்தசாவேரி ராகத்தில் மங்கள இசை கேட்டீர்கள். இனி
1: குறள் அமுதம்
2: இனியவை கூறல் 10 அதிகாரம் முதல் குறட்பா.

இன்சொற்களாவன வஞ்சனையில்லா அன்போடு கலந்த மெய்ப்பொருள் உணர்ந்தவரின் சொற்களேயாகும்.

0: குரளமுதம் கேட்டீர்கள்.
1: உள்ளத்தில் மகிழ்ச்சி நிறைந்து உதட்டில் புன்னகை மலர, இன்று நம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலை வரிசைகள் தரும் நிகழ்ச்சிகளின் நிரல் இதோ. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூம். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள். 6:15 தெய்வீக கானங்களோடு ஆனந்த ராகம். 6:35 ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை, இதில் மடல் மாணிக்கம். 6:45 மாநில செய்திகள். 6:55 சேலம் பிராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நாள் மலர். 7:00 சுழல் விளக்கு, தொடர்ந்து மலரும் காலை மலர், இதில் சேவை செய்திகள், காய்கனி விலை நிலவரம், குழந்தைகள் நல மருத்துவர் தி சாமிநாதன் அவர்கள் பங்கேற்கும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெறும். 8:00 மனம் விரும்பும் புத்தம் புது பாடல்களோடு இது ராகம். 8:30 திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூமின் இதய ராகம். 8:50 சர்மரோக நிவாரண செய்பால் வழங்கும் இன்று ஒரு தகவல். 9:00 திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூமின் வசந்த அழைப்பு. அரிதாரம் பூசும் வசனங்கள், நாடக கலைஞர் ஆவணப்பட இயக்குனர் பாம்பே கண்ணன் அவர்கள் பங்கேற்கும் நேரலை. 10:00 நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் அவ்வப்போதைய நிலவரத்தை தொடர்ந்து போடு ஆட்டம் போடு. 10:30 இருபட பாடல்கள், முதல்வன் அன்னியன் திரைப்பட பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 11:00 திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூமின் சரிகம ரசிகம ஹமீர் கல்யாணி ராகத்தில் அமைந்த திரை இசை பாடல்கள் விளம்பரம். 11:30 ஸ்டம்ப், நண்பகல் 12:10 மங்கையர் உலகம், வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கான பாதை. 12:50 பாப் கார்னர், மொழிகளை கடந்த இசை அனுபவம். 1:00 மதுரை கீதம். 1:45 மாநில செய்திகள். பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம், மாற்றம் தரும் மல்பெரி, நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கரூர் புலுதேரி வேளாண்மை அறிவியல் நிலைய பண்ணை மேலாளர் என் ஸ்ரீதர் அவர்கள். 2:30 மணிமலர், இதில் லிட்டில் ஸ்டார். கலை திருவிழாவில் மாநில அளவில் முதலிடம் பெற்ற பி ஹரிஸ்ராஜின் நேர்முகம், தொடர்ந்து பல்சுவை நிகழ்ச்சி. வழங்குவோர் திருச்சி திருவரம்பூர் வடக்கு துவாக்குடிமலை ஊராட்சி நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். நிறைவாக தெரிந்து கொள்வோமா ஆகியன இடம்பெறும். 3:00 இசைத்தூரல். 4:00 திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூமின் வண்ணக்கோலங்கள். 5:00 இடைக்கால கீதங்களோடு இதமாய் வரும் பொன் மாலை. 6:00 ஆரவாரம். 6:15 உணவே மருந்து, வழங்குகிறார் உணவு மற்றும் ஊட்டச்சத்துத்துறை உதவி பேராசிரியர் எஸ் ஷீரின் அவர்கள். 6:30 மாநில செய்திகள். 7:00 முதல் அலைவரிசையில் காலை 10:45 சயின்ஸ் பீடியா, இந்திய அறிவியல் ஒளி, பி சி ராய் குறித்த தொகுப்பு இடம்பெறும். 7:25 உழவர் உலகம், சுயசார்பு வேளாண் காடுகள், நேர்முகத்தில் பங்கேற்கிறார் புதுக்கோட்டை பி சுந்தரராஜ் அவர்கள். 8:00 இரவு இசை இனிமை. 9:15 இசைந்து வரும் இனிய ராகம். 10:00 ஞாபகம் வருது. இனி முதல் அலைவரிசையில் எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கிடையே காலை 8:00 ஒத்துழையாமை இயக்க தினம் உரை வழங்குகிறார் முனைவர் எஸ் பகவதி பெருமாள் அவர்கள். 8:30 நேற்று மாலை தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள், இந்திய குடியரசுத் தலைவர், மத்திய உள்துறை அமைச்சர் மற்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் பதக்கங்களை காவல்துறையினருக்கு வழங்கி சிறப்பித்த வானொலி தொகுப்பு கேட்கலாம். 9:00 அரங்கிசையில் என் விஸ்வேஸ்வர் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டு ரசிக்கலாம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.

0: எம் குருராஜ் அவர்கள் மோசிங். 11 மணிக்கு திரையிசை, நண்பகல் 12:10 சங்கீத சாரலில் எஸ் தண்டபாணி அவர்களின் வயலின் இசை கேட்டு ரசிக்கலாம். 7:00 ஈரோடு மாவட்ட செய்திமடல் இடம்பெறும். 8:15 நாடாளுமன்ற செய்திகள் வாராந்திர விமர்சனம். இவை அவன் நமது திருச்சிராப்பள்ளி வானொலி அலை வரிசைகளில் இன்று வளமர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சிகளை கேட்ட மகிழ்ச்சியா இருங்கள். இனி கேட்கலாம்
1: நேரம் 6 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. வன்முறையும் வெறுப்பும் எந்த பிரச்சினைக்கும் தீர்வாகாது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் நேற்று மாலை ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு வரும் நன்கொடைகளை கட்டுப்படுத்த வகை செய்யும் திருத்த மசோதாவை அடுத்த வாரம் மக்களவையில் தாக்கல் செய்ய அரசு திட்டமிட்டுள்ளது. அரசு பள்ளிகளில் விளையாட்டு ஆசிரியர் பணியிடங்கள் 50% காலியாக இருப்பதாகவும் அவை விரைவில் நிரப்பப்படும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் சட்டவிரோதமாக தடையை மீறி செயல்பட்டு சாய ஆலைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பால்வளத்துறை அமைச்சர் திரு விஜயலட்சுமி கூறியுள்ளார். தமிழகத்தில் உள்ள தொழிற்பயிற்சி நிறுவனங்களில் மாணவர்களின் நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 14 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு அறிவித்துள்ளது. சென்னை துறைமுகத்தில் இருந்து கனிமங்களை ஒரே நாளில் அதிகளவில் ஏற்றுமதி செய்து சாதனை படைக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் நோக்கில் தூத்துக்குடியில் நேற்று விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்தது. ஈரானின் எரிசக்தி இலக்குகளில் குறிவைத்து அமெரிக்கா மீண்டும் தாக்குதல் நடத்தக்கூடும் என்று அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. பலுசிஸ்தானில் போராட்டம் நடத்தி வரும் நபர்களை பாகிஸ்தான் ராணுவம் கைது செய்து மறைவிடத்தில் கொண்டு சென்று துன்புறுத்துவதாக சர்வதேச பொது மன்னிப்பு சபை குற்றம் சாட்டியுள்ளது. யுக்ரைன் பேட்ரியாட் இடைமறிப்பு ஏவுகணைகளை தயாரிக்க அனுமதிப்பது தொடர்பான திட்டங்களில் அமெரிக்கா எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியுள்ளது என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா வெள்ளிப்பதக்கமும் யஷ்வீர் சிங் வெண்கலப் பதக்கமும் வென்றனர். ஜூடோ போட்டியில் இந்தியாவின் அஸ்மிதா தே மற்றும் ஹர்ஷ் சிங் தங்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளனர். இதுவரை காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 5 தங்கம், 12 வெள்ளி மற்றும் 6 வெண்கலம் என 23 பதக்கங்களை வென்றுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி வருவது பாரதிப்பண்.

0: any circumstance. At the Commonwealth Games in Glasgow, India delivered another outstanding performance yesterday, clinching historic gold medals in judo, securing a memorable double podium finish in the men's javelin throw, winning a first ever bronze medal in the decathlon and booking places for 10 boxers in their respective finals. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10
2: ஆகாஷ்வாணி. இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள்.
3: அறம் செய். அறம் என்ற சொல் இன்றைய கணிப்புரி தலைமுறைக்கு சரியாக புரியவில்லை. நிறைய பேர்கிட்ட போய் அறம் அப்படின்னா என்ன தம்பி அப்படின்னு கேட்டால், அறமா சார், இது மாதிரி தீட்டுவாங்களே அதுவா அப்படின்னு கேட்குறாங்க. காரணம், அவர்களுக்கு வேற்றுமொழியில் படித்ததனால் அறம் என்கின்ற வார்த்தை தெரியவில்லை. ஏன், நம்முடன் இருப்பவர்கள் பலருக்கும் அறம் என்கின்ற வார்த்தைக்கு முழுமையான பொருள் தெரியவில்லை, அதனுடைய தெளிவான அர்த்தமும் புரியவில்லை. காரணம், சிந்திக்க விடுவதில்லை இந்த சிறுவகுப்பு பாடங்கள். மனப்பாட கீறல்களே மாணவ கேசட்டில் கணக்காக பதிவு செய்யப்பட்டுவிட்ட காரணத்தால் அறம் என்கின்ற வார்த்தை அவர்களுக்கு புரிவதில்லை. வள்ளுவரிடம் கேட்டோம், அறம்னா என்னாங்கயான். அவர் சொல்கிறாரு, அறம் எனப்படுவது யாதென கேட்பின் யாதொன்றும் தீமை இல்லாத சொலல். தீமை இல்லாத வார்த்தையை நீ பேசினாவே அதுதான் அறம். நம்மக்கிட்ட யாராவது வராங்க, அவங்ககிட்ட அன்பாக பேசுகிற போது, உண்மையாக பேசுகிற போது அதுவே அறமாக மாறும் என்கின்ற அற்புத செய்தியினை வள்ளுவர் செதுக்கி வைத்திருக்கிறார். இந்த அறத்தினை நாம் பேசுகிற போதே நம்முடைய செயலும் நற்செயலாக மாறிவிடும். அந்த நல்ல செயல் அன்பாகி அருளாகி அதுவே அறமாகி உரமாக மாறும். உற்றவர்களுக்கு, உறவினர்களுக்கு, மற்றவர்களுக்கு அது பயன்பாடாக அமையும். அதனால்தான் நம்ம வள்ளலார் அவர்கள் சொல்லுகிற போது ஒரு அற்புதமான வார்த்தையை சொன்னார். சடங்குகள்லாம் வேணாம்பா, நீங்கள் இறந்த வாட்டி சாப்பாடு வைக்கிறீங்க அது வேணாம், இருக்கிற போது உன் பெற்ற தாயை நன்றாக கவனியுங்கள், அவர்களுக்கு சோறு போடுங்கள், அதுதான் அறம் என்று வள்ளலார் சொல்கிறார். அதில் எவ்வளவு பெரிய அர்த்தம் அடங்கி கிடப்பது என்பதை நாம் உணர வேண்டும், மற்றவர்களுக்கு உணர்த்த வேண்டும். பெரியோர் சொல் பேணி பிறளாது நின்று பரியார் அடியார் பரியார் கரியார் சொல் தேராது இமையான் என்கின்ற ஒரு அற்புதமான பாடலினை ஏலாதி சொல்லும். மாறான் மண் ஆளுமா மாற்று என்று முடிக்கின்ற அந்த ஏலாதி பாடல் எழுந்து நிற்கிறது. எது அறம்? உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதை மற்றவங்களுக்கு கொடு, அவங்ககிட்ட அன்பு காட்டு, அவங்ககிட்ட அருள் காட்டு, அதுதான் உண்மையான அறம் என்று ஏலாதி சொல்கிறது. எல்லோருக்கும் நல்லது செய்வது அறம். இல்லாதவர்களுக்கு எதிர்பார்க்காமல் நாம் என்ன செய்கிறோமோ அதுவே அறம் என்பதை நாம் அடுத்த தலைமுறைக்கு உணர்த்த வேண்டும். அப்படி உணர்த்துகிற போதுதான் புதிய சமுதாயம் அறத்தின் வழி நிற்கும். அதனால தான் உலக அரங்கமே அறம் சார்ந்த ஒரு இலக்கியத்தை படைத்தவர்கள் இந்த தமிழர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதன் வழி நாம் புதிய சிந்தனையை, அறத்தினை, அதன் கோட்பாட்டினை நாம் செய்ய வேண்டும். மற்றவர்களிடம் காட்டுகிற அன்புதான் அறம் என்பதை உணர்த்துகிற போது நம்மிடையே இருக்கிற சிக்கல் ஓடிவிடும், சிதைந்துவிடும். எனவே அறத்தோடு இருங்கள், அன்பாக இருங்கள் என்பதே இன்றைய செய்தியாக நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன்.
2: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள்.

திசையின்றி வீசும் தென்றலை ரசிப்பது போல் தினங்களை ரசித்திடுவோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனை இன்னிசையால் வரவேற்க வருகிறது ஆனந்த ராகம். முதல் பாடல் எம் எஸ் சுப்லட்சுமி பாடியது.

துன்பங்கள் விலகி இன்பங்கள் பெருக இறைவனை இனிசையால் வரவேற்றுக் கொண்டிருக்கிறது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இது ஆனந்த ராகம்.

இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். இது ஆனந்தராக நேர்களே, சேலம் சுகுவனபுரி ஸ்ரீ விஸ்வரூப சர்வமங்கல ஐஸ்வர்ய ஈஸ்வர பிரசன்ன நிலையத்தில் இன்று மாலை மணி 6:15 குசேல சரித்திரம் அவதூத சம்வாதம் ஹம்சகீதை என்ற தலைப்பில் பக்தி சொற்பொழிவு நடைபெறும். ஆனந்தராகத்தில் இனி TS செல்வகுமார் பாடிய பாடல் கேட்கலாம்.

0: இறைமனம் வீசி சென்றது ஆனந்த ராகம். இனி
1: வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆடித்திங்கள் 16 நாள் சனிக்கிழமை. இப்போது கேட்கலாம்.
2: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரு
3: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம்.
4: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் பாலுக்கு குறைவில்லை, சந்தோஷத்திற்கு அளவில்லை.
2: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை நிகழ்ச்சியில் இன்று மடல் மாணிக்கம்.
5: அன்புள்ள நாகேஸ்வரன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நல

0: நலமறிய ஆவல், உணவே மருந்து, மருந்தே உணவு என்ற முறையில் வாழ்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் இப்போ எல்லாம் தலைகீழால் போயிட்டுருக்கு. நமக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் மாத்திரைகளை மிட்டாய் கணக்கில் ஒவ்வொரு வேளைக்கும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறார். மாத்திரைகளில் இருக்கிற மூலப்பொருள் கொஞ்சம்தான், அதை மாத்திரையாக மாத்துறதுக்கு சேர்க்கிற மற்ற பொருட்கள் இருக்க அதனால் வர்ற உபாதைகள் என்னென்னு கடிதாசில் எழுதுறது. உணவு என்பது உடம்பை மட்டுமல்ல, மனிதனின் புத்தியையும் உணர்வையும் சுபாவத்தையும் வளர்க்குது. காரசாரமான உணவு மனிதனுக்கு கோபதாபங்களை கொடுக்குமா, அழுகிப்போன கெட்டுப்போன உணவு சோம்பேறித்தனத்தையும் மனச்சோர்வையும் தருமா, உடனடியாக செரிமானம் ஆகக்கூடிய காரம், புளி, உப்பு ஆகிய சுவைகள் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளே நல்ல எண்ணங்களையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுப்பதா பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல சாப்பாடு சமைக்கும்போது அதில் அந்த பொருட்களை கையாளுகின்றவரின் உணர்வுகளும் அந்த உணவுக்கு சொந்தக்காரரின் உணர்வுகளும் அந்த உணவுக்குள்ள ஊடுருவி செல்லுமா. நாகேஸ்வரன் ஐயா, நல்லவர்கள் தரும் உணவும் நல்ல எண்ணங்களால் சமைக்கப்பட்ட உணவும் நல்ல பலனை தரும், தீயவர்கள் கெட்டவர்கள் தரும் உணவு செரிமானமாகாமல் இடைஞ்சலை தருமா. நாம நல்லா இருக்கணும்னு நம்மை பெற்றவர்கள், மனைவி, மக்கள், நல்ல நண்பர்கள் நினைப்பார்கள். மற்றவர்களின் கையால் சாப்பிட்றதுங்கிறது வீண்தான். ஆனால் மனுஷன் போதும்னு சொல்கிறது சாப்பாட்டை மட்டும்தான், வேற எதுவும் பத்தவே பத்தாது. இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருப்பான். ஆசை யாரை விட்டது? ஆனால் சாப்பாட்டை ஓரளவு தான் சாப்பிட முடியும், அதுக்கு மேலே வயிறு கொள்ளாது. உணவில் பழங்களும் அடங்கும், பழங்களில் பல வகைகள் இருக்குது. நாவல் பழம் ரொம்ப பிரபல்யமான பழம்னு இதை சொல்ல முடியாது. இப்பப்போ மக்கள் இதை நிறைய வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நாவல் பழத்தில் ரெண்டு வகைகள் இருக்குது, ஒன்று உருண்டை, இன்னொன்று நீளமாக இருக்கும். உருண்டை ரக நாவல் பழத்தில் தான் மருத்துவ குணங்கள் இருக்குது. இதில் மாவுச்சத்து, புரதம், கொழுப்பு, கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து, அப்புறம் வைட்டமின் ஏ, வைட்டமின் இ, ஃபோலிக் அமிலம்லாம் இருக்குதான். நாகேஸ்வரன் ஐயா, சர்க்கரை நோயுள்ளவர்கள் தினமும் நாவல் பழச்சாற்றை மூணு வேளை சாப்பிட்டு வந்தால் சர்க்கரையின் அளவு கணிசமாக குறையுமா. நாவல் பழம் இரத்தத்தை சுத்தப்படுத்தி இரும்பு சத்தை அதிகப்படுத்துமா. இரத்தத்தில் கலந்திருக்கிற ரசாயன பொருட்களை நீக்கி சிறுநீர் வழியாக வெளியேற்றி மலச்சிக்கலையும் போக்குமாம் நாவல் பழம். நல்லா பழுத்த நாவல் பழத்தோட உப்பு அல்லது சர்க்கரை கலந்து சாப்பிட்டா வாய்ப்புண், வயிற்றுப்புண், குடற்புண் குணமாகுமா. மெலிந்த உடல் உள்ளவர்கள் இந்த பழத்தை சாப்பிட்டா உடல் தேரும்னு சொல்கிறாங்க. நாவல் பழம் உடல் வியர்வையை பெருக்கி தோல் நோய்கள் வராமல் பாதுகாக்குமா. மூல நோய் உள்ளவர்கள் நாவல் பழத்தை சாப்பிட்டு வந்தால் இந்த நோயின் தாக்கம் குறையுமா. இயற்கையான சமாச்சாரங்களை பயன்படுத்த தவறக்கூடாது. நாவல் பழத்தை விட்டுடாதீங்க. ஒரு நாவல் மர கண்ணு வாங்கிட்டு வந்து வைங்க மழை பெய்கிற இந்த நேரத்தில். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டுத்தீவனம் வழங்கிய உழவே தலை நிகழ்ச்சியில் இதுவரை மடல் மாணிக்கம் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: மாடுகளுக்கு ஆர்ஜிஎஸ் காமதேனு மாட்டு தீவனத்தை வாங்கி போடு. ஆர்ஜிஎஸ் காமதேனு மாட்டு தீவனத்தை சாப்பிடுற மாடுங்க அதிகப்படியான கொழுப்பு சத்து நிறைந்த பால் கொடுத்து நல்ல வருமானத்தையும் தரும். மாடுகளும் ஆரோக்கியமா இருக்கும்.
3: ஆரோக்கியமான மாடுகளுக்கு ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம்.
4: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம், பாலுக்கு குறைவில்லை, சந்தோஷத்திற்கு அளவில்லை.
1: நிகழ்ச்சியில் தொடர்ந்து கரூர் மாவட்டம் புழுதேரி வேளாண்மை அறிவியல் மையத்தில் தக்கை பூண்டு விதை விற்பனைக்கு உள்ளது. தேவைப்படும் வேளாண் பெருமக்கள் 94 88 39 38 49 என் மீண்டும் ஒருமுறை 94 88 39 38 49 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் மையத்தில் தரமான நெல் விதைகள் விற்பனைக்கு தயாராக உள்ளன. கோ 54 நெல் ஆதார விதை 1770 கிலோ இருப்பில் உள்ளது. கோ 56 நெல் ஆதார விதை 6180 கிலோ இருப்பில் உள்ளது. இந்த இரண்டு விதை நெல்லும் 1 கிலோ விதை 44 ரூபாய். இதேபோல கோ 55, கோ 52, கோ 59, கோ 54, கோ 56 இந்த விதைகளின்

விலை ஒரு கிலோ ஒன்றுக்கு 40 ரூபாய். கோ 55 நெல் உண்மை நிலை விதை 1567 கிலோவும், கோ 52 நெல் உண்மை நிலை விதை 2858 கிலோவும், கோ 59 நெல் உண்மை நிலை விதை 11036 கிலோவும், கோ 54 நெல் உண்மை நிலை விதை 60 கிலோவும், கோ 56 நெல் உண்மை நிலை விதை 2000 கிலோவும் இருப்பில் உள்ளன. இந்த நெல் ரகங்கள் தேவைப்படும் வேளாண் பெருமக்கள் நேரிலோ அல்லது பார்சல் சேவை மூலமாகவோ விதை நெல்லை பெற்றுக்கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பேராசிரியர் மற்றும் தலைவர், நெல் துறை, பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோவை 64 100 03. அலைபேசி எண் 98 65 00 69 33. எண் மீண்டும் ஒருமுறை: 98 65 00 69 33. மின்னஞ்சல் முகவரி: rice@tnau.ac.in, அதாவது rice@tnau.ac.in என்ற முகவரியில் தொடர்பு கொள்ளுமாறு கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் மையத்தின் தலைவர் அறிவிக்கின்றார். புதுக்கோட்டை மாவட்ட வானிலை சார்ந்த வேளாண் ஆலோசனை: தற்போது சாகுபடி செய்யப்பட்டுள்ள வெங்காய பயிரில் இலைப்பெண் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது. வயலை சுத்தமாக வைத்திருத்தல், சீரான இடைவெளியில் களை எடுப்பதன் மூலமாக இலைப்பெண்களை கட்டுப்படுத்தலாம். இந்த வகையான பூச்சி தாக்கப்பட்ட வயல்களை வெள்ள பாசன முறையில் நீர்ப்பாசனம் செய்து இலைப்பெண்களின் நடமாட்டத்தை குறைக்கலாம். ஒரு ஏக்கருக்கு 300 மில்லி புகையிலை கஷாயம், 350 மில்லி மீன் எண்ணெய், இதனுடன் ரெசின் சோப் தண்ணீரில் கலந்து தெளித்து கட்டுப்படுத்தலாம். இதேபோல மல்லிகை மலர் சாகுபடியில் பூ மகசூலை அதிகரிக்க இலைவழி தெளிப்பாக லிட்டருக்கு 5 கிராம் இரும்பு சல்ஃபேட், 5 கிராம் துத்தநாக சல்ஃபேட், இதனை 30 நாட்கள் கால இடைவெளியில் தெளிக்க வேண்டும். அடுத்ததாக, கத்தரி பயிர் சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் விளைச்சலை அதிகரிக்க அல்லது மகசூல் பெற லிட்டருக்கு 5 கிராம் என்ற அளவில் காய்கறி நுண்ணூட்ட கலவையுடன் ஒட்டும் திரவம் கலந்து நட்ட 30 நாள், பிறகு ஒவ்வொரு 15 நாள் இடைவெளியிலும் இலைவழி தெளிப்பு செய்ய வேண்டும் என புதுக்கோட்டை மாவட்ட வானிலை சார்ந்த வேளாண் ஆலோசனை மையம் அறிவிக்கிறது. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு வேளாண் அரங்கத்தில் மாற்றம் தரும் மல்பெரி நேர்முகம் பங்கேற்கிறார் கரூர் மாவட்டம் புழுதேரி வேளாண்மை அறிவியல் மைய பண்ணை மேலாளர் என் ஸ்ரீதர் அவர்கள். இன்று 7:25 உழவர் உலகத்தில் சுயசார்பு வேளாண் காடு நேர்முகம் பங்கேற்கிறார் புதுக்கோட்டை கந்தர்வக்கோட்டை பி சுந்தர்ராஜ் அவர்கள். நேயர்களே, நிகழ்ச்சிகள் யாவும் உங்களால் உங்களுக்காக, நிகழ்ச்சிகளை கேட்டு பயன்பெறுங்கள்.

நேர்களை நம்ம அதிர்ச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு காலையில 9 மணிக்கு வசந்த அழைப்பு அரிதாரம் பூசும் வசனங்கள் நாடக கலைஞர் ஆவணப்பட இயக்குனர் பாம்பே கண்ணன் அவர்கள் பங்கேற்கும் நேரலை காத்திருக்கிறது. நாம் இனி கேட்கலாம்

தலைப்புச் செய்திகள். வன்முறையும் வெறுப்பும் எந்த பிரச்சினைக்கும் தீர்வாகாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விளையாட்டுத் துறையை மேம்படுத்தும் வகையில் கேலோ இந்தியா திட்டம் மற்றும் தேசிய விளையாட்டு கூட்டமைப்புகளுக்கான நிதியுதவியை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள உடற்பயிற்சி ஆசிரியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள தொழிற்பயிற்சி நிறுவனங்களில் மாணவர்களின் நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் இம்மாதம் 14ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு அறிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா வெள்ளிப்பதக்கமும் யஷ்வந்த் சிங் வெண்கலப் பதக்கமும் வென்றனர். இனி விரிவான செய்திகள். வன்முறையும் வெறுப்பும் எந்த பிரச்சினைக்கும் தீர்வாகாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தடமாறி சென்ற திசை மாறிய இளைஞர் தலைமுறையினரை தண்டிக்காமல் நாட்டு நலன் மற்றும் தேசிய கட்டமைப்பு உணர்வுடன் அவர்களை சரியான பாதையில் அழைத்து செல்ல வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தலைநகர் தில்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் அண்மையில் நடைபெற்ற போராட்டத்தை குறிப்பிட்டு பிரதமர் தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள காணொலியில் இதனை தெரிவித்துள்ளார். சமூகத்தில் நிலவும் கோபமும் ஏமாற்றமும் இயல்பானதே என்றாலும் இளமை பருவம் என்பது கற்றுக்கொள்வதற்கும் தவறுகளை திருத்திக் கொள்வதற்குமான காலம் என்றும் அவர் கூறியுள்ளார். இளைஞர்களை நீதிமன்ற வழக்குகளுக்கு இழுப்பதோ அல்லது சமூக ரீதியாக துன்புறுத்துவதோ தீர்வாகாது என்றும் சமூகம் அவர்களை அரவணைத்து சரியான பாதையை காட்ட வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். விளையாட்டுத் துறையை மேம்படுத்தும் வகையில் கேலோ இந்தியா திட்டம் மற்றும் தேசிய விளையாட்டு கூட்டமைப்புகளுக்கான நிதியுதவியை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதற்காக 2026-27 முதல் 2030-31 வரையிலான 5 ஆண்டு காலத்திற்கு 36,441 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்று செய்தியாளர்களிடம் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் நேற்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இளைஞர்களின் வளர்ச்சிக்கும் நாட்டின் முன்னேற்றத்திற்கும் விளையாட்டு மிக முக்கியம் என்று கூறினார். ஒவ்வொரு திறமையான இளைஞரும் விளையாட்டில் சாதிக்க இத்திட்டம் உறுதுணையாக இருக்கும் என்றும், அடிமட்ட அளவில் தொடங்கி ஒலிம்பிக் வரை வீரர்கள் பயிற்சி பெற நாடு முழுவதும் கட்டமைப்புகள் உருவாக்கப்படும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். அரசு பள்ளிகளில் விளையாட்டு ஆசிரியர் பணியிடங்கள் 50% காலியாக இருப்பதாகவும் அவை விரைவில் நிரப்பப்படும் என்றும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பள்ளிகளில் விளையாட்டு பாடத்தை ரத்து செய்யக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். அரசு பள்ளிகளில் அடிப்படை வசதிகள் முழுமையாக செய்து தரப்படும் என்றும், எந்தெந்த பள்ளிகளில் கழிப்பறைகள் இல்லை என்பதை அதிகாரிகள் ஆய்வு செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மதிய உணவில் அசைவம் வழங்குவது குறித்து முதலமைச்சர் உரிய முடிவெடுத்து அறிவிப்பார் என்றும் அவர் தெரிவித்தார். பள்ளி குழந்தைகளுக்கு தரமான சீருடைகள் வழங்கப்படும் என்றும், இதுகுறித்த அறிவிப்புகள் வரும் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் என்றும் திரு ராஜ்மோகன் கூறினார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் மற்றும் குமாரப்பாளையம் பகுதிகளில் சுத்திகரிக்கப்படாத கழிவு நீரை சாக்கடை கால்வாய்களில் சட்டவிரோதமாக வெளியேற்றும் சாயப்பட்டறைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் திருமதி சி விஜயலட்சுமி எச்சரித்துள்ளார். பள்ளிப்பாளையம் சங்ககிரி சாலையில் தடையை மீறி அந்த சாய ஆலை மீண்டும் சட்டவிரோதமாக இயங்குவதாக வந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் அமைச்சர் அங்கு நேற்று நள்ளிரவில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அமைச்சர் வருவதை அறிந்ததும் சாய ஆலைக்குள் பணியில் இருந்த தொழிலாளர்கள் அங்கிருந்து தப்பியோடினர். அதனைத் தொடர்ந்து ஆலையின் உள்ளே பார்வையிட்ட அமைச்சர் சட்டவிரோதமாக சாயப்பணிகள் நடைபெற்று வருவதை நேரில் கண்டறிந்து உறுதி செய்தார். இதுகுறித்து துறை சார்ந்த அதிகாரிகளுடன் அவர் கலந்தாலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், தடையை மீறி சட்டவிரோதமாக செயல்படும் ஆலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் உள்ள தொழிற்பயிற்சி நிறுவனங்களில் மாணவர்களின் நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் இம்மாதம் 14ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு அறிவித்துள்ளது. வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித் துறையின் கீழ் மாநிலத்தில் 132 அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களும் 277 தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களும் செயல்பட்டு வருவதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொழிற்பயிற்சி நிலையங்களில் நடப்பாண்டுக்கான மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் மாணவர்களின் நலன் கருதி நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. கடந்த ஆண்டு தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயிற்சி பெற்றவர்களில் 95% பல்வேறு முன்னணி தொழில் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பை பெற்றுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் நோக்கில் தூத்துக்குடியில் நேற்று விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நாட்டு நலப்பணி திட்டம் மற்றும் மை பாரத் கேந்திரா சார்பில் நடைபெற்ற

0: நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டதாக மாவட்ட இளைஞர் அலுவலர் திரு ஞானச்சந்திரன் கூறினார்.
1: மை பாரத் மத்திய அரசினுடைய விளையாட்டு அமைச்சகத்தின் கீழ் இருக்கிற அமைப்பானது நாடுதழுவிய முகாம் ஜூலை 1ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரை இந்தியாவில் இருக்கிற 15 வயது முதல் 29 வயது வரை இருக்கிற அனைத்து இளைஞர்களையும் பதிவு செய்வதற்கான முகாமானது அனைத்து நிறுவனங்கள் மற்றும் அனைத்து இடங்களிலும் நடைபெற்று வருகிறது. நஷாமுக்து பாரத் யுவா கனெக்ட் புரோகிராம்ல வைத்து மை பாரத் ரெஜிஸ்ட்ரேஷன் டிரைவ் என்பது நடத்தப்பட்டது. இந்த நஷா முக்து யுவா பர் விக்ஷித் பாரத் என்ற நிகழ்ச்சி என்பது இளைஞர்கள் குறிப்பாக இளம் தலைமுறையினர் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் நம்முடைய பாரத பிரதமரின் கனவான மலர்ந்த இந்தியாவை அடைவதற்கு போதையில்லா இளைய தலைமுறையை உருவாக்குவதற்கு மை பாரத்தின் சார்பாகவும் மற்றும் நாட்டு நலப்பணிகளின் சார்பாகவும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது.
0: தமிழகத்தில் கோவை திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி தேனி கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டியுள்ள ஏனைய மாவட்டங்கள் வடகடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். ஈரானின் எரிசக்தி இலக்குகளை குறிவைத்து அமெரிக்கா மீண்டும் தாக்குதல் நடத்தக்கூடும் என்று அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. பலுசிஸ்தானில் போராட்டம் நடத்தி வரும் நபர்களை பாகிஸ்தான் ராணுவம் கைது செய்து மறைவிடத்தில் கொண்டு சென்று துன்புறுத்துவதாக சர்வதேச பொது மன்னிப்பு சபை குற்றம் சாட்டியுள்ளது. சத்தீஸ்கட் மாநிலம் காங்கர் மாவட்டத்தில் மலேரியாவால் 5 பேர் உயிரிழந்தது தொடர்பாக தேசிய மனித உரிமை ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணை மேற்கொண்டுள்ளது. நுகர்வோர் பாதுகாப்புத்துறையில் கணினி மேலாளர் பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை அமைச்சர் திரு வெங்கடரமணன் நேற்று வழங்கினார். விழுப்புரம் மாவட்டத்தில் 41 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்ற திட்டங்களை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் நேற்று தொடங்கி வைத்தார். சென்னை மாநகராட்சியில் மின் ஒப்பந்த புள்ளி தொடர்புடைய பணிகளை மேற்கொள்வது தொடர்பாக அலுவலர்களுக்கான பயிற்சியை நேற்று ஆணையர் திரு சமீரன் தொடங்கி வைத்தார். திருவள்ளூர் மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகத்தில் பிரதமரின் தொழில் பழகுநர் வேலைவாய்ப்பு திருவிழா நடைபெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா தெரிவித்துள்ளார். சென்னை துறைமுகத்தில் இருந்து கனிமங்களை ஒரே நாளில் அதிக அளவில் ஏற்றுமதி செய்து சாதனை படைக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா வெள்ளிப்பதக்கமும் யஷ்வந்த் சிங் வெண்கலப் பதக்கமும் வென்றனர். கிளாஸ்கோவில் நேற்று நடைபெற்ற ஈட்டி எறிதல் இறுதிப் போட்டியில் ஒலிம்பிக் சாம்பியனான 28 வயது திரு நீரஜ் சோப்ரா தனது 2வது முயற்சியில் 85.83 மீட்டர் தொலைவிற்கு ஈட்டி எறிந்து இந்த பதக்கத்தை கைப்பற்றினார். காமன்வெல்த் போட்டிகளில் முதல் முறையாக களம் இறங்கிய 24 வயது யஷ்வந்த் சிங் தனது 6வது மற்றும் இறுதி முயற்சியில் 85.4 மீட்டர் தூரம் எறிந்து தன் சொந்த சாதனையை முறியடித்தார். மகளிர் ஜூடோ போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா தே ஆடவர் பிரிவில் அர்ஷ் சிங் தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளனர். இவர்களுடன் யாமினி மௌரியா வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். காமன்வெல்த் போட்டியில் டெகத்லான் பிரிவில் முதல் பதக்கம் வென்ற இந்தியர் என்ற வரலாற்று சாதனையை தேஜஸ்வின் சங்கர் படைத்துள்ளார். அவர் இப்போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்றார். மகளிர் குத்துச்சண்டை போட்டியில் 70 கிலோ எடை பிரிவில் நடப்பு சாம்பியனான ரோசி எக்லஸை வீழ்த்தி அருந்ததி சௌத்ரி வெற்றி பெற்றார். உலக சாம்பியன் ஜாஸ்மின் லம்போரியா ஒலிம்பிக் பதக்கம் வென்ற லவ்லினா போர்கேன் மற்றும் வேறு 7 இந்திய வீராங்கனை வீரர்களும் தங்களின் தங்கப்பதக்க சுற்றுப் போட்டிகளுக்கு முன்னேறியுள்ளனர். புல்பந்து போட்டியில் இந்தியாவின் ஆதிக்கம் தொடர்கிறது. இதில் ஆடவர் இரட்டையர் அணி தொடர்ந்து 4வது வெற்றியை பதிவு செய்துள்ளது. இதுவரை காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 5 தங்கம் 12 வெள்ளி மற்றும் 6 வெண்கலம் என 23 பதக்கங்களை வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வன்முறையும் வெறுப்பும் எந்த பிரச்சினைக்கும் தீர்வாகாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விளையாட்டுத் துறையை மேம்படுத்தும் வகையில் கேலோ இந்தியா திட்டம் மற்றும் தேசிய விளையாட்டு கட்டமைப்புகளான நிதியுதவியை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள உடற்பயிற்சி ஆசிரியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள தொழிற்பயிற்சி நிறுவனங்களில் மாணவர்களின் நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் இம்மாதம் 14ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு அறிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா வெள்ளிப்பதக்கமும் யஷ்வந்த் சிங் வெண்கலப் பதக்கமும் வென்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: சந்தோஷத்தின் சாம்ராஜ்யம் இது திருச்சி FM Rainbow 102.1.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது சேலம் ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் வர்ணபுரி சேலம். கான்டாக்ட் 9444007555.
2: இன்று August 1
3: இந்திய திருநாடு இன்ப சுதந்திரம் அடைந்திட்ட மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம். ஆனந்தமாய் மக்கள் ஆடிக் கொண்டாடிய மாதம். சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை நான் அடைந்தே தீருவேன் என்ற முழக்கத்தோடு முதன் முதலில் மக்களிடையே சுதந்திர கனலை எழுப்பியவர் இந்திய தேசிய இயக்கத்தின் தந்தை லோகமான்யர் என்று அறியப்படும் பாலகங்காதர திலகர். நினைவு நாள் இன்று. ஆண்டு 1920. சட்டம் பயின்ற இவர் பல விடுதலை போராளிகளை சிறையிலிருந்து மீட்டவர். பலமுறை ஆங்கில அரசால் கைது செய்யப்பட்டார். 1908 முதல் 1914 வரை 6 ஆண்டுகள் தேச துரோக குற்றம் சாட்டப்பட்டு ஜாமீனில் வெளிவராத வகையில் கைதானார். அப்போது கீதா ரகசியம் என்ற நூலை இயற்றினார். தனது இறுதிக்காலம் வரை இந்திய சுதந்திரத்திற்காக போராடிய பாலகங்காதர திலகரின் நினைவு நாளில் அவரின் பெருமை போற்றுவோம். இன்று ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கிய தினம். இந்தியாவில் பிரித்தானிய காலனி அரசு நடைமுறைப்படுத்திய ரவுலட் சட்டத்தை எதிர்த்தும் ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு எதிராகவும் நாடு முழுவதும் தொடங்கிய மக்கள் இயக்கம். 2 ஆண்டுகள் தொடர்ந்து நடந்த இவ்வியக்கம் ஆங்கிலேயரை நிலைகுலைய செய்தது. இந்திய விடுதலை இயக்கத்தில் பங்கேற்ற அரசியல்வாதி புருஷோத்தம் தாஸ் டாண்டன் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1882. ஹிந்தி மொழியினை அரசியலமைப்பு சட்டத்தில் இந்தியாவின் ஆட்சி மொழி என்று நிலை பெறுவதற்கு இவர் ஆற்றிய பங்கிற்காக பரவலாக அறியப்படுபவர். 1961 இவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கி சிறப்பித்துள்ளது இந்திய அரசு. குணச்சித்திர நடிகர் டெல்லி கணேஷ் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1944. 1964 முதல் 1974 வரை இந்திய வான்படையில் பணியாற்றியவர். டெல்லி நாடகக் குழுவில் உறுப்பினராக இருந்தவரை 1977 பட்டினப்பிரவேசம் திரைப்படம் மூலம் திரையுலகில் அறிமுகம் செய்தார் இயக்குநர் இமயம் கே பாலச்சந்தர். வானொலி தொலைக்காட்சி தொடர்களில் நடித்துள்ள டெல்லி கணேஷ் தமிழ்நாடு மாநில அரசின் சிறந்த நடிகருக்கான விருதும் கலைமாமணி பட்டத்தையும் பெற்றவர். சுதந்திர போராட்ட வீரரும் பொது உடைமைவாதியும் எழுத்தாளருமான ஹர்கிஷன் சிங் சுர்ஜித் நினைவு தினம் இன்று. ஆண்டு 2008. 7 வயதிலேயே ஏகாதிபத்திய எதிர்ப்பு போர்க்களம் கண்டவர். 14 வயதில் போலீசாரின் துப்பாக்கி குண்டை எதிர்கொண்டு கலெக்டர் அலுவலக கட்டிடத்தில் மூவர்ண கொடியேற்றிய தீரர். இந்திய விவசாயிகளை அணி திரட்டுவதில் மகத்தான பங்காற்றிய தலைவர். பகத்சிங்கை தந்த பஞ்சாப் மண் தேசத்திற்கு தந்த மற்றும் ஒரு போராளி.

0: நேர்கள் இதுவரை கேட்டது சேலம் ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கிய நாள் மலர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர்
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ரோபோட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல.
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் வெலிஸ் ஜேஎன்ஜி மெடிடெக் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ்ட் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
3: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ், வர்ணபுரி, சேலம். கான்டாக்ட் 9444007555.

0: இணைந்திருப்போம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
1: நேரம் 7 மணி.
2: ஆகாஷ்வாணி சுழல் விளக்கு. நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை, தேர்வு நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கான மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கை.

0: கொள்கைகள் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என் ஹேமாவதி, வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம்.
1: இந்தியா பல்வேறு கலாச்சாரங்கள், வாழ்க்கை முறைகள், பண்பாடுகளை கொண்ட நாடு. நிலம், மலை, வனமென பல்வேறு புவியியல் சூழல்களை கொண்ட தேசம். அந்தந்த நிலத்தின் தன்மையில் அங்கு வசிக்கும் மக்களின் வாழ்க்கை முறை இருக்கிறது. கல்வி, வேலை வாய்ப்புகளில் அனைத்து தரப்பு மக்களுக்கும் சரிசமமான வாய்ப்புகளை உருவாக்கி தர வேண்டும், திறன் வாய்ந்த மாணவர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்பதற்காகவே போட்டித் தேர்வுகளும் நுழைவுத் தேர்வுகளும் நடத்தப்படுகின்றன. பள்ளி கல்வி முடித்த மாணவர்கள் சேர்வதற்காக மத்திய மாநில அரசுகள் ஏராளமான கல்வி நிறுவனங்களை நடத்துகின்றன. எல்லா தரப்பு மாணவர்களும் அவரவர் திறனுக்கு ஏற்ப வாய்ப்புகளை பெற வேண்டும் என்ற நோக்கில்தான் உயர்கல்விக்கான நுழைவுத் தேர்வுகள் வரையறுக்கப்பட்டு நடத்தப்படுகின்றன. ஐஐடி, என்ஐடி மற்றும் மத்திய அரசு உதவி பெறும் உயர்கல்வி நிறுவனங்களில் மாணவர் சேர்க்கைக்காக JEE என்ற இருநிலை தேர்வு நடத்தப்படுகிறது. மத்திய அரசு நடத்தும் சட்ட பள்ளிகளில் சேர்வதற்காக கிளாட் என்ற நுழைவுத் தேர்வும் நடத்தப்படுகிறது. அதேபோல பிளஸ் டூ முடித்த பிறகு மருத்துவ படிப்பில் சேர்வதற்காக நீட் என்ற நுழைவுத் தேர்வு நடத்தப்படுகிறது. இந்தியாவில் மருத்துவ படிப்பு என்பது பெரும்பாலான மாணவர்களின் கனவாக இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக சுமார் 1,60,00,000 மாணவர்கள் பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு பாடத்திட்டங்களில் பிளஸ் டூ தேர்வு எழுதுகிறார்கள். தேசிய மருத்துவ ஆணையத்தின் கணக்குப்படி ஆண்டுக்கு 1,36,939 மாணவர்கள் மட்டுமே இளநிலை மருத்துவ படிப்பான MBBS படிப்பில் சேர முடியும். ஆனால் 2,00,000 மேற்பட்ட மாணவர்கள் மருத்துவ படிப்பில் சேர நினைக்கிறார்கள். மருத்துவம் என்பது உயிர்காக்கும் தொழில் என்பதால் அதை படிக்க விரும்பும் மாணவர்கள் தகுதியானவர்களாக, உரிய திறன் பெற்றவர்களாக இருப்பது முக்கியமானது. அதற்காகவே நீட் என்ற நுழைவுத் தேர்வு கொண்டுவரப்பட்டது. தேர்வில் அவர்கள் பெறுகிற ரேங்க் அடிப்படையில் மருத்துவ படிப்புக்கான இடங்கள் ஒதுக்கப்படும். மருத்துவ படிப்புக்கு மிகுந்த போட்டி நிலவுவதால் ஆங்காங்கே சில தவறுகள் நடக்கின்றன. இந்த சூழலில் தொடர்ந்து மாணவர்கள் தரப்பிலிருந்து வந்த கோரிக்கைகளை அடுத்து நீட் தேர்வு உள்ளடங்கிய போட்டித் தேர்வுகளை முறைப்படுத்தவும் சீர்திருத்தவும் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை துரிதகதியில் எடுத்து வருகிறது. முதல்கட்டமாக நுழைவுத் தேர்வு, போட்டித் தேர்வு நடைமுறைகளில் சீர்திருத்தங்களை அமல்படுத்துவது குறித்து ஆய்வு செய்ய உலக அளவில் புகழ்பெற்ற தொழில்நுட்ப வல்லுநரான திரு நந்தன் நிலேகனி தலைமையில் ஒரு உயர்நிலைக் குழுவை பிரதமர் திரு நரேந்திர மோடி நியமித்துள்ளார். 71 வயதாகும் திரு நந்தன் நிலேகனி ஆதார் ஆணையத்தின் முதல் தலைவராக பணியாற்றியவர். அவர் உருவாக்கிய கட்டமைப்புகளின் அடிப்படையில் இதுவரை 144 கோடி ஆதார் அட்டைகள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. இ KYC மற்றும் UPI டிஜிட்டல் பண பரிமாற்றம் ஆகியவற்றுக்கும் திரு நந்தன் நிலேகனி மிக முக்கிய பங்களிப்பை வழங்கியுள்ளார். தற்போது போட்டித் தேர்வு, நுழைவுத் தேர்வுகளுக்காக நம்பகமான, பாதுகாப்பான தொழில்நுட்ப கட்டமைப்புகளை திரு நந்தன் நிலேகனி உருவாக்க உள்ளார். அவரது தலைமையிலான உயர்நிலைக் குழுவில் இஸ்ரோ முன்னாள் தலைவர் திரு சோம்நாத், இந்திய உளவுத்துறை முன்னாள் இயக்குநர் திரு டபன் டேகா, சென்னை IIT இயக்குநர் திரு வி காமகோட்டி, கல்வித்துறை முன்னாள் செயலர் திருமதி அனிதா கர்வால், ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு அம்ரித்லால் மீனா உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். இந்த குழு நாடு முழுவதும் நடைபெறும் போட்டித் தேர்வுகளின் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும். இஸ்ரோ நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் திரு சோம்நாத் ராக்கெட் விஞ்ஞானி என்று அழைக்கப்படுகிறார். அவர் இஸ்ரோவில் பணியாற்றிய போது துல்லியமான திட்டமிடலுக்காக அனைவராலும் பாராட்ட பெற்றவர். இக்கட்டான சூழல்களை திறம்பட கையாள்வது, தவறுகளை துல்லியமாக கண்டறிவது, அனைத்து தரப்பு நிபுணர்களையும் ஒன்றிணைப்பது உள்ளிட்ட தலைமை பண்புகளுக்காக திரு சோம்நாத் குழுவில் இணைக்கப்பட்டுள்ளார். சென்னை IIT இயக்குநர் திரு காமகோட்டி அடிப்படையில் கணினி விஞ்ஞானி ஆவார். கணினி வடிவமைப்பு, செயற்கை நுண்ணறிவு, சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் அவர் திறம்பட செயல்பட்டு வருகிறார். பொதுத் தேர்வு, நுழைவுத் தேர்வு வினாத்தாள்களை திருத்தும் பணியை நேர்த்தியாக மேற்கொள்ள அவர் மிக முக்கிய பங்களிப்பை வழங்க உள்ளார். வினாத்தாள் கசிவை தடுப்பது, தேர்வில் ஆள் மாறாட்டங்களை தடுப்பது, தேர்வு தொடர்பான உளவு தகவல்களை திரட்டுவது ஆகியவற்றுக்காக இந்திய உளவுத்துறையின் முன்னாள் இயக்குநர் திரு தபன் டேகா நியமிக்கப்பட்டுள்ளார். முன்னாள் கல்வித்துறை செயலாளர் திருமதி அனிதா கர்வால் பள்ளிக்கல்வி, பொதுத் தேர்வு, கல்வித்துறை நிர்வாகத்தில் மிகுந்த அனுபவம் கொண்டவர். அவர் கல்வித்துறை செயலாளராக இருந்தபோது பல்வேறு சீர்திருத்தங்கள் அமல் செய்யப்பட்டன. இவற்றை கருத்தில் கொண்டு அவர் குழுவில் சேர்க்கப்பட்டுள்ளார். ஓய்வு பெற்ற IAS அதிகாரியான திரு அம்ரித்பால் மீனா சரக்கு போக்குவரத்து துறையின் நிபுணராக கருதப்படுகிறது.

0: வழங்குகிறார். போட்டித் தேர்வு, நுழைவுத் தேர்வு வினாத்தாள்களை வாகனங்களில் கொண்டு செல்லும் போதுதான் பெரும்பாலும் வினாத்தாள் கசிகிறது. இதை தடுக்க திரு அம்ரித்பால் மீனா முக்கிய வியூகங்களை வகுப்பார். நாடாளுமன்றத்தில் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்ட திருத்த மசோதாவை மத்திய அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் மக்களவையில் அறிமுகம் செய்தார். 2024 உருவாக்கப்பட்டு தற்போது வரை நடைமுறையில் இருக்கும் நுழைவுத் தேர்வு சட்டத்தை விட பல மடங்கு வலிமையாகவும் குற்றம் இழைப்போரை கடுமையாக தண்டிப்பதாகவும் இந்த சட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. முந்தைய சட்டப்படி ஒரு நபர் முறைகேடான வழியில் தேர்வு எழுதினாலோ முறைகேடாக நடந்தாலோ அவருக்கு 3 முதல் 5 ஆண்டுகள் வரை சிறையும் 10 லட்சம் ரூபாய் வரை அபராதமும் விதிக்கப்படும். புதிய சட்டத்திருத்தப்படி முறையற்ற வகையில் தேர்வுகளை எழுதுவது கண்டறியப்பட்டால் 5 முதல் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் 50 லட்சம் ரூபாய் வரை அபராதமும் விதிக்கப்படும். தேர்வு சேவையை வழங்கும் நிறுவனங்கள் முறைகேடுகளில் ஈடுபட்டால் முன்பு 1 கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்பட்ட நிலையில் புதிய சட்டத்திருத்தப்படி 5 கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும். தேர்வு நடத்துவதற்கான செலவு தொகையும் அவரிடமிருந்து வசூலிக்கப்படும். 8 ஆண்டுகளுக்கு பொதுத் தேர்வு தொடர்பான எந்த ஒரு பொறுப்பிலிருந்தும் அந்த நிறுவனம் விலக்கி வைக்கப்படும். இந்த வகை குற்றத்தில் ஈடுபடும் சேவைதாரருக்கு இப்போதுள்ள சட்டப்படி 3 முதல் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படுகிறது. 4 ஆண்டுகள் தடை விதிக்கப்படுவதாக இருந்தது, இனிமேல் 8 ஆண்டுகள் தடை விதிக்கப்படும். சேவை வழங்குநருக்கு பொறுப்பாளராக இருப்போர் தேர்வு முறைகேட்டில் ஈடுபட்டது உறுதியானால் முந்தைய சட்டப்படி 3 முதல் 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 1 கோடி ரூபாய் வரை அபராதமும் விதிக்கப்பட்டிருந்தது. இந்த புதிய சட்டத்திருத்தப்படி குறைந்தபட்ச தண்டனையே 5 ஆண்டுகளாகவும் அதிகபட்ச அபராதமாக 5 கோடி ரூபாய் வரையும் விதிக்கப்படலாம். தேர்வு முறைகேட்டில் திட்டமிட்டு செயல்பட்டிருப்பது கண்டறியப்பட்டால் 2024 சட்டத்தில் 5 முதல் 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 1 கோடிக்கும் குறைவான அபராதமும் விதிக்கப்பட்டு வந்தது. தற்போதைய புதிய சட்டத்திருத்தப்படி குறைந்தபட்ச சிறை 7 ஆண்டுகளாகவும் குறைந்தபட்ச அபராதம் 10 கோடி ரூபாய் வரையும் விதிக்கப்படலாம். இந்த புதிய சட்டத்திருத்தத்தில் விரைவான போலீஸ் விசாரணை, வழக்கு விசாரணைக்காக 12A, 12B ஆகிய 2 பிரிவுகள் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளன. அதன்படி தேர்வு முறைகேடுகள் தொடர்பாக விசாரிக்கும் மத்திய விசாரணை முகமையோ அல்லது சிறப்பு விசாரணை குழுவோ அதன் விசாரணையை மத்திய அரசு பரிந்துரைத்த காலத்திலிருந்து 2 மாதங்களுக்குள் முடிக்க வேண்டும். மேலும் இச்சட்டத்திருத்தம் இதன் கீழ்வரும் குற்றங்களை விசாரிக்க தேவைப்படும் இடங்களில் ஒரு சிறப்பு பணிப்படையை அமைப்பதற்கான அதிகாரத்தை மத்திய அரசுக்கு வழங்குகிறது. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட பின் வழக்கு விசாரணையை நீதிமன்றங்கள் தினசரி நடத்த வேண்டும். அனைத்து விதமான சாட்சிகளையும் விசாரிக்க வேண்டும். வழக்கு விசாரணையை அதிகபட்சமாக 3 மாதங்களுக்குள் முடித்து தீர்ப்பளிக்க வேண்டும். இந்த புதிய சட்டத்திருத்தத்தின் கீழ் பதிவாகும் வழக்குகளை விசாரிக்க ஒவ்வொரு மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசமும் சிறப்பு விரைவு நீதிமன்றங்களை உருவாக்க வேண்டும். இச்சட்டத்தின் கீழ் நிலுவையில் உள்ள அனைத்து வழக்குகளும் சிறப்பு விரைவு நீதிமன்றங்களுக்கு மாற்றப்படும். இந்த சட்டத்தின் கீழ் வழக்கு விசாரணை முடிந்து சிறப்பு விரைவு நீதிமன்றத்தால் வழங்கப்படும் தீர்ப்புகளில் தண்டனை பெற்றவர்கள் அதற்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் 2 நீதிபதிகள் அமர்வில் மேல்முறையீடு செய்யலாம். மேல்முறையீட்டு மனு விசாரணைக்கு ஏற்ற நாளிலிருந்து 3 மாதங்களுக்குள் நீதிமன்றம் விசாரணையை முடித்து தீர்ப்பளிக்க வேண்டும். 90 நாட்களுக்கு பிறகு எந்த ஒரு மேல்முறையீடும் ஏற்றுக்கொள்ளப்படாது. இந்த சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகு போட்டித் தேர்வுகள், நுழைவுத் தேர்வுகளில் நிச்சயம் முறைகேடுகள் இருக்காது. தகுதி வாய்ந்த மாணவர்கள் மட்டுமே இந்த தேர்வுகளில் சிறப்பிடம் பெறுவார்கள். உயர்கல்வியில் நிச்சயம் தரம் உறுதி செய்யப்படும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை. தேர்வு நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கான மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என் ஹேமாவதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.
2: இன்னிசை கீதங்களை கேட்கும் நேரம் சொர்க்கம். அதே நாளும் உங்களுக்கு வழங்குவது 102.1 ரெயின்போ எஃப்எம்.
3: எஃப்எம் ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள். நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய், ஆதிரடி

மரங்கள் அப்படிங்கறது ஓடும் ரயில்ல இருந்து பார்க்கக்கூடிய மரங்கள் மாதிரி தாங்க. பக்கத்துல போய் பார்த்தாதான் பெருசா தெரியும், அதுவே கடந்து போயிட்டா சின்னதாயிரும். ஆக சிக்கல்களை யாரு சமாளிச்சு வராங்களோ அவங்கதான் சிகரங்களை அடைய முடியும் சொல்லி திருச்சி FM Rainbow 102.1 மலர்கிறது காலை மலர்.

கேட்டுக்கோம் காலை மலர் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1ல. நேர்களே, இன்னைக்கு மருத்துவ நேரத்துல தாய்ப்பால் வாரம் அனுசரிக்க காரணம் என்ன, தாய்ப்பால் கொடுக்கறனால தாய்க்கும் குழந்தைக்கும் உண்டான நன்மைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் காலையில 7:35 மருத்துவ நேரத்துல. தொடர்ந்து பல பயனுள்ள செய்திகளை தெரிஞ்சுக்கலாம். இப்போ இருந்த இடத்துல இருந்தே நாட்டு நடப்புகளை தெரிஞ்சுக்கலாம் வாங்க.

0: மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடக மாநிலங்களில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். சமூக வலைதள நிறுவனமான மெட்டாவின் உலகளாவிய குழுவை மத்திய அரசு நேரில் அழைத்து விசாரணை நடத்தவுள்ளது. மேற்கு ஆசியாவில் எந்த சூழ்நிலையிலும் வணிக கப்பல்கள் மற்றும் மாலுமிகள் மீதான தாக்குதல்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. பேட்ரியாட் இடைமறிப்பு ஏவுகணைகளை யுக்ரைன் தயாரிக்க அனுமதிப்பது தொடர்பாக இன்னும் எந்த முடிவும் எடுக்கவில்லை என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் ஜூடோ மகளிர் பிரிவில் இந்தியாவின் அஷ்மிதா தே, ஆடவர் பிரிவில் அர்ஷ சிங் ஆகியோர் தங்கப்பதக்கம் வென்றுள்ளனர். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஆந்திரப் பிரதேசம் மற்றும் கர்நாடக மாநிலங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். முதற்கட்டமாக ஆந்திர மாநிலம் விஜயநகரம் மாவட்டம் போகபுரத்தில் அமைக்கப்பட்டுள்ள புதிய அல்லூரி சீதாராம ராஜு சர்வதேச விமான நிலையத்தை பிரதமர் மோடி திறந்து வைக்கிறார். அரசு தனியார் பங்களிப்பு முறையில் 5,640 கோடி ரூபாய் செலவில் இந்த பசுமை விமான நிலையம் கட்டப்பட்டுள்ளது. மேலும் விசாகப்பட்டினத்தில் இந்தியாவின் தேசிய செமிகண்டக்டர் இயக்கத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட ஆந்திராவின் முதல் செமிகண்டக்டர் திட்டத்திற்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார். இது தவிர போகபுரத்தில் தோராயமாக 17,900 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்தும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் அவர் சிறப்புரையாற்றுகிறார். ஆந்திர பிரதேச பயணத்தை நிறைவு செய்து கொள்ளும் பிரதமர் கர்நாடக மாநிலம் மைசூருவுக்கு செல்கிறார். அங்கு சுவாமி விவேகானந்த கலாச்சார இளைஞர் மையத்தை திறந்து வைக்கவுள்ளார். சமூக வலைதள நிறுவனமான மெட்டாவின் உலகளாவிய குழுவை மத்திய அரசு நேரில் அழைத்து விசாரணை நடத்தவுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் முகநூல் பதிவை அந்நிறுவனம் தற்காலிகமாக கட்டுப்படுத்திய விவகாரத்தை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நெறிமுறை சார்பு மற்றும் பொது அமைதியை பேணுவதில் நிறுவனத்தின் பங்கு போன்ற பல்வேறு முக்கிய பிரச்சினைகள் குறித்து அவர்களிடம் கேள்வி எழுப்பப்படவுள்ளது. அதிகாரப்பூர்வ தகவல்படி மெட்டா நிறுவனத்தின் உலகளாவிய குழு அடுத்த வாரம் இந்தியா வருகை தரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரசு அதிகாரிகளின் விசாரணைக்கு பிறகு இக்குழுவினர் நாடாளுமன்ற குழு முன்பாகவும் ஆஜராகி விளக்கம் அளிக்கவுள்ளனர். வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என உறுதியளித்தும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்ட காணொலி பதிவு முகநூலில் சுருக்கி வெளியிடப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் மெட்டாவின் உயர் அதிகாரியை உடனடியாக அழைத்து விளக்கம் கேட்டிருந்தது. இது ஒரு தொழில்நுட்ப கோளாறு என்று கூறி மெட்டா நிறுவனம் மன்னிப்பு கோரியிருந்தாலும் மத்திய அரசு அந்த விளக்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் நேற்று மாலை ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அபாஸ் அராக்ஷியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது மேற்காசிய பகுதியில் தொடர்ந்து நிலவி வரும் பதற்றமான சூழ்நிலை குறித்தும் இந்தியாவின் ஆழ்ந்த கவலைகளையும் அவரிடம் தெரிவித்ததாக சமூக வலைதள பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த தொலைபேசி உரையாடலின் போது எந்த சூழ்நிலையிலும் வணிக கப்பல்கள் மற்றும் மாலுமிகள் மீதான தாக்குதல்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். யார் இதுபோன்ற தாக்குதல்களை நடத்தினாலும் அதனை இந்தியா வன்மையாக கண்டிக்கிறது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் தற்போதைய நிலவரங்கள் மற்றும் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தைகள் குறித்த ஈரானின் நிலைப்பாடு தனக்கு விளக்கப்பட்டதாகவும் இந்தியா எப்போதுமே பேச்சுவார்த்தைக்கும் ராஜதந்திர வழிமுறைகளுக்கும் முழு ஆதரவு அளிக்கும் என்றும் திரு ஜெய்சங்கர் தெரிவித்தார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் நடத்தப்படும் முறையற்ற தேர்தலை அப்பகுதி மக்கள் நிராகரித்திருப்பது பாகிஸ்தானின் ஆளுமைக்கும் அதன் அடக்கு முறைகளுக்கும் எதிரான மக்களின் உணர்வு என்று இந்தியா தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தர் ஜெய்ஸ்வால், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதியில் அமைதியான முறையில் போராடும் பொதுமக்களுக்கு எதிராக அந்நாட்டு நிர்வாகம் கடுமையான அடக்குமுறைகளை கட்டவிழ்த்துவிட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். இந்த கோர தாக்குதல்கள் மற்றும் ஒடுக்குமுறைகள் காரணமாக 40 மேற்பட்ட பொதுமக்கள் உயிரிழந்ததாகவும் பலர் படுகாயமடைந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். பாகிஸ்தான் அரசின் சட்டவிரோத கொலைகள் குறித்து சர்வதேச அமைப்புகள் மூலம் சுதந்திரமான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் திரு ரந்தர் ஜெய்ஸ்வால் கோரிக்கை விடுத்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும்

0: இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: இந்தியா இங்கிலாந்து உறவை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்ல பிரதமர் திரு நரேந்திர மோடியும் இங்கிலாந்து பிரதமர் திரு ஆண்டி பர்ன்ஹாமும்

0: இங்கிலாந்து பிரதமர் திரு ஆண்டி பர்ன்ஹாமும் உறுதியேற்றுள்ளனர். இங்கிலாந்தின் புதிய பிரதமராக பதவியேற்றுள்ள திரு ஆண்டி பர்ன்ஹாமுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று தொலைபேசியில் உரையாடிய போது தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொழில்நுட்பம், புத்தாக்கம், பாதுகாப்பு, தூய்மை எரிசக்தி, கல்வி மற்றும் மக்களுக்கிடையேயான உறவுகள் போன்ற பல்வேறு துறைகளில் இணைந்து பணியாற்ற இருவரும் உறுதியேற்றுள்ளதாக தனது சமூக வலைதள பக்கத்தில் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா இங்கிலாந்து விரிவான வர்த்தக உடன்படிக்கையை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்ல இருவரும் ஒப்புக்கொண்டதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் வர்த்தகம், பொருளாதாரம், முதலீடு ஆகியவற்றில் வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளவும் ஒப்புக்கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி மேலும் தெரிவித்துள்ளார். யுக்ரைன் பேட்ரியாட் இடைமதிப்பு ஏவுகணைகளை தயாரிக்க அனுமதிப்பது தொடர்பான திட்டங்களில் அமெரிக்கா எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியுள்ளது என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அதிபர் மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய திரு டொனால்டு டிரம்ப், அமெரிக்க ராணுவத்தின் மிகவும் மேம்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்புகளில் ஒன்றை யுக்ரைன் சொந்தமாக தயாரிக்க அனுமதிக்கப்படுமா என்பது குறித்து இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என்று குறிப்பிட்டார். ஆயுத உற்பத்தியை விரிவுபடுத்துவதை விட போரை முடிவுக்கு கொண்டு வருவதிலேயே தனது கவனம் உள்ளது என்றும் மீண்டும் குறிப்பிட்ட திரு டிரம்ப், அமைதியை ஏற்படுத்துவதே முதன்மையான இலக்கு என்றும் வலியுறுத்தினார். இந்நிலையில் யுக்ரைன் நகரங்கள் மற்றும் முக்கிய கட்டமைப்புகள் மீது ரஷ்யா தனது ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளதால் கூடுதல் பேட்ரியாட் வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் இடைமறிப்பு ஏவுகணைகளை வழங்குமாறு யுக்ரைன் தொடர்ந்து நேட்டோ நாடுகளிடம் கோரிக்கை விடுத்து வருகிறது. ஆப்பிரிக்க நாடுகள் உள்ளிட்ட 50 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அமெரிக்க விசா பெற பிணைய பத்திரம் செலுத்த வேண்டும் என்ற சோதனை ரீதியிலான திட்டத்தை அமெரிக்கா தற்போது நிரந்தரமாக்கியுள்ளது. மேலும் இதற்கான கட்டணம் $20,000 உயர்த்தப்பட்டுள்ளது. முந்தைய சோதனை முறை திட்டத்தில் அதிகபட்ச பிணையத் தொகை $15,000 இருந்தது. அதிகாரிகளின் விருப்பத்தின் அடிப்படையில் குறைந்தபட்ச தொகையாக $5,000 நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. ஆனால் புதிய இறுதி விதிமுறையின்படி அதிகபட்ச தொகை $20,000 உயர்த்தப்பட்டுள்ளதுடன் $5,000 என்ற குறைந்தபட்ச தொகை நீக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் ஜூடோ விளையாட்டில் மகளிர் பிரிவில் இந்தியாவின் அஷ்மிதா தே, ஆடவர் பிரிவில் ஆர்ஷ் சிங் ஆகியோர் தங்கப்பதக்கம் வென்றுள்ளனர். கிளாஸ்கோவில் நேற்று நடைபெற்ற போட்டிகளில் யாமினி மௌரியா வெள்ளிப்பதக்கம் வென்றார். டெகத்லான் பிரிவில் முதல் பதக்கம் வென்ற இந்தியர் என்ற வரலாற்று சாதனையை தேஜஸ்வின் சங்கர் படைத்துள்ளார். அவர் இப்போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்றார். மகளிர் குத்துச்சண்டை போட்டியில் 70 கிலோ எடை பிரிவில் நடப்பு சாம்பியனான ரோசி எக்லஸை வீழ்த்தி அருந்ததி சௌத்ரி வெற்றி பெற்றார். உலக சாம்பியன் ஜாஸ்மின் லம்போரியா ஒலிம்பிக் பதக்கம் வென்ற லவ்லினா போர்கேன் மற்றும் வேறு 7 இந்திய வீராங்கனை வீரர்களும் தங்களின் தங்கப்பதக்க சுற்றுப் போட்டிகளுக்கு முன்னேறியுள்ளனர். புல்பந்து போட்டியில் இந்தியாவின் ஆதிக்கம் தொடர்கிறது. இதில் ஆடவர் இரட்டையர் அணி தொடர்ந்து 4வது வெற்றியை பதிவு செய்துள்ளது. ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா வெள்ளிப்பதக்கமும் யஷ்வந்த் சிங் வெண்கலப் பதக்கமும் வென்றனர். இறுதிப் போட்டியில் நீரஜ் சோப்ரா 85.83 மீட்டர் தொலைவிற்கு ஈட்டி எறிந்து இந்த பதக்கத்தை கைப்பற்றினார். காமன்வெல்த் போட்டிகளில் முதல் முறையாக களம் இறங்கிய 24 வயது யஷ்வந்த் சிங் 85.4 மீட்டர் தூரம் எறிந்து தன் சொந்த சாதனையை முறியடித்து பதக்கம் வென்றார். பதக்கப்பட்டியலில் இதுவரை இந்தியா 5 தங்கம், 12 வெள்ளி மற்றும் 6 வெண்கலம் என 23 பதக்கங்களை வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஆந்திரப்பிரதேசம் மற்றும் கர்நாடக மாநிலங்களில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். சமூக வலைதள நிறுவனமான மெட்டாவின் உலகளாவிய குழுவை மத்திய அரசு நேரில் அழைத்து விசாரணை நடத்தவுள்ளது. மேற்காசியாவில் எந்த சூழ்நிலையிலும் வணிக கப்பல்கள் மற்றும் ஆளுமிகள் மீதான தாக்குதல்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. பேட்ரியாட் இடைமறிப்பு ஏவுகணைகளை யுக்ரைன் தயாரிக்க அனுமதிப்பது தொடர்பாக இன்னும் எந்த முடிவும் எடுக்கவில்லை என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் ஜூடோ மகளிர் பிரிவில் இந்தியாவின் அஷ்மிதா தே, ஆடவர் பிரிவில் ஆர்ஷ் சிங் ஆகியோர் தங்கப்பதக்கம் வென்றுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: மனதெல்லாம் இனிசை, அதை என்றும் தருவது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசை.

0: தமிழகத்தின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் ஆடி ஆஃபர். தங்க நகை ஒரு கிராமிற்கு 1000 ரூபாய் தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. சொந்த உற்பத்தியால் மட்டுமே சாத்தியம். ஏகே தங்க மாளிகை, வாலாஜா காம்ப்ளெக்ஸ், தெப்பக்குளம் எதிரில் திருச்சி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
4: சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையின் குழந்தைகள்

0: ஆரோக்கிய திட்டம். தனலட்சுமி அம்மையாரின் நினைவாக இங்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு ₹7,000 அன்பு பரிசு.
1: குழந்தை பிறந்த நாள் முதல் 3 நாட்களுக்கான பிரசவ சேவைகள் முற்றிலும் இலவசம். பிறந்த நாள் முதல் 5 வயது வரை அனைத்து தடுப்பூசிகளும் இலவசம். மருந்துகள் சிறப்பு தள்ளுபடி விலையில். உங்கள் குழந்தைகள் நல ஆரோக்கியத்தில் என்றென்றும் அக்கறையுடன் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனை.
0: மேலும் விவரங்களுக்கு 9477694776.
2: காலை மலர் கேட்டு இருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நேர்களே, அம்பிகாபுரம் துணிவு நிலையத்துல மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடக்க இருக்கனால இன்னைக்கு காலையில 9:45 முதல் சாயங்காலம் 4 வரைக்கும் மின்சார விநியோகம் இருக்காது. எங்கெல்லாம் பாத்தீங்கன்னா, அரியமங்கலம், SIT, அம்பிகாபுரம், ரயில் நகர், நேருஜி நகர், காமராஜ் நகர், மலையப்ப நகர், ராஜப்பா நகர், MGR நகர், ராணுவ காலனி, விவேகானந்தா நகர், மேல கற்கண்டார் கோட்டை, கீழே கற்கண்டார் கோட்டை, வெங்கடேஸ்வரா நகர், கீழக்குறிச்சி, ஆலத்தூர், மகாலட்சுமி நகர், கொட்டப்பட்டு ஒரு பகுதி, அடைக்கல அன்னை நகர், திருநகர், நத்துமாடிப்பட்டி, பொன்மலை, காட்டூர், கைலாஷ் நகர், சக்தி நகர், சந்தோஷ் நகர், பாப்பாக்குறிச்சி, பாலாஜி நகர், வின் நகர், அம்மன் நகர், ராஜராஜேஸ்வரி நகர், கணேஷ் நகர், ஏலக்குடி கிராமம், செந்தனீர்புரம், சங்கிலியாண்டபுரம், இந்த பகுதியிலெல்லாம் காலையில 9:45 முதல் சாயங்காலம் 4 வரைக்கும் மின்சார விநியோகம் இருக்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. கேட்டுட்டு இருக்கோம் காலை மலர்.

0: முடியும். தனனான
1: ரதியும் நாடும் அழகிலாடும் கண்கள்
2: சபாஷ்.

0: குழந்தையின் ஆரோக்கியத்தையும் உயிர் வாழ்வையும் உறுதி செய்யறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு தாய்ப்பால் தரல் தாங்க. ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதத்தோட முதல் வாரம் உலக தாய்ப்பால் வாரமா அனுசரிக்கப்படுது. தாய்ப்பாலோடைய முக்கியத்துவம், தாய்க்கும் குழந்தைக்கும் தாய்ப்பால்னால கிடைக்கிற வாழ்நாள் நன்மைகள், இதெல்லாம் பத்தின விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த தாய்ப்பால் வாரம் அனுசரிக்கப்படுதுங்க. உலக தாய்ப்பால் வாரத்தோடைய முதல் நாளான இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைய இருக்கிறாங்க திருச்சி குழந்தைகள் நல மருத்துவர் டி சாமிநாதன் அவர்கள். வணக்கம் டாக்டர். தாய்ப்பால் வாரம் அனுசரிக்கிறதுக்கான காரணம் என்ன? தாய்ப்பால் குடுக்கறதுனால குழந்தைக்கும் தாய்க்கும் கிடைக்கிற நன்மைகள்லாம் என்னென்ன டாக்டர்?
1: ஆகஸ்ட் மாதம் 1 முதல் 7 வரை வாரம் முழுவதும் உலக தாய்ப்பால் வார விழா கொண்டாடுகிறோம். உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், தாய்ப்பால் கொடுப்பது ஒரு சாதாரண விஷயம் தானே, அதற்கு எதுக்கு கொண்டாட்டம், விழிப்புணர்வு, பிரச்சாரம் எல்லாம்? இந்த தாய்ப்பால் விழிப்புணர்வு வாரம் 1990 முதல் இன்று வரை நாம் கொண்டாடி வருகிறோம். சுமார் 36 ஆண்டுகள். இதற்கு காரணம் இருக்கிறது. நமது நாட்டில் குழந்தைகள் பிறந்து 1 மணி நேரத்திற்குள் தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்களின் 52%. அதே போல 6 மாதம் வரை தாய்ப்பால் மட்டுமே கொடுக்கும் தாய்மார்களின் 55% மட்டுமே. அதாவது பிறக்கும் 2 குழந்தைகளில் 1 குழந்தைக்கு நாம் 6 மாதம் வரை தொடர்ந்து தாய்ப்பால் கொடுப்பதில்லை, பாதியிலேயே நிறுத்தி விடுகிறோம். இந்த 36 ஆண்டுகளாக அதே நிலையில்தான் உள்ளது. இதற்கு முக்கிய காரணம், ஒவ்வொரு வருடமும் புது புது தாய்மார்கள் இந்த எண்ணிக்கையில் சேர்கிறார்கள். அவர்களுக்கு விழிப்புணர்வு தேவைப்படுகிறது. மற்றும் அதிக அளவில் சிசரின் செக்ஷன் மூலம் குழந்தைகள் பிறப்பதால் தாய்ப்பால் கொடுப்பதில் தாய்மார்களுக்கு அதிக அளவில் சிரமங்கள் ஏற்படுகிறது. மேலும் பெண்கள் வேலைக்கு செல்வதால் தாய்ப்பாலை சீக்கிரமே நிறுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. மேலும் செயற்கை பால் விளம்பரங்கள் அதிக அளவில் மக்களை திசை திருப்புகிறது. குழந்தை பிறந்த முதல் 6 மாதங்கள் வரை தாய்ப்பால் மட்டுமே எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங் கொடுப்பதே உலக சுகாதார நிறுவனம் மற்றும் இந்திய அரசால் பரிந்துரைக்கப்படுகிறது. செயற்கை பால் அல்லது பசும்பாலை வாங்கி கொடுப்பதை விட தாய்ப்பால் பல்வேறு வகைகளில் குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் நாட்டிற்கும் மிகப்பெரிய நன்மையை வழங்குகிறது. தாய்ப்பால் முற்றிலும் இலவசமானது. ஆனால் செயற்கை பால் வாங்க வேண்டுமெனில் மாதத்திற்கு சுமார் ₹3000 to ₹8000 வரை செலவாகலாம். முதல் 6 மாதங்களில் மட்டும் 18,000 to 50,000 வரை செலவாகும். இதனுடன் பாட்டில், நிப்பிள், பாட்டிலை கிருமி நீக்கம் செய்வதற்கான சாதனங்கள், எரிவாயு, மின்சாரம், சுத்தமான குடிநீர் போன்ற செலவுகளும் சேரும். தாய்ப்பால் கொடுப்பதன் மூலம் இந்த செலவுகளை அனைத்தும் தவிர்க்கப்படுகின்றன. அடுத்ததாக நேர சேமிப்பு. தாய்ப்பாலை தயாரிக்க வேண்டிய அவசியமில்லை. பாட்டிலை கழுவி கிருமி நீக்கம் செய்ய வேண்டியதில்லை. பால் எப்போதும் சரியான வெப்பநிலையிலேயே கிடைக்கிறது. தினமும் குறைந்தது 1/2 மணி நேரம் முதல் 1 மணி நேரம் வரை நேரம் மிச்சமாகிறது. குழந்தையின் ஆரோக்கிய நன்மைகள் மிகவும் முக்கியமானவை. தாய்ப்பால் குடிக்கும் குழந்தைகளுக்கு வயிற்றுப்போக்கு, நிமோனியா,

0: காது தொற்று போன்ற நோய்கள் குறைவாக ஏற்படும். மருத்துவமனைக்கு செல்லும் அவசியமும் குறையும், மருந்து செலவும் குறையும். மேலும் குழந்தையின் நோய் எதிர்ப்பு சக்தி, மூளை வளர்ச்சி மற்றும் அறிவுத்திறன் சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் குறைவாக நோய்வாய்ப்படுவதால் மருத்துவமனைகளின் சுமை குறைகிறது, ஆன்டிபயாட்டிக் மருந்துகளின் பயன்பாடு குறைகிறது. பெற்றோர்கள் குழந்தையை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல வேலை நாட்களை இழக்க வேண்டியதில்லை. இதனால் குடும்பத்தின் உற்பத்தி திறனும் அதிகரிக்கிறது. குழந்தைகள் ஆரோக்கியமாக வளர்வதால் அரசின் சுகாதார செலவு குறைகிறது. நல்ல அறிவுத்திறன் கொண்ட குழந்தைகள் எதிர்காலத்தில் நாட்டின் திறமையான மனித வளமாக உருவாகிறார்கள். செயற்கை பால் மீதான சார்பு குறைவதால் அந்நிய செலவானியும் சேமிக்கப்படுகிறது. ஏழை குடும்பங்களின் பொருளாதார சுமையும் குறைகிறது. மேலும் தாய்ப்பால் சுற்றுச்சூழலுக்கும் உகந்தது. பிளாஸ்டிக் பாட்டில்கள், டின்கள், பாக்கெட்டுகள், தொழிற்சாலை கழிவுகள், போக்குவரத்து போன்றவற்றால் ஏற்படும் மாசுபாடு தாய்ப்பாலில் இல்லை. எனவே தாய்ப்பால் என்பது குழந்தைக்கு உணவு மட்டுமல்ல, அது குடும்பத்தின் பொருளாதாரத்தையும் பாதுகாக்கும், சமூகத்தின் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும், நாட்டின் வளர்ச்சியையும் உறுதிப்படுத்தும் என்பது நிச்சயம். முதல் 6 மாதங்கள் தாய்ப்பால் மட்டுமே, அதன் பின்னர் 2 வயது இல்லது அதற்கு மேலும் கூடுதல் உணவுகளுடன் தாய்ப்பாலை தொடர்வோம்.
1: தாய்ப்பால் கொடுக்கறதுடைய நன்மைகளை குறித்து இன்னைக்கு மருத்துவ நேரத்தில் எடுத்துரைச்சாங்க திருச்சி குழந்தைகள் நல மருத்துவர் டி. சாமிநாதன் அவர்கள்.

0: நாள்தோறும் காலை 8:50 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று காலை 9 வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் அரிதாரம் பூசும் வசனங்கள்.
3: வணக்கம், நான் பாம்பே கண்ணன் பேசுறேன். நாடக நடிகர், எழுத்தாளர், இயக்குனர், சுமார் 50 வருடங்களுக்கு மேலாக மேடை நாடகங்களில் நடித்து வருபவன். நான் உங்களுடன் காலை 9 திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் 102.1 பண்பலையில் பேச அவளுடன் காத்திருக்கிறேன்.
2: நீங்களும் இந்த நிகழ்ச்சியில பங்கு பெறணும் நினைச்சீங்கன்னா 4331 என்ற திருச்சியின் முன்னிணைப்பு எண்ணோட 240-102-1 மற்றும் ஒரு எண்ணான 246-102-1 இந்த எண்ணையும் தொட்டுவரலாம். கட்சவி என் வாயிலாகவும் உங்களுடைய கருத்துகளையும் சந்தேகங்களையும் எங்களோட தட்டச்சு செய்து பகிர்ந்து கொள்ளலாம். 938-546-102-1 நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று காலை வசந்த அழைப்பில் அரிதாரம் பூசும் வசனங்கள்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: அன்புள்ள நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் திருச்சி கலைக்காவிரி நுண்கலைக் கல்லூரியின் இயக்குநர் மற்றும் செயலர் அருட்பணி எஸ் லூயிஸ் பிரிட்டோ பேசுகிறேன். திருச்சிக்கு பெருமை சேர்க்கக்கூடிய கலைக்காவிரி நுண்கலைக் கல்லூரி NIRF என்று சொல்லப்படுகின்ற நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்ஒர்க் இந்திய அரசினுடைய

இந்த அமைப்பில், அதாவது தேசிய தர மதிப்பீட்டு பட்டியலிலே, நமது நாட்டில் உள்ள 53,354 கல்லூரிகளில் முதல் 300 கல்லூரிகளில் நமது கலைக்காவரி இடம்பெற்றிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதிலும் சிறப்பு என்னவென்றால், நுண்கலை கல்லூரிகள் 131 நமது நாட்டில் இருக்கிறது. அவற்றில் NIRF-இல் இடம் பிடித்தது திருச்சி கலைக்காவரி மட்டுமே என்பதை மகிழ்ச்சியோடு இந்த நேரம் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.

திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையில காய்கனிகளோட இன்றைய விலை நிலவரம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். தக்காளி 1 கிலோ 20 ரூபாய், கத்திரிக்காய் 60, அவரைக்காய் 70, வெண்டைக்காய் கொத்தவரங்காய் 40 ரூபாய், சின்ன வெங்காயம் 1 கிலோ 70 ரூபாய், பச்சை மிளகாய் 56, பெரிய வெங்காயம் 46, சுரக்காய் 30, சௌசௌ புடலங்காய் 40 ரூபாய், பீர்க்கங்காய் 60, முள்ளங்கி 30, நூல்கோல் 40, கருணைக்கிழங்கு 1 கிலோ 100 ரூபாய், சேப்பங்கிழங்கு 56, சேனைக்கிழங்கு 56, உருளைக்கிழங்கு 30, கேரட் 1 கிலோ 90 ரூபாய், முட்டைக்கோஸ் 40 ரூபாய், பீட்ரூட் 54, பச்சை பட்டாணி 170, காலிஃபிளவர் பூ 1 50 ரூபாய், எலுமிச்சை பழம் 1 5 ரூபாய், கொய்யா 100 ரூபாய், பூசணிக்காய் 26, பரங்கிக்காய் 22, ஆப்பிள் 1 கிலோ 300 ரூபாய், ஆரஞ்சு 150, மாதுளை 240, திராட்சை 120 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. திருச்சியில 1 கிராம் ஆபரண தங்கம் பாத்தீங்கன்னா 13,256 ரூபாய்க்கும், வெள்ளி 1 கிராம் 234 ரூபாய் 90 பைசாவுக்கும் விற்பனையாகுது. கேட்டுட்டு இருக்கோம் காலை மலர்.

0: பாரம்பரிய சுவையில் பார்த்து பார்த்து சொந்த பண்ணை பாலில் தயாரிக்கும் இனிப்புகள் பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ். உங்கள் நாவிற்கு இனிப்பு விருந்து எங்கள் பண்ணை பாலில் இருந்து.
1: பிஜி நாயுடு ஸ்வீட்.
2: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
0: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: காலை மலர் கேட்டு இருக்கோம் திருச்சி FM ரெயின்போ 102.1 நேர்களே, இன்னைக்கு பழங்குடியினர் நரிக்குறவர் மற்றும் புதுரை வண்ணார் மக்களுக்கான சிறப்பு முகாம் நிறைய இடத்துல நடக்க இருக்குதுங்க. ஆமாங்க, தமிழ்நாடு பழங்குடியினர் நலவாரியம், நரிக்குறவர் நலவாரியம் மற்றும் புதுரை வண்ணார் நலவாரிய உறுப்பினர்களுக்கான சேர்க்கை, ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை உள்ளிட்ட சேவைகளுக்கான சிறப்பு முகாம்கள் கரூர் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா வட்டாட்சியர் அலுவலகத்துல நடக்க இருக்குது. நாகப்பட்டினம் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா கீழ்வேலூர், வேதாரண்யம், நாகப்பட்டினத்துல இருக்கிற வருவாய் வட்டாட்சியர் அலுவலகங்கள்ல நடக்க இருக்குது. கொல்லிமலை செம்மேடு பகுதியில பாத்தீங்கன்னா சித்தூர் நாடு, ஃபைல் நாடு, பெறக்கரை நாடு, எடப்புலி நாடு, திருப்புலி நாடு இந்த பகுதியை சேர்ந்த மக்களுக்கு எடப்புலி நாட்டில் இருக்கிற ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் நடக்க இருக்குது. ஊனநதாங்கள், பெறப்பன்சோலை, மூலக்குறிச்சி, முள்ளுக்குறிச்சி இந்த பகுதியை சேர்ந்த மக்களுக்கு முள்ளுக்குறிச்சியில் இருக்கிற ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் நடக்க இருக்குது சிறப்பு முகாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு தூய்மை பணியாளர்கள் நல வாரியத்தில் விடுபட்ட மற்றும் புதிய தூய்மை பணியாளர்களை உறுப்பினர்களாக நல வாரியத்தில் பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாம் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிற கூத்தாநல்லூர் மற்றும் குடவாசல் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடக்க இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அந்தந்த மாவட்டத்தில் எந்தெந்த பகுதியில் நடக்குதோ தேவைப்படுறவங்க அந்த சிறப்பு முகாமில் பங்கேற்று உங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சுக்கலாம்.

சிவா இதய ராகம் நிகழ்ச்சியில என்ன புது பாட்டு கேட்கலாம் அப்படின்னு உங்க மனநிலை யோசிச்சுட்டு இருக்க இந்த நேரத்துல வானிலை தகவல் தெரிஞ்சுக்கலாமா? கோயம்புத்தூர் மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலோடு கூடிய பலத்த காற்றோடு கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலோடு கூடிய லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை பாத்தீங்கன்னா, தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார், வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலையும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலையும் வீசக்கூடும் சொல்லியிருக்கிறாங்க.

0: செய்திகளோடும் இதமான பாடல்களோடும் மனமீசி சென்றது காலை மலர். அடுத்ததா இதே ராகம் நிகழ்ச்சியில இணையலாம். அதற்கு முன்பாய் கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி பிரிவின் இனிய காலை நல்வாழ்த்துக்களுடன் செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆந்திர பிரதேச மாநிலத்தில் 18,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை இன்று தொடங்கி வைக்கிறார். விஜயநகர மாவட்டம் போகாபுரத்தில் அல்லூரி சீதாராமராஜு சர்வதேச விமான நிலையத்தை தொடங்கி வைக்கும் பிரதமர் விசாகப்பட்டினத்தில் செமி கண்டக்டர் தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டுகிறார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி மாமல்லபுரத்தில் இன்று நடைபெறும் காங்கிரஸ் பயிற்சி முகாமில் பங்கேற்கிறார். கட்சியின் கட்டமைப்பு, வளர்ச்சிப் பணிகள், அரசியல் வியூகங்கள் குறித்து தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார்.

0: கொள்கிறார். நாட்டில் 5.5 கோடிக்கும் மேற்பட்டோர் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதற்கான காலக்கெடு நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் 5,000 ரூபாய் அபராத தொகையுடன் வரும் டிசம்பர் 31 வரை வருமான வரி கணக்கு தாக்கல் செய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் திருமணம் உள்ளிட்ட நிகழ்வுகளில் புத்தகங்களை பரிசளித்து வாசிக்கும் பழக்கத்தை அதிகரிக்க வேண்டும் என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கேட்டுக் கொண்டுள்ளார். ஈரோடில் 22வது புத்தக திருவிழாவை தொடங்கி வைத்து பேசிய அவர், அடுத்த தலைமுறைக்கு வழங்க வேண்டிய மிகப்பெரிய செல்வமாக புத்தகங்கள் திகழ்வதாக கூறினார்.
1: மக்கள் அனைவரும் தங்கள் வீடுகளில் திருமணம் உள்ளிட்ட நல்ல நிகழ்வுகளில் நாம் தர வேண்டிய மிக முக்கியமான பரிசு ஒரு நூல் தான். ஒரு நல்ல புத்தகத்தை ஒரு குழந்தைக்கு பரிசளித்து விடுங்கள். உங்கள் அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் அவசியம் சேர்க்க வேண்டிய செல்வம் இந்த அறிவு செல்வம் தான். ஒரு பிடி பீரியட் கூட நீங்க கட் பண்ணவே கூடாது. உடல் கிளாஸ் பணியர் நிரப்பப்படாமல் இருக்கிறதோ துரித கதையில் அதெல்லாம் நிரப்பினதற்கு வேலை சென்டிஆர்பிக்கு நாங்கள் வந்து நோட்டிஃபையும் பண்ணிட்டோம். வெகு விரைவில் அந்த அறிவிப்பு வரும்.
0: நாமக்கல் மாவட்டத்தில் சுற்றுலாத்துறை தொடர்புடைய வழிகாட்டிகள், வாகன ஓட்டுநர்கள் உள்ளிட்டோர் பிரதமரின் ஷ்ரம்யோகி மான்தன் திட்டத்தில் பதிவு செய்து பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் தெரிவித்துள்ளார். திருச்சி தேசிய தொழில்நுட்ப கழக வளாகத்தில் சிறு குறு நடுத்தர தொழில் முனைவோர்களுக்கான தொழில் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கு இன்று நடைபெறுகிறது. நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி, கோவை, நெல்லை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் ஜூடோ மகளிர் 48 கிலோ பிரிவில் இந்தியாவின் அஷ்மிதாவும் ஆடவர் 60 கிலோ பிரிவில் ஹர்ஷிங்கும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 57 கிலோ பிரிவில் யாமினி வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மீண்டும் செய்திச் சுருக்கம் 9 மணிக்கு.

0: வணக்கம் அன்பு நேயர்களே. காலையில எழுந்திருச்சதுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் நாம ரொம்பவே உற்சாகமா இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடியலும் ஏதோ ஒண்ண நமக்கு கத்து தரதுக்காக காத்துட்டு இருக்கு. நம்மை நாமே செதுக்கிக் கொள்வோம். இன்றைய நாள் சிறப்பாய் அமைய வாழ்த்துக்களோடு எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி கேட்டு ரசிக்கலாம் இதய ராகம். உங்களுக்கு ரொம்பவே பிடித்த புத்தம் புதிய பாடலை கேட்கிற நேரம் வந்தாச்சு. 938-546-102-1 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுக்கு பிடித்த புது பாடல் இடம்பெற்ற படம் மறக்காம உங்க பேரையும் ஊரையும் டைப் பண்ணி அனுப்புங்க. மீண்டும் ஒரு முறை சொல்றேன், 938-546-102-1. முதல் பாடல் யாருக்காக அப்படின்னா, கூகையூர்ல இருந்து காவியாக்காக சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு.
1: அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கி.

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: தமிழகத்தின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் ஆடி ஆஃபர். தங்க நகை ஒரு கிராமிற்கு 1000 ரூபாய் தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. சொந்த உற்பத்தியால் மட்டுமே சாத்தியம். ஏகே தங்க மாளிகை, வாலாஜா காம்ப்ளெக்ஸ், தெப்பக்குளம் எதிரில் திருச்சி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
6: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
7: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
8: உங்களுக்கு சிறுநீரகக்கல், சிறுநீர் அடைப்பு அல்லது

0: ப்ராஸ்டேட் பிரச்சனையா? கவலை வேண்டாம்.
1: பெரம்பலூர் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையில் நவீன லேசர் சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு.
0: முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
1: உங்கள் சிறுநீரக ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உடனே அழைக்கவும் 9477694776.
2: நேர்களின் உற்சாகம் எஃப்எம் ரெயின்போ 102.1 இதய ரகம். நேர்கள்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடித்த புது பாடலை நமக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததா பெரம்பலூர்ல இருந்து ரோஹித் கேட்டிருக்கிற பாடல் வந்துட்டே இருக்கு. அவருக்கு மட்டும் இல்ல, கீர்த்தனா, மீனாட்சி, ஹேமலதா இவங்க எல்லாருக்காகவும் வாத்தி படத்துல இருந்து சூப்பரான பாடல்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். செய்தி அறிக்கையை தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம் இதய ராகம். இணைந்து இருங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.1.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ட்ஸ் மார்னிங் நியூஸ். Good morning, I am Naresh Mago. The headlines. Prime Minister Narendra Modi calls for compassion and guidance for misguided youth. Says hatred and abuse never solve anything. President gives assent to anti-paper leak bill introducing stricter punishment and setting up of fast-track courts. Prime Minister to launch multiple development projects in Andhra Pradesh and Karnataka today. India raises concerns.

0: history by becoming the first Indian to win a Commonwealth Games medal in the decathlon, claiming bronze. India's boxers also delivered an outstanding performance, with 10 pugilists winning their respective semi-final bouts to enter the finals. Swati Rakheja, Sports Desk.
1: The India Meteorological Department, IMD, has forecast heavy to very heavy rainfall over East Rajasthan, Madhya Maharashtra, Coastal Karnataka, South Interior Karnataka, Konkan, Goa, Kerala and Mahe today. The IMD has also predicted heavy rainfall over Himachal Pradesh, Uttarakhand, Punjab, Haryana, Chandigarh, Delhi, West Rajasthan, Bihar, Sub-Himalayan West Bengal, Andaman and Nicobar Islands, Lakshadweep and some parts of Northeast India. The weather agency has forecast thunderstorm accompanied by lightning over Gujarat, Chhattisgarh, Vidarbh, Assam and Tripura for today. And now for a look at today's newspapers, it's over to Tanvi Khurana.
2: Thank you, Naresh. Newspapers have prominently covered Prime Minister Modi's video message on their front pages. PM, I forgive children who abused me. Let's show them the way. Headlines, The Indian Express. Pak forces target women, kids in POK. India calls for global scrutiny. 40 killed in stir since July 27, says The Asian Age. Life term for Tahir Hussain in Ankit Sharma murder case is a top headline in The Pioneer. The Tribune under the headline, uniform was soaked in blood. Corpse skin recount trauma after CJP protest violence. Reports that the family members of police personnel injured during the violence at the CJP protest have shared their ordeal and sought justice. In its editorial, How Apps Have Built the Modern Consumer, the Financial Express writes that modern life has a way of creating inconveniences out of the conveniences it promises. The paper says that they promise a user-friendly interface but become a surprisingly accurate portrait of their owners. The paper concludes that what began as an alternative to the website has evolved into a system of hyper-personalized nudges, inducements and playful jabs on our phones. A top headline in The Hindu says, Trump touts Gaza deal. Hamas seeks Israeli exit, saying Hamas acknowledges the deal only if Israel withdraws the troops and stops killing Palestinians. And finally, the front page of Hindustan Times shows beaming faces of Asmita Day and Harsh Singh after winning the country's first ever gold medals in judo at the Commonwealth Games. And with that, it's back to you, Naresh.
1: Thank you, Tanvi. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi calls for compassion and guidance for misguided youth, says hatred and abuse never solve anything. President gives assent to anti-paper leak bill introducing stricter punishment and setting up fast-track courts. Prime Minister to launch multiple development projects in Andhra Pradesh and Karnataka today. India raises concerns over ongoing hostilities in West Asia region, urges Iran to avoid attacks on commercial shipping and seafarers. Italy suspends free border travel with Spain over Ceuta migrant crisis. And at Commonwealth Games, India clinched two historic gold medals in judo, secure double podium finish in men's javelin throw, and win a first ever bronze in decathlon. And with that, we end the morning news. Have a nice day.
3: நேரம் 8:30.
4: உற்சாகத்தின் நேரலை உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கும் இது திருச்சி பண்பலை 102.1 நேயர்களுக்காக நேயர்களால்
3: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி கேட்க விருப்பது திருச்சி சேலம் மங்களின் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் இதய ராகம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசுப் பொருட்கள் பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம், NSB ரோட் திருச்சி.
7: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த

0: பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
1: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
2: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
3: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
4: உங்கள் மாதாந்திர மருத்துவ செலவை குறைக்க ஓர் நற்செய்தி.
5: பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் மாதாந்திர மருந்துகள் வாங்கும் பயனாளிகளுக்கு 10 முதல் 20% வரை தள்ளுபடி.
4: நீரிழிவு, இதய நோய் மற்றும் இதர நீண்ட கால சிகிச்சைகள் பெறும் மருத்துவ பயனாளிகள் அனைவரும் இந்த ஆரோக்கிய சலுகையை பெறலாம். மக்கள் நலனில் என்றென்றும் அக்கறையுடன் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனை, சிறுவாச்சு. மேலும் விவரங்களுக்கு 9477694776.
6: தமிழகத்தின் துபாய், திருச்சி ஏகே தங்க மாளிகையில் ஆடி ஆஃபர். தங்க நகை 1 கிராமிற்கு 1000 ரூபாய் தள்ளுபடி. பவுனுக்கு 8000 தள்ளுபடி. சொந்த உற்பத்தியால் மட்டுமே சாத்தியம். ஏகே தங்க மாளிகை, வாலாஜா காம்ப்ளெக்ஸ், தெப்பக்குளம் எதிரில், திருச்சி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
7: இதயத்தின் இலக்கணம் இசை இசைய கேட்டு இருக்கோம். இதே ராகம் நிகழ்ச்சியில 8:33 ஆயிடுச்சு. நேயர்கள்லாம் ரொம்பவே உற்சாகமா நமக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததா யார் எங்க இருந்து அப்படின்னு கேக்குறீங்களா? அதுக்கு முன்னாடி கேட்டுட்டு இருக்க நேயர்களாக எனக்கும் வாட்ஸ்அப் நம்பர் சொல்லுங்களேன் அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு கேக்குது. 9385461 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுக்கு ரொம்பவே பிடித்த புது பாடல், இடம்பெற்ற படம், மறக்காம உங்க ஊரையும் பேரையும் டைப் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க. அடுத்ததா குப்புரெட்டிப்பட்டி, குருசாமி, செல்வி, சூர்யா, தினேஷ் இவங்க எல்லாருக்காகவும் சாமி 2 பாடல் சூப்பரா வந்துட்டு இருக்கு.

0: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
3: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
2: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
3: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
2: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் தலைநகர் திருச்சி.
4: திருச்சி FM ரெயின்போ 102.1 இன்று காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் அரிதாரம் பூசும் வசனங்கள்.
5: வணக்கம், நான் பாம்பே கண்டன் பேசுறேன். நாடக நடிகர், எழுத்தாளர், இயக்குனர், சுமார் 50 வருடங்களுக்கு மேலாக மேடை நாடகங்களில் நடித்து வருபவன். நான் உங்களுடன் காலை 9 மணிக்கு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் 102.1 பண்பலையில் பேச அவளுடன் காத்திருக்கிறேன்.
4: நீங்களும் இந்த நிகழ்ச்சியில பங்கு பெறணும் நினைச்சீங்கன்னா 4431 என்ற திருச்சியின் முன்னிணைப்பு எண்ணோட 240-102-1 மற்றும் ஒரு எண்ணான 246-102-1 இந்த எண்ணையும் தொட்டுவரலாம். கட்சவியின் வாயிலாகவும் உங்களுடைய கருத்துகளையும் சந்தேகங்களையும் எங்களோடு தட்டச்சு செய்து பகிர்ந்து கொள்ளலாம். 938-546-102-1 நம்ம திருச்சி FM ரெயின்போ 102.1 இன்று காலை வசந்த அழைப்பில் அரிதாரம் பூசும் வசனங்கள்.
6: எட்டு மணி 40 நிமிடம் FM ரெயின்போ 102.1 இது இதயரேகம். நேயர்கள்லாம் ரொம்பவே உற்சாகமான மக்கள் வாட்ஸ்அப் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பாடலையும் கேட்டுட்டு இருக்காங்க. நேயர்களே, ரொம்ப பிடித்த புது பாடலை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா 938-546-102-1 இந்த வாட்ஸ்அப் எனக்கு தட்டி விடுங்க. மறக்காம உங்க ஊரையும் பேரையும் சேர்த்து. மதுரையிலிருந்து சண்முக சுந்தரம், ஐஸ்வர்யா, மித்ரன், அட்சய, மீனாட்சி இவங்களுக்காக ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. நாமளும் சேர்ந்து கேட்கலாம்.

0: அன்புள்ள நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் திருச்சி கலைக்காவிரி நுண்கலைக் கல்லூரியின் இயக்குனர் மற்றும் செயலர் அருட்பணி எஸ் லூயிஸ் பிரிட்டோ பேசுகிறேன். திருச்சிக்கு பெருமை சேர்க்கக்கூடிய கலைக்காவிரி நுண்கலைக் கல்லூரி என்ஐஆர்எஃப் என்று சொல்லப்படுகின்ற நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்ஒர்க், இந்திய அரசினுடைய இந்த அமைப்பில், அதாவது தேசிய தர மதிப்பீட்டு பட்டியலிலே, நமது நாட்டில் உள்ள 53,354 கல்லூரிகளில் முதல் 300 கல்லூரிகளில் நமது கலைக்காவிரி இடம்பெற்றிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதிலும் சிறப்பு என்னவென்றால், நுண்கலைக் கல்லூரிகள் 131 நமது நாட்டில் இருக்கிறது. அவற்றில் என்ஐஆர்எஃப்பில் இடம் பிடித்தது திருச்சி கலைக்காவிரி மட்டுமே என்பதை மகிழ்ச்சியோடு இந்த நேரம் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை.

0: ஆத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிக் கொண்டிருக்கும் இதயராகம்.
1: தமிழகத்தின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் ஆடி ஆஃபர். தங்க நகை ஒரு கிராமிற்கு 1000 ரூபாய் தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. சொந்த உற்பத்தியால் மட்டுமே சாத்தியம். ஏகே தங்க மாளிகை, வாலாஜா காம்ப்ளெக்ஸ், தெப்பக்குளம் எதிரில் திருச்சி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
4: உங்களுக்கு சிறுநீரகக்கல், சிறுநீர் அடைப்பு அல்லது புரோஸ்டேட் பிரச்சனையா? கவலை வேண்டாம்.
5: பெரம்பலூர் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையில் நவீன லேசர் சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு.
4: முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
5: உங்கள் சிறுநீரக ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உடனே அழைக்கவும் 9477694776.
0: ரெயின்போ 102.1 இன்று காலை 9 மணி வசந்த அழைப்பில் அரிதாரம் பூசும் வசனங்கள். நாடக கலைஞர், ஆவணப்பட இயக்குனர் பாம்பே கண்ணன் அவர்கள் நேரலையில் பங்கேற்கிறார். நேர்களை தொட்டு வாருங்கள். 4311 இந்த இணைப்பு எண்ணோடு 240-102-1 மற்றும் ஒரு எண் 246-102-1. கேள்விகளை அனுப்ப வாட்ஸ்அப் என்னும் காத்திருக்கிறது. 938-546-102-1. இதய ரகம் கேட்டுட்டு இருக்கோம். நேயர்கள்லாம் ரொம்பவே சந்தோஷமா இருப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பாடலை கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்ததா வாரியங்காவல் கதிரவன், வசந்தி குழஞ்சிநாதன், கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ், மலைக்குடிப்பட்டி சண்முகம், இவங்களுக்காக அமரன் படத்துல இருந்து சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: முகத்தில் சைபால்
2: ஆபீஸில் வேலை பார்க்குற ஒருத்தர் வந்தார். பேசாமல் ஒரு 10 நாள் லீவு போட்டு விடலாமா பார்க்குறேன் அப்படின்னார். ஏன்னு கேட்டோம். என்னுடைய மேலதிகாரி ஒரு முசுடு சார், அவர்கிட்ட வேலை பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னார். ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்கள்லாம் ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். மேலதிகாரிங்கிறவர் ஒரு பெரிய மகான் இல்லை, அவரும் ஒரு மானிட பிறவி தான். சராசரி மனுஷனுக்குள்ள பலம் பலவீனம் ரெண்டும் அவருக்கும் உண்டு. அதனால் அவரை கொஞ்சம் அனுசரித்து போகிறதுக்கு பழகிறது தான் நல்லது. மேலதிகாரிகளில் பல வகை உண்டு, அதில் முக்கியமாக 3 வகை. அதில் 1 வகை எப்படி தெரியுமா? உங்களை வந்து ஒரு வேலை செய்கிற மெஷினாக மட்டுமே நினைக்கக்கூடிய வகை. இவங்கள்லாம் எப்படின்னா, எங்கேயாவது வெளியூர் போயிருந்தால் கூட அங்கேருந்து ஃபோன் பண்ணுவாங்க, அந்த வேலை என்னாச்சு, இந்த வேலை என்னாச்சு அப்படின்னு. இவங்களுக்கெல்லாம் உங்கள் நலனை பற்றியோ உங்கள் குடும்பத்தை பற்றியோ அக்கறை இருக்காது. நீங்கள் சொல்கிற யோசனை எதுவும் இவங்ககிட்ட எடுபடாது. கொடுத்த வேலையை பாரு, நீ எனக்கு புத்தி சொல்ல வேணாம் அப்படிம்பாங்க. இவங்களை அனுசரித்து போகிறதுக்கு ஒரே வழி, இவங்க எதை சொன்னாலும் சரின்னு சொல்லிவிட்டு வேலையை கவனிக்க வேண்டியது தான். இவங்கக்கிட்ட வேறு எந்த கேள்வியும் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆமாம் சாமி போடுறது கௌரவ குறைச்சல் இல்லை, அது ஒரு அலுவலக சௌகரியம், அவ்வளவுதான். இன்னொரு வகையான மேலதிகாரிகள் எப்படி தெரியுமா? இவங்கள்லாம் ஆஃபீஸ் வேலையை பற்றி அதிகமாக கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. தங்களுடைய சொந்த இமேஜ் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுலையே கவனமாக இருப்பாங்க. இவங்கள்லாம் அடிக்கடி உங்கள் நலனை விசாரிப்பாங்க, அதே மாதிரி நீங்களும் அவரை விசாரிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. இந்த ரக அதிகாரிகளுக்கெல்லாம் புது வருட வாழ்த்து அனுப்பலாம், பிறந்தநாள் வாழ்த்து அனுப்பலாம். அவருக்கு எங்கேயாவது ஒரு பாராட்டு விழா நடந்தால் முதல் வரிசையில் போய் உட்காந்து உங்கள் முகத்தை காட்டலாம். ஆஃபீஸ் வேலையை மட்டுமே பார்க்குற பணியாளர்கள் இது மாதிரி அதிகாரிகள்கிட்ட நல்ல பேர் வாங்க முடியாது. இன்னொரு வகையான மேலதிகாரிகள் உண்டு. அவங்க எப்படின்னா, ஆஃபீஸ் வேலையை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க, தனக்கு கீழே வேலை பார்க்குறவங்கள பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. எக்காரணம் கொண்டும் தன்னுடைய பொசிஷனுக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னே நினைக்கக்கூடியவங்க இவங்க. இவங்களால் வந்து கடுமையான வேலை செய்யவும் முடியாது, தீர்மானிக்கவும் முடியாது. எந்த முடிவையும் எடுக்காமல் அப்படிலாம் அப்படியே அப்படி அப்படியே தள்ளி போட்டுகிட்டே போயிடுவாங்க எல்லாத்தையும். இதனால் என்ன ஆகும்னா, இவருக்கு கீழே வேலை பார்க்குற உங்களுக்கு பொறுப்பு அதிகமாகிடும். இவங்ககிட்ட போய் பிரச்சனையை மட்டும் சொல்லி பிரயோஜனம் இல்லை, அதுக்கான முடிவுகளை நீங்களே சொல்லணும். அப்போ தான் இது மாதிரி அதிகாரிகள்கிட்ட நல்ல பேர் வாங்கலாம், அட்லீஸ்ட் கெட்ட பேர் வாங்காமலாவது காலம் தள்ளலாம். ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க முக்கியமாக சில விஷயங்களை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஆஃபீஸில் நடக்கிற நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் உடனடியாக மேலதிகாரிகிட்ட தெரிவிக்கிறது நல்லது. 3வது மனிதர் மூலமாக அதை அவர் தெரிஞ்சுக்கிறது அவ்வளவு நல்லதில்லை. எந்த மேலதிகாரியுமே தான் வந்து இந்த சர்பாஸ் செய்யப்படுறத விரும்புறதில்லை. அதனால் அவருக்கு தெரியாமல் மேலிடத்துக்கு மணி எழுதி போடக்கூடாது. அப்படி எழுதி போடுறவங்க சில பேர் இருக்கிறாங்க. நீங்களும் உங்கள் மேலதிகாரியும் தொழில் ரீதியாக ஒரே படிப்பு படித்தவராக இருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இதை மனசில் வச்சுக்கிட்டு நடந்துக்கணும். உங்களுக்கும் அவருக்கும் அபிப்பிராய பேதமா, அது அவருக்கும் உங்களுக்கும் உள்ள தனிப்பட்ட பிரச்சனை, அதை வந்து விளம்பரப்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடாது, அது அவருடைய கோபத்தை கிளறும். உங்கள் மேலதிகாரி உங்கள் கூட படித்தவராக இருக்கலாம், அதுக்காக அவர் எல்லாருக்கும் முன்னாடி அடைய கிச்சாமி எப்படிறா இருக்கே அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. பொதுவாக யாரும் அதை விரும்புறதில்லை. இவ்வளவையும் உங்கள் மனசில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் சாமர்த்தியமாக நடந்துக்கிட்டிங்கன்னா ஆஃபீஸ் வந்து உங்களுக்கு அவஸ்தையாக இருக்காது, ஆனந்தமாக இருக்கும். ஒரு மேலதிகாரி தன்கிட்ட வேலை பார்க்குற ஒருத்தரை பற்றி ரொம்ப பெருமையாக சொன்னாராம், எங்கள் ஆஃபீஸில் எவ்வளவோ பேர் வேலை பார்க்குறாங்க, எல்லாரும் தினமும் வந்து ஏதாவது பிரச்சனைகளை சொல்லிகிட்டு இருப்பாங்க, ஆனால் இவர் ஒருத்தர் மட்டும்தான் இது வரைக்கும் என்கிட்ட வந்து எந்த பிரச்சனையும் சொன்னதே இல்லை. அவர் பாட்டுக்கு வருவார்.

0: வேலை பார்ப்பார் போயிடுவார் அப்படின்னாராம். நான் உடனே அவ்வளவு பெருமைக்குரிய அந்த ஊழியரை பார்த்து கேட்டேன், ஏன்ப்பா அவனுடைய மேலதிகாரிகிட்ட நீ எந்த பிரச்சனையும் கொண்டுகிட்டு போகிறதே இல்லையாமே அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஆமாங்க அது ஏன்னா அவரால் எந்த பிரச்சனையுமே தீர்க்க முடியாதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும், அதனால் அப்படி செய்கிறேன் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னார் ரொம்ப பொறுமையாக.
1: நேயர்களது வரை கேட்டது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்க விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: நேர்களே, அடுத்ததா வசந்த அழைப்பு நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. அரிதாரம் பூசும் வசனங்கள் நாடக கலைஞர் ஆவணப்பட இயக்குனர் பாம்பே கண்ணன் அவர்கள் நேரலையில பங்கேற்க இருக்காங்க. நேர்களையே தொட்டு வரலாம். 4331 இந்த இணைப்பு எண்ணோடு 240 102 1 மற்றொரு எண் 246 102 1. கேள்விகளை அனுப்ப வாட்ஸ்அப் எண்ணும் காத்திருக்கிறது 938 546 102 1. இதுவரை இசையால் மனதை வசமாக்கியது FM Rainbow 102.1 இதய ராகம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி, சேலம், மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய இதயராகும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை பவுனுக்கு ₹1,500 அதிரடி தள்ளுபடி.
0: இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.1 நிலையத்தில். நேரம் 9 மணி, இனி கேட்கலாம்.
2: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் ஆக்கப்பூர்வமாக பங்களிப்பதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட காணொலி பதிவில் வெறுப்பு மற்றும் தரக்குறைவான வார்த்தைகளை பிரயோகிப்பதை இளைஞர்கள் கைவிட வேண்டும் என்றார். வினாத்தாள் கசிவு தொடர்பான போராட்டத்தில் இளையோரின் வார்த்தைகள் வருத்தம் அளிப்பதாக கூறிய பிரதமர், இதற்கு மாறாக தேச நலன் சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை ₹200 குறைந்துள்ளது. இதையடுத்து சென்னையில் 19 கிலோ எடை கொண்ட ஒரு சிலிண்டர் ₹2,906 விற்பனை செய்யப்படுகிறது. தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழக கடன் உதவி திட்டத்தின் கீழ் திருவாரூர் மாவட்டத்தில் 208 பயனாளிகளுக்கு ₹17 கோடி மதிப்பில் கடனுதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாக மாநில சிறுபான்மையின நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மின்கட்டணம் தொடர்பான குளறுபடிக்கு தீர்வு காணும் வரை பொதுமக்கள் மின்கட்டணம் செலுத்த கால அவகாசம் வழங்க வேண்டும் என திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட செய்தியில் வரும் காலங்களில் மின் கணக்கீடு பணிகள் உரிய முறையில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றார்.

0: தமிழ்நாட்டில் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 14 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் சுற்றுலாத்துறை தொடர்புடைய வழிகாட்டிகள் வாகன ஓட்டுநர்களுக்கு பிரதமரின் ஷ்ரம் யோகி மான்தன் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் தெரிவித்துள்ளார். தகுதியுடையோர் தங்களது ஆதார் அட்டை, வங்கி சேமிப்பு கணக்கு உள்ளிட்டவற்றுடன் அருகில் உள்ள பொது சேவை மையத்தில் பதிவு செய்து பயன்பெறுமாறு எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மத்திய அரசின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் சுற்றுலா மற்றும் அமைப்பு சாரா அதனுடன் தொடர்புடைய துறைகளில் பணிபுரியும் தகுதியுடைய தொழிலாளர்களுக்கு 60 வயது நிறைவடைந்த பின் மாதந்தோறும் 3000 ரூபாய் உறுதியான ஓய்வூதியம் வழங்கும் பங்களிப்பு அடிப்படையிலான ஷ்ரம் யோகி மான்தன் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. தகுதியுடைய அனைத்து தொழிலாளர்களும் தங்களது ஆதார் அட்டை, வங்கி சேமிப்பு கணக்கு புத்தகம் மற்றும் செல்போன் எண்ணுடன் அருகிலுள்ள பொது சேவை மையத்தை அணுகலாம். www.maanthan.in என்ற இணைய பக்கத்தில் பதிவு செய்து கொண்டு பயன்பெறுமாறு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் ஆடவர் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா வெள்ளிப்பதக்கமும் யஷ்வீர் சிங் வெண்கலப் பதக்கமும் வென்றுள்ளனர். பதக்கம் வென்ற வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளனர். எண்ணற்ற இளம் விளையாட்டு வீரர்களுக்கு உத்வேகம் அளிப்பதுடன் இவ்வீரர்களின் வெற்றியால் நாடு பெருமை கொள்வதாகவும் பாராட்டியுள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மீண்டும் செய்திச் சுருக்கம் 10 மணிக்கு.

0: நேர்கள் இனி கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: உலகமே ஒரு நாடக மேடை, நாம் அனைவரும் அதில் நடிகர்கள் அப்படின்னு ஷேக்ஸ்பியர் சொன்னார். ஆனா அந்த நாடக மேடையே தன்னுடைய உலகமா மாத்திக்கிட்ட ஒருத்தர் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. வங்கி பணியிலையும் முத்திரை பதிச்சு மேடையிலையும் 300 அல்ல 3000க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகள் நடத்தி காட்டிய ஒரு ஜாம்பவான் அப்படின்னே சொல்லலாம். அவரு தான் இன்னைக்கு நாம நிகழ்ச்சியில சந்திக்க போறோம். 26 வருடம் வங்கி பணி, மேடை நாடகங்கள்ல 50 ஆண்டு கால அனுபவம், 4 மேடை நாடகங்களை அவங்களே எழுதியிருக்கிறாங்க, மேடை நாடக குழு வச்சிருக்கிறாங்க மும்பை சென்னை இந்த இடங்கள் எல்லாம். அவங்க பேருக்கு முன்னாடி இந்த பாம்பே அப்படின்றது எப்படி வந்துச்சு அப்படின்றத கேட்கறதுக்கு எல்லாருக்கும் ஆர்வமா இருக்கு. நாடக கலைஞர் பாம்பே கண்ணன் ஐயாவை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியில நீங்க பங்கெடுத்துக்கிறது எங்க எல்லாருக்கும் பெருமை.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்.
2: சொல்லுங்க அந்த பாம்பே எப்படி சேர்ந்தது?
3: பாம்பே நாம் என்ன மைசூர் பாக்கா இல்லை மைசூர் போண்டாவா இல்லை? அதாவது நான் வெறும் கண்ணனாக தான் இருந்தேன். சென்னையில் தான் மெயினாக நான் வந்து ஒய்ஜிபி குழுவில் நடிச்சிட்டு இருந்தபோது எனக்கு வங்கியில் ப்ரொமோஷன் வந்து பாம்பேக்கு போனேன். அங்கேயும் நாடக பணி தொடர்ந்து நடத்திட்டு இருந்தேன். திரும்பி வந்தபொழுது நிறைய கண்ணன்கள் சென்னையில் இருந்தாங்க. சுபமுகூர்த்த கண்ணன், அந்த 2-3 கண்ணன்கள்லாம் இருந்தாங்க. வேதம் புரித கண்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வரும்போது என்ன ஒரு ஈஸி ஐடென்டிஃபிகேஷனுக்காக என்ன வந்து கண்ணன் ஃப்ரம் பாம்பே அப்படின்னு சொன்னாங்க. கண்ணன் பாம்பேலேருந்து கண்ணன் வந்திருக்காருன்னு சொன்னாங்க. அது ஒரு ஒரு இடத்துல என்ன போச்சு, யாரோ ஒருத்தர் வந்து ஒரு மேடை நாடகத்துக்கு விளம்பரம் கொடுக்கும்போது பாம்பே கண்ணன் நடிக்கும் அப்படின்னு போட்டாங்க. அன்னிலேருந்து பாம்பே கண்ணன் அப்படிங்கிற பேர் நினச்சிது. நான் விசிட்டிங் கார்டெலாம் அடிக்கலை, 2-3 வருஷம் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் போக போக பார்த்தா என்னுடைய உறவினர்களுக்கே வந்து கண்ணன் சொன்னால் தெரியல, பாம்பே கண்ணன் அப்படின்னு சொன்னால் தான் தெரிய வந்தது. அதனால் நேம் அப்படியே என் பேர்ல ஒட்டிச்சு, அவ்வளவுதான். வேற ஒன்றும் அதுக்கு ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி எதுவும் இல்லை. இப்போ வந்து பாம்பே கண்ணன் ஒரு பிராண்ட் நேமா இருக்கு, அவ்வளவுதான்.
2: பகல்ல வங்கி வேலைக்கு போயிருப்பீங்க, ஏன்னா 26 வருஷம் தொடர்ந்து நீங்க பணியில இருந்திருக்கிறீங்க. அப்புறம் இந்த பக்கம் மாலையான மேடையா, எப்படி அதை நீங்க ரெண்டு உலகத்திலேயும் பயணிச்சீங்க?
3: ரெண்டு உலகம்னு நான் சொல்லவே மாட்டேன், நான் வேடிக்கையாக அதை சொல்லுவேன். என்னுடைய நாடகத்தில் கூட இந்த வசனத்தை யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு மேடை நாடக கலைஞன் வந்து வேலையில் இருக்கும் பொழுது எப்படி அவன் சமாளிக்கிறான் அப்படின்னு

0: இது வரும்பொழுது அவங்க கூட சொல்லுவான், அதாவது ஒரு மனிதன் இரண்டு மனைவிகளை கூட சமாளிச்சிடலாம், ஆனால் மூன்று மனைவிகளை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவான். அதாவது அந்த மாதிரி இந்த பேலன்சிங் பிட்வீன் ஆஃபீஸு நாடகம் அண்டு உண்மையான மனைவி ரியல் மனைவி இவங்க மூணு பேர் கூடயும் நம்ம சமாளிச்சுக்கிட்டு போகிறது இருக்குது பார்த்தீங்களா, அது மிகவும் கஷ்டம். ஆனால் எல்லா கலைஞரும் ஒவ்வொரு கலைஞரும் வாழ்க்கையில் ஒரு தியாகம் பண்ணுறான்னா அவன் குடும்பத்தை தான் தியாகம் பண்ணுறான். ஸோ அவனால் வந்து முதல் இரண்டு மனைவிகளை தியாகம் பண்ண முடியாது, மூணாவதாக வந்து உண்மையான மனைவியை தான் அவன் பல சந்தர்ப்பங்களை தியாகம் பண்ணுவான். அது வந்து பின்னாட்களில் வயது ஏக ஏற ஏற அப்போ தான் நமக்கு திரும்பி பார்க்கும்போது அடையிலே நம்ம என்னென்ன தான் வாழ்க்கையில் இழந்திருக்கோம், குழந்தைகளோட வளர்ச்சி, குழந்தைகளோட நேரம் செலுத்துறது. இப்போ குழந்தைங்களாம் கேட்கும், நம்ம வந்து ஏதாவது எங்கேயாவது போகலாமான்னு கேட்டால், ஆமாம் நாங்கள் போகணும்னு சொன்னபோது நீ அழைச்சிட்டு போனியா, போகல அப்போ ஆமாம் தானே போனேன், இப்போ என்ன திடீர்னு வந்து கேட்குற அப்படின்னு சில குழந்தைகள் நம்மளை பார்த்து கேட்பாங்க. அப்போ தான் நமக்கு தெரியும் குழந்தைங்க எப்போ நடந்தாங்க, எப்போ அவன் தவந்தாங்க, எப்போ அவங்க பெரியவங்களாக, எப்போ ஸ்கூலுக்கு போனாங்க, எப்போ காலேஜுக்கு போனாங்கிறது திரும்பி பார்க்கறதுக்குள்ள நாட்கள் ஓடி போயிருக்கும். ஒவ்வொரு கலைஞரோட வாழ்க்கையிலையும் நடக்கிற சம்பவம் இது. அதனால் எல்லா கலைஞரும் இதை ஃபீல் பண்ணுவாங்க. நான் சொல்கிறேன் இந்த வார்த்தையே எந்த கலைஞருடைய காதில் போய் விழுந்தாலும் ஆமாமா என் லைஃப்பும் இப்படி தான் இருந்தது அப்படின்னு சொல்ல நான் கேட்டிருக்கேன்.
1: சரி, இப்போ ஒரு ஏக்கம் இருக்கு, அதெல்லாம் நம்ம வந்து
0: கண்டிப்பாக இருக்கு, அந்த ஏக்கம் கண்டிப்பாக இருக்கு.
1: சரி, நேரில் நீங்களும் கூட ஐயாட்ட பேசலாம். சுழி 4-3-1-240-102-1 மற்றும் ஒரு எண் 246-102-1. இப்போ நாடக உலகில் மாபெரும் கலைஞராக மறைந்த YGP அவர்கள்ட்ட நீங்கள் கற்றுக்கிட்டு இருந்திருக்கீங்க. அவர்கிட்ட நீங்கள் கற்றுக்கிட்ட ஆகச்சிறந்த பாடம் என்ன?
0: அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்ட ஆகச்சிறந்த பாடம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லணும்னாக்க எல்லாரையும் சமமாக பாவிக்கிறது. நாடக உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாடகம்ங்கிறது எப்படின்னா ஒரு கூட்டு முயற்சி. அது வந்து எழுத்து மட்டும் இல்லை, நடிப்பு மட்டும் இல்லை, பின்னாடி வேலை செய்கிறவங்க, செட்டு போடுறவங்க, லைட் போடுறவங்க, மேக்கப் செய்கிறவங்க, இந்த மாதிரி பல கலைஞர்கள் சேர்ந்து தான் ஒரு நாடகத்துக்கு உருவாக்கம் கொடுக்குறாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், நம்ம சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் அவர் வந்து எல்லாரையும் சமமாக பாவிப்பார். அவர் முதலாளியாக இருந்தால் கூட ஒரு தொழிலாளி கூட தான் போய் தங்குவார். அவர் அவங்களோட தான் இணைஞ்சு பழகுவார், ரொம்ப சந்தோஷமாக அவங்களோட பழகுவார். வாயிலிருந்து கடுஞ்சொற்கள் வராது, ஆனால் விளையாட்டு தரமான வார்த்தைகள் வரும். அதை நம்ம சீரியஸாக எடுத்துக்காம தமாஷா எடுத்துக்கிட்டோம்னா அவரை போல ஒரு பாசம் அன்பு செலுத்தக்கூடிய ஒருத்தரை வந்து லைஃப்பில் நான் பார்த்ததே கிடையாது. அந்த அளவுக்கு நம்மளெல்லாம் ஒரு பையனை போல கவனிச்சுக்கோ அவர் இருந்த வரைக்கும். ஸோ அது வந்து அந்த விஷயத்தை நான் ரொம்ப கற்றுக்கிட்டேன். என்னுடைய ட்ரூப்பில் அந்த மாதிரி ஒரு ஒரு எண்ணத்தை நான் உருவாக்கணும் அப்படி, அந்த மாதிரி ஒரு பிஹேவியர் எங்கிட்டக்க வரணும் அப்படின்னு நான் இன்று நாள் முயற்சி பண்ணியிருக்கேன்.
1: நிறைய முயற்சி பண்ணியிருக்கீங்க. அரிதாரம் பூசும் வசனங்கள் வசந்த் அழைப்பு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நம்ம கூட பாம்பே கண்ணன் அவர்கள் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் YGP ஐயாவை பற்றி சொல்லும்போது கவிஞர் வாலி அவரை பற்றி இப்படி சொல்லுவாராமே, புகழ்ந்து சொல்லுவாராமே, மற்றவர்கள் ராமா ராமான்னு மந்திரம் சொன்னால் YGP ஐயா இப்போ ட்ராமா ட்ராமான்னு தான் வாழ்ந்தார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போ அவருடைய மகன் YG மகேந்திரன் ஐயாவும் தொடர்ந்து இந்த நாடக கலையில் ஈடுபட்டிருக்காங்க. அவங்களோட உங்களுக்கு
0: ஆரம்ப காலத்தில் நான் YG மகேந்திரன் சாரு, மௌலி, விசு, நாங்கள் எல்லாருமே ஒன்றா தான் நாடகத்தில் வச்சுருந்தோம். முதல்ல ஒரு 5-6 வருடங்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் நாடக வாழ்க்கையை ஆரம்பித்தோம். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் மகேந்திரா கொஞ்சம் முன்னாடி, ஏன்னா அவங்க அப்பாவுடைய குழு இருந்ததுனால. அதனால் நாங்கள் தான் கிட்டத்தட்ட ஒரே, அவர் படிச்சுட்டு இருந்த காலம், அவரும் படிச்சுட்டு இருந்தார், நானும் படிச்சுட்டு இருந்தேன், மௌலியும் படிச்சுட்டு இருந்தார், விசு மட்டும் வேலை பார்த்துட்டு இருந்தார். நாங்கள் எல்லாருமே ஒரே நேரத்தில் ஒரு 5-6 வருஷம் கூட இருந்தோம். வளர்ச்சிகள் விகிதத்தில் வேணால் வித்தியாசமா இருக்கலாமே தவிர ஆரம்ப காலகட்டம் ஒரே மாதிரி இருந்தது.
1: அப்ப நீங்க YG மகேந்திரன் ஐயா, விசு ஐயா, அப்புறம் வேற யாரெல்லாம் நீங்க சேர்ந்து?
0: அப்போ ARS இருந்தாரு, ARS என்னோட இயக்குனர் இருந்தாரு. அப்புறம் சேத்துராமன் ரொம்ப அருமையான நடிகர் இருந்தாங்க, SR சிவகாமின்னு ஒரு நடிகை இருந்தாங்க, எல் காஞ்சனான்னு ஒரு நடிகை இருந்தாங்க கூட. அந்த மாதிரி நிறைய, அதாவது நாங்கெல்லாம் உள்ள என்டர் பண்ண காலம், நான் என்டர் பண்ண காலம்னு பாத்தீங்கன்னா எனக்கு முன்னாடி நாடகங்கள்ல சோ மேடம் ஜெயலலிதா இவங்கெல்லாம் நடிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு டிராமா முன்னாடி நாங்கள் அந்த டிராமாவுக்கு அப்புறம் நாங்கள்லாம் என்ன பண்ணோம், ஒரு டிராமா முன்னாடி லக்ஷ்மி நடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் அப்போ நான் என்டர் பண்ணும்போது ஒரு ஸ்டெப்பு தாண்டி நாங்கள்லாம் என்டர் பண்ணோம்.
1: உங்க குடும்பத்துல நாடக கலையில ஈடுபட்டவங்க யாரும் இருந்தாங்களா?
0: யாருமே கிடையாது, எனக்கு பின்னாடியும் கிடையாது, முன்னாடியும் கிடையாது. இந்த தொழிலுக்கு என்னை பார்த்து என்னுடைய பின்னாடி வரவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு முன்னாடி வரவங்க யாருமே அதில் இல்லை. ஏன்னா இந்த கஷ்டம் நாங்கள் பட முடியாது அப்படின்ட்டாங்க. அதனால அவங்க யாரும் கிடையாது, நான் ஒருத்தன் தான். இது முன்னாடியும் பின்னாடியும் நான் ஒருத்தன் தான் இந்த தொழிலில் இருக்கிறவன்.
1: அரிதாரம் பூசும் வசனங்கள் வசந்த அழைப்பு நிகழ்ச்சி.

0: கேட்டுட்டு இருக்கோம். நாடக கலைஞர் பாம்பே கண்ணன் ஐயா நம்ம கூட நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறாங்க.
1: தமிழகத்தின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் ஆடி ஆஃபர், தங்க நகை ஒரு கிராமிற்கு 1000 ரூபாய் தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி, சொந்த உற்பத்தியால் மட்டுமே சாத்தியம். ஏகே தங்க மாளிகை, வாலாஜா காம்ப்ளெக்ஸ், தெப்பக்குளம் எதிரில் திருச்சி. ஏகே தங்க மாளிகை திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
2: சிறுவாச்சூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையின் குழந்தைகள் ஆரோக்கிய திட்டம். தனலட்சுமி அம்மையாரின் நினைவாக இங்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு ரூபாய் 7000 அன்பு பரிசு.
3: பிறந்த நாள் முதல் 3 நாட்களுக்கான பிரசவ சேவைகள் முற்றிலும் இலவசம். பிறந்த நாள் முதல் 5 வயது வரை அனைத்து தடுப்பூசிகளும் இலவசம். மருந்துகள் சிறப்பு தள்ளுபடி விலையில். உங்கள் குழந்தைகள் நல ஆரோக்கியத்தில் என்றென்றும் அக்கறையுடன் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனை.
2: மேலும் விவரங்களுக்கு 9477694776.
4: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
5: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
6: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த் அழைப்பு.
1: கல்யாணத்துல கவனிச்சியா,
2: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
1: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
3: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சே. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி.
4: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1,500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: வசந்த் அழைப்பில் அரிதாரம் பூசும் வசனங்கள். பாம்பே கண்ணன் ஐயா நம்ம கூட நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறாங்க. ஐயா வந்து நாடக கலைஞர் மட்டும் இல்லை, ஏற்கனவே வங்கி பணியே சொல்லிட்டோம், அது கூட இந்த ஆவணப்படம் தயாரிப்புலேயும் நீங்கள் ரொம்ப ஈடுபாடோட செயல்படுறீங்க. இது வரைக்கும் 2 படங்களை நீங்கள் வந்து தயாரிச்சிருக்கிறீங்க. இன்னைக்கு கூட எம்பெருமானார் தெய்வீக ஆவணப்படம் ஸ்ரீரங்கத்தில் திரையிடுறாங்க, இதை பற்றி சொல்லுங்களேன்.
7: அதாவது நான் ஒரு சின்ன விஷயம் கொஞ்சம் பின்னாடி போயிட்டு வரேன். ஒன்றும் இல்லை, நிறைய ஆடியோ ஒலிப்புத்தகங்கள் தயாரிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கேன், அதை பற்றி சந்தர்ப்ப கலைசாக பின்னாடி பேசுகிறேன். இந்த ஒலிப்புத்தகங்களுக்கு பிறகு நான் வந்து ஆவணப்படம் அப்படின்னு சொல்லக்கூடிய டாக்குமெண்ட்ரி தயாரிக்க ஆரம்பித்தேன். முதல் முதல்ல தயாரித்தது அரங்காயணம் சொல்லிட்டு ஸ்ரீரங்கம் கோவிலை பற்றின டாக்குமெண்ட்ரி. அதாவது ஸ்ரீரங்கத்தில் எப்படி டெம்பிள் எப்படி உருவாச்சு, மற்ற கதைகள் எல்லாத்தையும் சேர்த்து உண்மையான சம்பவங்களை மட்டுமே வச்சு, கற்பனை கதை கலக்காமல் உண்மையான சம்பவங்கள், என்ன கோவிலில் சிற்பங்கள் வடிச்சிருக்காங்களோ, என்ன கோவில் ஒழுகல் என்ன சொல்லியிருக்கோ, அதை வச்சு ஒரு ஆவணப்படம் தயாரித்தேன். அதுக்கு அடுத்து தயாரித்தது தான் எம்பெருமானான்னு சொல்லக்கூடிய ராமானுஜாச்சாரியாருடைய வாழ்க்கை வரலாறும் அவருடைய உபதேசங்களும். 1000 வருஷங்களுக்கு முன்னாத சோசியல் ரிஃபார்ம்ஸ், சீர்திருத்தங்கள் செஞ்சவர் அவர். நம்மளால் கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாத சீர்திருத்தங்களை 1000 வருஷங்களுக்கு முன்னாடி செஞ்சவர். அவரை பற்றின ஒரு ஆவணப்படம் தான் இன்னைக்கு எம்பெருமானார். இது ஒரு 33 ஷோ, எல்லாமே பிரைவேட் ஸ்க்ரீனிங், எல்லாமே ஃப்ரீ ஷோஸ் தான், டிக்கெட்லாம் போடுறது கிடையாது. இது ஒரு சர்வீஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். இது ஒரு வீடியோ ஸ்க்ரீனிங், மங்களம் ஹால் இருக்கு, விருப்பப்பட்டவங்க வந்து பார்க்கலாம். எல்லாரையும் வரவேற்க சொல்றேன், வாங்கன்னு வரவேற்கிறேன்.
6: சரி, இன்னைக்கு வந்து ஸ்ரீரங்கம் திருவானைக்கோவில் நெல்சன் ரோடு
7: மாணிக்க மங்களம் ஹால் இருக்கு,
6: அங்கதான் நடக்குது. முன்பதிவு கூட செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, வரலாம்.
7: ஆமா, நான் எதுக்குன்னா முன்பதிவு கூட என்ன விஷயம்னா, எவ்வளவு நாற்காலிகள் ஏற்பாடு பண்ணணும் தெரிஞ்சுக்கணும். நம்ம காசு வசூல் கூட முக்கியம் இல்லை, எவ்வளவு பேர் வருவாங்க. இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பான்சர் பிடிக்கிறோம், இப்போ என் கோபால் தாஸ்ங்கிறவங்க எனக்கு ஆதரவு கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீனிங்க்கு, அவங்க மூலமா இதை நம்ம செய்யறோம். அப்படி பண்ணும்போது எத்தனை பேர் வருவாங்க, எவ்வளவு நாற்காலிகள் போடணும் அப்படிங்கறத நம்ம பாக்கிறோம்.
6: இணைப்புல ஒரு நேயர் காத்திருக்காங்க, வாங்க. வணக்கம்.
8: வானவில் பண்பலைக்கும் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் வணக்கம். கண்தானம் மனிதநேயம் என்ற சிந்தனையோடு புத்தூர்ல இருந்து துரை சுப்பிரமணியன்.
6: ஐயா சொல்லுங்க.
8: அம்மா வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
6: நல்லா இருக்கோங்க ஐயா.
8: ஐயா வணக்கம்.
7: வணக்கம், சொல்லுங்க.
8: உங்கள்ட்ட பேச ரொம்ப மகிழ்ச்சி. நான் ஒரு வானொலி நாடக கலைஞர், சின்ன இடத்துல நடிச்சுக்கிட்டு இருக்கேன், வெளியில பண்ணிட்டு இருக்கேன். அதனால உங்கள்ட்ட பேச எனக்கு ஒரு மகிழ்ச்சி,
7: ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க
6: ஐயா. வந்து பாம்பே கண்ணன் ஐயா ஆகாஷ்வாணிலயும் சரி, தூர்தர்ஷன்லயும் சரி,
8: அவரு
6: நாடக கலைஞரா இருக்காங்க, சென்னை ஆகாஷ்வாணியில இல்லைங்கய்யா?
8: ஆமா. ஓகே ஓகே ஐயா,
7: சொல்லுங்க.
8: வந்து இந்த புதுசா இந்த துறைக்கு, நாடகத்துறைக்கு வரவங்களுக்கு நீங்க சொல்ற அறிவுரைகள் அல்லது ஆலோசனைகள் என்ன அப்படிங்கிறது ஒண்ணு. நீங்க ஏற்ற கதாபாத்திரத்தில் மிகவும் சிரமப்பட்டு ஒரு உங்களுக்கு சவாலான அமைஞ்ச கதாபாத்திரங்கள் என்ன, திரைப்படங்கள் உங்க பங்களிப்பு என்ன? இன்னைக்கு இந்த நாடகம் பாக்குறது குறைவா இருக்கு, டிவி சீரியல் சினிமாலதான் நிறைய மக்கள் நாட்டம், அது செல்போன்லதான் முழுகி கிடக்குறாங்க. அவங்களை

0: எப்படி திருப்பி மேடை நாடகத்துக்கு இழுத்துட்டு வர்றதுக்கு, அதுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.
1: ஓகே ஓகே
2: ஐயா. துரை சுப்ரமணிய பேசினாலே நம்ம குறிப்பெடுத்துக்கணும்.
1: எனக்கு ஞாபகம் வச்சுட்டு நான் சொல்லணும். புதுசாக வரவங்களுக்கு என்னுடைய அறிவுரைன்னு சொல்கிற அளவுக்கு நம்ம ஒன்றும் பெரிய நாடக கலைஞர் இல்லை. இருந்தாலும் நம்ம சொல்கிறதான் முதல் தேவை வந்து டெடிக்கேஷன்னு நான் எப்பொழுதுமே நான் சொல்லுவேன். நாடகத்தில் முழுமையாக ஈடுபடணும்.

0: பொதுவே நாடகத்தில் முழுமையாக ஈடுபடணும். நம்ம இங்கே கொஞ்சம் இருக்கோம், அங்கே கொஞ்சம் செய்கிறோம் அப்படின்னா, ஆனால் நமக்கு வந்து வாழ்க்கைக்கு தேவையான சம்பாத்தியம் இருக்கணும். ஏன்னா நாடகத்தில் சம்பாதிச்சு வாழ முடியாது. அதனால் உண்மையான அந்த டெடிக்கேஷனோட நாடகத்தில் வந்தால், நடிப்பும் கொஞ்சம் கற்றுக்கிட்டு வந்தால், நிச்சயமாக ஒரு பெரிய லெவலில் நம்ம வரலாம் அப்படிங்கிறது என்னுடைய சின்ன ஆலோசனை, அவ்வளோதான். ரெண்டாவது என்ன,
1: இந்த திரையுலகில் உங்களுடைய பங்களிப்பு ஏதாவது இருக்கு?
0: திரையுலகத்தில் நான் பெருசாக செய்யலை சார். நான் ஒரு வங்கி பணியில் இருந்ததுனால எனக்கு வந்து, நான் ஒரு அதிகாரியாகவும் இருந்ததுனால என்னால் இப்போ திரையுலகத்துக்கு நான் வர முடியல. ஆனால் இருந்தாலும் ஒரே ஒரு திரைப்படம் நான் வந்து மறக்க முடியாத படம்னு சொன்னால், மோகமுழுங்கிற படத்தில் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ரெண்டு சீன் தான் வருவேன், இருந்தாலும் எல்லாருடைய மனசையும் தொட்ட ஒரு பாத்திரமாக எனக்கு அமைஞ்சது. இதுதான் என்னுடைய சின்ன கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் சினிமா. நிறையா சினிமா பார்ப்பேன், அவ்வளோதான் என்னுடைய கான்ட்ரிபியூஷன்.
1: ஆமாம், இப்போ ஐயா இன்னொன்றும் கேட்டார், அதாவது இந்த நாடகம் பார்க்கறது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி.
0: அது வந்து முக்கியமான காரணம் வந்து, நிறையா புதிய எழுத்தாளர்கள் நிறையா வரணும் சார். எழுத்தாளர்கள் தமிழ்நாட்டில் வந்து எழுத்தாளர்கள் கம்மி. இப்போ நீங்கள் ஒரு மராட்டிய மாநிலமோ இல்லை கேரளாவோ எடுத்துக்கிட்டிங்கன்னா, நாடக புத்தகங்களே தனியாக வந்துட்டுருக்கு. கேரளாவில் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 400 புத்தகங்கள் நாடகமாகவே பப்ளிஷ் ஆகுது. அவங்க எந்த நாடகத்தை வேணாலும் பப்ளிஷ் ஆன புத்தகத்தை எடுத்து அவங்க நாடகமாக நடிக்கலாம். அப்புறம் ப்ளஸ் வந்து ஒரு பொழுதுபோக்காக நடிக்கணும்னு வரவங்க வந்து ஒரு ஜாலியாக அந்த ஒரு கலையை வந்து ஒரு பெரிய ஒரு ஆழமான ஒரு கலையாக மதிக்காமல், அது ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு பொழுதுபோக்காக நடிக்கிறவங்க எடுத்துக்கிறாங்க. பொழுதுபோக்கு வந்து பார்க்குறவங்களுக்கு இருக்கணும், இது வந்து இன்வால்வ் ஆனவங்களே பொழுதுபோக்காக எடுத்துக்கணும். அது வந்து அதனால்தான் அது வந்து அமெச்சூர் டிராமான்னு வழங்கப்பட்டது. நான் அமெச்சூர் டிராமான்னு நான் சொல்லவே மாட்டேன். அமெச்சூர் அப்படின்னா ஒன்றுமே தகுதி இல்லாதவனுங்கிற சென்ஸ் ஒன்று அர்த்தம் வரும். இது ஒரு அமெச்சூரிஷாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி சொல்லக்கூடாது. உண்மையிலே எல்லாருமே நல்ல நடிகர்கள் தான், எல்லாருமே தொழில்முறை நடிகர்கள் தான். பணம் வாங்கினா தான் தொழில்முறை நடிகர்கள் கிடையாது. இன்வால்வ் தான் நம்ம ஃபுல்லாக இருக்கிறவங்க அத்தனை பேருமே நல்ல நாடக நடிகர்கள் தான். அதனால நமக்கு தேவை வந்து நல்ல ஸ்கிரிப்ட்ஸ், நல்ல கதைகள். நல்ல கதைகள் வந்ததுன்னா நிச்சயமாக நாடகம் ஒரு காலத்தில் வரும். ஆனால் மக்களுக்கு வந்து நாடகம் பார்க்கணுங்கிற ஆவலை நம்ம தூண்டணும். இப்போ எப்படி சினிமாவுக்கு டிக்கெட் வாங்கி புக் பண்ணி அட்வான்ஸ் புக்கிங் பண்ணி பண்ணுறாங்களோ, நாடகங்கிறது என்ன போச்சுன்னா இப்போ வந்து ஒரு இலவச பரிசாகி போச்சு நாடகங்கிறது. அங்கே நாடகம் இருக்குது, தயவு செஞ்சு வாங்க அப்படின்னு நம்ம போய் ரிக்வஸ்ட் பண்ணணும். எல்லாரையும் காலைல விழுந்து கெஞ்சணும், அப்புறம் வருவாங்க, முடிஞ்சால் வரேன் அப்படிம்பாங்க. இதே ஒரு சினிமாவுக்கு செய்ய மாட்டாங்க. சினிமா
1: இருக்குது
0: தானாக போவாங்க, டிக்கெட்டை புக் பண்ணுவாங்க, 100 டிக்கெட்டு 1000 கொடுத்து வாங்குவாங்க. காத்தால 5 ஷோ போட்டால் போய் பார்ப்பாங்க. நாடகத்துக்கு 6 வாங்கினாக்க பார்க்கலாம், முடிஞ்சால் இன்றைக்கி வீட்டில் யாரும் வரலன்னா வரலாம் அப்படிம்பாங்க. ஸோ அந்த அந்த மரியாதையை நம்ம காப்பாற்றணும். அதாவது ஒரு நாடகமும் ஒரு 5 நம்ம டிக்கெட் போட்டு அவங்களை வரவழைக்கணும், அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குதுன்னு காட்டணும். இலவசமாக எதை கொடுத்தாலும் மக்களுக்கு அதில் ஒரு பெரிய மதிப்பு இருக்காது. அது மதிப்பிழக்கு தான் இருக்கத்தான் செய்யும், மதிப்பிழக்கம் இருக்கத்தான் செய்யும். அதனால் அந்த மாதிரி செஞ்சாக்க ஒரு நாடகக்கலை வளரலாம் என்னுடைய காலத்துக்கு அப்புறம்.
1: வாங்க இணைப்பில் இருக்க நேயர், வணக்கம்.
2: வணக்கம்,
1: இங்கிருந்து வானொலியோட ஒளி அளவு முற்றிலும் குறைச்சிருங்க, இந்த கொஞ்சம் தள்ளி வந்து பேசுங்க.
2: ஹலோ
1: ஐயா, சொல்லுங்க, நல்லா கேக்குது, பேசுங்க.
2: அதை தன்னை தானும் உணரும் நிலை ஒரு மனிதனுக்கு எப்பொழுது வர வேண்டும்
1: ஐயா? நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர்?
2: பேர் பண்ண நடிச்சிட்டு தான் இருக்காங்க. வாழ்க்கையில வந்து யாருமே வந்து உண்மையா நடக்கிறது இல்ல
1: ஐயா. தத்துவார்த்த ரீதியா நீடிச்சு அணுகிட்டு இருக்கிறாரு ஐயா. உங்க பேர் சொல்லுங்க.
2: இப்படி இருக்காங்க, அதனால நீங்க உங்களுடைய கருத்தை சொல்லுங்க.
1: என் பேரெல்லாம் தேவையில்லன்ட்டாரு போல் இருக்கு.
0: என்ன கருத்து சொல்லணும் சார்?
1: தன்னைத்தான் உணரும் நிலை எப்படி வரும்? உலகத்தில் இருக்கவங்க நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க.
0: நீங்கள் தத்துவார்த்தமான விஷயங்களை கேட்குறீங்க. ஏதாவது ஒரு சுவாமிகள்கிட்ட கேட்க வேண்டிய விஷயத்தை சாதாரண ஒரு பாம்பேக்காரன் வந்து கேட்குறீங்க. எனக்கு தன்னைத்தானே உணரும் நிலையை பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு கெப்பாசிட்டி இல்லை.
1: அதாவது நிகழ்ச்சியில் இணைந்த நேயர் சொன்னது எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம தொகுப்பாளர் செல்வா மோகன் சொல்றாங்க. சொல்லுங்க செல்வா.
3: இல்ல, அதாவது அவர் திருச்சியில இருந்து பாஷாயா தான் பேசினாரு. மேடை நாடக கலைஞர்கள் வந்து மேடையில ஒரு மாதிரி பேசுறாங்கல்ல, வீட்லயும் அதே மாதிரி பேசுறாங்களே. அப்படி இருக்கும்போது இந்த மேடை நாடக கலைஞர்கள் வந்து தன்னைத்தானே எப்படி உணர்ந்து வீட்டுல ஒரு மாதிரி மேடையில ஒரு மாதிரி நடந்துக்கிறது?
0: எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து மேடையில் ஒரு மாதிரி வீட்டில் வேற மாதிரி தான் நடந்துக்குவாங்க, ஒரே மாதிரி நடந்துக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா ஏன்னா அவங்க வீட்டில் அந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னா அடிதான் விழும் அவங்களுக்கு. அதனால் மேடையில் நடிக்கிறவங்க அதே மாதிரி வீட்டில் நடிக்க முடியாது. ஆனால் வாழ்க்கையில் எத்தனையோ பேர் பிரமாதமாக நடிக்கிறாங்க, அத்தனை பேரையும் நீங்கள் மேடையில் கொண்டு போய் நிறுத்தினீங்கன்னா அவங்களுக்கு நடிப்பு வராது. அதை பற்றி ஒரு சத்யஜித்ரே ஒரு படமே எடுத்து

0: இருக்காது. வாழ்க்கையில் நடிக்கிறவங்க எப்படி வெளிச்சத்துக்கு முன்னாடி நடிக்கணும்னு வரும்போது அவங்களுக்கு நடிப்பு வரல அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லக்கூடிய ஒரு படம் எடுத்தார் சத்யஜித். அதில் வந்து ஸ்மிதா பாட்டில் நடித்தாங்க ஒரு நடிகை அப்படிங்கிற பேரில். அதாவது நம்ம வந்து சமயத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் நடிக்க முடியும். திடீர்னு ஒரு கடங்காரம் வந்துட்டானாக்கா அன்னைக்கு உடம்பு சரியில்லைன்னு நடிக்க முடியும். திடீர்னு வீட்டில் விருந்தாளி வந்துட்டாங்கன்னா ஐயோ என்ன சாப்பிடுங்கிறீங்களா சாப்பிடுவீங்களா எங்கள் வீட்டில் சாப்பிடுவீங்களான்னு சொல்லி நடிக்க முடியும். அந்த மாதிரி பலவிதமாக நம்மளால் நடிக்க முடியும் வீட்டில். அதே அவங்களுக்கு ரெண்டு வசந்த நான் வந்து ஆடிஷன் பண்ணுவேன், நான் வந்து டீச்சிங் பண்ணியிருக்கேன் ஆக்டிங். அப்போ நான் வந்து சொல்லுவேன் ஒரு விஷயத்த வந்து காத்தால பல 6 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்புறீங்க, 10 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்புறீங்க, இன்னைக்கு வீட்டை விட்டு கிளம்பும் பொழுது என்னென்ன நடந்ததுன்னு ஒரு தெரியும் உங்களுக்கு. அதை மட்டும் ஒரு கோர்வையாக சொல்லுங்கன்னு சொன்னால் ஒரு 5 நிமிஷம் பஸ் ஏறினேன் டிக்கெட் வாங்கினேன் இந்த இடத்துல இறங்கினேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே விஷயத்த நான் எழுதிட்டு அவங்க கிட்ட கொடுத்து இதை திருப்பி சொல்லுங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வராது,
1: முடியாது.
0: ஸோ அவங்க மைண்ட்லேருந்து இருக்கிறத அப்படியே கொட்டும் போது அந்த இடத்துல நடிச்சிடுறாங்க. ஸோ நம்ம எழுதி கொடுத்த அப்போது என்ன ஆகுனா நம்ம அந்த பாத்திரத்துக்குள்ளே நுழையணும். அவங்க ஆல்ரெடி நுழைஞ்சிட்டாங்க, அதனால் அதை ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம எழுதி கொடுத்து செய்யும் பொழுது அவங்க அந்த கேரக்டருக்குள்ளே போகணும், அதை ஃபீல் பண்ணணும், தான் பஸ் ஏறின மாதிரி நினைக்கணும், டிக்கெட் வாங்கிற மாதிரி பாவிச்சுக்கணும். அப்போ தான் அவங்களால கோர்வையாக சொல்ல முடியும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக மாடுலேஷன் எல்லாமே வரும். இதுதான் என்னுடைய முதல் லெசன் நடிப்பு சொல்லி கொடுக்கறதுல.
1: சரிங்க சரி. ஆமாம், இப்போ வந்து ஒருவேளை ஐயா பாஷா ஐயா எப்படி யோசிச்சிருப்பாரு, மேடைகள் எல்லாம் எல்லாம் நல்லபடியாக பேசுறாங்க நடந்துக்கிறாங்க, தனிப்பட்ட வாழ்க்கையில் அப்படின்னு தெரியலையே,
0: சொந்த அனுபவத்தை சொல்றாரு,
1: அந்த மாதிரி ஏதோ ஒரு அதங்கமாக சொல்றாரோ தெரியல. சரி, இப்போ சுமார் 3000க்கும் மேற்பட்ட மேடை நாடகங்கள்ல நீங்க இயங்கியிருக்கீங்க, நடிச்சிருக்கீங்க, இல்ல ஏதோ ஒரு வகையில அதுல வந்து இடம்பெற்றிருக்கிறீங்க. மேடையில ஏதாச்சும் ஒரு மறக்க முடியாத தருணம், ஏன்னா இப்ப வந்து புத்தூர்ல இருந்து துரை சுப்பிரமணியா பேசும்போது நீங்க சிரமப்பட்டு மேடையில செஞ்சது அந்த மாதிரி கேட்டாரு. இன்னும் இப்படி கூட நீங்க சொல்லலாம், ஏதாவது கொஞ்சம் செய்ய வேண்டிய ஏற்பாடுகள்ல ஏதாவது குறைபாடு வந்து அதை அந்த நேரத்துல ஒரு முன் யோசனையோட நம்ம செய்ய முடியாம அந்த நேரத்துல யோசிச்சு செஞ்சிருப்போம்ல, அந்த மாதிரி சமாளிச்சது
0: அந்த மாதிரி விஷயங்கள் நிறையவே இருக்கு. ஆனா ஒண்ணு சொல்றேன், இன்னொரு விஷயமும் இருக்கு. ஒரு மேடை நாடகத்துல மேடை ஏறத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவமும் இருக்கு, சின்னதா ரெண்டையுமே சொல்றேன். மேடையில வந்து நடிச்சுக்கிட்டே இருக்கும்போது கடைசி காட்சி, ஹைதராபாத்ல நாடகம் நடக்குது, என்னோட ஹீரோவும் ஹீரோயினும் நடிக்கிறாங்க, கடைசி சீன் ஒரு 2 டைலாக் தான் பாக்கி இருக்கு. சுந்தரராமன் சொல்லிட்டு ஹீரோ, அந்த சரண்யான ஹீரோயின், ரெண்டு பேரும் அவங்க அந்த ரெண்டு பேருமே அந்த காட்சியில் கொஞ்சம் வெளில போயிட்டு வரும்போது ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு உள்ளே வரணும். கிடைக்கிற நேரம் 10 செகண்டு. இந்த 10 செகண்டை நான் தான் ஃபில்லப் பண்ணுவேன், எதாலும் பேசி ஃபில்லப் பண்ணுவேன். அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு சொன்னோடனே நான் பேச்ச நிறுத்துவேன். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு சிக்னல் கிடைக்கும் போது எப்படி நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களோ, எப்படி உங்களுக்கு சாங் போடுறீங்களோ, அதே மாதிரி அவங்க எனக்கு சிக்னல் கொடுக்கும்போது நான் அதை நிறுத்திட்டு அவங்க ரெண்டு பேரும் உள்ளே வரணும். இது ஒரு 10 செகண்டு நான் பேசிக்கிட்டு இருக்கேன், சிக்னல் வரல. 15 செகண்ட் ஆச்சு, 20 செகண்ட் ஆச்சு, 30 செகண்ட் ஆச்சு, எனக்கு சிக்னலே வரேன். நான் இன்னும் என்ன தான் பேச முடியும், டாமா முடிய போகுது, டாமா ஆரம்ப காலமாக இருந்தாலும் கதையை சொல்லலாம், முடிய நேரத்தில் ஜனகரமான பேசுறது என்னமோ பேசி சமாளிச்சுட்டுக்கும் பொழுது அப்போ பார்த்தேன்னா என்னோடய ஹீரோ மொத்தம் தனியாக நிறுத்திருந்தார். அவரை மொத்தம் உள்ளே வா அப்படின்னு சொல்லி கை காமிச்சேன். அவரை மொத்தம் உள்ளே வந்து நாடகத்தை முடிச்சிட்டோம். நாடகத்துக்கு முடிச்சுட்டு வெளில வந்தோன்னே பார்த்தா என்னுடைய ஹீரோயினுக்கு வந்து தலையில் ஆணி குத்தி ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறாங்க. ஹாலில் மறுநாளைக்கு எனக்கு டாமா இருக்குது. அந்த காட்சியில் அப்படியே அவங்கள தூக்கிட்டு ஹைதராபாத்தில் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் பேண்டேஜ் போட்டு அவங்கள அழைச்சிட்டு வந்து மறுநாளைக்கு அவங்க நடிக்கணும். அந்த அவங்க வெளில போகும்பொழுது அந்த கர்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஆணி வந்து தலை குத்திச்சு அவங்களுக்கு, அது அப்படியே ரத்த
1: வழிந்து
0: மாதிரி அவங்க உடைமாற்ற போனவங்க. இது கடைசி நாடகம் முடிகிற தருணம். இது ஒரு சம்பவமாக நடந்தது. இன்னொரு சம்பவம், நாடகத்துக்கு முன்னாடி எனக்கு முத முதல்ல நான் சொந்தமாக குழு ஆரம்பித்து நாடகம் நடத்திட்டு இருக்கேன். எனக்கு கோலாரில் டாமா அன்றைக்கி நைட்டு கிளம்பணும், மறுநாளைக்கு அங்கே டாமா. அன்றைக்கி நைட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக்கு. என்னுடைய டாக்டர் சொல்கிறாங்க நீங்கள் போகிறதே முடியாது, ஹீமே கொலாப்ஸ் அட் எனி டைம் அப்படின்ட்டாங்க. அப்போது மொபைல் ஃபோன் கூட இல்லாத காலகட்டம். அப்போ வந்து நான் வந்து எனக்கு முதல் முறையாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கோலாரில் நாடகம் போகிறது கிடச்சிருக்கு. கேன்சல் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் இருந்தாலும் எங்கள் அம்மா கிட்ட போய் பர்மிஷன் வாங்கிக்கிட்டு நான் கிளம்பிட்டேன் ஊருக்கு. நடக்கிறதா இருக்கட்டும், அப்போ மொபைல் ஃபோன் கூட கிடையாது, 2 நாளைக்கு எனக்கு எந்த தகவலும் வராது, 2 நாளைக்கு தொடர்பு இல்லைக்கு அதெல்லாம் போனாங்க. போயிட்டு அங்கே போகிறேன், நான் போகும்போது ரொம்ப லேட்டாகி போனதுனால அங்கே போர்டு வச்சுருக்காங்க நீங்கள் நாடகம் கேன்சல்னு. இந்த அதிர்ச்சிக்கு இந்த அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி, ஏன்னா நீங்கள் வரல சரியான விஷயம் தான் சார். அப்படியே நாங்கள் வந்துட்டோங்க, என்ன பண்ணுறது, சரி இருங்க ஒரு 10 நிமிஷத்தில் நாங்கள் இங்கே இருக்கிற அத்தனை பேரையும் கூட்டம் சேர்க்குறோம்னு சொல்லி அவங்க அதுக்கப்புறம் அனௌன்ஸ்

0: பண்ணி எல்லாம் கேன்சல் இல்லை, நாடகம் இருக்குதுன்னு சொல்லி எல்லாரையும் வரவழைச்சு அன்றைக்கி நாடகம் பிரமாதமாக நடந்தது. ரொம்ப கூட்டமும் வந்தது. திரும்பி மறுநாள் காலையில் 7 மணிக்கு வீடு போய் சேர்ற வரைக்கும் எங்கள் அப்பாவோட நிலைமை எனக்கு தெரியாது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக அவருக்கு ஒன்றும் ஆகலை, உழைச்சாரு. அதுக்கப்புறம் ஒரு 7 வருஷம் உயிரோட்டு இருந்தார். ஆனால் அந்த 2 நாள் எனக்கு ஏற்பட்ட மன உளைச்சல் இது ஒரு பெரிய அனுபவமாக நான் சொல்லுவேன் எல்லா இடத்துலையும்.
1: இவ்வளவு ஒரு இக்கட்டான சூழ்நிலை, கடினமான முடிவெடுத்து நல்லபடியாவும் முடிஞ்சது வந்து
0: எங்க அம்மா உடைய தைரியத்தை பாராட்டுவேன்.
1: நிச்சயமா
0: நீ போ பாத்துக்கலாம் அப்படின்னு அனுப்பிச்சு வச்ச அம்மா உடைய தைரியம்.
1: அரிதாரம் பூசும் வசனங்கள் வசந்த் அழைப்பு நிகழ்ச்சி கேட்டிருக்கோம் நேர்களே.
2: நேர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமில் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை பவுனுக்கு ₹1,500 அதிரடி தள்ளுபடி.
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. பாத்திரங்கள் பரிசுப் பொருட்கள் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் ₹20,000 மேல் பர்ச்சேசருக்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் ஓமலூர் ரோட் சேலம் NSB ரோட் திருச்சி.
5: தமிழகத்தின் துபாய் திருச்சி AK தங்க மாளிகையில் ஆடி ஆஃபர். தங்க நகை 1 கிராமிற்கு ₹1,000 தள்ளுபடி, பவுனுக்கு 8,000 தள்ளுபடி. சொந்த உற்பத்தியால் மட்டுமே சாத்தியம். AK தங்க மாளிகை வாலாஜா காம்ப்ளெக்ஸ் தெப்பக்குளம் எதிரில் திருச்சி. AK தங்க மாளிகை திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
6: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
7: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
8: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
9: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 to 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
10: உங்களுக்கு சிறுநீரகக்கல், சிறுநீர் அடைப்பு அல்லது புரோஸ்டேட் பிரச்சனையா? கவலை வேண்டாம்.
11: பெரம்பலூர் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையில் நவீன லேசர் சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு.
10: முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
11: உங்கள் சிறுநீரக ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உடனே அழைக்கவும் 9477694776.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: அரிதாரம் பூசும் வசனங்கள் வசந்த அழைப்பு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறோம். நம்ம கூட இருக்கிறாங்க பாம்பே கண்ணன் அவர்கள். இணைப்பில் இருக்கும் நேர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் அம்மா. திருச்சி ஒத்தக்கடையிலிருந்து அத்திவரதன் பேசுகிறேன். இருவருக்கும் ஒரு வணக்கத்தை காலையில் சொல்லி பண்பலையில் இணைக்கிறேன் அம்மா.
3: வணக்கம்.
2: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா கிட்ட ஒரு சிறப்பு கேள்வி
3: சொல்லுங்க.
2: அதாவது பழைய நடிகர்களான சிவாஜி கணேசன், எம்ஜிஆர் ஆகட்டும், நாடகத்துறையிலிருந்து வந்து அப்புறம் சினிமா துறையில் நுழைந்து ஒரு சிறப்புக்குரியவர்களாக விளங்கியிருக்கிறார்கள். ஆனால் தாங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கொஞ்சம் கிடைக்கவில்லை என்பது ஒரு வருத்தம் அளிக்கிற விஷயம்தான். இருந்தாலும் இப்போ அந்த அந்த காலகட்டங்களில் பாத்தீங்கன்னா எனக்கு என்ன ஒரு கேள்வினா, இந்த மனோகராவில ஒரு வசனங்கள் வரும். அவரை சங்கிலியால பிணைச்சி இந்த சபையில நிறுத்தி அவருடைய தந்தைகிட்ட சிவாஜி கணேசன் பேசுவார். அதுல 4 வரி பேசிட்டுங்களா
3: சொல்லுங்க.
2: பொண்ணும் மணியும் பூட்டி மகிழ்ந்து கண்ணே மணியே முத்தே தமிழ் பண்ணே என்றெல்லாம் கொஞ்சு குழாவி தந்தத்தாலான கட்டிலே சந்தன தொட்டிலே வீரனே என்பிலி நிறைந்தவனே தீரர் வழி வந்தவனே என்றெல்லாம் யாரெல்லாம் உம்மால் பாராட்டி தோல் பெற்றார்களோ அவரை அந்த மனோகரனை சங்கிலியால் பிணைத்து சபை முன்னே நிறுத்தி சந்தோஷம் கொண்டாட வேண்டும் என்ற உங்களது தனியாத ஆசைக்கு பெயர் கட்டளையார் தந்தையே. கூவும் குயில் குதிக்கும் மான் என்றெல்லாம் உம்மால் போற்றி புகழப்படும் கோணல் முத்திக்காரி புருஷோத்தமரே, புரட்டும்பிலியால் உலகத்தை காண்பவரே, மானம் ஒன்றே பெரிதென கொண்டு வாழ்ந்த மரவேந்தர் பரம்பரையில் மாசாக வந்தவரே, மயிலுக்கும் மந்திக்கும் வித்தியாசம் தெரியாத மதிவானரே, குளிர் நிலவை கொல்லிக்கட்டை என கூறிய குருடரே, புறநானூற்றை மூட வந்த புழுதி காற்றை புறமுதியை காட்டி ஓடும் அப்படிங்கிற அந்த வசனங்கள் ஒரே டேக்ல எடுத்ததுங்களா அல்லது
3: மாபெரும் நடிகர், உலக மகா நடிகரான நடிகர் திலகத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அதை வந்து அவர் வந்து ஒரே டேக்ல சொன்னாரு அப்படின்னு சொல்லிக்கிறதான் நமக்கு பெருமை. அதை போய் அவர் வந்து 4 டேக் வாங்கினாரு நம்ம சொன்னோம்னா அவரை ரொம்ப அவமானப்படுத்துற மாதிரி ஆயிடும் சார். ஆயிருக்க கூடாதுன்னு நான் விரும்புகிறேன், ஆயிருக்காதுன்னு நான் நம்புகிறேன். இவ்வளோ பெரிய வசனத்தை அவர் ஒத்தராக தான் பேச முடியும். வேற யாராலும் அதை முயற்சி செஞ்சாக்கா அது ஒரு காமிக் ஒரு மிமிக்ரி மாதிரி ஆயிடும் சார். அதனால் இது வந்து ஒரு மிக சிறப்பான வசனம். நீங்கள் இவ்வளோ நேரம் பேசுன நினச்சி நான் மலைச்சு போய் வியந்து போய் கேட்டுட்டு இருக்கேன். நான் நீங்கள் உட்காந்து அருமையாக பேசுனீங்க, ரொம்ப

0: சந்தோஷமாக இருக்குது. அதனால் நிச்சயமாக நாம் வந்து அவர் ஒரே டேக்கில் செஞ்சிருப்பார்னு நம்புவோம். அதனால் அதை வந்து வேறு மாற்றுக்கிறதே வேண்டாம் சார். அது
1: சரி சரி. இப்போது நீங்கள் வந்து பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம், இந்த மாதிரியான வரலாற்று நாவல்களை பல குரல்களில் ஒளி புத்தகமாக மாற்றிருக்கீங்க. இந்த எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது? ஆனால் பொதுவாக ஒளி புத்தகம்னா ஒரே மாதிரி அப்படி நரேஷன் அப்படி சொல்லிக்கிட்டே போவாங்க, ஒரே குரல் இருக்கும். அதை வந்து பல்வேறு குரல்களில் செய்யணும்னு
0: அந்த அனுபவமே எனக்கு ஏற்பட்டது. அதாவது எப்படின்னா, நான் வந்து முதல்ல வந்து சிவகாமியின் சபதத்தை வந்து ஒளி படமாக தயாரிக்க தான் நான் முயற்சி பண்ணேன். அதுக்கிடையில் வந்து அது கொஞ்சம் சில காரணங்களால் நின்றது, என்னுடைய அதிர்ஷ்டம்னு சொல்லிக்கலாம். அப்போது வந்து நான் என்ன செஞ்சேன், விஜய் டிவிக்காக நான் வந்து 4 ஒளி படங்கள், அதாவது டெலிஃபிலிம்ஸ் தயாரித்தேன். அதோட டப்பிங் வந்து நான் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு ஸ்டூடியோவில். அப்போ பக்கத்து ஸ்டூடியோவில் வந்து ஒருத்தரோட அம்மா வந்து சேரில் உட்காந்துட்டு கால் மேலே கால் தூக்கி போட்டுக்கிட்டு ஒரு புஸ்தகத்தை வச்சுட்டு படிச்சுக்கிட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த புஸ்தகத்தை அவங்க படிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்போது நான் கேட்டேன், என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டேன். அந்த மாதிரி ஒரு ஒலி புத்தகம் தயாரிக்கிறோம் சார், அவங்க தான் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஒலி புத்தகம் தயாரிக்கிறாங்கன்னா அவங்க படிக்கிற இந்த மாதிரி படித்தாங்கன்னா யார் சார் கேட்பாங்க அவங்க அப்படிங்கும்போது என்ன சார் சொல்கிறீங்கன்னா, ஆமாம் சார், ஒரு ஒரு புஸ்தகத்துக்கு ஒரு உணர்வு வேணும் சார். அந்த உணர்வு இல்லாமல் உணர்வோடு தான் அந்த ரைட்டர் எழுதியிருப்பார். ஒரு ரைட்டர் வந்து வெளியில் புயல் அடிச்சது அப்படின்னா சிரிச்சுக்கிட்டே புயல் அடிச்சது, நம்மளுடைய அங்கே புயல் அடிச்சதுன்னு ஒரு பாவத்தோடு தான் சொல்லியிருப்பார். அங்கே ஒரு பயங்கரமான விஷயம் நடந்ததுன்னா அந்த பயங்கரமான விஷயத்தை அவர் மனதில் ஃபீல் பண்ணி அதை மனசில் கொண்டு வந்து வாய் மூலமாகவோ எழுத்து மூலமாக அதை கொண்டு வந்துருப்பார். ஸோ அந்த உணர்வை புஸ்தகத்தில் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கும்போது ரெண்டாவது விஷயம் நான் யோசித்தேன், வரக்கூடிய ஒவ்வொரு பாத்திரமும் எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் ஃப்ராங்காக சொல்லப்போனால் வானொலி தான். அந்த காலத்து ஒளி சித்திரங்கள் கேட்டு வளர்ந்தவங்க நாங்கள், ஒளி சித்திரத்துலேருந்து பாப்பாமலர் வரைக்கும் கேட்டு வளர்ந்தவங்க நாங்கள். அப்போ இந்த ஒளி சித்திரம் மாதிரி தானே அது இருக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது தான் எனக்கு ஒவ்வொரு பாத்திரத்துக்கும் ஒரு ஆர்டிஸ்டை போடணும் அப்படின்னு தோணுச்சு. ரெண்டாவது, அந்த கதாசிரியர் சொல்லக்கூடிய கதையே ஒரு உணர்வோடு படிக்கணும்னு தோணுனால நான் அதை படித்தேன். ஸோ எல்லா பாத்திரங்களுக்கும் ஆர்டிஸ்டை கொண்டு வந்தேன். அது எனக்கு ஒரு பெரிய பெரிய சக்ஸஸ்னா, விஷுவலி சேலஞ்ச் பீப்புள், கண் பார்வை தெரியாதவர்கள் என்னுடைய ஒலி புத்தகங்களை கேட்கும்போது உங்களுடைய ஒலி புத்தகத்தை நாங்கள் படித்தோம்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு ஃபஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட்டு. ரெண்டாவது காம்ப்ளிமெண்ட், ஒரு பத்திரிக்கை எனக்கு எழுதிச்சு, இது ஃபிலிமும் கேமராவும் இல்லாத சினிமா அப்படின்னு ஒரு பெரிய பத்திரிக்கை, தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பெரிய பத்திரிக்கை தலைப்பு செய்தியாக இதை போட்டு கொடுத்தாங்க. ஸோ இது ரெண்டுமே நான் என்ன ஆசைப்பட்டேனோ அதுக்கு எனக்கு கிடைச்ச அங்கீகாரமாக நான் நினைக்கிறேன்.
1: சரி, இப்போ நீங்கள் அந்த பொன்னியின் செல்வன் ஒளி புத்தகம் வெளியிடும்போது கூட நிறைய பத்திரிகைகளில் அதை பற்றின கட்டுரைகள்லாம் வந்திருக்கிறாங்க பார்த்தோம். அது எந்த வருஷம் அது?
0: 2013 வந்தது.
1: சரி சரி சரி. இப்போது எப்படி அதை நீங்கள் வந்து மற்றவங்களோட பகிர்ந்துக்கிறீங்க?
0: முதல்ல வந்து நான் வந்து முதல்ல அதை வந்து ஒரு டிவிடி ஃபார்மேட்டில் தான் நம்ம கொண்டு வந்தோம். ஸோ அதை வந்து சாதாரணமாக நாங்கள் வந்து இதை செய்யும்பொழுது நானும் என்னுடைய பார்ட்னர் மிஸ்டர் சி கே வெங்கட்ராமன் பேர், அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யும்பொழுது இது எவ்வளோ காப்பி விற்குங்கிறத பற்றி யோசிக்கலை. இது ஒரு காப்பி கூட விற்கிறதாலும் பரவாயில்ல, இதை புஸ்தகத்தை நம்ம முடிக்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் வெளில வந்தோம். ஆனால் அதை லான்ச் அன்றைக்கே பார்த்தீங்கன்னா மொத்தமாக நாரதகான சபா 1500 பேர் இருக்கக்கூடிய சென்னை நாரதகான சபா 5:30 நிரம்பி வழிஞ்சது ஃபார் ஏ டிவிடி வெளியீட்டு விழாவுக்காக. அன்றைக்கி மட்டுமே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 300-400 ஒலி புத்தகங்கள் விற்க ஆரம்பிச்சிது. அப்புறம் செவி வழியாக போக போக எல்லாரும் வந்து வாங்க ஆரம்பிச்சாங்க. அந்த டிவிடியை வாங்குறத ஒரு பெருமையாக கையில் வச்சுட்டு பெருமையாக, இன்ஃபேக்ட் மதுரையில் ஒரு லான்ச் பண்ணேன் அதை, அந்த மாதிரி ஆரம்பிச்சு. இப்போ வந்து அந்த டிவிடி கான்செப்ட் போயிடுச்சு, பென் டிரைவ் கான்செப்ட் ரொம்ப காஸ்ட்லி ஆயிடுச்சு. அதனால இப்போ இந்த கூகுள் மூலமாக ஷேர் பண்ணிக்கிறேன், ஜிமெயில் ஐடி இருந்தால் அது மூலமாக ஷேர் பண்ணுறேன். பப்ளிசிட்டி கம்மி, ஏன்னா எங்களுக்கு பப்ளிசிட்டி செய்கிற அளவுக்கு வசதிகள் கிடையாது. அதனால ஏதோ ஒரு லிமிட்டட் சர்க்குலேஷனில் இது போயிட்டுருக்கு. ஆனால் இன்னும் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு தெரியறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிட்டுருக்கு. அது மாதிரி இப்போ உங்களை மூலமாக இந்த விஷயம் வந்து ஒரு 10 பேர் ரீச் ஆச்சுன்னா அதே மாதிரி என்னை அப்ரோச் பண்ணலாம், எங்கிட்ட வாங்கலாம். நான் ஒரு 27 ஆடியோ புத்தகங்கள் பண்ணியிருக்கேன். மொத்தம் வந்து 440 மணி நேரம் கண்டென்ட்டு.
1: சரி,
0: இது என்னுடைய இப்போ என்னுடைய லட்சியம் வந்து இதை 500 ஆக்கணும் அப்படிங்கிறது.
1: சரி சரி சரி. இப்போ இந்த ஒலி புத்தகம், இப்போ இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு ஐயா அப்படி சொல்றாங்களே, நம்மளும் வந்து வாங்கிக்கலாமா பெற்றுக்கொள்ளலாமான்னு நினைக்கிறவங்களுக்கு எப்படி உங்களை தொடர்பு கொள்ளலாம்?
0: என்னுடைய ஃபோன் நம்பர் தரலாமா?
1: என்னுடைய
0: நம்பர் வந்து 9841 53973. இந்த நம்பரில் நான் தொடர்பு கொள்ளலாம், வாட்ஸ்அப் நம்பரும் இதுதான். அவங்களுக்கு ஜிமெயில் ஐடி கொடுத்தால் அவங்களுக்கு நான் இதை அனுப்பி வைக்க முடியும்.

0: சரி,
1: எனக்கு ஒரு கட்டணம் உண்டு, அது வந்து அவங்க ஜிபே மூலமா செலுத்தலாம்.
0: செலுத்தலாம். இப்போது 98-411-53-973 இதுதான் ஐயாவுடைய எண், நீங்கள் குறித்து வச்சுக்கலாம். ஏதாவது ஒளி புத்தகம் தேவைன்னா நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனந்தபுரத்துலேருந்து நாகராஜ் வாட்ஸ்அப் வழியாக கேட்டிருக்கிறாங்க, ரொம்ப ஆர்வத்தோடு கேட்டிருக்கனால அதை மட்டும் நம்ம சொல்கிறோம். இந்த வருஷம் டிசம்பர் மாதத்தில் நடைபெற இருக்கிற ரசிகரஞ்சன சபா நிகழ்ச்சிகளில் உங்களுடைய நாடகம் இருக்குவா அப்படின்னு ஆர்வமாக கேட்குறேன்.
1: ரசிகரஞ்சன சபா நானே தொடர்பு பண்ணிக்க அநேகமாக இன்றைக்கி அவங்களோட பேசுவேன். அவங்க வந்து என்னுடைய நாடகத்தை இப்போ முன்னாடி போட்டிருக்காங்க, 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நாடகம் பண்ணியிருக்காங்க. இப்போ நாடகம் செய்யாததுனால அவங்க நாடகம் போடுறதில்ல. ஆனால் என்னுடைய இந்த ஆவணப்படம் இருக்கு இல்லையா, இந்த ஆவணப்படத்தை அவங்க ஸ்க்ரீன் பண்ணுறாங்க. போன ஆவணப்படம் ஸ்க்ரீன் பண்ணாங்க, அநேகமாக இந்த ஆவணப்படத்தையும் ஸ்க்ரீன் பண்ணுவாங்க, நம்பிக்கையோடு இருக்கேன்.
0: சரி, இந்த ஆடியோ புத்தகங்களாக வெளியிடுற ஆர்வம் எப்படி வந்தது அப்படின்ற மாதிரி தான் குமரன் நகர் லக்ஷ்மி கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டீங்க. உங்களுடைய அனுபவம் ரொம்ப அற்புதமாக இருக்குது, பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் அப்படின்னு ஒரு நேயர் சொல்லியிருக்கிறாங்க.
1: உங்கள்
0: பேர் டாக்டர் லியோ அவர்கள், தஞ்சாவூர்லேருந்து அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ இன்னைக்கு நாம் வந்து அந்த நடக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, இந்த ஆவணப்படம் திரையிடுறோம் சொல்லிட்டு, அது நேரம் கேக்குறாங்க இன்று
1: 6 மணிக்கு,
0: இன்று மாலை 6 மணிக்கு திருவானை கோவில்ல நடக்குது, மங்களம்,
1: மங்களம் ஹால்.
0: ஆமா, அங்க வந்து நீங்க பார்க்க முடியும், நீங்க நேரடியாவே போகலாம்.
1: போலாம், யார் வேணாலும் வரலாம், ஆல் ஆர் வெல்கம்
0: அப்படின்னு ஐயாக்கு நம்ம பதில் சொல்லிக்கலாம். இப்போ தொலைக்காட்சியில் நடிப்பு பயிற்சி வகுப்புகள்லாம் நீங்கள் எடுத்திருக்கிறீங்க இல்லையா, இன்னைக்கு சமூக ஊடகங்களில் பல பேர் நடிக்கிறாங்க, எல்லாம் இப்போ ரீல்ஸ் தான் அப்படி போயிட்டுருக்கு இந்த காலகட்டத்தில், நீங்கள் அதை பற்றியில் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் ஒரு பெரிய நாடக கலைஞர், இந்த ரீல்ஸ்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தோணும்?
1: எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் என்னுடைய ஆவணப்படம் பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம் ஒரு ஆவணப்படம் எடுக்கிறேன் அப்படின்னா 2.5 ஹவர்ஸ் எடுக்கிறேன். யாருமே உட்காந்து பொறுமையாக உட்காந்து பார்க்குறதுக்கு நிறைய பேர் தயாராக இல்லை. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, எங்கிட்ட ஒரு பெண்டை வடிவத்தில் இருக்குது, அதை வாங்கிட்டு போயிடுறாங்க, வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு. இன்றைக்கி இருக்கிற இந்த ரீல்ஸ் ஹோம்ங்கிறது 2 நிமிஷம் கூட யங்ஸ்டர்ஸ் அதை பார்க்க முடியல. என்னுடைய லட்சியமே இந்த ஆவணப்படம் பண்ணதே வந்து நான் யங்ஸ்டர்ஸ்க்காக தான் நான் பண்ணேன். ஏன்னா அவங்களுக்கு நம்மளுடைய சரித்திரம் தெரியல, நம்மளுடைய புராணங்களோ சரித்திரங்களோ அவங்களுக்கு தெரியல, இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்க தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஸோ அவங்கள அந்த அவங்கள மனசில் வச்சுட்டு தான் பண்ணுறேன். ஆனால் வரதில்லை, அவங்க வந்து போகிற பெரியவங்க எங்கள் வீட்டில் போய் நாங்கள் சொல்கிறோம், எங்கள் பையனுக்கு சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி. இதாக சொல்ல போனால், பொன்னியின் செல்வனை வந்து எனக்கு ஒருத்தர் வாங்கினார், அவருடைய பசங்க கிட்ட வந்து அதை கேட்க வச்சு கம்பல் பண்ணி கேட்க வச்சு, அந்த பசங்க ஒரு 15-16 வயசு பசங்க எனக்கு ஃபோன் பண்ணி அதை பற்றி பேசினாங்க, கேட்டோம் அப்படின்னு. அதே மாதிரி ஸ்ரீலங்கன் சில பேர் அந்த மாதிரி கேட்குறாங்க. ரொம்ப அதெல்லாம் ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயங்கள்.
0: சரி, அரிதாரம் பூசும் வசனங்கள் வசந்த அழைப்பு கேட்டுட்ருக்கோம், திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
2: உங்களுக்கு சிறுநீரகக்கள், சிறுநீர் அடைப்பு அல்லது ப்ராஸ்டேட் பிரச்சனையா, கவலை வேண்டாம்.
3: பெரம்பலூர் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையில் நவீன லேசர் சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு.
2: முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
3: உங்கள் சிறுநீரக ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு, உடனே அழைக்கவும் 9477694776.
4: தமிழகத்தின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் ஆடி ஆஃபர், தங்க நகை ஒரு கிராமிற்கு 1000 ரூபாய் தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி, சொந்த உற்பத்தியால் மட்டுமே சாத்தியம். ஏகே தங்க மாளிகை, வாலாஜா காம்ப்ளெக்ஸ், தெப்பக்குளம் எதிரில் திருச்சி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
5: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான், 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி, IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ், அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.

0: வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கோம். அரிதாரம் பூசும் வசனங்கள்னு பேசிட்டு இருக்கோம். நம்ம கூட இருக்கிறாங்க பாம்பே கண்ணன் அவர்கள். அரிதாரம் அதை பத்தி சொல்லி ஆகணும். ஒரு நாடகம் அப்படின்றது இந்த ஒப்பனை இந்த மேக்கப் அதெல்லாம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது சொல்லுங்க.
1: அதாவது நாடகத்தில் நடிக்கிற கலைஞர்கள் தங்களை வந்து கொஞ்சம் வேறுபடுத்தி காட்டுறதுக்காக இந்த ஒப்பனை கலைஞர்களாக ஒப்பனை செஞ்சுக்கிட்டாங்க அந்த காலத்தில். அதுவும் அந்த காலத்தில் மோஸ்ட்லி புராண நாடகங்களாகவே நடிச்சிட்டு இருந்ததுனால ஒரு ராமர் கிருஷ்ணர் ஒரு சீதை அப்படிலாம் செய்யும்பொழுது அவங்க வந்து அந்த ஒப்பனை ரொம்ப அவசியமாக பட்டது. இப்போ அதுவும் வந்து சினிமாவில் வந்து ரொம்ப தேவை. சினிமா டிவிக்கு ஒப்பனை ரொம்ப தேவை. என்னென்னா முகத்தில் இருக்கக்கூடிய சில ஒரு சின்ன தரும்புகள் அதையெல்லாம் மறைச்சு ஒரு அழகான உருவத்தை கொடுக்க முடியும் ஒப்பனையினால. ரெண்டாவது விஷயம்னா கண்ணுக்கு கீழே மைடியை கொடுக்கும்போது கண் எக்ஸ்பிரஷன் ரொம்ப அழகாக கேமராவில் தெரியும். அதே மாதிரி வாய் அசைவுகள் அந்த லிப்ஸ்டிக் போடும்போது அந்த ஷேப்பில் ரொம்ப அழகாக தெரியும் அப்படிங்கிறதுனால தான் அதெல்லாம் விற்கப்பட்டது. அதுக்காக வந்து நம்ம நேச்சுரலாக இருக்கிறவங்கள நம்ம ஆர்டிஸ்ட்லாம் நேராக காமிச்சாக்க பார்க்க முடியாது. நம்மளால் மேக்கப் போட்டால் பார்க்க முடியும். அது இருக்கு தான் இருக்கு. ஆனால் மோஸ்ட்லி மேடை கலைஞர்களுக்கு அவ்வளோ தூரம் மேக்கப் தேவையில்லை. ஏன்னா சப்போஸ் நான் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் கேரக்டர் பண்ணுறேன், இல்லை ஒரு ஜாதி வச்சு ஒரு பைத்தியமாக பண்ணுறேன், ஒரு பேக்கராக பண்ணுறேன் அப்படின்னா அப்போ தான் நமக்கு மேக்கப்பு தேவைப்படுது. ஆனால் இது சாதாரணமாக நான் நானாகவே வரும்பொழுது எனக்கு பெருசாக மேக்கப்பு தேவையில்லாத படும். அதனால ஒரு ஆனால் முகம் ரொம்ப கிளீனாக இருக்கணும். இன்னும் பார்க்க போனீங்கன்னா பாலு மகேந்திரா அவர்கள் வந்து டெலிவிஷன் சீரியல் பண்ணும்போது கதை நேரம் பண்ணும்போது யாருக்குமே மேக்கப் கிடையாது. அத்தனை பேரும் மேக்கப் இல்லாமல் தான் நடித்தாங்க. அது அதுக்கேற்ற மாதிரி லைட்டிங் பண்ணேன். நான் அதுலேயே நான் ஒரு 10-15 எபிசோட் நடிச்சிருக்கேன். அவர்கிட்ட அந்த மாதிரி செஞ்சு காமிச்சார். அந்த மாதிரி அதே மாதிரி சிவ இவர் வந்து ஸ்ரீதர் சார் வந்து ரெஞ்சிருக்கும் வரைபடத்தில் சிவாஜி கேர் விஜாவுக்கே மேக்கப் இல்லாமல் நடிக்க வச்சார். அந்த மாதிரிலாம் காலகட்டங்கள் இருந்திருக்கு. அரிதாரம் தேவையா என்னங்கிறது வேற ஒரு தமாஷா ஒரு விஷயம் சொல்ல போனால் என்னுடைய நாடகத்தில் ஒரு அப்பா விஷம் போல இருந்தார். அவர் இளைஞர் தான், ஆனால் அவருக்கு ஏற்கனவே தலைமுடி பூரா நரைச்சிருக்கும். ஆனால் அவரெல்லாம் உடம்பு வாகுனால அவரை வந்து அப்பாவாக நான் நடிக்க வைப்பேன். ஆனால் அவர் என்ன பண்ணுவார், அடிக்கடி போய் தலையை டை பண்ணிட்டு வந்துடுவார். பிளாக் வந்து இங்கே நாடகத்தில் வந்து அதுக்கு வெள்ளையடிச்சுப்பாரு.

0: தொலைக்காட்சி வரும்போது கேமரா முன்னாடி ஒருவேளை அரிதாரம் பூசிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப என்னமோ ஐயோ உடம்பு சரியில்லாம இருக்கான், ஐயோ பாவம் என்ன அந்த மாதிரி தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்காகவே வந்து பண்ண வேண்டியது
1: மேக்கப் தேவைதான், அந்த பவுடரிங் தேவைதான், கேமரா லைட்டுக்கு கொஞ்சம் கேமராமேன் கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அதை பத்தி, அந்த லைட்டுக்கு தேவைதான். இருந்தாலும் வந்து இவங்க வந்து ஒருவேளை மேக்கப் இல்லாமல் இருந்தால் அவங்களுக்கு நடிப்பு வரா பேச வராதோ என்னமோ தெரியல.
0: இப்போ வந்து நீங்க வானொலி நாடகங்கள்லாம் நடிச்சிருக்கீங்க, தூர்தர்ஷன்ல தொலைக்காட்சி நாடகங்கள்லாம் அப்பெல்லாம் அதுல வந்து மேடை நாடகங்களை அரங்குக்குள்ளே ஒளிப்பதிவு செய்து அவங்க வந்து ஒளிபரப்புவாங்க, அதுல உங்களுக்கு ரெண்டுல எது ரொம்ப பிடிக்கும்?
1: எனக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா நான் வந்து 1968-69 வாக்குல நான் வந்து வானொலிக்கு நடிக்க வந்தவன் நான். அந்த காலத்துல சுகி சுப்பிரமணியம் காலகட்டத்தில் நான் நடிக்க வந்தவன் நான். அப்பெல்லாம் 20 ரூபாய்க்கு ஒரு செக்கு வாங்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா போய் ஆபீஸ்லேருந்து போயிட்டு நடிச்சிட்டு வாங்கிட்டு வருவோம். அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்து ஓலிஸ் எனக்கு வந்து தூர்தர்ஷனில் எனக்கு அமைஞ்சது எப்படின்னா 1975 வருஷம் 15 ஆகஸ்ட் அன்னைக்கு என்னைக்கு தூர்தர்ஷன் ஆரம்பிக்கப்பட்டதோ அன்னைக்கு ஒளிபரப்பப்பட்ட நாடகத்தில் நானும் இருக்கேன்.
0: நடிச்சிருந்த சரி, இப்போ முதல்ல உங்களை வந்து திரையில பார்த்த என்னதான் வந்து நம்ம மேடையில் நடிச்சிருந்தா கூட தொலைக்காட்சியே இருக்கட்டுமே அந்த திரையில பாக்குறது வந்து எல்லாருக்குமே ரொம்ப அலாதியா இருக்கும். அப்ப குடும்பத்தினர் என்ன சொல்றாங்க?
1: குடும்பத்தினர் பார்த்துருக்காங்களா
0: தெரியல,
1: பார்த்தாங்களா என்னன்னு தெரியல எனக்கு. ஒருவேளை பார்த்துருந்தாங்கன்னா என்ன சொல்ல, கூச்சமாக இருந்திருக்கோம், நான் பார்க்க வேண்டாம்னு கூட பல சந்தர்ப்பங்களை சொல்லியிருப்பேன். ஆனால் எனக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது. அதுவும் இப்போ வந்து இந்த எம்பெருமானார் இந்த இதில் வந்து அரங்காயணம் இதெல்லாம் செய்யும்போது நான் தான் ஆங்கரிங் பண்ணுறேன். அந்த ஆங்கரிங்கை பண்ணும்போது அந்த பெரிய ஸ்க்ரீனில் என்ன நானே பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது. இன்றைக்கி தெரியாது, அதாவது இப்போது எனக்கு 75, இந்த வயதில் எனக்கு வந்து திரையில் தோன்றும் போது எனக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது.
0: நீங்களே சொல்லிட்டீங்க, நிறைவுக்கும் நம்ம வந்துட்டோம், நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கும் வந்துட்டோம். ஒரு ஆவணப்பட தயாரிப்பாளராக, ஒரு நாடக கலைஞராக கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் இதே துறையில தொடர்ந்து தொய்வில்லாம பயணிச்சுட்டு இருக்கீங்க, இப்போதும் இயங்கிட்டு இருக்கிறீங்க. உங்களை இன்னைக்கு வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியில சந்திச்சதுல எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில பங்கெடுத்துட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க.
1: ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கும் வந்து இந்த பங்கெடுத்துக்கிறத ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எனக்கு விரும்பி ரொம்ப ஆசைப்பட்டு நான் இந்த பங்கெடுத்துக்கிட்டேன். இதை வந்து எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு லைவ்லயே அமையணும்னு நினைச்சேன், அது அமைஞ்சிருக்கும் நினைச்சிருக்கேன். ரொம்ப நன்றி.
0: நேயர்களும் வச்சிருப்பாங்க, நன்றிங்க.
2: நேர்களை இனி கேட்கலாம்.
3: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். பொது தேர்வு முறைகேடுகள் சட்டத்திருத்த மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒப்புதல் வழங்கியுள்ளார். நாடாளுமன்ற இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்ட இம்மசோதாவில் வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட தேர்வு முறைகேடுகளில் ஈடுபடுபவர்களுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை, 10 கோடி ரூபாய் அபராதம், சொத்து பறிமுதல் உள்ளிட்ட கடும் தண்டனைகளுக்கு வகை செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆந்திரப்பிரதேச மாநிலத்தில் 18,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை இன்று தொடங்கி வைக்கிறார். விஜயநகர மாவட்டம் போகாபுரத்தில் அல்லூரி சீதாராமராஜு சர்வதேச விமான நிலையத்தை தொடங்கி வைக்கும் பிரதமர் விசாகப்பட்டினத்தில் செமி கண்டக்டர் தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டுகிறார். நாமக்கல் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் சாய ஆலைகள் மீது உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி தெரிவித்துள்ளார். பள்ளிப்பாளையம் பகுதியில் சாய ஆலைகளை அவர் ஆய்வு மேற்கொண்டார். உலக தாய்ப்பால் வார விழா இன்று முதல் வரும் 7ஆம் தேதி வரை கடைபிடிக்கப்படுகிறது. வாழ்வின் நிலையான பாதுகாப்பிற்கு தாய்ப்பால் என்பதை வலியுறுத்தும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. குழந்தையின் வளர்ச்சி, ஆரோக்கியம், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க தாய்ப்பால் மிகவும் அவசியம் என திருச்சி மாவட்ட ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சிப் பணிகள் திட்டத்தின் திட்ட அலுவலர் திருமதி நித்யா தெரிவித்துள்ளாா்.
4: தாய்ப்பாலானது குழந்தைக்கு இயற்கையால் வழங்கப்பட்ட முதல் மற்றும் சிறந்த உணவாகும். குழந்தை பிறந்த ஒரு மணி நேரத்திற்குள் தாய்ப்பால் கொடுப்பதை தொடங்க வேண்டும். தாய்ப்பால் கொடுப்பதனால் குழந்தைக்கு வயிற்றுப்போக்கு, நியுமோனியா போன்ற நோய்கள் அபாயம் குறைந்து உடல் மன வளர்ச்சி சிறப்பாக அமையும். எனவே கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள் மற்றும் அவர்களை சுற்றியுள்ள குடும்பத்தினர் அனைவரும் தாய்ப்பாலின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு முதல் 6 மாதங்கள் முழுமையாக தாய்ப்பால்

0: for now. We'd be back again tomorrow with our coverage of Day 10.
1: Glasgow. The Commonwealth Games.
2: நேர்கள் இதுவரை கேட்டது தற்போது நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் நிலவரம். வணக்கம் மக்களே. தரமான வாழ்க்கை அப்படிங்கிறது மன நிறைவோடு இருக்கிறது தாங்க. தேவைகளை அதிகமாக்கிக்கிட்டு அதுக்காக ஆளாக பறக்கிறதுல நிச்சயமா நிறைவு கிடைக்காதுங்க. நிறைவு நம்ம மனசுலதான் இருக்கு. எப்பவும் எதுக்கும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காம சந்தோஷமா ஒவ்வொரு நாளையும் கொண்டாடுவோம். இது நம்ம திருச்சி வானொலி அலைவரிசைகள்ல போடு ஆட்டம் போடு.

0: திருச்சி வானொலி அலைவரிசைகள்ல நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது போடு ஆட்டம் போடு.
1: தமிழகத்தின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் ஆடி ஆஃபர். தங்க நகை ஒரு கிராமிற்கு 1000 ரூபாய் தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. சொந்த உற்பத்தியால் மட்டுமே சாத்தியம். ஏகே தங்க மாளிகை, வாலாஜா காம்ப்ளெக்ஸ், தெப்பக்குளம் எதிரில் திருச்சி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கலங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், AC என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்கலன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
3: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
4: உங்களுக்கு சிறுநீரகக்கல், சிறுநீர் அடைப்பு அல்லது ப்ராஸ்டேட் பிரச்சனையா? கவலை வேண்டாம்.
2: பெரம்பலூர் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையில் நவீன லேசர் சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு.
4: முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
2: உங்கள் சிறுநீரக ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உடனே அழைக்கவும் 9477694776.
0: 10:32 ஆகுதுங்க, கேட்டு இருக்கீங்க. இது நம்ம திருச்சி FM ரெயின்போ 100.1 இருபட பாடல்கள். இன்னைக்கு நிகழ்ச்சியில முதல்வன் அணியன் இந்த ரெண்டு படத்துல தான் பாடல்களை நாம கேட்க போறோம். முதல்ல உங்களுக்காக வராரு முதல்வன். இந்த படத்தை இயக்குனவர் சங்கர். அர்ஜுன், மணிஷா கொய்ராலா, மணிவண்ணன், ரகுவரன், வடிவேலு மற்றும் பலர் நடிக்க 1999 வெளிவந்த திரைப்படம் இது. படத்திற்கு இசை AR ரஹ்மான், ஒளிப்பதிவு KV ஆனந்த். பாடலை கேட்டலாமா?

இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: சங்கர் இயக்க, விக்ரம், சதா, விவேக், பிரகாஷ் ராஜ், நாசர் இந்த மாதிரி பெரிய நட்சத்திர பட்டாளம் நடிக்க 2005 வருஷம் வெளிவந்த திரைப்படம் இது. படத்திற்கு இசை ஹாரிஸ் ஜெயராஜ்.

0: இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் 11 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். பிரதமர் திரு நரேந்திரமோடி கர்நாடக மாநிலம் மைசூருவில் சுவாமி விவேகானந்தர் கலாச்சார இளையோர் மையத்தை இன்று திறந்து வைக்கிறார். 75,000 சதுர அடி பரப்பளவில் அதிநவீன வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள இந்த மையத்தில் சுவாமி விவேகானந்தரின் கலாச்சார ஆன்மீக முன்னெடுப்புகள் குறித்து இளையோர் அறிந்து கொள்ள வகை செய்யப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை 200 ரூபாய் குறைந்துள்ளது. இதையடுத்து சென்னையில் 19 கிலோ எடை கொண்ட ஒரு சிலிண்டர் 2,906 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி மாமல்லபுரத்தில் இன்று நடைபெறும் காங்கிரஸ் பயிற்சி முகாமில் பங்கேற்கிறார். கட்சியின் கட்டமைப்பு, வளர்ச்சிப் பணிகள், அரசியல் வியூகங்கள் குறித்து தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் மற்றும் நிர்வாகிகளுடன் அவர் ஆலோசனை மேற்கொள்கிறார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் குடும்ப அட்டையில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்கள் கைவிரல் ரேகை பதிவு மேற்கொள்ள ஏதுவாக நாளை அனைத்து நியாய விலைக்கடைகளில் சிறப்பு முகாம் நடைபெறுவதாக ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். தேனி சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகளுக்கு வனத்துறை தடை விதித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த தொடர்மழை காரணமாக கம்பம் அருகே உள்ள சுருளி அருவியில் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளான அரிசிபாறை, ஈத்தக்காடு, தூவானமனை உள்ளிட்ட இடங்களில் நேற்று இரவு முழுவதும் விடாமல் பெய்த மழையால் அருவியின் நீர்வரத்து இன்று காலை முதலே அதிகரித்து காணப்படுகிறது. இதன் எதிரொலியாக அருவியில் தற்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு வனத்துறையினர் இந்த தடை உத்தரவை பிறப்பித்துள்ளனர். தேனியிலிருந்து ராஜ்குமார்.
1: இதனிடையே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை காரணமாக நெல்லை மாவட்டம் பாபநாசம் சேர்வலாறு அணைகளின் நீர்மட்டமும் வேகமாக அதிகரித்து வருகிறது. 143 அடி கொள்ளளவு கொண்ட பாபநாசம் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 5 அடி உயர்ந்து தற்போது 69.35 அடியாக உள்ளது. திருக்குறுங்குடி நம்பியாற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் மலைக்கோவிலுக்கு செல்லவும் ஆற்றுப்பகுதியில் குளிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தாய்பே ஒபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் தன்வி சர்மா முன்னேறியுள்ளார். இன்று காலை நடைபெற்ற அரையிறுதியில் தைவானின் ஹுவாங்கை 21-17, 21-11 என்ற நேர்சுக்களில் தன்வி வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மீண்டும் செய்திச் சுருக்கம் 12 மணிக்கு.
3: இசைந்தாடும் காற்றின் இன்னிசை ஊற்று திருச்சி பண்பலை 102.1 நேயர்களுக்காக நேயர்களால்

0: FM ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மங்கள் இன்பங்கள் மாபெரும் தங்கமாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் சரிகம ரசிகம. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: தமிழகத்தின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் ஆடி ஆஃபர். தங்க நகை ஒரு கிராமிற்கு 1000 ரூபாய் தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. சொந்த உற்பத்தியால் மட்டுமே சாத்தியம். ஏகே தங்க மாளிகை வாலாஜா காம்ப்ளெக்ஸ் தெப்பக்குளம் எதிரில் திருச்சி. ஏகே தங்க மாளிகை திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
3: உங்கள் மாதாந்திர மருத்துவ செலவை குறைக்க ஓர் நற்செய்தி.
4: பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் மாதாந்திர மருந்துகள் வாங்கும் பயனாளிகளுக்கு 10-20% வரை தள்ளுபடி.
3: நீரிழிவு, இதய நோய் மற்றும் இதர நீண்ட கால சிகிச்சைகள் பெறும் மருத்துவ பயனாளிகள் அனைவரும் இந்த ஆரோக்கிய சலுகையை பெறலாம். மக்கள் நலனில் என்றென்றும் அக்கறையுடன் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனை சிறுவாச்சு. மேலும் விவரங்களுக்கு 9477694776.
5: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5-50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
6: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
7: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
8: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
9: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
0: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

0: வணக்கம் அன்பு நேயர்களே, இன்றைக்கு சரிகமா ரசிகமா நிகழ்ச்சியில் நம்ம தெரிஞ்சுக்க போகிற ராகம் என்ன, வாங்க எல்லாரும் சேர்ந்து போய் மாதவ் கிட்ட கேட்போம்.
1: நம்ம அழகாக 65வது மேலக்கர்த்தா ராகமான மேய்ச்ச கல்யாணி, அதுலேருந்து வர சேய் ராகங்கள் வரிசையில் யமுனா கல்யாணி தகவல்களும் திரைகானங்களும் நன்றாக ரசித்தோம். அப்போவே சொன்னோம், இது இயக்கப்பட்ட ஒரே கிராமமா இருக்கு, ஒரே குடும்பமா இருக்கு.
0: கல்யாணிங்கிறது ஒரு குடும்பம், பெரிய கிராமமே நீங்க.
1: ஆமா, அந்த குடும்பத்துல அந்த கிராமத்துல ஒவ்வொரு வீடா விசாரிச்சுட்டு வருவோம் சொன்னோம். இப்போ இந்த கல்யாணி கிராமத்துல அடுத்த வீடு வந்து ஹமீர் கல்யாணி. இது வந்து ரொம்ப பணக்கார ராகம், அதாவது வேறொன்னும் இல்லை, ஹமீர் என்ன அதாவது பணக்காரன அர்த்தம். அதுக்கு அமீர் கல்யாணி, அதாவது இது இந்த ராகம் வந்து இந்த கல்யாணி வந்து ரொம்ப ரிச்சா இருக்குமா.
2: ஒருவேளை வாசிச்சா நிறைய பணம் கிடைக்குமோ?
1: எந்த கல்யாணி வாசிச்சாலும் பணம் கிடைக்கும், இந்த கல்யாணி வாசிச்சா இன்னும் நிறைய கிடைக்குமோ என்னமோ. ரொம்ப சந்தோஷம்தான் நமக்கு கிடைச்சாலே இல்லையா. அப்படி வகையான ஹமீர் கல்யாணி ராகத்தை இன்னைக்கு நம்ம வந்து அழகாக நேயர்களோட தகவலும் திரைகானங்களும் பகிர்ந்துக்கலாம்.
0: தாய் ராகமான கல்யாணி ராகத்தோட சேய் ஹமீர் கல்யாணிங்கிறீங்க.
1: ஆமா, இந்த ராகத்துல 65வது மேலக்கர்த்தையான கல்யாணி ராகம் நேராக சரி

0: இப்படி வரிசையா அதனுடைய பட்டியல் பத்ததி பிரகாரம் அதனுடைய சுரங்கள் எடுக்கிறது.
1: சரி,
0: இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் மாயம் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி ஒரு நாட்டு போட்டு பண்ணாதானே அடுத்த ராகம் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். அப்படியான வகையில என்ன பண்றாங்கன்னா, வடக்கத்தி இசையில வந்து சகமதனி சா
1: அப்படின்னு அவுடவராகனு சொல்லணுமா
0: அப்படின்னு சொல்ல முடியாது.

0: இப்படி ஒரு ஒரே ஒரு நாட்டு போட்டு அவரோகணத்துல எல்லா சுரமும் கொண்டு வந்துடுறாளே. அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுது, இது வந்து ஒரு ஔடவ சம்பூர்ணமா அப்படியான ராகமா இது தெரியறது. நம்ம கர்நாடக பத்தியில சபமா பதனிச
1: ஆரோகணமே இந்த மாதிரி
0: அப்படி வருது.

0: இப்படி ஒரு நம்ம கர்நாடக பத்தத்தில உள்ள கம்போசிஷனுக்காக அதனுடைய பிரயோகங்கள்ல சில சமயம் என்ன ஆகும்னா, இந்த ஆரோகண உரோகண அந்த கீர்த்தனை என்ன போக்குல இருக்கு அப்படி உருவாகும். எப்படின்னா பட்டியல் பத்தியா முறையா வர ஆரோகண உரோகணம் ஒரு பக்கம் இருக்க, இந்த மாதிரி பிரயோகங்களா போட்டு கீர்த்தனை ரொம்ப பிரமாதமா ரொம்ப பிரபலமா இருக்கும். ஆனா அதனுடைய இலக்கணம் வந்து நமக்கு ஈஸியா கிடைக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த கீர்த்தனை ஆதியிலிருந்து எப்படி பாடம் வந்திருக்கோ அந்த பாடத்துல அந்த பிரயோகங்கள் எப்படி இருக்கோ அதே ஆரோகண உரோகணம் ஆக்கிடுவாங்க.
1: ஓஹோ, இப்ப நீங்க பாடினதுல ரெண்டு மத்தியமும், பிரதி மத்தியமும் சுத்த மத்தியமும் அடுத்தடுத்தே வருதே.
0: கண்டிப்பா அடுத்தடுத்த இந்த ராகத்தினுடைய பிரமாதமான விசேஷமே
1: அதுதான். ஓஹோ,
0: எப்படி என்ன, அதாவது வடக்கத்தில வந்து பமத பமத அப்படின்னு ஒரு இது இருக்கு. நம்ம கர்நாடக இசையில மத பம பத நித நித இப்படி பாடிக்கிறது உண்டு. அதாவது சின்ன சின்ன பிரயோகங்கள் வித்தியாசம் அவ்வளவுதான். இருந்தாலும் அப்படியே பிரதி மத்தியமும் சுத்த மத்தியமும் உடனே உடனே வரக்கூடிய ராகமா இந்த அமீர் கல்யாணி இருக்கு.
2: இந்த வடக்கத்திய ராகம் நீங்க சொல்றனால பணக்கார ராகம் போல இருக்கு.
0: கண்டிப்பா
2: விலைக்கு தகுந்த பொருள் கொடுக்கற மாதிரி அது எப்படி வேணா இருக்கட்டும்.
0: இப்போ அது ஒரு பணக்கார ராகமா இருக்கு. நமக்கு வந்து ஏகப்பட்ட நம்ம அந்த கச்சேரியில நம்ம கையாண்டினோம்னா ஏகப்பட்ட பணம் வரும்னு பேசிக்கிறோம். அப்போ இது ஒரு பெரிய தான கர்ணனா இருக்குமோ?
2: ஆமா, கர்ணன் தான் அதை தர முடியும்.
1: அப்படி சுத்தி வரீங்களா அமீர் கல்யாணிக்கு?
0: ஆமா, நாங்க எப்படி வேணா வந்துருவோம்.
1: கர்ணன் படத்துல ஒரு பாட்டுங்கிறீங்க அமீர் கல்யாணி ராகத்துல.
0: ஆமா, இந்த ராகத்தை ஒரு உயிர் தோழியா நீங்க நினைச்சுட்டீங்கன்னா உடனே பாடிடுவீங்க.
1: ஓ சரி சரி சரி சரி.

0: அந்த பாட்டு சொல்றீங்களா?
1: ஆமா, கண்டிப்பா இதே பாட்டு தான்.
2: இப்ப என்ன பி சுசீலா அவங்கள வந்து என்னீர் தோழின்னு கூப்பிடுறீங்களா நீங்க?
0: அருமையால பாடியிருக்காங்க. இது என்ன அப்படி அந்த ஒரு வயலின் ஒண்ணு அப்படியே இழைஞ்சு அது வாய்ஸா வயலினான்னு கண்டுபிடிக்காத மாதிரி வரும்.
1: ஆமா, அது இன்னொரு வாய்ஸ் மாதிரி அந்த வயலின், இன்னொரு வயலின் மாதிரி அந்த வாய்ஸ், அப்படி ஒரு சாரூபியம்.
0: இந்த ஸ்டான்ஸால எல்லாம் அரண்மனை அறிவான் அரியணை அறிவான் அப்படின்னு ஒரு ஹம்மிங் பாடுவாங்க பாருங்க, அது கூடவே அது வயலினும் கூட வரும். அப்படி எத்தனை வருஷம் கழிச்சு இந்த பாட்டை கேட்டாலுமே அப்படியே நின்று கேட்க வைக்கும். சும்மா அப்படி நடந்துட்டு கேட்கற பாட்டெல்லாம் இல்லை, அப்படி நிறுத்தி கேட்க வைக்கிற பாட்டு இது.
2: என்ன அந்த கரெக்டான ஒரு ராகத்துல அவங்க இசையமைக்கும் போது அந்த பாட்டு தனியா நமக்கு தெரியுது.
1: கண்டிப்பா. எப்படி தனியா தெரியும்னா, இப்ப மறுபடியும் பிளைட் ஓடணும், விஸ்வநாதன் மூர்த்தி அப்படி பிளைட் விட்டா இது கிடைக்கும்.
2: அதான் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவங்க இசையமைச்சிருக்காங்கன்னு சொல்றாரு சொல்லாம.
1: ஆமா, அது வந்து உடனே உடனே பிரதிமத்தியமத்துல வந்துடுறாரு.
0: ஓஹோ,
2: சரி. பாட்டு எழுதினவர் யார்
0: அதை சொல்லுங்க.
1: யார் இருக்க முடியும் சொல்லுங்க?
2: இப்படி நீங்க சொன்னீங்கன்னா நான் கண்ணதாசன் தான் சொல்ல முடியும்.
1: அவ்வளவுதான், அவ்வளவுதான், வேற பேச்சு கிடையாது.
2: அவ்வளவுதான். கவிஞர் கண்ணதாசன் பாட்டு, பி சுசீலா அம்மா.

0: பாடியிருக்காங்க கர்ணனுங்கிற படத்துல. இந்த பாட்டை நாம இப்போ ஹமீர் கல்யாணி ராகத்துல கேட்போம் நேயர்களே.
1: கண்டிப்பா தானகர்ணன் மாதிரி படம் பாடல்களை வழங்கும் எஃப்எம் ரெயின்போ பண்பலை நம்ம கேட்போம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிக் கொண்டிருக்கும் சரிகம ரசிகம.
1: தமிழகத்தின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் ஆடி ஆஃபர். தங்க நகை ஒரு கிராமிற்கு 1000 ரூபாய் தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. சொந்த உற்பத்தியால் மட்டுமே சாத்தியம். ஏகே தங்க மாளிகை, வாலாஜா காம்ப்ளெக்ஸ், தெப்பக்குளம் எதிரில் திருச்சி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
3: அமீர் கல்யாணி ராகம் அழகாக யமன் கல்யாண் தாட்லிருந்து உதிக்கிறது. அது நம்மளுடைய கர்நாடக இசையிலையும் மும்மூர்த்திகளால நிறைய வாக்கியக்காரர்களால நிறைய கம்போசிஷன்ஸ் கீர்த்தனைகள் எல்லாம் இருக்கு. தியாகராஜர் மானமுலேதா அப்படிங்கிற ஒரு பிரமாதமான ரெண்டு கல ஆதித்தாள கீர்த்தனைய அவர் பாடியிருக்கார். நம்ம மார்கழி மாசத்துல அழகாக பாடிக்கிற திருப்பாவை பூமணி மாட்டத்து அப்படின்னு ஒரு பிரமாதமான அமீர் கல்யாணில இந்த திருப்பாவை இசை அமைந்திருக்கும். நாராயண தீர்த்தர் இயற்றிய தரங்கமான கல்யாண கோபாலம் அப்படிங்கிற தரங்கத்தை சில பேர் சிந்து பைரவ ராகத்துல பாடுவா, சில பேர் அது நல்ல அமீர் கல்யாணி ராகத்திலையும் கையாண்டு பாடுவா. சியாம சாஸ்திரி புதல்வரான சுப்பராய சாஸ்திரி வெங்கட சைல விஹாரே அப்படி என்கிற ஒரு திருமால் கீர்த்தனைய அவர் பண்ணிருக்கார். இப்படி சொல்லிண்டே போக
4: இதெல்லாம் மிருதங்கம் வயலின் வச்சு வாசிக்கிற கீர்த்தனைகள்.
3: ஆமா
5: மாதவ், நீங்க எங்களை நேயர்களெல்லாம் ஏமாத்துறீங்க. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான

0: என்ன கேள்வி கேட்டேன், நீங்க அதுக்கு பதில் சொல்லாம ஹமீர் கல்யாணியில பாட்டா போட்டு எங்களை கூட்டிட்டு வந்துட்டீங்க. நீங்க திடீர்னு பிரதி மத்தியமோங்கிறீங்க, திடீர்னு சுத்த மத்தியமோங்கிறீங்க, மாமா அப்படிங்கிறீங்க, திடீர்னு நீ வருதுங்கிறீங்க. இதெல்லாம் எப்படி கரெக்டா அந்த ஸ்ருதியிலே அந்த ஸ்வரத்துல நிக்கணும்னு என்ன மாதிரி பயிற்சி பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்டேன். அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்க கூடாதா எங்க நேயர்களுக்கு?
1: கண்டிப்பா. ஏன்னா அது நம்ம வந்து டிப்ஸா சொல்றதோட கொஞ்சம் வாசி காமிச்சுட்டு அப்புறம் டிப்ஸ் போனா நல்லா இருக்கும் இல்லையா?
0: சொல்லுங்க.
1: நான் கொஞ்சமா ஆலாப்பன வாசிச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு அந்த தகவல் நேர்களோட பகிர்ந்துக்கலாம்.

0: இப்படி அதாவது கல்யாணி அப்படிங்கிற ராகமே ஒன்னு தெரிஞ்சு போயிடுதுன்னா அதுல இருந்து இந்த அமீர் கல்யாணி ராகத்தினுடைய ஆரோகணம் அவரோகணம் முறையா கையில வச்சுண்டு
1: சரி
0: அந்த அவரோகணம் எப்படி போகுது? சக ம ப சக ம த இல்ல ச ப ம ப த நி இப்படி ரெண்டு மூணு வகையான அந்த ஆரோகண அவரோகணங்கள்ல சிலதெல்லாம் அப்படி நாட்டு போட்டு மாறி இருக்கு. அது மட்டும் தனியா பிராக்டிஸ் பண்ணிட்டு அப்போ அந்த பிரயோகங்கள் வச்சு பொதுவாக இந்த கல்யாணி ராகமா பாடிண்டே வந்துட்டு ரொம்ப முள்ளமா பாடினாலே இந்த அமீர் கல்யாணி கண்டிப்பா நமக்கு கைக்கு வரும்.
2: இன்னொன்னு, நம்ம நல்ல நிறைய பாட்டை கேட்கணும்.
1: ஓ
2: இல்லையா,
1: அதாவது அமீர் கல்யாணிலேயே நிறைய பாடல்கள்.
2: ஆமா, அப்பதான் அந்த ராகம் நமக்கு என்னன்னே புரியும். இப்ப கல்யாணி நிறைய கீர்த்தனைகள்லாம் கேட்டா ஓ இதுதான் கல்யாணின்னு புரியுது. அதே மாதிரி அமீர் கல்யாணி ராகத்திலையும் கேட்க கேட்கதான் அது வருமே ஒழிய, இப்போ அவர் சொல்ற மாதிரி, மாதவஜி சொல்ற மாதிரி, அது வந்து நமக்கு வந்து தியரி, தியரியில என்னென்ன சுத்த மத்தியமோ பிரதி மத்தியமோ அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
1: நீங்க சொன்னீங்களே அந்த பெரிய மதியமான பெரிய மா போட்டு இல்லைன்னா சின்ன மா போட்டுன்னு தாள்ல எழுதினீங்களே,
2: அது சும்மா தமாழுக்கு சொன்னேன்.
1: சரி,
2: தாள்ல எழுதினா தாள்ல இருக்கும், நமக்கு வராதே,
1: அது வாயில வரணும்.
2: அதுக்கு இவர் சொல்ற மாதிரி நம்ம பிராக்டிஸ் பண்ணாதான் நமக்கு வரும்.
1: அது சரி,
2: அதுதான்
0: நல்லா இந்த ஸ்வரஸ்தானங்கள் அந்த ஆரோகண அந்த கீர்த்தனைகள் அப்படி பிரமாதப்படுத்தி நம்ம பாட ஆரம்பிச்சுட்டோம்னா இனிமேல் நாளும் இளம் காலைதான்.
2: ஆஹா, இவரு அப்படியே இரவு பூக்கள் படத்துக்கு வந்துட்டார். இந்த படம் 1986 வந்தது. என்ன விஷயம்னா, இந்த பாட்டுல ஆரம்பத்துல எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இருக்கும். இவர் சொன்ன மாதிரி கல்யாணில அமீர் கல்யாணி, பூரி கல்யாணி, யமுனா கல்யாணி, இந்த மாதிரி எத்தனை கல்யாணி இருக்கு. அதே மாதிரி இந்த பாட்டுல ஆரம்பத்துல என்னமோ ஒரு பொற்கொல்லர் தட்டுற மாதிரி டக் டக் டக் டக் டக் டக்,
1: அது ஒரு தாளத்தோட இருக்குது.
2: பின்ன
0: ஆமா, என்ன
1: என்ன தாளம் அது?
2: அது வந்து திஸ்ரகதி தான்.
0: திஸ்ரகதி, அதாவது தம்பூரா ஸ்ருதி போடுறது வந்து ரூபக தாளத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன் டூ த்ரீ, ஒன் டூ த்ரீ இப்படிதான் போடணும்னு சொல்லுவாங்க. ரூபக தாளத்துல போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க தம்பூரா மீட்டுறதே. அந்த மாதிரி ஒரு ஸ்பீடான ஒரு ரூபக தாளமா அது தம்பூரா போட்ட மாதிரி ஒரு ஒரு ஆரம்ப இசைய குடுத்துட்டு அப்புறம் பிரமாதமா
2: ஃப்ளூட்டு,
0: ஆமா
2: தில் ரூபா, நாதசுரம், எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இந்த பாட்டு ஆரம்பத்துல வருது.
1: இதே ராகத்துல,
2: இதே ராகத்துல. ஆமா
0: கண்டிப்பா,
1: அமீர் கல்யாணி ராகத்திலேயே,
0: அமீர் கல்யாணி ராகத்திலேயே கண்டிப்பா இத பிரமாதமா கையாண்டு அப்புறமா அந்த பாட்டு வருது.
2: பாடி பாருங்களேன்.
1: இனிமேல் நாளும்

0: அமீர் கல்யாணி அழகா இதுல வருதுங்கிறீங்களா?
1: கண்டிப்பா அற்புதமான ஒரு அமைப்பான ஒரு அமீர் கல்யாணி, வேற யாரு இது இசை அமைத்திருக்க முடியும்?
2: இளையராஜா தான் இசை அமைச்சிருக்கார்.
0: அடே அப்பா,
2: ஒரு நாதஸ்வர வாய்ஸ். யாரது?
1: ஜானகி அம்மா தான்
2: பாடியிருக்காங்க.
1: ஆமா,
2: இரவு

0: பாடியிருக்காங்க.
1: ஆமாம்.
0: இரவு பூக்கள் படத்தில் 1986 படம் வந்தாலும் இன்னைக்கு நாம 102.1 இப்போ கேட்போம் இந்த பாட்டை.
1: கண்டிப்பாக.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி, சேலம், மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய சரிகம ரசிகம. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: தமிழகத்தின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் ஆடி ஆஃபர், தங்க நகை ஒரு கிராமிற்கு 1000 ரூபாய் தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. சொந்த உற்பத்தியால் மட்டுமே சாத்தியம். ஏகே தங்க மாளிகை, வாலாஜா காம்ப்ளெக்ஸ், தெப்பக்குளம் எதிரில் திருச்சி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
3: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
4: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
5: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
6: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி.

0: ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: கல்யாணத்துல கவனிச்சியா,
2: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
1: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
3: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சே. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
4: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ரோபோட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல.
5: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் வெலிஸ் ஜேஎன்ஜி மெடிடெக் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ்ட் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
6: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி, சேலம். கான்டாக்ட் 9444007555.
7: உங்களுக்கு சிறுநீரகக்கள், சிறுநீர் அடைப்பு அல்லது ப்ராஸ்டேட் பிரச்சனையா, கவலை வேண்டாம்.
8: பெரம்பலூர் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையில் நவீன லேசர் சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு.
7: முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
8: உங்கள் சிறுநீரக ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உடனே அழைக்கவும் 9477694776.
9: இனி தொடர்வது ஸ்டம்ப்டு சீசன் 7.

0: சிறுவாச்சூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையின் குழந்தைகள் ஆரோக்கிய திட்டம். தனலட்சுமி அம்மையாரின் நினைவாக இங்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு ₹7,000 அன்பு பரிசு.
1: குழந்தை பிறந்த நாள் முதல் 3 நாட்களுக்கான பிரசவ சேவைகள் முற்றிலும் இலவசம். பிறந்த நாள் முதல் 5 வயது வரை அனைத்து தடுப்பூசிகளும் இலவசம். மருந்துகள் சிறப்பு தள்ளுபடி விலையில். உங்கள் குழந்தைகள் நல ஆரோக்கியத்தில் என்றென்றும் அக்கறையுடன் சிறுவாச்சூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை.
0: மேலும் விவரங்களுக்கு 9477694776.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி பழங்கள் மற்றும் காய்கறி.

0: இலவசம் ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: தமிழகத்தின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் ஆடி ஆஃபர். தங்க நகை ஒரு கிராமிற்கு 1000 ரூபாய் தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. சொந்த உற்பத்தியால் மட்டுமே சாத்தியம். ஏகே தங்க மாளிகை, வாலாஜா காம்ப்ளெக்ஸ், தெப்பக்குளம் எதிரில் திருச்சி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
4: குரட்டை, சைனஸ், காதில் செயல்படிதல், காது கேளாமை,
3: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
4: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் தலைநகர் திருச்சி.
5: உங்களுக்கு சிறுநீரகக்கல், சிறுநீர் அடைப்பு அல்லது ப்ராஸ்டேட் பிரச்சனையா, கவலை வேண்டாம்.
6: பெரம்பலூர் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையில் நவீன லேசர் சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு.
5: முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
6: உங்கள் சிறுநீரக ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உடனே அழைக்கவும் 9477694776.
7: எண்ணங்கள், பேச்சு, செயல் இதெல்லாம் ஒத்திசைவா இருக்கும் போதும் மகிழ்ச்சி உண்டாகும் அப்படின்னு சொல்லி பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இன்னைக்கு மங்கை உலகத்துல நாம எல்லாம் பேச போறோம் வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கான பாதை எது அப்படின்னு சொல்லி. தொழில்களே மறந்துடாதீங்க. 12 மணி 10 நிமிஷத்துக்கு உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு போய் நாம எல்லாம் மனம் திறந்து பேச போறோம். அதுக்கு நீங்க தொட்டு வரணும். 0431 246 1 240 1 240 1 அப்படிங்கிற இந்த எண்களை மறந்துடாதீங்க. மங்கிருலகம்
8: இதயம் துடிக்கிட்டு எண்கள்.

0: இருக்கிறீங்க. இது நம்மளுக்கு எஃப்எம் ரெயின்போ 100.1. நேரம் 12 மணி. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆந்திரப்பிரதேச மாநிலத்தில் 18,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை இன்று தொடங்கி வைக்கிறார். விஜயநகர மாவட்டம் போகாபுரத்தில் 5,640 கோடி ரூபாய் மதிப்பிலான அல்லூரி சீதாராமராஜு சர்வதேச விமான நிலையத்தை சற்றுமுன் தொடங்கி வைத்த பிரதமர் விசாகப்பட்டினத்தில் செமிகண்டக்டர் தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டுகிறார். தமிழகத்தில் மின்துறையில் கூடுதல் பணியாளர்கள் நியமனத்திற்கு பின்னரே மாதாந்திர மின் கணக்கீடு பணிகள் சாத்தியமாகும் என மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். நெல்லையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின் கணக்கீடு தொடர்பாக பெறப்பட்ட புகார்களின் அடிப்படையில் 10,000 மின் இணைப்புகளில் சரிபார்ப்பு பணிகள் நடைபெற்றதாக கூறினார். மேகதாது அணை விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தை நாடுவதே தீர்வாக அமையும் என்றும் அமைச்சர் கூறினார். தருமபுரியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 முதல்கட்டமாக வீட்டுப்பட்டியல் மற்றும் வீடுகளின் கணக்கெடுப்பு பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் இன்று தொடங்கி வைத்தார். வரும் 30 தேதி வரை நடைபெறும் இப்பணிகளில் 3,000 மேற்பட்டோர் ஈடுபட உள்ளனர். வளர்ச்சித் திட்டங்களுக்கு ஆதாரமாக விளங்கும் கணக்கெடுப்பு பணிகளுக்கு மக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். இதேபோல் வேலூர் மாவட்டத்தில் 2,500 மேற்பட்டோர் மக்கள் தொகை கணக்கெடுப்பு களப்பணிகளில் ஈடுபட உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி லீலா அலெக்ஸ் தெரிவித்துள்ளார். உதகையில் மத்திய அரசின் இந்துஸ்தான் போட்டோ பிலிம் தொழிற்சாலையில் வெள்ளி கலந்த மண்ணை திருடிய வழக்கில் மீண்டும் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நிதி நெருக்கடி மற்றும் உற்பத்தி பாதிப்புகளால் மூடப்பட்ட இந்த தொழிற்சாலை வனத்துறை கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டுள்ள நிலையில் அங்கு சட்டவிரோதமாக மணல் எடுப்பதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் இந்நடவடிக்கை. தேசிய தாய்ப்பால் வார விழாவையொட்டி சேலத்தில் தாய்ப்பால் விழிப்புணர்வு, ஊட்டச்சத்து மிக்க உணவு, புரிதல் உள்ளிட்ட 6 அம்சங்களை வலியுறுத்தி இன்று நடைபெற்ற விழிப்புணர்வு வாக்கத்தான் நடைப்பயணத்தில் ஏராளமானோர் பங்கேற்றனர். தாய்பே ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் தன்மி சர்மா முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மீண்டும் செய்திச் சுருக்கம் 1 மணிக்கு.

0: தேவு
1: குறளமுதம் கேட்டீர்கள்.
2: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
3: மின்னல் ஏன் எப்போதும் பனைமரம் மீது விழுது தெரியுமா? அதுக்கு ஒரு ஸ்பெஷல் காரணம் இருக்கான். பனைமரங்கள் மின்னல் தாக்குதல்களை தணிக்கக்கூடிய தனித்துவமான திறனை பெற்றிருக்குதான். இது விஞ்ஞானிகளை பல நூற்றாண்டுகளா சிந்திக்க தூண்டக்கூடிய ஒரு செயல். இந்த இயற்கை பாதுகாப்பு நெறிமுறையானது வெப்பமண்டல மற்றும் மித வெப்பமண்டல பகுதிகள் போன்ற அடிக்கடி இடியுடன் கூடிய மழை பெய்யும் பகுதிகளில் ஒரு பாதுகாப்பு அரணாவே இருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒடிசா மாநிலம் மின்னல் தாக்குதல்களை எதிர்த்து போராடுறதுல பனைமரங்களுடைய நன்மையை தான் சார்ந்திருக்கு. இது இறப்புகளை குறைக்க பெரிய அளவுல உதவுதான். அதனால அங்க இருக்கக்கூடிய மக்கள் பனைமரங்களை அதிக அளவு பயிரிட தொடங்கிட்டாங்களாம். இந்த பனைமரங்கள் எப்படி அரணா அமையுது? இதுக்கு முதன்மையான காரணங்கள்ல ஒண்ணு அவற்றுடைய அதிக ஈரப்பதம். பனைமரங்களோட தண்டுகள்ல நீர் மற்றும் சாறு அதிகமா இருக்கு. இது மின்னல் தாக்கத்திலிருந்து மின்சாரத்தை உறிஞ்சி வெளியேற்றுதான். இந்த அதிக ஈரப்பதம் இயற்கை கடத்தியா செயல்படுது. இதனால மின்னல் மரத்தோட வழியாகவும் தரையிலும் குறிப்பிடத்தக்க சேதத்தை ஏற்படுத்தாதான். பனைமரத்துடைய உயரம்தான் அதோட இரண்டாவது சுவாரஸ்யமான அம்சம். பனைமரங்கள் பெரும்பாலும் சுற்றியுள்ள தாவரங்களை விட உயரமானவை. அதனால இது மின்னல்ல தாக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால இது மற்ற தாவரங்களை பாதுகாக்க உதவுது. பெரும்பாலான பனைமரங்கள் மின்னல் தாக்கத்தை கடுமையான சேதம் இல்லாம தாங்குமா? மின்னல் தாக்குதலை தணிக்கிறதுல பனைமரங்களோடைய பங்கு, சுற்றுச்சூழல் சவால்களுக்கு இயற்கை எப்படி ஒரு தீர்வு வழங்குதுன்னு கேட்டுக்கிட்டீங்களா?

0: தமிழகத்தின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் ஆடி ஆஃபர். தங்க நகை ஒரு கிராமிற்கு 1000 ரூபாய் தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. சொந்த உற்பத்தியால் மட்டுமே சாத்தியம். ஏகே தங்க மாளிகை, வாலாஜா காம்ப்ளெக்ஸ், தெப்பக்குளம் எதிரில் திருச்சி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
1: உங்கள் மாதாந்திர மருத்துவ செலவை குறைக்க ஓர் நற்செய்தி.
2: பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் மாதாந்திர மருந்துகள் வாங்கும் பயனாளிகளுக்கு 10-20% வரை தள்ளுபடி.
1: நீரிழிவு, இதய நோய் மற்றும் இதர நீண்ட கால சிகிச்சைகள் பெறும் மருத்துவ பயனாளிகள் அனைவரும் இந்த ஆரோக்கிய சலுகையை பெறலாம். மக்கள் நலனில் என்றென்றும் அக்கறையுடன் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனை, சிறுவாச்சு. மேலும் விவரங்களுக்கு 9477694776.
3: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5-50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
5: தோழிகளுக்கு அழகான வணக்கம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. உங்களை சந்திக்கிறதுல எனக்கு எல்லை இல்லாத மகிழ்ச்சிங்க. எல்லாருக்கும் வாழ்க்கையில இருக்கிற ஒரே ஆசை, நம்ம வாழ்க்கை நிம்மதியா ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கறது தாங்க. அதுக்குதான் பெரும்பாலான முயற்சிகளை நாம எப்பவுமே எடுக்கிறது. மகிழ்ச்சி அப்படிங்கறது ஒரு மனநிலைங்க. இப்ப புரிஞ்சிருக்குமே நம்மோட வாழ்க்கையில மகிழ்ச்சிக்கான பாதை அப்படின்னு நீங்க எதை நினைக்கிறீங்க? பேசலாமா? மனம் திறந்து மங்கிரலோகத்துல அதுக்கு நீங்க 0431-2-1-2-1-2-1 இந்த எண்களை தொட்டு வாங்க. இது நம்ம ரெயின்போ 1.1 மங்கையர் உலகம்.

0: தமிழகத்தின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் ஆடி ஆஃபர். தங்க நகை ஒரு கிராமிற்கு 1000 ரூபாய் தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. சொந்த உற்பத்தியால் மட்டுமே சாத்தியம். ஏகே தங்க மாளிகை, வாலாஜா காம்ப்ளெக்ஸ், தெப்பக்குளம் எதிரில் திருச்சி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ரோபோட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல.
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் வெலிஸ் ஜேஎன்ஜி மெடிடெக் ஏஐ ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ்ட் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
4: என்ஐசி ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி, சேலம். கான்டாக்ட் 9444007555.
5: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும்

0: தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
2: கேட்டுட்டு இருக்கிறீங்க, இது நம்ம ரெயின்போ 1.1 மங்கையருலகம். 12:18 நிமிஷம் ஆகுதுங்க. இப்ப நம்ம கூட பேச வர அந்த தோழி, வாங்க. வணக்கம்.
3: வணக்கம்மா.
2: வணக்கம்மா.
3: புதுப்பேட்டை மாவட்டம் மாத்திர காலேஜ் பேசுறேம்மா.
2: எப்படிமா இருக்கிறீங்க?
3: நல்லா சந்தோஷமா இருக்கம்மா. நிகழ்ச்சி எல்லாம் கேட்டுட்டு
2: சந்தோஷம்.
3: இப்ப ரெண்டு பாட்டு போட்டீங்க, அது ரொம்ப நல்ல பாட்டா இருந்துச்சு, அதுக்கு ஒரு நன்றி
2: சொல்லிக்கிறேன்.
3: இப்ப வந்து ஒரு நாடகமே உலகம். அந்த உலகத்துல நம்ம நடிச்சுட்டு இருக்கோம், ஒவ்வொரு கதாபாத்திரம் நம்ம நடிச்சா இருக்கிறோம்.
2: ஷேக்ஸ்பியர் சொல்லிருக்காரு, உலகமே நாடக மேடை, நாமெல்லாம் அதுல கை தீர்ந்து
3: நடிச்சிட்டு இருக்கிறோம். இப்ப வந்து குடும்பம் வந்து ஒரு கோயில், அந்த கோயிலுக்குள்ள ரெண்டு கணவன் மனைவி குழந்தைங்க எல்லாம் இருந்து நல்ல சுமூகமா வாழ்றோம். இப்ப அந்த குடும்பம், அந்த குடும்பத்துலதான் நமக்கு சந்தோஷமே வருது.
2: சரி,
3: அப்ப வரும்போது என்ன செய்யணும்? நம்ம வந்துட்டு 16 பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க.
2: சரி,
3: அந்த பொருத்தம் எல்லாம் இருக்குதோ இல்லையோ என்ன சொல்றீங்க? அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போறதா நல்லது.
2: நிச்சயமா. எனக்கு ஒரு ஞாபகம்மா, என்னன்னா இது மட்டும் நடக்காம இருந்துச்சுன்னா, இதை விட நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருந்துச்சுன்னா, இதை விட நல்ல வேலை கிடைச்சிருந்துச்சுன்னா, ஆமா, என்னோட பிள்ளைங்க வந்து என்னோட பேச்சை கேட்டிருந்தா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்க கூடாது.
3: அவங்க சொல் பேச்சே கேட்டே வந்தமா, சரி, முதல்ல கஷ்டத்தை புரிஞ்சுச்சு. இப்ப வந்து இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கணும், கஷ்டமா இருந்தா கூட இப்ப கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் நல்லா இருக்கும் நினைச்சுட்டு பெருமைப்பட்டிருக்க வேண்டியதான். நல்லா வச்சிருக்கான், கடவுள் நல்லா வச்சிருக்கான்னு அதோட சுற்றத்தாரையும் நம்ம அணைச்சு நல்லா நம்ம வந்து வச்சுக்கணும். எல்லாரையும் தாய் பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு அக்கம் பக்கம் நம்ம சொந்த பந்தத்துல அனுசரிச்சு இருந்தாதான் அந்த குடும்ப கோயிலா இருக்கும்.
2: நன்றி. குடும்ப உறவுகளை நீங்க வந்து அப்படியே கட்டி காப்பாத்தி கொண்டு போங்க, பொறுமையா கொண்டு போங்க அப்படிங்கறீங்க. சில நேரங்கள பொறுமை இல்லாதது கூட என்னன்னா, மகிழ்ச்சியை வந்து நம்ம இல்லாம பண்ணிருவோம், மகிழ்ச்சியை தவறு விட்டுருவோம்.
3: மகிழ்ச்சிக்கு குடும்பத்தை வந்து நல்லா கொண்டு போனோம்னா
2: என்ன சொல்ல வரீங்கன்னா, பொறுமை நிதானம்மா, அது ரொம்ப முக்கியமா. அது ரெண்டையும் கையில வச்சுக்கோங்கம்மா, இதுதான் வாழ்க்கை வந்து மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கான பாதையா நான் பாக்குறேன் அப்படிங்கிறீங்க.
3: ஆமா, அதே
2: நன்றிமா, இணைப்புல வந்து பேசுறதுக்கு நன்றிமா.
3: நன்றிமா.

0: கேட்டுட்டு இருக்கிறீங்க, இது நம்ம சிஎஃப்எம் ரெயின்போ 102.1ல மங்கை உலகம் தாங்க. மகிழ்ச்சிக்கான பாதை, வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிதான் நம்ம கூட தோழிகள் பேசிட்டு இருக்காங்க. அடுத்ததான் நம்ம கூட பேச காத்துட்டு இருக்க அந்த தோழி வாங்க. வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம். நான் தருமல இருந்து தேவி நிதியரசன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் தேவிமா, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கேன் மேடம். நம்ம வானொலி இருக்கிற வரைக்கும் எந்த கவலையும் இல்ல.
0: சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருப்போம். சரி, உங்களோட என்னம்மா?
1: என்னோட வந்து நீங்க தலைப்பு கொடுக்கும்போது நான் வந்து லைன் சரியா கேட்க முடியல, லைன் போட்டிருந்தேன். என்னோட இது என்ன சொன்னா, நம்ம வர்ற வீட்டுல நம்ம வந்து மாமனார் மாமியார் நாத்தனார் எல்லாத்தையும் சந்தோஷமா அவங்ககிட்ட எல்லாம் வந்து ஒரு எப்படி ஒரு மூஞ்ச காட்டக்கூடாது.
0: சரி,
1: எல்லாத்தையும் அனுசரிச்சு நம்ம சொந்தங்களை உள்ளங்கையில வச்சுக்கணும்.
0: சரி,
1: அக்கம் பக்கத்துல எல்லாத்துக்கிட்டே அனுசரிச்சு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும்.
0: நீங்களும் வந்து பொறுமை வேணும், நிதானம் வேணும், விட்டு கொடுத்து போயிருங்க அப்படின்னா சொல்றீங்க, கரெக்டா?
1: அது இருந்தா நம்ம வாழ்க்கை எப்பயுமே சிறப்பா இருக்கும் மேடம்,
0: சிறப்பா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். நீங்க உங்களோட வாழ்க்கையில மகிழ்ச்சிக்கான பாதையா இதுதான் பாக்குறீங்க? நான் வந்து மகிழ்ச்சியா இருக்கணும்னா இதெல்லாம் வந்து கடைபிடிச்சிட்டு வரேன் அப்படிங்கறீங்க, கரெக்டா?
1: ஆமா மேடம். வீட்டுக்கு வர்ற மருமகளை வந்து மருமகளா பார்க்க கூடாது, மகளா பாக்கணும்,
0: மகளா பாக்கணும். நிச்சயமா, நிச்சயமா.
1: நம்ம பொண்ணு போய் இன்னொரு வீட்டுல வாழும்போது அப்ப சந்தோஷமா இருக்கும் இல்லைங்க மேடம்?
0: ஆமா,
1: எனக்கு அதுதான்.
0: சரி, சரிங்கம்மா, உறவுகளை வந்து பத்திரமா வச்சுக்கோங்க. என்னம்மா? நன்றிமா, நன்றிமா. உங்க கூட பேசுறதுலயும் எனக்கு அவ்வளோ சந்தோஷம். மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குங்க வாழ்க்கையில. தேவையில்லாத ஆசைகளை குறைச்சிக்கிறது, அப்புறம் உள்ளதை கொண்டு திருப்தியா இருக்கிறது. அப்பா இது போதும்பா எனக்கு அப்படின்னு சொல்லி திருப்தியா இருக்கு. நேற்றையோட கவலைகளை நினைக்கிறது, நாளையோட பயத்தை நினைக்கிறது, இதெல்லாம் விட்டுட்டு நிகழ்காலத்துல நாம வாழ்ந்தாவே போதுங்க சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இப்ப நான் சொல்றேன் பாருங்க, வாழ்க்கையில எது சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோழி வந்திருக்கிறாங்க. வாங்க, வணக்கம். வணக்கம், வணக்கம். யாருமா பேசுறீங்க?
2: வசந்தி.
0: வசந்திமா, எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன்.
2: மாச கணக்கு பேசவே இல்லை இப்போதைக்கு.
0: ஆமா ஆமா ஆமா, ஆனா இப்ப பேசல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உங்களுக்கு
2: மகிழ்ச்சி இப்ப பேசுறதா? மகிழ்ச்சி. தலைப்பு நல்லா இருக்கு,
0: நன்றி.
2: இது கிடைச்ச உடனே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு,
0: சந்தோஷம்.
2: ஆமா, நம்ம வந்து வாழ்க்கையில வந்து விட்டு கொடுக்கணும், பொறுமை இருக்கணும், சந்தேகப்படக்கூடாது. ஆமா, அக்கம் பக்கம் எல்லாரையும் நம்ம சொந்தங்களா நினைச்சு எல்லாரையும் வச்சு நல்லபடியா வாழணும்.
0: நீங்க பேசின காதர் பிவி இக்பால், அந்த அம்மாவாகட்டும், தேவிமா, நீங்க எல்லாரும் சொல்றது என்னன்னா, எல்லாரும் அப்படி விட்டு கொடுத்து போங்க, பொறுமையா போங்க, சொந்த பந்தத்தை அனுசரிச்சு போங்க. பக்கத்துல இருக்கிற உறவுகள் மட்டும் இல்ல, பக்கத்துல அக்கம் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களையும் நீங்க அப்படியே விட்டு கொடுத்த அப்படி போனா அழகா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். ஓகே,
2: ஆமாப்பா,
0: இதெல்லாம் ஃபாலோ பண்றீங்க.
2: என்ன வேணும்?
0: என்னமா

0: வாழ்க்கைக்கு வேற என்ன வேணும்,
1: வேற
0: அதுதான்
1: என்ன வேணும்,
0: முக்கியங்கிறது.
1: இதுதான், இது போதுமே, இது இருந்தா போதுமே.
0: இது கிடைச்சாலே வாழ்க்கை சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கும்.
1: ஆமா, இன்னொரு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், நான் நினைக்கிற மாதிரியே கொஞ்சம் நீங்களும் நினைச்சா இன்னும் நல்லா இருக்குமே அப்படிலாம் நினைக்க தோணும். கரெக்டா?
0: ஆமா ஆமாப்பா, ஆமா
1: ஓகேமா, ஓகேமா. உங்க கூட பேசுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா.
0: ஆமா, ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா.
1: சரிங்க,
0: உங்களோட பேச ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இன்னைக்கு.
1: நன்றிமா, நன்றிமா இணைப்புல
0: ஓகே
1: வந்ததுக்கு.
0: ராஜிமா,
1: நன்றிமா. கேட்டுட்டு இருக்கிறீங்க இது நம்ம சிஎஃப்எம் ரெயின்போ 100.1 மங்கை ரடகம்.
2: தமிழகத்தின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் ஆடி ஆஃபர், தங்க நகை ஒரு கிராமிற்கு 1000 ரூபாய் தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி, சொந்த உற்பத்தியால் மட்டுமே சாத்தியம். ஏகே தங்க மாளிகை, வாலாஜா காம்ப்ளெக்ஸ், தெப்பக்குளம் எதிரில் திருச்சி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
3: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு, தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
4: உங்களுக்கு சிறுநீரகக்கள், சிறுநீர் அடைப்பு அல்லது புரோஸ்டேட் பிரச்சனையா, கவலை வேண்டாம்.
5: பெரம்பலூர் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையில் நவீன லேசர் சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு.
4: முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
5: உங்கள் சிறுநீரக ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு, உடனே அழைக்கவும். 9477694776.
6: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
5: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ், அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
7: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% ஆதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் ஆதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
8: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
9: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.

0: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை பவுனுக்கு 1,500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. ஆனாலும் தோழிகள் அப்படியே போட்டி போட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு தோழி கிட்ட பேசலாம். வாங்க, வணக்கம்.
3: வணக்கம், சொல்லுங்கம்மா.
2: சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க.
3: சுமதி, காட்டூர்ல இருந்து பேசுறேன்.
2: காட்டூர்ல இருந்து சுமதிமா. சுமதிமா, அப்படி இருக்கிறீங்க?
3: எங்களுக்கு
2: ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேளுங்க, நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கோங்க, கடிதங்கள் போடுங்க, மின்னஞ்சல் அனுப்புங்க.
3: சரிங்க,
2: நாங்க படிக்கும் போது அப்படியே காட்டு சுமத்தியமா அப்படின்னு சொல்லி படிப்போம். சரியா?
3: ஓகே மேம்.
2: சரிமா, உங்களோட வாழ்க்கையில மகிழ்ச்சிக்கான பாதையா நீங்க எதை பாக்குறீங்க?
3: அக்கம் பக்கத்துல உள்ளவங்க, நண்பர்கள், தோழிகள் தாங்க எனக்கு எல்லாம் சந்தோஷம்.
2: சரி,
3: தெய்வ நம்பிக்கை.
2: தெய்வ நம்பிக்கை அதோட வேணும்.
3: அதான் வேணும். அது அவங்க வந்து நம்மள வந்து ஆதரிக்கிறனாலதான் அந்த கால கோலம் படும் போதே இருந்து நம்மளுடைய நட்பு ஆரம்பிச்சிருந்துங்க.
2: ஆமா, இல்ல பக்கத்து வீட்டுல எட்டி பட்டு வந்து குட்டி குளமா இருக்கா இல்ல பெரிய குளமா இருக்கா, நாம அதை விட கொஞ்சம் அழகா போடலாமா இல்ல பெருசா போடலாமா, அவங்க கலர் குடுத்துருக்காங்களா இல்லையா இப்பெல்லாம் பாப்பீங்களா?
3: போதே
2: உங்களோட அந்த சுற்றத்துல இருக்கிற அந்த நட்பு தொடரட்டும், சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. சரிங்களா?
3: நன்றிமா
2: நிகழ்ச்சியில பங்கேற்றதுக்கு. ரொம்ப அழகா பேசுறாங்க, ரொம்ப அழகான விஷயங்களை நிறைய தோழிகள் பகிர்ந்துக்கிட்டாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி அப்படிங்கிறது வெளியில இல்லைங்க, அது உள்ளதாங்க இருக்கு. மகிழ்ச்சிக்கு பாதை இல்லை, மகிழ்ச்சியே பாதை அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்யறேன்.
4: இனி பேரழகே.

ಆಕಾಶವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 2,11,000 கோடி ரூபாயை எட்டியதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை சிலிண்டருக்கு 192 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு எச்சரித்துள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதன் அடிப்படையிலேயே விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டம் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டம் விவசாயிகளின் பொருளாதார நிலையை மேம்படுத்தி வருவதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு உத்வேகம் அளித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 84,084 கோடி ரூபாய் மதிப்பிலான சமுத்திர மந்தன் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட இது உதவிடும் என்றும் திரு அமித்ஷா அதில் குறிப்பிட்டுள்ளார். இளையோர் மேம்பாட்டில் மத்திய அரசு கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மாற்றியமைக்கப்பட்ட கேலோ இண்டியா மற்றும் தேசிய விளையாட்டு அமைப்புகளுக்கு நிதி வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். 36,441 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இளையோரின் விளையாட்டு திறனை கண்டறிந்து அவர்களுக்கு சர்வதேச தரத்திலான பயிற்சி இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்பட உள்ளதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை கடந்த மாதம் 29,88,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 22% அதிகமாகும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. டிஜிட்டல் பண பரிவர்த்தனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 211,000 கோடி ரூபாயை எட்டியதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 15.4% அதிகமாகும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை சிலிண்டருக்கு 192 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. இதன்படி தில்லியில் இந்த சிலிண்டரின் விலை 2,738 ரூபாயாக குறைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். விமான எரிபொருள் விலை லிட்டருக்கு 5 ரூபாய் அதிகரித்துள்ளது. சுதந்திர போராட்ட வீரர் லோக்மானிய பாலகங்காதர திலகரின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதனையொட்டி தலைவர்கள் பலர் அன்னாருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். தில்லியில் மகளிருக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டம் இன்று முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் 17 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைவார்கள் என்று தில்லி அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. தமிழை சாதாரண மக்களும் எளிதாக புரிந்து கொண்டு பாட திருமுறைகள் உதவியுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சென்னையில் நடைபெற்று வரும் சேக்கிழார் திருவிழாவில் இன்று புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சி

0: கலந்து கொண்டு அவர் பேசினார்.
1: தமிழை சாதாரண மக்களுக்கும் தெரிந்து கொண்டு பாட இந்த திருமுறைகள் உதவி செய்தன. பலவிதமான தமிழ் இலக்கிய மரபுகளை இந்த திருமுறைகளில் நாம் பார்க்கலாம். உதாரணமாக, தாண்டகம் என்ற தமிழ் யாப்பு வடிவத்தை திருநாவுக்கரசர் தான் தமிழில் முதல் முதலாக இந்த வடிவத்தை அதிக அளவில் பயன்படுத்தியவர். அதே போல பாலிண்ட்ரோம் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிற இடமிருந்து வலம் படித்தாலும், வலமிருந்த இடமாக படித்தாலும் ஒரே மாதிரியான ஓசை தரக்கூடிய பாடல்கள், பிறகு ஒரே ஒரு சொல் திரும்ப திரும்ப வந்து வேறே வேறே அர்த்தம் தரக்கூடிய யமக பாடல்கள் என்று சம்பந்தர் தமிழோடு விளையாடி இருக்கிறார்.
0: தமிழகத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான களப்பணிகள் இன்று தொடங்கின. முதல்கட்டமாக வீடு பட்டியல் மற்றும் வீட்டு வசதிகள் குறித்த கணக்கெடுப்புகள் இதில் மேற்கொள்ளப்பட உள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. முதல் முறையாக டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இப்பணிகளில் 100,000 மேற்பட்டோர் ஈடுபட உள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. சுயமாக விவரங்களை பதிவு செய்யும் வசதியை பயன்படுத்தி 10,000 மேற்பட்டோர் தங்களது விவரங்களை பதிவு செய்துள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேகதாது பிரச்சினையில் உச்சநீதிமன்றத்தை நாடுவதே தமிழகத்திற்கான ஒரே வழி என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இன்று திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: நமக்கு தண்ணி கொடுக்க கூடாதுன்றதுல கர்நாடகா 100-200 வருஷமா தரவா இருக்காங்க. நம்ம அதுல முன்னாடி இருந்த காலகட்டங்கள்ல நமக்கு வலுவான ஹோல்டர் இருந்துச்சு. மெட்ராஸ் ராஜதானிக்கும் மைசூருக்கும் இருந்த அக்ரிமெண்ட், அந்த 50 வருஷம் அக்ரிமெண்ட் 1974 மிஸ் பண்ணிட்டோம். அப்பவே நம்ம வந்து ட்ரிபுனல் மூலியமாக சிறப்பாக, ஏன்னா ட்ரிபுனல் 1998 இந்த இப்ப நம்ம கொடுக்கற 3500 கண்ணாடி கொடுக்கறோம்னு சொல்லியிருக்காங்க. இதை ஏற்றுக்காமல் கர்நாடகா இருந்துச்சுனால அந்த அணையின் ஆபரேஷனை ஆணையமே கைப்பற்றி அவர்களே வந்து அதை திறந்து விடும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அப்ப இருந்துச்சு. அப்ப கருணாநிதி அவர்கள் எடுத்து விட்டார். சோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் செய்த தவறுகள். நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் உச்சநீதிமன்றம் மட்டும்தான். அது போக வேற என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ அனைத்தையும் முதல்வர் ஆராய்ந்து விரைவாக அறிவிப்பார்.
0: கேரளாவில் கனமழையால் ஏற்படும் எந்தவொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அம்மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு ஏ பி அனில்குமார் கூறியுள்ளார். மலப்புரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிக பாதிப்புக்குள்ளாகும் என கண்டறியப்பட்டுள்ள பகுதிகளில் நிவாரண முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். மாநிலத்தில் மழை நீடித்து வந்த போதிலும் நிலைமை கட்டுக்குள் உள்ளதாகவும் திரு அனில்குமார் கூறினார். பெங்களூரு நகரை தூய்மையாக பராமரிக்க அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். பெங்களூரு தூய்மை இயக்கத்தில் இன்று பங்கேற்று பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். கட்டுமான கழிவுகளை முறையாக அகற்றாத வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என்றும் முதலமைச்சர் எச்சரித்தார். சத்தீஸ்கர் முதலமைச்சர் திரு விஷ்ணு தியோசாய் பிஜேபி தலைவர் திரு நிதின் நபினை புதுதில்லியில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது சத்தீஸ்கரில் வளர்ச்சிக்கான திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஒடிஷாவில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு பின்னர் இறுதி வாக்காளர் பட்டியல் அடுத்த மாதம் 21ஆம் தேதி வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பெயர் சேர்ப்பதற்கான விண்ணப்பங்களை வரும் 19ஆம் தேதி வரை சமர்ப்பிக்கலாம் என்று தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெறாதவர்கள் அடுத்த மாதம் 17ஆம் தேதி வரை அதற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தில் 2 ரசாயன பூங்காக்களை ஏற்படுத்துவதற்கான திட்டங்கள் மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. 234 கோடி ரூபாய் செலவில் இந்த ரசாயன பூங்காக்களை ஏற்படுத்துவதற்கான திட்ட முன்வடிவுகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக ஹிமாச்சல பிரதேச அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சோலன் மாவட்டத்திற்குட்பட்ட மச்ஹாலியில் 150 ஏக்கர் பரப்பில் ரசாயன பூங்காவை ஏற்படுத்துவதற்கான திட்டம் இதில் அடங்கும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜம்முவில் உள்ள 1000 பள்ளி வளாகங்களில் மழைநீர் சேகரிப்பிற்கான கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட உள்ளதாக ஜம்மு காஷ்மீர் அரசு கூறியுள்ளது. மத்திய அரசின் மழைநீரை சேமிப்போம் இயக்கத்தின் கீழ் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஜம்மு காஷ்மீர் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு எச்சரித்துள்ளது. மேற்காசியாவில் உள்ள அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் கட்டமைப்புகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படும் என்றும் ஈரான் கூறியுள்ளது. ஈரான் மீது புதிதாக தாக்குதல் நடத்துவதற்கான நடவடிக்கைகளை அமெரிக்கா மேற்கொண்டு வருவதாக வெளியான செய்தியை அடுத்து ஈரான் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது. ஜப்பானில் இன்று நிலநடுக்கம் நேரிட்டது. ஜப்பானின் அமோரி பகுதியில் நேரிட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 5.8 பதிவானது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்திய

0: இரண்டு வெள்ளி இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது. அசர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 46 கிலோ எடைப்பிரிவில் சந்தியா விஷ்ணோயும் 53 கிலோ எடைப்பிரிவில் அக்ஷராவும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். 61 கிலோ எடைப்பிரிவில் அவன்ஷிகாவும் 69 கிலோ எடைப்பிரிவில் தானியாவும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 3 வெள்ளி 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. தைபே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-17 21-11 என்ற செட்கணக்கில் சீன தைபேயின் ஹுவாங் யூ சூனை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 2,11,000 கோடி ரூபாயை எட்டியதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை சிலிண்டருக்கு 192 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு எச்சரித்துள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:50.
2: உற்சாகத்தின் நேரலை உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கும் இது திருச்சி பண்பலை 102.1 நேயர்களுக்காக நேயர்களால்.
3: PM ஜெய், अब गरीबों की जाय बन गई है।

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஆகாஷ்வாணி டிஜி எஃப்எம் 102.1. மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

0: மொழிகளை கடந்த இசை அனுபவமாய் வந்தது பாப்கார்னா.
1: நேர்களே, இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம். இதில் மாற்றம் தரும் மல்பெரி. நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கரூர் புழுதேரி வேளாண் அறிவியல் நிலைய பண்ணை மேலாளர் என் ஸ்ரீதர் அவர்கள்.

0: இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.1. நேரம் 1 மணி. இனி கேட்கலாம்
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆந்திர மாநிலத்தில் 18,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்துறை திட்டங்களை சற்றுமுன் தொடங்கி வைத்துள்ளார். விஜயநகரம் மாவட்டம் போகபுரத்தில் 5,640 கோடி ரூபாய் மதிப்பிலான அல்லூரி சீதாராமராஜு சர்வதேச விமான நிலையம் இதில் அடங்கும். தமிழ்நாட்டில் 22 மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் செயல்படும் நலம் ஏஐ செயலி வசதி மூலம் பொதுமக்கள் வீட்டிலிருந்தே மருத்துவ சேவைகளை பெற்றுக் கொள்ளுமாறு மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் 47 மாணவ மாணவிகளுக்கு 3.5 கோடி ரூபாய் மதிப்பில் கல்வி கடன் வழங்கி இன்று உரையாற்றிய அமைச்சர், மாநிலத்தில் சுகாதார வீதி திட்டத்தை முன்னெடுத்து செல்லும் வகையில் சாலையோர விற்பனையாளர்களுக்கு சிறப்பு பயிற்சிகள் அண்மையில் வழங்கப்பட்டதாக எடுத்துரைத்தார். தமிழகத்தில் மக்களின் குறைகளை விரைந்து தீர்ப்பதே முதலமைச்சரின் விருப்பம் என்று தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் கூறியுள்ளார். சென்னை 1000 விளக்கு பகுதியில் மாற்றுத்திறனாளி மாணாக்கருக்கான சேவை மையத்தை இன்று திறந்து வைத்து பேசிய அவர், மாற்றுத்திறனாளிகள் துறை மாநிலத்தில் வேகமாக முன்னேறி வருவதன் அடையாளமாக இந்த மையம் திறக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் தர முடியாது என்று திட்டவட்டமாக அறிவித்துள்ள கர்நாடகத்தை சட்ட ரீதியாகத்தான் அணுக வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழ்நாட்டின் உயிர் நாடியான காவிரி விவகாரத்தில் முதலமைச்சர் உரிய ஆலோசனைகளை மேற்கொள்வதன் முக்கியத்துவத்தையும் அவர் எடுத்துரைத்தார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் இன்று தொடங்கின. வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறும் இப்பணியில் 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட கணக்கெடுப்பாளர்கள் களப்பணிகளை மேற்கொள்கின்றனர். கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் குத்துச்சண்டை பிரிவில் ஒலிம்பிக் வீராங்கனை லவ்லினா தலைமையில் 10 இந்திய வீராங்கனைகள் இறுதிப் போட்டிகளில் இன்று களமிறங்குகின்றனர். அரையிறுதிப் போட்டியில் நேற்று வென்ற இந்த 10 பேரின் மூலம் வெள்ளிப்பதக்கங்கள் நமக்கு உறுதியாகியுள்ள அதே வேளையில், நடப்பு காமன்வெல்த் போட்டிகளில் இந்திய வீரா வீராங்கனைகள் சிறப்பான விளையாட்டுத் திறனை வெளிப்படுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மாநில செய்திகள் மணி 1:45.

மதுரகீதத்தின் முதல் பாடல் தொழிலாளி திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பாடியது. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்தவர் பெட்டவாய்த்தலை நந்தகோபால். பாடலுக்கு இசை கே வி மகாதேவன். பாடல் வரிகள் ஆலங்குடி சோமு.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: ஒரு மணி 8 நிமிடம் இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.1 இது மதுரை கீதம். குழந்தையும் தெய்வமும் திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறாங்க. லால்குடி லட்சுமி நாராயணபுரம், துரைராஜ், வசந்தி, பாலாஜி, கிருஷ்ணகுமார். பாடலை பாடியோர் பி சுசிலா, எம் எஸ் விஸ்வநாதன். பாடல் வரிகள் வாலி.

0: தமிழகத்தின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் ஆடி ஆஃபர். தங்க நகை ஒரு கிராமிற்கு 1000 ரூபாய் தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. சொந்த உற்பத்தியால் மட்டுமே சாத்தியம். ஏகே தங்க மாளிகை, வாலாஜா காம்ப்ளெக்ஸ், தெப்பக்குளம் எதிரில் திருச்சி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்

0: சிறுவாச்சூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையின் குழந்தைகள் ஆரோக்கிய திட்டம். தனலட்சுமி அம்மையாரின் நினைவாக இங்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு ₹7,000 அன்பு பரிசு.
1: குழந்தை பிறந்த நாள் முதல் 3 நாட்களுக்கான பிரசவ சேவைகள் முற்றிலும் இலவசம். பிறந்த நாள் முதல் 5 வயது வரை அனைத்து தடுப்பூசிகளும் இலவசம். மருந்துகள் சிறப்பு தள்ளுபடி விலையில். உங்கள் குழந்தைகள் நல ஆரோக்கியத்தில் என்றென்றும் அக்கறையுடன் சிறுவாச்சூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை.
0: மேலும் விவரங்களுக்கு 9477694776.
2: ஒரு 1:14 ஆக போது கேட்டுட்டு இருக்கோம் FM ரெயின்போ 102.1 இது மதுரை கீதம். விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் அமுதவள்ளி திரைப்படத்திலிருந்து பாடல். விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் கம்மங்காடு வைத்தியநாதன், மணிமேகலை, மகாலட்சுமி, தவ புதல்வி.

0: தமிழகத்தின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் ஆடி ஆஃபர். தங்க நகை ஒரு கிராமிற்கு 1000 ரூபாய் தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. சொந்த உற்பத்தியால் மட்டுமே சாத்தியம். ஏகே தங்க மாளிகை, வாலாஜா காம்ப்ளெக்ஸ், தெப்பக்குளம் எதிரில் திருச்சி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: உங்களுக்கு சிறுநீரகக்கல், சிறுநீர் அடைப்பு அல்லது புரோஸ்டேட் பிரச்சனையா? கவலை வேண்டாம்.
1: பெரம்பலூர் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையில் நவீன லேசர் சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு.
3: முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
1: உங்கள் சிறுநீரக ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உடனே அழைக்கவும் 9477694776.

இனி டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடிய பாடல் இருவர் உள்ளம் திரைப்படத்திலிருந்து. பாடல் வரிகள் கண்ணதாசன், இசை கே வி மகாதேவன். பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருப்போர் முத்தரசநல்லூர் நவீன் சுந்தர், சந்திரபிரபா பிரபு, ஷைனி நிஷாந்தி, வில்லிவாக்கம் குபேந்திரன், வாகையூர் ராமசாமி, வாரியங்காவல் கதிரவன். இவர்களின் விருப்பமாய் இதோ பாடல்.

எஃப்எம் ரெயின்போ 102.1 இது மதுரை கீதம். இனி கரூர் தாந்தோன்றிமலை செல்வராஜ் பெரிய நாயகி, ஜோசிகா ஸ்ரீ, கிரிஷ் ஜெயதேவ், ரமேஷ் காயத்ரி, முகமது இப்ராஹிம், மனவை ஷாகுல் ஹமீத் இவர்களின் விருப்பமாய் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடிய பாடல் குங்குமம் திரைப்படத்திலிருந்து. பாடல் வரிகள் கண்ணதாசன், இசை கே வி மகாதேவன்.

0: பண்டிகையில் ஆடி ஆஃபர், தங்க நகை ஒரு கிராமிற்கு 1000 ரூபாய் தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. சொந்த உற்பத்தியால் மட்டுமே சாத்தியம். ஏகே தங்க மாளிகை, வாலாஜா காம்ப்ளெக்ஸ், தெப்பக்குளம் எதிரில் திருச்சி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
1: உங்களுக்கு சிறுநீரகக்கல், சிறுநீர் அடைப்பு அல்லது ப்ராஸ்டேட் பிரச்சனையா? கவலை வேண்டாம்.
2: பெரம்பலூர் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையில் நவீன லேசர் சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு.
1: முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
2: உங்கள் சிறுநீரக ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உடனே அழைக்கவும் 9477694776.
3: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5-50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
4: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
5: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
6: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
7: ஒரு மணி 31 நிமிடம். நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காலத்தை வென்று வாழும் காவிய கானங்கள். FM ரெயின்போ 102.1 மதுரை கீதம். இனி வண்டியூர் சக்தி, ஜனார்த்தனன், ஸ்ரீதேவி, குமரன், உபேந்திரன், அஸ்ரீத் பௌஷியா இவர்களின் விருப்பமாய் MS விஸ்வநாதன் இசையில் TM சவுந்தரராஜன், P சுசிலா பாடிய பாடல். உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து பாடல் வரிகள். வாலி

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
1: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
2: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
3: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
2: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
3: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
2: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் தலைநகர் திருச்சி.
4: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
5: நேயர்களின் மனம் தொட்ட மடல் விருப்ப பாடல்கள் FM ரெயின்போ 102.1. இது மதுரை கீதம். இனி மேட்டுப்பாளையம் கோல்டன் குப்புசாமி, லதா, சந்துரு, விக்னேஷ், மோனிகா, ஜனனி, அனுஷ்கா, சூர்யா இவர்களின் விருப்பமாய் பிராப்தம் திரைப்படத்திலிருந்து TM சவுந்தரராஜன், P. சுசீலா பாடிய பாடல்.

மதுர கீதம் தரும் நிறைவு பாடல் தலைவன் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பாடியது. விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் கல்லுக்குழி முருகேசன், அம்பிகா, காயத்ரி, காமாட்சி.

எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது மதுரை கீதம். நேயர்களே, உங்கள் மனம் தொட்ட பழைய திரையிசை பாடல்களை கேட்டு ரசிக்க எழுதி அனுப்பலாம் நிலைய இயக்குனர் ஆகாஷ்வாணி.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் சிவில் விமான போக்குவரத்து துறை பிரம்மாண்ட வளர்ச்சி கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். தொன்மையான தமிழ் கலாச்சாரம் பாதுகாத்து பராமரிக்கப்பட வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அறிவுறுத்தியுள்ளார். மாணாக்கர் உயர்கல்வியை தொடர பொருளாதாரம் தடையாக இருக்கக்கூடாது என்ற நோக்கில் கல்விக்கடன் வழங்கப்படுவதாக மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழ்நாட்டின் உயிர் நாடியான காவிரி நீர் விவகாரத்தில் முதலமைச்சர் உரிய ஆலோசனைகளை மேற்கொள்வதன் அவசியத்தை திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தாய்பே ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் தன்வி சர்மா முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் சிவில் விமான போக்குவரத்து துறை பிரம்மாண்ட வளர்ச்சியடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் விஜயநகர மாவட்டம் போகாபுரத்தில் 5,640 கோடி ரூபாய் மதிப்பிலான சர்வதேச விமான நிலையம் உட்பட 18,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்துறை திட்டங்களை இன்று தொடங்கி வைத்து பிரதமர் உரையாற்றினார். 2014 ஆண்டு 74 விமான நிலையங்கள் மட்டுமே செயல்பாட்டில் இருந்ததாக சுட்டிக்காட்டிய பிரதமர் தற்போது அது 166 உயர்ந்துள்ளதாக எடுத்துரைத்தார். பெருநகரங்களில் மட்டுமே இருந்த விமான போக்குவரத்து வசதி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் சிறிய நகரங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். இதனால் சாமானிய மக்களும் தற்போது விமான பயணங்களை மேற்கொள்வதாக பிரதமர் கூறினார். தொன்மையான தமிழ் கலாச்சாரம் பாதுகாத்து பராமரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் பன்னிரு திருமுறைகள் திருச்செந்தூர் ஸ்தலபுராணம் தொடர்பான புத்தக வெளியீட்டு விழாவில் இன்று உரையாற்றிய அவர் இலக்கியத்தின் வளத்தை செறிவூட்ட தமிழ் மொழியால் இயலும் என்று குறிப்பிட்டார். பழங்காலங்களில் தமிழர்கள் பின்பற்றிய சைவ மரபுகளை இப்புத்தகங்கள் வெளிப்படுத்துவதாகவும் இளையோர் இதனை படித்து நம் பண்டைய கலாச்சாரங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். பொதுத் தேர்வு முறைகேடுகள் சட்டத்திருத்த மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒப்புதல் வழங்கியுள்ளார். நாடாளுமன்ற இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்ட இம்மசோதாவில் வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட தேர்வு முறைகேடுகளில் ஈடுபடுபவர்களுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை, 10 கோடி ரூபாய் அபராதம், சொத்து பறிமுதல் உள்ளிட்ட கடும் தண்டனைகளுக்கு வகை செய்யப்பட்டுள்ளது. நாட்டில் சென்ற மாதம் 211,205 கோடி ரூபாய் சரக்கு சேவை வரி வசூலானதாக மத்திய நிதியமைச்சகம் கூறியுள்ளது. இது சென்ற ஆண்டின் இதே காலத்தை விட 15.4% அதிகம் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் 22 மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் செயல்படும் நலம் AI செயலி வசதி மூலம் பொதுமக்கள் வீட்டிலிருந்தே மருத்துவ சேவைகளை பெற்றுக் கொள்ளுமாறு மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடில் 47 மாணாக்கருக்கு 3.5 கோடி ரூபாய் மதிப்பில் கல்விக் கடன் வழங்கி உரையாற்றிய அமைச்சர் மாநிலத்தில் மாணவ மாணவியர் உயர்கல்வியை தொடர பொருளாதாரம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்ற நோக்கில் கல்விக் கடன் வழங்கப்படுவதாக எடுத்துரைத்தார்.
1: மேற்படிப்புக்காக ஒரு மாணவர் மாணவியர் வந்து நாம் படிக்கணும் அப்படின்னு சொல்றப்ப பொருளாதார வசதி இன்மை ஒரு தடையா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த கல்வி கடன் ஒரு திட்டம் இருக்கு. 7.5 லட்சம் வரைக்கும் நம்ம எந்த ஒரு பிணையும் இல்லாம கல்வி கடன் கிடைக்கும். சில கோர்சஸ்ல ஃபீஸ் இதுக்கு தாண்டி இருக்கும், ஒரு 10 லட்சம் 12 லட்சம் இந்த லிமிட் அதை இன்னும் கூட்டி கொடுக்கணும் அப்படிங்கறதான் நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களோட கோரிக்கையா இருக்கு. இதுவும் கூடிய விரைவில் 7.5 லட்சத்திலிருந்து 20 லட்சமா உயர்த்தப்படக்கூடிய அனைத்து வாய்ப்புகளும் இருக்கு.
0: சுகாதார வீதி திட்டத்தை முன்னெடுத்து செல்லும் வகையில் சாலையோர விற்பனையாளர்களுக்கு சிறப்பு பயிற்சிகள் அண்மையில் வழங்கப்பட்டதாகவும் அமைச்சர் கூறினார். ஏற்கனவே 6 மாவட்டங்களில் இத்திட்டம் நடைமுறையில் இருப்பதாகவும் விரைவில் திருச்செங்கோடில் உணவு வீதி அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார். தமிழகத்தில் மின்துறையில் கூடுதல் பணியாளர்கள் நியமனத்திற்கு பின்னரே மாதாந்திர மின் கணக்கீடு பணிகள் தொடர்பான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். நெல்லையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மின் கணக்கீடு தொடர்பாக பெறப்பட்ட

0: அவர்களின் அடிப்படையில் 10,000 மின் இணைப்புகளில் சரிபார்ப்பு பணிகள் நடைபெற்றதாக கூறினார். கோடை காலத்தில் மக்கள் அதிக அளவில் மின்சாரம் பயன்படுத்தியதாக கூறிய அவர், கூடுதல் கட்டணம் தொடர்பான 3,70,000 மின் இணைப்புகள் ஒரு வாரத்திற்குள் சரிபார்க்கப்படும் என்றார். மேகதாது அணை விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தை நாடுவதே தீர்வாக அமையும் என்றும் அவர் எடுத்துரைத்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் தர முடியாது என்று திட்டவட்டமாக அறிவித்துள்ள கர்நாடகத்தை சட்ட ரீதியாக அணுகுவதன் அவசியத்தை திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டின் உயிர் நாடியான காவிரி நீர் விவகாரத்தில் முதலமைச்சர் உரிய ஆலோசனைகளை மேற்கொள்வதன் முக்கியத்துவத்தையும் அவர் எடுத்துரைத்தார். மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துவது எவ்வித பயனும் அளிக்காது என்பதை அனைவரும் எடுத்துரைத்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். காவிரி பிரச்சினையில் கர்நாடகத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பதை சுட்டிக்காட்டிய திரு ஸ்டாலின், இவ்விவகாரத்தில் அனைத்துக் கட்சி கூட்டத்தை முதலமைச்சர் கூட்டுவது எப்போது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாட்டில் மக்களின் குறைகளை விரைந்து தீர்க்கப்பட வேண்டும் என்பதே முதலமைச்சரின் விருப்பம் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்துள்ளார். சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் மாற்றுத்திறனாளி மாணாக்கருக்கான சேவை மையத்தை இன்று திறந்து வைத்து பேசிய அவர், மாற்றுத்திறனாளிகள் துறை மாநிலத்தில் வேகமாக முன்னேறி வருவதன் அடையாளமாக இந்த மையம் திகழ்கிறது என்றார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் இன்று தொடங்கின. வரும் 30 தேதி வரை நடைபெறும் இப்பணியில் 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட கணக்கெடுப்பாளர்கள் களப்பணிகளை மேற்கொள்கின்றனர். வேலூர் மாவட்டத்தில் 2,500 மேற்பட்டோர் மக்கள் தொகை கணக்கெடுப்பு களப்பணிகளில் ஈடுபட உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி லீலா அலெக்ஸ் தெரிவித்துள்ளார். ஆன்லைன் பதிவு மேற்கொண்டவர்கள் அது தொடர்பான எண்ணை வழங்கினால் சரிபார்ப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார்.
2: நம்ம மாவட்டத்துல வந்து இந்த ஹவுஸ் லிஸ்டிங் பணி வந்து தொடங்கிருக்கோம். கடந்த 15 நாள் வந்து செல்ஃப் எனுமரேஷன் முறையில வந்து நம்மளோட ஹவுஸ் டீடைல்ஸ் பொதுமக்களே பதிவு பண்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ அந்த மாதிரி பதிவு பண்ணிருக்க பட்சத்துல அந்த யூனிக் ஐடி வந்து அவங்க கொடுத்தாங்கன்னா நம்ம அவங்க கிட்ட ஒரு வெரிபிகேஷன் மட்டும் வாங்கிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிடுவோம். இன்கேஸ் அவங்க வந்து செல்ஃப் எனுமரேஷன் பண்ணாத பட்சத்துல ஃபுல் டீடைல்ஸ் வந்து இங்க பதிவு பண்றோம். மொத்தம் 2,686 எனுமரேட்டர்ஸ் வந்து என்கேஜ் பண்ணிருக்கோம். அவங்களுக்கு மேல அவங்கள சூப்பர்வைஸ் பண்றதுக்கு சூப்பர்வைசர்ஸ் இருக்காங்க.
0: தர்மபுரியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் இன்று தொடங்கி வைத்தார். வரும் 30 தேதி வரை நடைபெறும் இப்பணிகளில் 3,000 மேற்பட்டோர் ஈடுபட உள்ளனர். உலக தாய்ப்பால் வார விழா இன்று முதல் வரும் 7 தேதி வரை கடைபிடிக்கப்படுகிறது. நிலையான பாதுகாப்பிற்கு தாய்ப்பால் என்பதை வலியுறுத்தும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. குழந்தையின் வளர்ச்சி, ஆரோக்கியம், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க தாய்ப்பால் மிகவும் அவசியம் என திருச்சி மாவட்ட ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சிப் பணிகள் திட்ட அலுவலர் திருமதி நித்யா தெரிவித்துள்ளார்.
3: தாய்ப்பாலானது குழந்தைக்கு இயற்கையால் வழங்கப்பட்ட முதல் மற்றும் சிறந்த உணவாகும். குழந்தை பிறந்த 1 மணி நேரத்திற்குள் தாய்ப்பால் கொடுப்பதை தொடங்க வேண்டும். தாய்ப்பால் கொடுப்பதனால் குழந்தைக்கு வயிற்றுப்போக்கு, நிமோனியா போன்ற நோய்கள் அபாயம் குறைந்து உடல் மன வளர்ச்சி சிறப்பாக அமையும். எனவே தாய்ப்பாலின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு முதல் 6 மாதங்கள் முழுமையாக தாய்ப்பால் மட்டும் வழங்கி பின்னர் இணை உணவுடன் 2 வயது வரை தாய்ப்பாலை தொடர்ந்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
0: சேலத்தில் தாய்ப்பால் விழிப்புணர்வு வாக்கத்தான் நடைப்பயணத்தில் ஏராளமானோர் பங்கேற்றனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை காரணமாக நெல்லை மாவட்டம் பாபநாசம் சேர்வலாறு அணைகளின் நீர்மட்டம் வேகமாக அதிகரித்து வருகிறது. திருக்குறுங்குடி நம்பியாற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் மலைக்கோவிலுக்கு செல்லவும் ஆற்றுப்பகுதியில் குளிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: நெல்லை மாவட்டத்தில் கடந்த சில வாரங்களாக கடும் வெயில் வாட்டி வந்த நிலையில் கடந்த 2 தினங்களாக தென்மேற்கு பருவமழை திடீரென தீவிரமடைய தொடங்கியுள்ளது. இதன் காரணமாக நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை தொடர்ந்து நீடித்து வருவதால் 143 அடி கொள்ளளவு கொண்ட பாபநாச அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 5 அடி உயர்ந்து 68 அடியாக உள்ளது. தொடர் மழையின் காரணமாக திருக்கரங்குடி நம்பியாற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் மலைப்பகுதியில் அமைந்துள்ள நம்பி கோயிலுக்கு செல்லவும் ஆற்றுப்பகுதியில் குளிக்கவும் வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே கரியசோலை பகுதியில் காட்டியானை தாக்கியதில் தேயிலை தோட்ட தொழிலாளி உயிரிழந்தது அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தாய்பே ஒபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் தன்வி சர்மா முன்னேறியுள்ளார். அரையிறுதியில் தைவானின் ஹுவாங்கை 21-17, 21

0: 11 என்ற நேர் செட்களில் இன்று தன்வி சர்மா வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் குத்துச்சண்டை பிரிவில் ஒலிம்பிக் வீராங்கனை லவ்லினா தலைமையில் 10 இந்திய வீர வீராங்கனைகள் இறுதிப் போட்டிகளில் இன்று களமிறங்குகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் சிவில் விமான போக்குவரத்து துறை பிரம்மாண்ட வளர்ச்சி கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். தொன்மையான தமிழ் கலாச்சாரம் பாதுகாத்து பராமரிக்கப்பட வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அறிவுறுத்தியுள்ளார். மாணாக்கர் உயர்கல்வியை தொடர பொருளாதாரம் தடையாக இருக்கக்கூடாது என்ற நோக்கில் கல்விக்கடன் வழங்கப்படுவதாக மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழ்நாட்டின் உயிர் நாடியான காவிரி நீர் விவகாரத்தில் முதலமைச்சர் உரிய ஆலோசனைகளை மேற்கொள்வதன் அவசியத்தை திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தாய்பே ஒபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் தன்வி சர்மா முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.
1: நேரம் 1:55.

0: price of 19 kilogram commercial LPG cylinder reduced by about 200 rupees. Flood situation remains critical in Odisha, with Mahanadi River continuing to swell, threatening fresh areas. And in Taipei Open Badminton, Tanvi Sharma storms into women's singles final. For details of these stories and more, log on to our website www.newsonair.gov.in and News on AIR app. And with that, we end the midday news.
1: நேரம் 2:15. இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.
2: வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் இன்று மாற்றம் தரும் மல்பெரி நேர்முகம் பங்கேற்கிறார் கரூர் மாவட்டம் புழுதேரி வேளாண்மை அறிவியல் மைய பண்ணை மேலாளர் என் ஸ்ரீதர் அவர்கள். கிராமப்புறங்களை சேர்ந்த படித்த இளைஞர்கள் முதல் நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய பெண்கள் வரை அனைவரும் சுய தொழில் வாய்ப்பாக தேர்ந்தெடுக்கும் முக்கியமான ஒரு தொழில். குறிப்பிடத்தக்க வருமானத்தை மாதந்தோறும் பெற முடியும். ஒருமுறை பயிரிட்டால் கிட்டத்தட்ட 20 முதல் 25 ஆண்டுகள் வரை தொடர்ந்து இதை நாம் பயன்படுத்தலாம். இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த மல்பெரி சாகுபடியின் மூலம் என்னென்ன மாற்றங்கள் நமது வாழ்க்கையில் ஏற்படுத்தலாம், மல்பெரி சாகுபடியை அடுத்தடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல என்னென்ன காரணங்கள் உந்து சக்தியாக இருக்கும், இது போன்ற பல்வேறு கேள்விகளுடன் இணைகிறார் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள்.
3: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். நிறைய இப்போ புது புது தொழில்நுட்பங்கள் வந்தாலும் ஒரு சில விஷயங்கள் வந்து அந்த பழமை வந்து நமக்கு தொடர்ச்சியாக அதற்கான ஒரு மதிப்பு இருந்துகிட்டே தான் இருக்குது. அதில் பட்டு அப்படிங்கிறது இன்னும் வாழ்க்கையோட கலந்த ஒரு முக்கியமான ஒரு கலாச்சார ஒரு பொருளாக இருக்குது. விவசாய விளைபொருளாகவும் ஒரு நல்ல ஆதார விலையை வந்து தொடர்ச்சியாக விவசாயிகளுக்கு கொடுத்துட்ருக்கு. அப்படி இருக்கும் பொழுது பட்டு செஞ்சிட்டு இருந்த இந்த பகுதிகள் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக விவசாயிகள் பட்டு சாகுபடி செய்கிறதோ பட்டுப்புழு உற்பத்தி செய்கிறதோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இருந்தாலும் அதற்கான வாய்ப்புகள் வந்து தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே தான் இருக்குது. சந்தை வந்து பெருமளவுக்கு இன்னும் அவர்களுக்கான வாய்ப்புகளை உண்டாக்கி கொடுத்துட்டு தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது கரூர் மாவட்டமாக இருக்கட்டும், இல்லை திருச்சி மாவட்டமாக இருக்கட்டும், இல்லை இந்த பகுதிகளில் பட்டுப்புழு வளர்ப்புக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது, இப்போ இருக்கிற பொருளாதார சூழலில் விவசாயிகளுக்கு எப்படி உதவிகரமாக இருக்கும், அதுக்கு அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும், எவ்வளோ முதலீடு போடணும், அதற்கான தொழில்நுட்பத்தை எப்படி கற்றுக்கணும், அந்த சந்தை நிலவரம் கொடுத்த தகவல்கள்லாம் எப்படி அவங்க தெரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கூட சொல்கிறதுக்கு கரூரில் இருக்க புழுதேரி வேளாண் அறிவியல் நிலையத்தோட பண்ணை மேலாளர் என் ஸ்ரீதர் வந்து நம்ம கூட இருக்கிறாங்க. சார் வணக்கம். சார்
4: வணக்கம். சார்
3: இந்த பட்டுப்புழு வளர்ப்பு அப்படிங்கறது பார்த்தோம்னா நம்ம கிருஷ்ணகிரி இந்த பகுதிகளில் ஓரளவுக்கு இருக்கு, ஆனால் அங்கேயுமே நிறைய அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. ஆனால் அதுக்கான சந்தை வந்து தொடர்ச்சியாக பெருசாகிட்டு தான் இருக்கு. நம்ம இந்தியாவுக்குள்ளேயே சரி இப்பயும் சரி நம்ம நல்ல ஒரு வளர்ந்து வரும் பொருளாதாரன்றதுனால ஒரு நல்ல விஷயம் அப்படின்றப்ப பட்டை தான் எல்லாரும் போய் வாங்குறாங்க. தொடர்ச்சியாக அதற்கான சந்தைகள் வந்து உருவாகிட்டு இருக்கு. பெருமளவுக்கு பெரிய பெரிய பட்டு சிலை உற்பத்தி அது இதுன்றதும் நிறைய நடக்குது. நம்ம திருப்பவனமாக இருக்கட்டும், கும்பகோணம் இந்த பகுதிகளில், அதே மாதிரி சேலமாக இருக்கட்டும், பட்டு வேட்டியாக இருந்தாலும் சரி புடவையாக இருந்தாலும் சரி நிறைய பெரிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மூலமாக சரியான விலையும் அவரோட விவசாயிகள் கிடைக்குது. அப்படி இருந்தும் இந்த பட்டுப்புழு வளர்ப்பு இன்னும் பெருமளவுக்கு விவசாயிகள்கிட்ட ஆர்வமாக எடுத்து அவங்க செய்யாமல் போகிறதுக்கு என்ன காரணம் சார்?
4: இது வந்து பல காரணங்கள் இருக்குங்க சார். ஒன்று வந்துட்டு வேலையாட்கள் பட்டுப்புழு அப்படின்னு வளர்த்துட்டா ஒரு நாளைக்கு வந்துட்டு 2 முறை இலை வைக்கணும், அதுக்கப்புறம் ஷெட்டு கிளீன் பண்ணணும், டிஸ்இன்ஃபெக்டன் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா லேபர்ஸ் இருந்தாகணும். ஸோ இது வந்துட்டு ஏதாவது விசேஷம் ஃபங்க்ஷன் அது மாதிரி போகிறதுனால பற்றாக்குறை இதனால வந்து கைவிட்டுறாங்க ஒரு காரணம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை பட்டு புழுவுலையும் சரி அந்த பட்டுப்புழு வளர்க்கறதுக்கு மல்பெரி வந்து ரொம்ப முக்கியம். மல்பெரி செடி இது ரெண்டுலையும் பார்த்தீங்கன்னா நோய் பூச்சி தாக்குதலை வந்து மிக மிக அதிகம் பார்த்தீங்கன்னா அந்த காரணத்தினாலையும் விட்டு போயிடுறாங்க. பூச்சி நோய் தாக்குதலை வந்து எதிர்கொண்டு சரி பண்ணிட்டோம் அப்படின்னா இது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம், ரொம்ப ஈஸியானது. ஒரு 25 நாட்களில் வந்துட்டு ஒரு வருமானம் பார்க்கக்கூடிய ஒரு பயிர் அப்படின்னா வந்துட்டு இந்த பட்டுப்புழு வளர்ப்பு. இந்த இடர்பாடுகள்னால தான் வந்துட்டு இதை விட்டுட்டு அடுத்தடுத்த தொழிலுக்கு மாறி போயிடுறாங்க. நம்ம வேளாண்மை அறிவியல் மையம் பட்டு வளர்ச்சித்துறை இவங்கெல்லாம் தொடர்பு கொண்டு கரெக்டாக அந்தந்த டைமில் எதை செய்யணுமோ செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா தாராளமாக இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த விவசாயத்தை நல்லா பண்ணலாங்க.
3: சரிங்க சார். இப்போ அந்த மல்பரி சாகுபடி செய்கிறது தான் ரொம்ப முக்கியமானது, அதுதான் ஆதாரம் நம்ம பட்டுப்புழு வளர்க்குறதுக்கு. ஆரம்பிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுற விவசாயிங்க, அந்த இடம் எப்படி இருந்தால் இது வந்து மல்பரி சாகுபடிக்கு ஏற்றதாக இருக்கும், எவ்வளோ இடம் தேவைப்படும், நம்ம ஷெட்டு போடுறதா இருந்தால் எப்படி ஷெட்டு போடுறது, அவங்க செய்ய வேண்டிய முன்தயாரிப்புகள் என்னென்ன, அதை பற்றி.
4: பட்டுப்புழு வளர்ப்பு அப்படின்னால அது இரண்டு நிலைகளை கொண்டது. பட்டுப்புழுக்கு உணவு வந்துட்டு மல்பரி இலை, ஸோ அதை நம்ம வளர்க்கணும். அதுக்கப்புறம் பட்டு புழு வளர்ப்பு, ஸோ இரண்டு நிலைகளை கொண்டது. முதல்ல நம்ம ஆரம்பிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா மல்பரி தலை. ஸோ அதற்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிலத்தை வந்து நல்லா உழுதுட்டு மண் வந்து நல்லா பழப்பழுப்பு தன்மையாக இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 டன் ஒரு ஏக்கருக்கு வந்துட்டு முக்கிய தொழு உரம் கலந்து விட்டு அது பார்த்திங்கன்னா மண்ணை வந்துட்டு ஊட்டமேற்றணும். ஸோ ஊட்டமேற்றதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 மாதங்கள், அதாவது நாற்றங்கால் ரெடி பண்ணுறதுக்கு 12 மாதம் வயதுடைய குச்சியிலேருந்து நாற்றங்கால் குச்சிங்கள் எடுக்கணும். ஸோ நாற்றங்காலுக்கான தண்டு எடுக்கிறது பார்த்திங்கன்னா கட்டிங்ஸ் அப்படின்னு சொல்கிறது, ஒரு அப்ராக்சிமேட்டாக 10-15 சென்டிமீட்டர் நீளம் உடையிறதுக்கு இருக்கணும். மேல் பக்கமாக ஃப்ளாட்டாக விட்டுடணும். அடிப்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கீழ் பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்லாண்டிங், அதாவது சாய்வாக வந்து விட்டுடணும். 3 பரு இருக்கிறது மாதிரி வந்து வச்சிடணும். 3 அடி அகலம் உள்ள பார் மாதிரி மேட்டு பாத்தி போட்டுக்கணும். மேட்டு பாத்தி போட்டு அதில் நல்லா வந்துட்டு அந்த ஸ்லாண்டிங் பொசிஷன் சொல்லுவோம், ஸோ சாய்வாக வந்துட்டு குச்சிங்களை வந்து நடவு பண்ணிடணும். நடவு பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா 3 மாதங்கள் கழித்து அது வந்துட்டு மெயின் ஃபீல்டுக்கு எடுத்து செஞ்சுக்கலாம். 1 ஹெக்டேர் நமக்கு வந்து குச்சி தேவைன்னா 20 சென்ட் நிலத்தில் வந்து நாற்றங்கள் தயார் பண்ணால் போதும். அது வந்து 1 ஹெக்டேருக்கு பயன்படுத்தலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 60x60, அது 2 அடிக்கு 2 அடி வந்துட்டு இடைவெளி விட்டு நடலாம். 3 அடிக்கு 3 அடி இடைவெளி விட்டு நடலாம். ஸோ 2 அடிக்கு 2 அடி இடைவெளி விட்டு அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 27,000 குச்சிகள் தேவைப்படும். 3 அடிக்கு 3 அடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 12,000-15,000 குச்சிகள் தேவைப்படும். ஸோ இந்த இடைவெளி வச்சுட்டு 3 மாதம் வயசு ஆயிடுச்சு நாற்றங்களுக்கு அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த வேர் பகுதி பார்த்தீங்கன்னா ஒரு 15 சென்டிமீட்டர் அளவுக்கு வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். அது மாதிரி செடிகள் தயார் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நோய் தாக்கக்கூடாது தரமான செடிகளை குச்சிங்களை எடுத்துகிட்டு போயிட்டு நடவு செய்கிறதுக்கு முன்னாடி அசோஸ்பேர் இல்லத்தில் வந்துட்டு நினச்சிடணும். 30 நிமிஷம் வந்துட்டு நினச்சி வச்சிடணும். 1 கிலோ அசோஸ்பேரில் வந்து 40 லிட்டர் தண்ணீரில் கலந்துட்டு 30 நிமிடம் வந்துட்டு அந்த வேர் பகுதியை நினச்சிட்டு அதுக்கப்புறம் நடவு செய்யணும். அந்த நடவு செஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா முதல் கட்டிங் பார்த்தீங்கன்னா 60 நாட்களில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு கட்டிங்க்கு வந்துட்டு ப்ரிப்பேர் ஆகிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஷெட்டு ரெடி பண்ணிக்கணும். அடுத்து ஷெட்டு ரெடி பண்ணுறது எப்படின்னா ஷெட்டு நம்ம வந்துட்டு கிழக்கு மேற்கு பார்க்காங்க அந்த ஷெட் இருக்கணும். ஷெட்டில் பார்த்தீங்கன்னா இளம்புழு வளர்ப்பு, முதிர்ச்சி அடைந்த புழு வளர்ப்புக்கிறதுக்குன்னு 2 பகுதி இருக்குங்களுக்கு. ஸோ இளம்புழு ஒரு பக்கமாகவும் முதிர்ச்சி அடைந்த புழுக்கள் வளர்க்குறதுக்கும் 2 தான் பிரிச்சுக்கிட்டு ரேக் சிஸ்டம் அடிக்கணும். ஸோ ரேக் பார்த்தீங்கன்னா மரப்பலகையில் அடிச்சுக்கலாம்.
3: நமக்கு எவ்வளோ முதலீடு தேவைப்படுங்க சார்?
4: 2 ஏக்கருக்கு வந்து நீங்கள் ஷெட்டு போகிறதா இருந்ததுன்னா 100 முட்டை கோயில் வர்ற மாதிரி விற்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 5-9 லட்சம் வரைக்கும் செலவாகும்.
3: திட்டங்கள் ஏதாவது இருக்கா, மானியங்கள் கிடைக்கும்?
4: பட்டு வளர்ச்சி துறையில் மானியம்லாம் இருக்குங்க. அவங்க பட்டு வளர்ச்சி துறை தொடர்பு கொள்ளும்போது அவங்களுக்கு அதுக்கான கைட் பண்ணிடுவாங்க. அவங்க ஷெட்டு எப்படி அமைக்கிறது, நாற்றங்கள் எப்படி செஞ்சு கொடுக்கறது எல்லாமே செய்யணும், உதவி செய்வாங்க. நம்ம கேவிக்கு அணையானதுனாலும் நாமளும் அதுக்கான உதவி வந்து பண்ணி கொடுக்கலாம்.
3: சரி சார், தொடர்ச்சியாக சொல்லுங்க சார். அடுத்து அந்த ஷெட்டை எப்படி அமைக்கணும்?
4: ஷெட்டு வந்து கிழக்கு மேற்கு அந்த பொசிஷனில் மரத்தால் அமைக்கணும். மரத்தால் அமைச்சிட்டு பார்த்தீங்கன்னா நெட்டு அந்த வலை வந்து மாட்டு வலை கோழி வலை அந்த மாதிரி வலை கூட வச்சு கட்டிக்கலாம். இல்லைனா வந்து நாமளே வந்துட்டு வளைங்களை வந்துட்டு வச்சு கட்டிட முடியும் பிளாஸ்டிக்கலால். ஸோ அது மாதிரி ஒரு ஷெட் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வந்துட்டு நிழல் இருக்கணும். நோய் தொற்று பக்கத்தில் எதுவும் இருக்கக்கூடாது. நல்லா காற்றோட்டம் உள்ள இடமா இருக்கணும். அதிகமான வெயில் வந்து படக்கூடாது. இதுக்கு பார்த்தீங்கன்னா பட்டுப்புல் வளர்க்குறதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 27-30 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் கிட்டத்தட்ட 70-80 டிகிரி ஈரப்பதமே வேணும். ஸோ ஃபுல்லாக வெயிலாக இருந்ததுன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்ப்ரே பண்ணணும், அந்த ஷெட்டை கூல் பண்ணணும். இதுக்கான செலவு வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கும். நிழல் பாங்கான இடமா இருந்ததுன்னா செலவு வந்து குறைவாக இருந்துட்டுருக்கும். அதுக்கேற்ற மாதிரி செட் அமைச்சு கொடுக்கணும் சார்.
3: சரிங்க சார். இப்போ இந்த நாற்றங்கள் நம்ம அமைச்சிருக்கோம், மல்பரிக்கான நாற்றங்கள், அதை பராமரிக்கிறதுல என்னென்ன விஷயங்கள் நம்ம தொடர்ச்சியாக கவனத்தில் வச்சுருக்கணுங்க சார்? இப்போ நாற்றங்கள் போடுறோம், மல்பரி வருது அப்படின்னா அது எத்தனை வருஷம் வரைக்கும் நம்ம பராமரித்து சரியான முறையில் வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது?
4: நாற்றங்கள் அகலம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3-4 அடி அகலத்துக்கு வச்சுக்கலாம். 6 அடி உயரத்துக்கு வந்து ரைஸ்ட் பெட்னு சொல்கிறோம். அது வந்து நீளம் நமக்கு தகுந்தாற்பு, நம்மளோட வயல் எந்த அளவுக்கு நிலமாக இருக்கோ அதுக்கு தகுந்தாற்பில் நம்ம வச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 பக்கம் வந்துட்டு ட்ரைனேஜ் வந்து வாய்க்கால் தண்ணி பாய்ச்சினதுன்னா வாய்க்கால் வடிகால் வசதி வந்து சீராக இருக்கணும். மண் வந்து நல்லா பளபளப்பு தன்மையாக இருக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா எரு மணல் மண் ஸோ 3 கலந்து கலவையாக இருந்துருக்கணும். அப்போ தான் வந்துட்டு அந்த வேரோட வளர்ச்சி வந்துட்டு அதிகமாக நல்லாயிருக்கும். நாற்றங்கள் 3 மாதம் கழிச்சுட்டு நம்ம நடவுக்கு பயன்படுத்தலாம். நாற்றங்களில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப அதிகமான வந்து பிரச்சனையும் இருக்காது. அடுத்து நடவு பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம வந்து அசோஸ்பேரில் வந்து நினச்சி நடணும். நடத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பூச்சிகள் தொந்தரவு, ஒன்று வந்து மாவு பூச்சி, இன்னொன்று வந்து இலைப்பேன். இதுதான் வந்து நிறைய பூச்சிகள் இருக்கு. இது வந்து மிக மிக ரொம்ப அதிகமான தொந்தரவு கொடுக்கக்கூடியது. அப்புறம் நோய்கள் பாதிக்க பண்ணிங்கன்னா வேலை எடுக்கலாம், இலைக்கருகள் அப்படின்ற ஒரு நோய் வந்துட்டு வந்துகிட்டு இருக்கும். ஸோ இதுதான் தொந்தரவு. இதை பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்ட காலத்தில் இந்த சிம்டம் வேலை அழுகலாக இருந்ததுன்னா ஆரம்ப கட்ட காலத்திலேயே இலை வந்துட்டு பழுத்து இருக்கும், கருகி போயிருக்கும். ஸோ அந்த படத்தை பார்த்துட்டு அந்த டைம்ல வந்துட்டு சூடோமோனஸ் ட்ரன்சிங் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா சரியாயிடும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பூச்சிக்கொல்லி மருந்துகள் கெமிக்கல் ஃபங்கிசைடு வந்து இதுவும் பக்கத்திலே கொண்டு வரக்கூடாது. இது என்ன முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா இந்த பட்டுப்புழு வந்துட்டு ஒரு பூச்சி. ஸோ இதுக்கு வந்து நம்ம பூச்சிக்கொல்லி மருந்துகள் ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா இந்த பட்டுப்புழு வந்து நம்ம வளர்க்க முடியாது, இறந்து போயிடும். ஸோ அதனால வந்து பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்தக்கூடாது. முழுக்க முழுக்க இயற்கை முறையில் மட்டும் தான் செஞ்சிடணும். சூடோமோனஸ் வந்து வேர் மூலமா கொடுக்கறது மூலமா நோய் தாக்குதல் வந்து குறைச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு பிரச்சனை பூச்சி, மாவு பூச்சின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ மாவு பூச்சி இருக்கு. மாவு பூச்சி இருந்தது அப்படின்னா பிவேரியா பேசியானா வந்துட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டு அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிட முடியும் இயற்கை முறை. அந்த எப்போ நம்ம ஸ்ப்ரே பண்ணலன்ட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் காலம் இடைவெளிக்கு அப்புறம் தான் பேட்ச் வைக்கணும். ஸோ ஸ்ப்ரே பண்ண உடனே வந்துட்டு பேட்ச் வைக்கக்கூடாது, ஒரு மாதம் இடைவெளி

0: கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் தான் பேட்ச் வைக்கணும். அதுக்கப்புறம் இலைப்பேன். ஸோ இலைப்பேனும் தொந்தரவு அதிகமாக இருந்ததுன்னா பச்சை தண்ணி இருக்குங்களா, அதை வந்து நல்லா கொஞ்சம் நம்ம ராக ஸ்ப்ரே மாதிரி வச்சுட்டு ஃபோர்ஸாக அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா இலைப்பேனோட தாக்கத்தில் வந்து குறையும். அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் நேரம் ஒட்டும் பொறி அங்கங்கே நம்ம வந்துட்டு ஒரு ஏக்கருக்கு 20 அப்படின்ற விதத்தில் வைக்கும்போது இந்த இலைப்பேனோட தாக்கத்தில் வந்து குறையும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆரம்பகட்ட காலத்திலேயே கண்காணித்து நடவடிக்கை எடுத்துட்டோம் அப்படின்னா அதோட தாக்கத்தில் வந்து வெகுவாக குறைச்சிடலாம். நம்ம வந்து ஆரம்பகட்ட காலத்தில் கண்டுக்காமல் விட்டுவிட்டோம் அப்படின்னா கடைசியாக வந்து செய்யும்போது பாதிப்பு வந்து ரொம்ப அதிகமாகுது. பாதிப்பு அதிகமானதுனால வந்துட்டு இந்த இலையோட குவாலிட்டி, அதாவது நம்ம வந்து பட்டுக்கூடு அப்படின்றது வந்துட்டு எதில் நிர்ணயிக்கப்படுதுன்னா இந்த இலைகள் தான். நல்ல குவாலிட்டியான தரமான இலைகள் கொடுக்கும்போது தான் அந்த நல்ல ஒரு பட்டுக்கூடு வரும். அந்த இலைகள் வந்து சரியாக இல்லை அப்படின்னா அந்த பூச்சிங்களுக்கு பட்டுப்பூச்சி குழுக்கள் வந்து நோய்கள் வந்துடும், தரமான கூடு எடுக்க முடியாது, விலை வந்துட்டு ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சிடும். ஸோ அதை நம்ம வந்துட்டு பட்டு புழு உற்பத்தி பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக மல்வேறு செடி உற்பத்தி பண்ணுறதுல தான் நம்ம வந்து நல்ல மகசூல் எடுக்க முடியும்.
1: சரிங்க சார். இப்போ நம்ம பட்டு

0: செடி உற்பத்தி பண்ணுறதுல தான் நம்ம வந்து நல்ல மகசூல் எடுக்க முடியும்.
1: சரிங்க சார். இப்போ நம்ம பட்டுப்புழு தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்றப்ப அதில் ஏதாவது ரகங்கள் ஏதாவது இருக்கா, இல்லை அதை வந்து யாரோட பரிந்துரையின் அடிப்படையில் நம்ம அதை தேர்ந்தெடுத்து அதை அதற்கான வளர்ப்பில் ஈடுபட ஆரம்பிக்கலாம் சார்?
0: இப்போ வந்து பட்டு வளர்ச்சி வாரியம் வந்து அவங்க வந்துட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ முட்டை வந்து அது வந்து விவசாயிகள் மூலமாக வந்துட்டு அவங்க வந்துட்டு சாக்கின்னு சொல்லுவாங்க, இளம்புழு வளர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு இளம்புழு வளர்த்து அவங்கள்ட்டேருந்து முட்டை வாங்கி இளம்புழு வந்துட்டு விவசாயிகள் வளர்த்து மொத்தம் இது வந்து 5 நிலைகளை கொண்டது. பட்டுப்புழுன்றது 5 நிலைகள், முதல் 2 நிலைகள் அதுதான் சாக்கின்னு சொல்லுது இளம்புழு வளர்ப்பு. அடுத்து வந்துட்டு 3 நிலைகள் வந்து பார்த்திங்கன்னா முதிர்ந்த புழு வளர்ப்பு. மேக்ஸிமம் வந்து விவசாயிகள் கையில் வரது பார்த்திங்கன்னா 3ஆம் நிலையிலிருந்து தான் வரும் முதிர்ந்த புழு. இளம்புழு வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலைகளாக இருக்கும், அதனால் பார்த்திங்கன்னா பராமரிக்கிறது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு விவசாயிகளை வளர்த்து கொடுத்துட்றாங்க மொத்தமாக. அதை வாங்கிட்டு நம்ம செய்கிறோம். 2ஆம் நிலை முடிச்சதுக்கப்புறம் தோல் உரிக்கும் பருவம் வரும். ஒரு ஒரு நிலைகளுக்கு அப்புறம் தோல் உரிக்கும். அந்த 2ஆம் தோல் உரிப்பு, 3ஆம் தோல் 4ஆம் தோல் இருப்பு, 5ஆம் தோல் இருப்புன்னு சொல்றது. இந்த 2ஆம் தோல் இருப்பு முடிச்ச உடனே நம்ம வந்து விவசாயிகளை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுவோம், வந்துட்டு கூடு வச்சிடுவோம். ஃபர்ஸ்ட் 2 நிலைகள் இருக்குங்களா, அது வந்துட்டு டாப்ல அந்த மல்வரி அந்த இலையில வந்துட்டு கொழுந்து இலைன்னு சொல்லுங்களா, அதுல வந்துட்டு 3 அல்லது 4வது இலையை வந்துட்டு பாத்தீங்கன்னா 2ஆம் நிலை கொடுக்கணும். ஸோ அது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பீஸ், அதாவது 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அந்த அளவுக்கு இலை பெருசா இருக்கும், ஷைனிங்கா இருக்கணும். அந்த இலையை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பழப்பழப்பு மின்னணும். ஸோ மின்னது மாதிரி கொழுந்து இலையை எடுத்துட்டு 1 ஸ்கொயர் சென்டிமீட்டர் அந்த அளவுக்கு கட் பண்ணிட்டு இளம்புழுகளுக்கு வந்து உணவாக கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 24 மணி நேரத்தை கொடுக்கணும். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 6லேருந்து 8 8வது இலைகள் வந்துட்டு அந்த எடுத்து கொடுக்கணும். ஸோ இதுதான் அந்த இளமூலுக்குள்ள கொடுக்குறது. அடுத்து 3ஆம் நிலைகளுக்கு அப்புறம் வந்துட்டு என்டையர் அந்த கொழுந்து அதாவது 4 இலை வரைக்கும் கொடுத்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் படிப்படியாக கீழே அடிப்பகுது வரைக்கும் 5ஆம் நிலைகளுக்கு தான் என்டையர் பிளான்ஸ் செடியை வந்துட்டு வெட்டி நமக்கு கொடுக்கலாம். ஸோ 5 நிலைகள் முடிச்சதுக்கப்புறம் கூடு கட்ட ஆரம்பிச்சிடும்.
1: சரிங்க சார். இப்போ இந்த புழு இதுலேயே வந்து சில சமயம் சில தொற்றுக்கிருமி இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது, அதாவது வெளியிலேருந்து எதுவும் வந்து உள்ளே வராமல் இருக்கிறதையும் தவிர்க்கிறது ரொம்ப அவசியமானது. அதில் என்னென்ன விஷயங்கள் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும், நோய் கட்டுப்பாட்டு முறைகளை என்னென்ன கவனம் எடுத்துக்கணும்?
0: புழுவில் வந்து பார்த்தீங்கன்னா பால் புழுன்னு சொல்லிட்டு ஒரு நோய் வந்துட்டுருக்கோம், அது பங்கல் டிசீஸ்னு சொல்கிறது இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வைரல் டிசீஸ் இருக்குது, பாக்டீரியல் டிசீஸ் இருக்குது. 3 வகையான நோய்கள் இருக்குது, வைரஸ் நோய், ஃபங்கஸ் நோய், பாக்டீரியா நோய், இந்த 3 வகையான நோய்கள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பாக்டீரியா நோய் வந்துட்டு புழு வந்து கருப்புகளெல்லாம் ஆகிடும். இது எல்லாமே இந்த நோய்கள் வர்றது காரணமே பார்த்தீங்கன்னா சரியா தொற்று நீக்கம் செய்யப்படாதது தான். ஸோ நம்ம வந்து முட்டைகள் இளம்புழு வாங்கிட்டு வந்துட்டு நம்ம ஷெட்டு வந்துட்டு அதுக்கு முன்னாடியே தொற்று நீக்கம் செய்யணும். நம்ம ஷெட்டு தொற்று நீக்கம்னா சோத்தோட உள்பக்கம் வெளிப்பக்கம் வந்துட்டு தொற்று நீக்கம் செய்யறதுக்கு வந்துட்டு ப்ளீச்சிங் பவுடர் அடிக்கலாம், குளோரின் பவுடர் இருக்கு, குளோரின் டை ஆக்சைடுனு சொல்றது, எல்லாம் ஸ்ப்ரே பண்ணிட்டு 24 மணி நேரம் வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ண உடனே அதுக்கப்புறம் 24 மணி நேரம் ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ள உள்ள நுண்கிருமிகள் எல்லாமே இறந்து போவோம். இது வந்துட்டு அந்த அறைகள் மட்டும் இல்லாமல் ரேக்கு பட்டுப்புழு வளர்ப்புக்கு பயன்படுத்துகிற சாதனம் எல்லாமே வந்து தொற்று நீக்கம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொண்டு வந்து புழு வைக்கணும். ஸோ புழு வச்சதுக்கப்புறம் எந்த தொற்று நீக்கமும் செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு ஒரு டைம் தோல் உரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நேற்று சுண்ணாம்பு வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணிவிடணும். ஸோ சுண்ணாம்பு பவுடரை வந்துட்டு மேல் பக்கமாக தூவி விடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தோல் 2 ஃபீடிங் வந்து எடுத்துக்காது. அதுக்கப்புறம் திரும்ப தோல் உரிச்சு சாப்பாடு கொடுக்கறதுக்கும் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நோய் தொற்று நீக்கம் செய்யப்பட வேண்டியது மருந்துகள் இருக்குது. ஸோ விஜிதா வந்து கிடைக்குது, தமிழ்நாடு கவர்மெண்ட் வளர்ந்து நிர்ணயிக்கப்படுறது, அதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணிவிடணும். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு 1 மணி நேரம் கழிச்சிட்டு நம்ம உணவு கூட தலைகள் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதை எடுத்துக்கும். இது மாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறது மூலமாக வந்து நோய்களோட தாக்குதல் வந்து குறைச்சிடலாம். ஸோ அருகில் ஏதாவது செட்டு பாதிக்கப்பட்டிருந்தா அங்கிருந்து இங்கே வர்ற எந்த ஒரு பொருட்கள் எடுத்து வர்றதை வந்து தவிர்த்துக்கணும்.
1: சரிங்க சார். நிறைவாக விவசாயிகள் இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருக்குது, சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா எப்படி உங்களை தொடர்பு கொள்ளலாம் அதை சொல்லுங்கள்.
0: கரூர் மாவட்டம் வேளாண் அறிவியல் மையம் புதுதேரியிலிருந்து அமைந்திருக்கு. அங்கே வந்துட்டு தொடர்பு கொண்டு இதுக்கான ஆலோசனை எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க.
1: என்னோட
0: தொலைபேசி வந்து 98 43 88 32 31.
2: இன்னொரு முறை சொல்லுங்க சார்.
0: 98 43 88 32 31.
1: நன்றிங்க.
0: நன்றிங்க சார்.
2: கோடிக்கணக்கில் பணம் புரள வைக்கும் பட்டு தொழிலின் அடிப்படை ஆதாரமாக இருக்கக்கூடிய மல்பெரி சாகுபடி, இதை நாம் எப்படி சாகுபடி செய்ய வேண்டும், அதில் என்னென்ன மாற்றங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும், எப்படி சாகுபடி செய்தால் அதிக மகசூல் எடுக்கலாம் என இது போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தார் கரூர் மாவட்டம் புழுதேரி வேளாண்மை அறிவியல் மைய பண்ணை மேலாளர் என் ஸ்ரீதர் அவர்கள். உடன் உரையாடினார் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள். இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிறைவு பெறுகிறது.

0: திருச்சி ரெயின்போ எஃப்எம் 102.1 மத்திய அலை 936 கிலோ ஹெர்ட்ஸிலும் படுபடவென பட்டாம்பூச்சிகளை சிறகடிக்க துடிக்கும் நம் சுட்டி குழந்தைகளுக்கான நிகழ்ச்சியாய் மலர்கிறது மணி மலர். வணக்கம் தம்பி தங்கைகளா, இன்னைக்கு மணி மலர்ல வரவிருக்கும் நிகழ்ச்சிகள் லிட்டில் ஸ்டார் பல்சுவை நிகழ்ச்சி, தெரிந்து கொள்வோமா? முதலாவதாக லிட்டில் ஸ்டார். குழந்தைகளோட திறமைகளை வெளிக்கொண்டு வரும் நிகழ்ச்சியில இன்னைக்கு மின்னு நட்சத்திரமாக ஜொலிப்பவர் யார்?
1: மாநில அளவுல அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கிடையே நடைபெற்ற கலை திருவிழால நாட்டுப்புற நடனத்துல முதல் பரிசு பெற்ற பி ஹரீஷ்ராஜ் நம்ம அரங்கத்துல இருக்காங்க. வணக்கம் ஹரீஷ்ராஜ்.
2: வணக்கம்.
1: வாழ்த்துக்கள், மாநில அளவுல முதல் பரிசு வாங்கியிருக்கீங்க. நாட்டுப்புற நடனம் அப்படின்னு பொதுவா சொன்னீங்க, நாட்டுப்புற நடனத்துல குறிப்பா அதுல ஏதும்?
2: காவடி, கரகம், பொய்க்கால் குதிரை.
1: பொய்க்கால் குதிரைனா ரொம்ப கஷ்டம் இல்லையா? அதுக்கு எப்படி பிராக்டிஸ் பண்ணீங்க, எவ்வளவு நாள் பிராக்டிஸ் பண்ணிருப்பீங்க?
2: நான் சின்ன வயசுல இருந்து பிராக்டிஸ் எடுக்கிறேன்.
1: திருவாரூர் மாவட்டத்துல எந்த ஸ்கூல்ல எந்த வகுப்பு?
2: திருவாரூர் மாவட்டம் விஎஸ் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிச்சேன், 11th படிச்சேன்.
1: இப்ப வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா மூணு நடனம், இதுல வந்து பொய்க்கால் குதிரைக்காக நீங்க எந்த அளவுக்கு வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டீங்க?
2: எங்க தாத்தா வந்துட்டு நிறைய மாணவர்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க, அவங்களாம் ஆடும் போது பார்த்து பார்த்து அப்ப கத்துக்கிட்டேன்.
1: உங்களுக்கு வந்து எந்தெந்த ஊர்ல போட்டி நடந்தது, எந்தெந்த பள்ளியில இருந்து எத்தனை மாணவர்கள் கலந்துகிட்டாங்க, போட்டி எப்படி இருந்தது, உங்களுக்கு கடுமையா இருந்ததா?
2: எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் திருவாரூர் மாவட்டத்துல நடந்துச்சு, ஒரு 60-70 பேர்கிட்ட கலந்துகிட்டு இருந்தாங்க.
1: அதுல இருந்து எத்தனை பேர் வந்து அடுத்த சுற்றுக்கு தேர்வானீங்க?
2: அந்த பிரிவுல வந்துட்டு நான் மட்டும்தான்.
1: ஃபர்ஸ்ட் திருவாரூர்ல கலந்துக்கும் போது எந்த நடனம் ஆடினீங்க?
2: நாட்டுப்புற நடனம் தான், காவடி, கரகம், பொய்க்கால்.
1: ஓ, ஒரே பாட்டுக்கு இந்த மூணுமே ஆடினீங்க. அப்ப நீங்க போய் மாறி வந்து உடையோ இல்லனா அதுக்கான உபகரணம் மாறும் போது மாத்திட்டு வரணுமா?
2: ஆமா, அந்த மியூசிக் உடைய.
1: இந்த கலை எல்லாம் யார்கிட்ட கத்துக்கிட்டீங்க, உங்க குரு யாரு?
2: எனக்கு குரு எங்க தாத்தா தான். தாத்தா பேர் வந்து ஜெகநாதன், அவங்கதான் எல்லாருக்குமே சொல்லி கொடுக்கறாங்க.
1: எவ்வளவு வருஷமா இந்த கலையை கத்துட்டு இருக்கீங்க?
2: நான் வந்துட்டு ஒரு 12 வருஷமா கத்துக்கிறேன்.
1: மாநில அளவுல முதல் பரிசு பெற்றீங்க இல்லையா, இதுக்கு முன்னாடி வேற மேடை ஏறி அனுபவம் இருக்கா?
2: இந்த ஊர் திருவிழாக்கள்ல மேடையில நிறைய பண்ணிருக்கேன்.
1: எதனால இந்த ஆர்வம் வந்துச்சு, இந்த நடனம் ஆடணும் அப்படின்ட்டு?
2: எங்க தாத்தா வந்துட்டு எல்லாருக்கும் சொல்லி கொடுப்பாங்க, எங்க மாமா எல்லாரும் ஆடுறத பார்த்து ஆர்வம் வந்துச்சு.
1: உங்க டீச்சர்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க, மாநில அளவுல முதல் பரிசு பெற்றோன்னு சந்தோஷப்பட்டிருப்பாங்க இல்லையா?
2: ஆமா.
1: அவங்க என்ன சொன்னாங்க?
2: எங்க தாத்தா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, இது மட்டும் இல்ல இன்னும் பெருசா ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க.
1: ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் பயிற்சி எடுத்துப்பீங்க?
2: ஸ்கூல் விட்டு போய் ஒரு 6 மணில இருந்து 7 மணி வரையும்.
1: எந்த பாடலுக்காக ஆடினீங்க?
2: பாட்டுல இசைக்காக. இசை வந்துட்டு எங்க தாத்தா எங்க குழுவினரை வச்சு அவங்களாவே அமைச்சு கொடுத்தது, அதுக்காக தான் நாங்க ஆடணும்.
1: என்னென்ன வாத்தியங்கள் இசைக்கப்பட்டுச்சு, யார் இசைச்சா?
2: அதுல வந்து தவில், நாகஸ்வரம், பம்பை அப்படின்னு நிறைய வாசிச்சாங்க. ஆகாசம் வாங்குறவங்க தவில் வாசிச்சாங்க, எங்க சுஜித்து அம்மாவும் தவில் வாசிச்சாங்க, தமிழந்த அம்மாங்கிறவங்க வந்துட்டு பம்பை வாசிச்சாங்க, இது மாதிரி நிறைய வாசிச்சாங்க.
1: இப்ப வந்து உங்களோட நடன மட்டும்தான் உங்களோட கவனம் இருக்கா, இல்ல வாத்திய கருவிகள் மேலையும் வாசிக்கணும்னு ஆசை இருக்கா, இல்ல வாசிக்கிறீங்களா?
2: வாசிப்பேன், பம்பை, தவில், பறை எல்லாமே வாசிப்பேன்.
1: எல்லாமே வாசிப்பேன்.
2: எல்லாமே.
1: எங்களுக்காக ஒரு சின்ன பிட்டு வாசிக்க முடியுமா?
2: பம்பை தொடக்கத்துல இப்படிதான் அடிப்பாங்க, இந்த அடிதான்.

0: ரொம்ப அருமையாக வாசிச்சிங்க ஹரிஷ்ராஜ். மேற்கொண்டு பல மேடைகளில் நீங்கள் நல்லா வாசிக்கணும், நிறைய பரிசுகள் வாங்கணும்னு வானொலி சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் வாழ்த்துறோம்.
1: ரொம்ப நன்றி மேடம்.
2: லிட்டில் ஸ்டார் பகுதியில் மின்னிய நட்சத்திரம் பி ஹரிஷ்ராஜ் தொடர்கிறது. பல்சுவை நிகழ்ச்சி வழங்குவோர்
3: திருச்சிராப்பள்ளி அகில இந்திய வானொலி நிலையத்திற்கு திருவரம்பூர் வட்டாரம் துவாக்குடிமலை வடக்கு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியின் சார்பாக இந்த நாள் இனிய நாள், எங்கள் குழந்தைகளின் குரலை உலகறிய செய்யும் நல்ல நாள். முதல் நிகழ்வாக அன்னை தமிழ் பாடலை அழகாக பாட வருகிறார் அக்ஷயா ஸ்ரீ.

0: நான் காமராசன்.
1: வாழ்த்துக்கள் செல்லா. முளைப்பாறை பாடலை நாட்டுப்புற இசையில் பாட வருகிறார் செரினா.
2: தன்னானே நானே தன தன்னானே நானே தன்னானே நானே தன தன்னானே நானே ஒன்னாதான் நாள இல்ல வசந்த செவ்வாய்க்கிழமை இல்ல ஓழக்குட்டா இருந்தெடுத்து ஓடும் இல்லை தொண்டலிட்டு தன்னானே நானே தன தன்னானே நானே தன்னானே நானே தன தன்னானே நானே வாங்கியாந்த முத்துக்களை வாளியில ஊற வச்சு கம்மந்தட்ட ரெண்டெடுத்து கணக்கண்ணவா முறிச்சு வச்சு தன்னானே நானே தன தன்னானே நானே தன்னானே நானே தன தன்னானே நானே சோளங்கட்ட ரெண்டெடுத்து சொல்ல சொல்லையா முறிச்சு வச்சு மட்டந்தொழி திறந்தே மாட்டருவு அழிவந்து தன்னன்னு நானே தன தன்னானே நானே அட்டந்தொழி திறந்தே ஆட்டருவு அழிவந்து கடுகும் சிரிப்பெயிர காராம நீ பயிர தன்னானே நானே தன தன்னானே நானே தன்னானே நானே தன தன்னானே நானே மிளகும் சிரிப்பெயிர முத்தான மணிப்பயிர முளைப்பட்ட ஒன்னா நாள் ஊரலையா மலைப்பாரி தன்னானே தன தன்னானே நானே உருளங்க காப்பு கட்டி ஒரு பானை பொங்கலிச்சு முளைப்பாரி போடுங்கம்மா முளைப்பாரி போடுங்கம்மா தன்னானே நானே தன தன்னானே நானே தன்னானே தன தன்னானே நானே. நன்றி வணக்கம்.
1: நாவினுக்கு பாடி செவி குளிர வைத்த செரினாவுக்கு எல்லாரும் கைத்தட்டுங்க. ஆங்கில பாடலை இசையோடு பாட வருகிறார் எஸ் மாதவன் நிவாஸ்.
3: Beyond the universe,
4: I dream of flying beyond the earth. Amidst the planets and the countless stars, I watch stopped by the red planet Mars. Here we dream of a home away from home. Fly on towards the Saturn. With it ring and moon. Then I stopped by the Jupiter. Marble by it, it stand, it look like marbles.

0: கங்க்ராச்சுலேஷன், கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ். ஆங்கிலத்தில் பேசி நடிக்க வருகிறார்கள் நாடக மாந்தர்கள் சிவா, நல்லேந்திரன், மாதவன், நிவாஸ்.
1: லெட் அஸ் ரீட் லாஸ்ட் இன் ஸ்பேஸ். அமுதா நன்னிலவன் விசிட்டட் த ஸ்பேஸ் மியூசியம். தே சா எ மாடல் ஆஃப் ஸ்பேஸ் ஷட்டில். த நிலவன் ஃபவுண்ட் லார்ஜ் அண்ட் ஓபன்ட் த ஷட்டில். த என்டர்டு த ஷட்டில், த டோர் லாக்டு. நவு தே வேர் ட்ராப்டு இன்சைட் அண்ட் தே வாக்டு இன்டு த டெக்.
2: சோ மெனி சுவிட்சஸ், வாட் டஸ் திஸ் பிக்ரீன் சுவிட்ச் டூ? No, don't touch it.
1: But Amudan has pressed the switch and the shuttle burst into outer space.
2: What have you done, Amudan?
3: Sorry, I thought the button would open the door. Look like I hit the wrong button.
1: The shuttle thought

0: belt of asteroids.
1: But then, an asteroid is coming towards us. Turn the shuttle.
2: How will I turn the shuttle? Let me try pulling this lever.
0: The shuttle crash landed on a new planet.
1: Are you all right, Amudan?
2: I am fine. Quick, we must wear a spacesuit.
0: They ran for the suits. Nilavan saw a green light coming towards the shuttle.
2: Look at those lights. It is coming towards us.
1: Yes, they are all around us and the shuttle is very big.
0: Aliens from the big shuttle chatter and took them out. Please don't be afraid. There is a problem with your shuttle. We can fix it for you.
2: How is this possible? Do you speak our language?
0: We can read our mind and use that to speak your language. Aliens gave a special room so that they remove their suits and rest. Please rest and eat these capsules. They are same as your food. Hey, wake up. Your ship is ready. Put on your suit. It is time to go home.
1: Thank you for all your help and you coming here with us.
0: When the time we will come see you.
3: Thank you.
4: Very nice. ஆங்கிலத்தில் உரையாட வருகிறார்கள் நிமோனி அண்ட் மாதவன் நிவாஸ்.
5: ஹலோ அங்கிள், ப்ளீஸ் கம் இன்.
1: ஹவ் ஆர் யூ மோலி?
5: ஐ எம் ஃபைன் அங்கிள், ப்ளீஸ் டேக் யுவர் சீட்.
1: தேங்க் யூ. வேர் இஸ் யுவர் டேட்?
5: ஹீ இஸ் டேக்கிங் பத். வெயிட் அங்கிள், ஐ வில் இன்ஃபார்ம் ஹிம்.
1: இட்ஸ் ஓகே மா, லெட் ஹிம் கம்.
5: கேன் ஐ கெட் யூ சம் காஃபி டு ட்ரிங்க்?
1: தேங்க்ஸ் மா, பட் ஐ ஹேட் காஃபி ஜஸ்ட் நவ்.
5: தென் ஹவ் அபவுட் சம் பட்டர் மில்க் அங்கிள்?
1: தட் வுட் பி நைஸ்.
5: Here is your buttermilk, uncle.
1: It is really nice. Thank you, ma.
5: You are welcome, uncle.
1: Thank you.
4: Very good, very good. Clap your hands. சரவெடி பட்டாசு போல படபடவென வெடித்து சுட சுடவென சொற்பழிவாற்ற வருகிறார் மாதவன் நிவாஸ்.
1: Respected principal, teachers and my dear friends, I am going to speak about கர்மவீரர் காமராஜர். குமாரசாமி காமராஜ் வாஸ் ஏ லெஜெண்டரி ஃப்ரீடம் ஃபைட்டர், சோசியல் ரீஃபார்மிஸ்ட் அண்ட் பொலிட்டிக்கல் லீடர் ஃப்ரம் தமிழ்நாடு. ஹி வாஸ் பார்ன் ஆன் 15th July 1903 இன் விருதுநகர். பிகாஸ் ஆஃப் இஸ் மேசிவ் கான்ட்ரிபியூஷன் டு எஜுகேஷன் இஸ் பத்ரா இஸ் வைலி செலிபிரேட்டட் ஆஸ் எஜுகேஷன் டெவலப்மெண்ட் டே இன் தமிழ்நாடு. ஹி சர்வ்ட் அஸ் த தேர்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஃப்ரம் 1954 டு 1963. காமராஜர் இஸ் குளோபலி பிரைஸ்டு ஃபார் இன்ட்ரடியூசிங் த revolutionary midday meal scheme to ensure poor children received free food at school. He also provided free education and school uniforms to eliminate social inequality among students. He opened thousands of schools in rural areas, earning him the title padikkada medhai, the uneducated genius in national politics. He played a massive role in chasing the two Indian prime ministers, the nickname and the kingmaker. Throughout his entire life, he practiced supreme honesty, integrity and extreme simplicity. He passed away on 2nd October 1975 and was posthumously honored with India's highest civilian award, the Bharat Ratna, in 1976. Jai Hind!
4: கேள்வியும் நானே, பதிலும் நானே. தயாராக இருக்கிறார்கள் ஸ்ரீ ஹரிகேஷ் நிமோனி.
5: Social Science, Unit 1, Our Earth.
6: What do you know about the universe?
5: The universe is a vast expansion of space. The universe consists of billions of galaxies, stars, planets, dwarf planets, comets, asteroids, meteorites and satellites. The exact size of universe is still unknown. Scientists believe that the universe is still expanding outward. Define solar system.
6: Solar system consists of the sun, the eight planets, the moons, dwarf planets, asteroids, comets. These are all bound together by the gravitational force of the sun. How did the earth form?
5: Approximately 4.54 billion years ago, solar system was a cloud of dust and gas known as solar nebula. Due to an explosion, these particles collapsed and began to spin, having the sun at center. The bigger particles which revolve around the sun are called planets. Thus, the planet Earth formed. Distinguish between rotation and revolution.
6: Earth has two movements. They are rotation, revolution. Rotation, the Earth on its axis is called rotation of the Earth. Day and night caused by the rotation of the Earth. Revolution, the Earth around the sun on its axis is called tilted about 23 and a half degree is called revolution of the earth. Seasons are caused by revolution of the earth. How many oceans are there in the earth?
5: There are 5 oceans in the Pacific Ocean, Atlantic Ocean.

0: ஓஷன், இந்தியன் ஓஷன், சதர்ன் ஓஷன் அண்ட் ஆர்க்டிக் ஓஷன்.
1: வெள்ளத்தமிழ் சொல்லெடுத்து வெண்கலமணி ஓசை போல வீர முழக்கமிட வருகிறார் வீரம் செறிந்த கண்மணி ஜாசிரா கனி. வாழ்த்துக்களும் பாராட்டுகளும், எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. தான் கற்ற கல்வியை செயல்வெளியில் காட்ட ஆர்வமுடன் காத்திருக்கும் என் குழந்தைகள், சூரிய குடும்பத்தின் கோள்களை பற்றி சுவைபட கூற வருகிறார்கள் 6ஆம் வகுப்பு அள்ளி மலர்கள்.
2: ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் எங்கே இருக்கேன்னு தான் நீ யோசிக்கிறீங்க. நான் ஸ்பேஸில் 460 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி பயணிக்கிறேன். சரியாக சொல்லணும்னா நம்ம சோலார் சிஸ்டம் ஃபார்ம் ஆனப்போ. சரி, நமக்கு ரொம்பலாம் டைம் கிடையாது. நம்ம சோலார் சிஸ்டம் எப்படி உருவானதுன்னு தெரிஞ்சிக்க ஆரம்பிக்கலாம். நம்ம சோலார் சிஸ்டம் எப்படி உருவானதுன்னா, தூசியும் வாயும் நிறைஞ்ச ஒரு மேகம் பக்கத்தில் இருந்த ஸ்டாரோட வெடிப்பால் டிஸ்டர்ப் ஆச்சு. அந்த ஸ்டாரோட பேரு சூப்பர் நோவா. சத்தத்தோட அந்த நட்சத்திரம் அடிச்சது. அதோட பாதிப்பு அலைகள் சுற்றிலும் பயணம் செஞ்சது. அந்த அலைகள் தூசி மற்றும் வாயு மேகத்தை அழுத்துச்சு. அதனால் அது கொலாப்ஸ் ஆச்சு. அங்கிருந்த சிறு சிறு துகள்கள் ஒன்றுக்கொன்றா எதிரே வர ஆரம்பிச்சுது. பிறகு அவை புவியீர்ப்பு விசையால் ஈர்க்கப்பட்டது. அந்த மேகம் பயங்கர வேகத்தோடு சுத்த ஆரம்பிச்சுது. இதன் மூலம்தான் ஒரு அழகான சோலார் நெபுலா உருவாக ஆரம்பிச்சுது.
3: சோலார் நெபுலாங்கிறது தூசியும் வாயுவும் நிறைஞ்ச ஒரு பெரிய மேகம். அதுலேருந்து தான் சூரியன், கோள்கள், சோலார் சிஸ்டம் அமைப்புகள், நிலாக்கள் உருவாச்சு. சரி, நாம எங்க விட்டோமோ அங்கிருந்தே ஆரம்பிக்கலாம். சோலார் நெபுலாவோட நடுப்பகுதி சூடாகவும் மழத்தையாகவும் ஆச்சு. அதை சுத்தி தூசு மற்றும் வாயுவால் ஆன ஒரு டிஸ்க் இருக்கு. பிரஷரும் டெம்பரேச்சரும் ரொம்பவே அதிகமா இருந்தது. அதோட துகள்களும் ஒன்றொன்று இணைந்திருந்தது. அப்பதான் ஒரு பெரிய சக்தி வாய்ந்த நட்சத்திரம் உருவாச்சு. ஆமா, அதுதான் நம்ம சூரியன். அதுக்கப்புறம் எண்ணற்ற துகள்கள் அது கூட ஒன்னா ஒட்டி கிளாம்ஸா மறைச்சு கிளாம்ஸ் பெருசா இருந்தது. இப்படிதான் கோள்களும் நிலாக்களும் உருவாச்சு. கோள்கள் எப்படி உருவாச்சுன்னு இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. சோலார் நெபுலாவோட நடுப்பகுதியில சூடாகவும் ஆரம்பிச்சதுல சில கோள்கள் சுலபமா உருவாச்சு. அதாவது மெர்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், அப்புறம் ஜூபிட்டர் மற்ற குளிர்ந்த கோள்களான சாட்டர்ன், நெப்டியூன், உரேனஸ், இன்னும் சிலது முன்னைகள்ல உருவாகி இருக்கும்.
2: சோலார் சிஸ்டமோட 99% சூரியன் தான் இருக்குங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? அதாவது டெக்னிக்கலி நாம சூரியனோட அட்மாஸ்பியருக்குள்ளதான் இருக்கோம். மாசுக்கு சொந்தமான பாறைகள் பூமியில கிடைச்சிருக்கு. ஆனா இதுல ஒரு விஷயம் இருக்கு, இதை நாம இங்க கொண்டு வரல. இதை கேட்டதும் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கா? சரி, இப்ப நான் பூமிக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. நான் இங்க இருந்து கிளம்புறேன்.
4: ஹலோ சில்ட்ரன், ஐ அம் சன். திஸ் இஸ் மை ஃபேமிலி. திஸ் மெர்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், உரேனஸ், நெப்டியூன். சில்ட்ரன், ஐ ஹேவ் 8 members இன் தி மை ஃபேமிலி. ஐ அம் சென்டர் ஆஃப் தி சோலார் சிஸ்டம் அண்ட் ஆல்சோ காட் தி ஹாட்டஸ்ட் ஸ்டார் இன் இயர்லி. ஐ மஸ்ட் ஹேவ் 9 planet in our family, the 91 Pluto. But he became Aurora of planet in Tudalai in 2006 and became Plutonium in August 2008.
5: I am the planet Mercury and close up at the sun and the small one. I don't have center light in daytime. I am hot and extremely cold.
6: I am Venus. I am the second planet from the sun. I don't have any Saturn light. I am Earth's twin. I am

0: I am a planet, yet I am called the blue planet. I am the first planet with life on yet my atmosphere as oxygen that support life. I have only one natural light called moon.
1: I am the planet Mars. I am the fourth planet from the sun and the second smallest planet in the solar system after Mercury. I have two set of light blue sunset and visible auroras. Do you know I am 46 million old?
2: I am a Jupiter. I am the fifth planet in the sun. I am the largest planet in the solar system. I take 9 hours to take on my axis and around 11 years to revolve around the sun. I have 63 certain light and the largest one is Dynamite. I also called as brightest planet.
3: I am Saturn. I am the sixth planet and the second largest planet of the solar system after Jupiter. I have beautiful rings around me and the loop is iconic continuous loop.
4: I am Uranus. I am the third largest planet after Jupiter and Saturn. I also have many certain light. My 1 year 284 year of Earth and also has some of methane gas.
5: I am a Neptune. It is a very coldest planet. It is from my Earth. I have a wind planet and gas giant planet. I look like blue green in color become a methane gas. I am a 8th planet. I 14 moons and longest moon in Triton.
6: Hi everyone, I hope did you all understand me and my family. Thank you.
7: Very good, very good. தமிழில் உரையாற்ற வருகிறார் சைலேஷ்.
8: அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இங்கு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு கர்ம வீரர் காமராஜரை பற்றி பேசப் போகிறேன். தாய்நாட்டிற்காக தன்னையே அர்ப்பணித்த தியாக தீபம் காமராஜர். மக்கள் தொண்டே அவரது மூச்சு. காந்தியடிகளின் பாதையே அவரது வாழ்க்கை. காமராஜர் அவர்கள் படிக்காத மேதை இல்லை, ஏழை குழந்தைகளை படிக்க வைத்த மேதை. காமராஜர் அவர்கள் 1903 ஜூலை மாதம் 15 விருதுநகரில் பிறந்தார். இவருடைய தந்தை பெயர் குமாரசாமி, தாயார் பெயர் சிவகாமி அம்மையார் ஆவார். இவருடைய இயற்பெயர் காமாட்சி. ஒத்துழையாமை இயக்கம், அந்நிய துணி எரிப்பு, சட்டமறிப்பு இயக்கம் முதலிய போராட்டங்களில் ஈடுபட்டார். காந்திய வாழ்வில் கடமையாற்றியதால் காமராஜர் 1954 முதலமைச்சராக அரியணையேற்றி மக்கள் அழகு பார்த்தனர். கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே என்ற கூற்றுக்கினும் காமராஜர் அவர்கள் கட்டாய கல்வி, இலவச கல்வி, இலவச மத்திய உணவு திட்டம் என பல திட்டங்களை உருவாக்கி ஏழை மக்களின் கல்வியல் முன்னேற்றத்தினை ஏற்படுத்தினார். இதனால் கல்வி கண் திறந்த காமராஜர் என்று அழைக்கப்படுகிறார்.
7: வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். பார்ப்போற்றும் பாரதம்மா, நம் நாட்டில் படிக்காத மேதையாய் வாழ்ந்தவர், நாமலெல்லாம் படிப்பதற்கு பள்ளிக்கூடம் கட்டி தந்தவர் கர்ம வீரர் காமராஜர் அவர்களை பற்றி வாழ்த்து பாடல் பாட வருகிறார்கள் ஹரிஸ்ரீ, தனுஸ்ரீ, 8 வகுப்பு.
9: கனல கண்டா கனல கண்டா கணிர்வரு.

படிக்கிற நிகழ்வுதான். மத்தியான சோத்தத்தா மறந்தும் தின்னதில்ல, மத்தியான சோத்தத்தா மறந்தும் தின்னதில்ல. அது கலர் கலரா அமிர்தமாக கிடைத்தது, சோறு கலர் கலரா அமிர்தமாக கிடைத்தது. சீருடை தந்து புத்தக தந்தாங்க, புத்தகத்தோடு ஜாமன்றி புதுசு புதுச திட்டங்கள்லாம், புத்தகத்தோடு ஜாமன்றி புதுசு புதுச திட்டங்கள்லாம். என் மனசு குளிர குளிர இப்ப உங்களத்தை நினைக்கிறேன், என் மனசு குளிர குளிர இப்ப உங்களத்தை நினைக்கிறேன். கண்ணுல கண்டா கண்ணுல கண்டா கண்ணீர் வரும்.

0: ஆளு மட்டும் உயரம் இல்ல, ஆளு மையும் உயரம் தான். அந்த கருப்பான தங்கத்துக்கு கதிர் வேட்டி ரெண்டுதான். புத்தக சுமைய தூக்கினா சுமேனுக்கு சுகமையா, புத்தக சுமைய தூக்கினே சுமேனுக்கு சுகமையா. நல்லறிவு நாங்க பெறவே என்ன சுமை நீ தூக்குனியோ, கண்ணுல கண்டா கண்ணுல கண்டா கணி வருதே கரும வீரரே எங்கள் காமராசரே. நன்றி.
1: என் பேதனுஷ்டி கல்

0: அருமையாக பாடிய இரண்டு குழந்தைகளுக்கும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். மேசன் என்ற மாணவன் ஆங்கிலத்தில் சிறிய வாக்கியங்கள் சொல்ல வருகிறார்.
1: ஹாய், ஐ எம் மேசன். ஐ ஹேவ் மை ஓன் கார்டன். ஐ வாட்டர் இட் எவ்ரி டே. ஐ லவ் கார்டனிங்.
0: திருச்சிராப்பள்ளி அகில இந்திய வானொலி நிலையத்திற்கு எங்கள் பள்ளியின் சார்பாக வாழ்த்துகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
2: பல்சுவை நிகழ்ச்சியை வழங்கியோர் திருச்சி திருவரம்பூர் வடக்கு துவாக்குடிமலை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். நிறைவாக தெரிந்து கொள்வோமா? எதை பற்றி? ஹாய் தம்பி தங்கைகளா, தெரிந்து கொள்வோமா பகுதியில இன்னைக்கு எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம்? ஆவலா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன டேட்டு?
3: ஆகஸ்ட் 1.
2: ஓகே, இன்றைய நாளோட ஸ்பெஷல் என்ன தெரியுமா?
3: தெரியாதுக்கா, நீங்களே கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: ஆகஸ்ட் 1 ஆனா இன்னைக்கு வேர்ல்டு வைடு வெப் டே.
3: அப்படின்னா?
2: அதாவது உலகளாவிய வலை தினம். ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 1 கொண்டாடப்படுது. நீங்க எல்லாம் பாத்திருப்பீங்க தானே, 3 W போட்டிருக்குமே, WWW. அதுதான் நம்ம உலகத்தை இணைக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது. இத யாரு உருவாக்குனா தெரியுமா? 1989 டிம் பெர்னர்ஸ் லீ என்பவரால உருவாக்கப்பட்டு 1991 பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வந்துச்சு. எங்க அவர் பேரை ஒரு தடவை சொல்லுங்க பாக்கலாம்.
3: டிம் பெர்னர்ஸ் லீ.
2: கரெக்ட்.
3: WWW இதோட நோக்கம் என்னக்கா?
2: எளிய பக்கங்களா தொடங்கிய வலைதளம் மக்கள் எல்லோரும் தகவல்களை தெரிஞ்சுக்கிற விதமா மாறியிருக்கு. சமூக ஊடகங்கள் மற்றும் உலகளாவிய வணிக தளங்களா வளர்ந்து நம்மோட விரல் நுனியில அறிவை கொண்டு வந்து சேர்த்திருக்கு.
3: அப்ப இன்டர்நெட் மாதிரியாக்கா?
2: இல்ல இல்ல, இன்டர்நெட்டுங்கிறது வேற. உலகெங்கிலும் உள்ள மில்லியன் கணக்கான கணினிகளை இணைக்கிற ஒரு பிரம்மாண்டமான ஹார்ட்வேர் நெட்வொர்க் தான் இன்டர்நெட், அதாவது இணையம். WWW இணையத்தோட உதவியோட தகவல்களை பகிர பயன்படும் ஒரு சாப்ட்வேர் நெட்வொர்க். புரிஞ்சுதா?
3: ஓ, அப்படியாக்கா.
2: தகவல் தொடர்பு, தகவல் பகிர்வு மற்றும் அணுகல் வழிமுறைகள்ல புரட்சியை ஏற்படுத்தியதன் மூலம் WWW நமது வாழ்க்கையே முற்றிலுமா மாத்திருச்சு. உலகத்தை இணைக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்கும் வேர்ல்டு வைடு வெப் டே பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க தானே?
3: தெரிஞ்சுக்கிட்டோங்கா.
2: மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில நாம சந்திக்கலாம். ஓகே, பை பை.
3: ஓகேக்கா.
2: திருச்சி ரெயின்போ எஃப்எம் 102.1 மத்தியலை 936 KHz. படபடவென பட்டாம்பூச்சிகளாய் சிறகடிக்க துடிக்கும் நம் சுட்டி குழந்தைகளுக்கான நிகழ்ச்சியாய் மலர்ந்தது மணி மலர்.

0: இருக்கிறீங்க. இது நம்ம சீஃபிம் ரெயின்போ 102.1. நேரம் இப்போ 3 மணி ஆக போகுதுங்க. நீர்களை நாம இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் தாமரை கார்த்திக். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் சிவில் விமான

போக்குவரத்து துறை பிரம்மாண்ட வளர்ச்சி அடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் விஜயநகர மாவட்டம் போகாபுரத்தில் 5,640 கோடி ரூபாய் மதிப்பிலான விமான நிலையம் உட்பட 18,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்துறை திட்டங்களை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், 2014 74 விமான நிலையங்கள் மட்டுமே செயல்பாட்டில் இருந்ததாக சுட்டிக்காட்டினார். நாட்டில் சென்ற மாதம் 2,11,605 கோடி ரூபாய் சரக்கு சேவை வரி வசூலானதாக மத்திய நிதியமைச்சகம் கூறியுள்ளது. இது சென்ற ஆண்டின் இதே காலத்தை விட 15.4% அதிகம் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உள்நாட்டு உற்பத்தி வருவாய் 1,44,000 கோடி ரூபாயாக உள்ளதாகவும் இது 10.1% அதிகம் என்றும் அமைச்சகம் கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் 22 மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் செயல்படும் நலம் ஏஐ செயலி வசதி மூலம் பொதுமக்கள் வீட்டிலிருந்தே மருத்துவ சேவைகளை பெற்றுக் கொள்ளுமாறு மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் 47 மாணவ மாணவிகளுக்கு 3.5 கோடி ரூபாய் மதிப்பில் கல்விக் கடன் வழங்கி உரையாற்றிய அமைச்சர், மாநிலத்தில் மாணவ மாணவிகள் உயர்கல்வியை தொடர பொருளாதாரம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்ற நோக்கில் கல்விக் கடன் வழங்கப்படுவதாக எடுத்துரைத்தார். தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் தர முடியாது என்று திட்டவட்டமாக அறிவித்துள்ள கர்நாடகத்தை சட்ட ரீதியாக அணுகுவதன் அவசியத்தை திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டின் உயிர்நாடியான காவிரி விவகாரத்தில் முதலமைச்சர் உரிய ஆலோசனைகள் மேற்கொள்வதன் முக்கியத்துவத்தை அவர் எடுத்துரைத்தார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் இன்று தொடங்கின. வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறும் இப்பணியில் 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட கணக்கெடுப்பாளர்கள் களப்பணிகளை மேற்கொள்கின்றனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் மாணவர்கள் பாதுகாப்பான பேருந்து பயணம் மேற்கொள்வது குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. படிகட்டில் பயணம் மேற்கொள்வதால் ஏற்படும் ஆபத்தை உணர்ந்து விதிமுறைகளை பின்பற்றுவதன் அவசியம் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. தாய்பே ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் தன்வி சர்மா முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 4 மணிக்கு.

வணக்கம் அன்பு நேயர்களே, கேட்டுட்டு இருக்கிறீங்க இது நம்ம டிஎஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தூரல். இதமான பாடல்கள், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், கூடவே உங்களுக்கும் எங்களுக்கும் பாலமாயிருக்கிற அன்பான கடிதங்கள், உங்கள் அன்பை சுமந்து வந்த கடிதங்களும் மின் நஞ்சல்களும் இப்போ காற்றலைகள்ல. இது நம்ம டிஎஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தூரல்.

0: நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: தமிழகத்தின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் ஆடி ஆஃபர், தங்க நகை ஒரு கிராமிற்கு 1000 ரூபாய் தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. சொந்த உற்பத்தியால் மட்டுமே சாத்தியம். ஏகே தங்க மாளிகை, வாலாஜா காம்ப்ளெக்ஸ், தெப்பக்குளம் எதிரில் திருச்சி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
3: உங்களுக்கு சிறுநீரகக்கல், சிறுநீர் அடைப்பு அல்லது ப்ராஸ்டேட் பிரச்சனையா? கவலை வேண்டாம்.
4: பெரம்பலூர் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையில் நவீன லேசர் சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு.
3: முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
4: உங்கள் சிறுநீரக ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உடனே அழைக்கவும் 9477694776.
5: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்

0: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: 3:10 ஆகுதுங்க, கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது நம்ம சீஃபிம் ரெயின்போ 102.1 இசைத்தூரல். இப்ப நாம தெரிஞ்சுக்க போறது மகிழ்ச்சியான நகரம். உலகின் மகிழ்ச்சியான 20 நகரங்களின் பட்டியல இடம் பிடிச்ச ஒரே இந்திய நகரமா உருவெடுத்திருக்கு ஜெய்ப்பூர். பிரிட்டனின் டைம் அவுட் குரூப் வெளியிட்ட 2026 பட்டியல்ல ராஜஸ்தானின் ஜெய்ப்பூருக்கு 6வது இடம் கிடைச்சிருக்கு. இது இளஞ்சிவப்பு நகரம் அப்படின்னு சொல்லப்படுது. வாஸ்து சாஸ்திரம் பார்த்து கட்டின மாதிரி ரொம்ப அழகான திட்டமிடப்பட்ட நகரம் இது. பாரம்பரிய கட்டடக்கலைக்கும் பெரிய பெரிய அரண்மனைகளுக்கும் பெயர் பெற்றது இது. இங்க அம்பர்கோட்டை, சந்தர் மந்தர், ஹவா மஹால், சிட்டி பேலஸ், ஜல் மஹால், இது மட்டும் இல்லாம இன்னும் பார்க்க வேண்டிய இடங்கள் நிறையவே இருக்குங்க. கேட்டுட்டு இருக்கிறீங்க இதை இசைத்த ஊரில் நம்ம ரெயின்போ 102.1.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: நவட்டிச்சிஎஃப்எம் ரெயின்போ 101.1 கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது இசைத்துறல் தாங்க. இந்த கடிதம் அனுப்பி இருக்கிறவங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தலாமா? திருவெரும்பூர் அரசன்குடியிலேருந்து அமலதாஸ் மான்சிங் அவங்க அனுப்பியிருக்கிறாங்க. மதிப்பிற்குரிய நமது திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையத்தாருக்கும் முதற்கு நன்றியையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா, இவங்க சென்ற வாரம் 27ஆம் தேதி அன்று திங்கட்கிழமை 8:30 9 வரை மாயத்தோண்டில் எனும் மேடை நாடகம் ஒளிபரப்பு செய்தீர்கள். அதில் ஒவ்வொரு கதாபாத்திரமும் மிகவும் அருமை அப்படின்னு சொல்லி நாடகத்தை பற்றி எழுதியிருக்கிறாங்க. நாம் பேராசை கொள்வது பெரும் நஷ்டம் என்பதை இந்த மேடை நாடகத்தின் மூலமாக சிறப்பாக விளக்கியிருந்தீர்கள். மேலும் மாயத்தோண்டில் மேடை நாடகத்தில் நடித்த கதாபாத்திரங்கள் அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சிவா, கணேசன், வளர்மதி, அப்பா, வினோத் இப்படி அந்த கேரக்டரோட பேரெல்லாம் எழுதி நாடகம் மிகவும் அருமையாக இருந்துச்சு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. இந்த கடிதத்தை அமலதாஸ் மான்சன் அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கலாம். கேட்டுட்டு இருக்கிறீங்க இது இசைத்தூர் நம்பர் 2 FM ரெயின்போ 102.1.

கேட்டுட்டு இருக்கிறீங்க இது இசைத்தூரல் நம்ம டிச்எஃப்எம் ரெயின்போ 102.1ல. அடுத்ததான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்ல போறேங்க. இந்த உலகத்துல எத்தனையோ உயிரினங்கள் இருக்கு, அதுலயும் கண்ணுக்கே தெரியாத பல உயிரினங்கள் இருக்கு. அப்படி இருக்கும் உயிரினங்கள் கிட்ட ஒரு சுவாரஸ்யமான விஷயம் மறைஞ்சிருக்கும். அப்படி சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போறேன். ஒரு நாளில் 22 மணி நேரம் தூங்குற உயிரினம் எது தெரியுமாங்க? பொதுவாக மனிதனுக்கு எப்படி தூக்கம் வருமோ அதே மாதிரி மற்ற உயிரினங்களுக்கும் தூக்கம் வரும். இங்க பாருங்க, இவங்க தாங்க கோலா கரடி தாங்க. ஒரு நாளைக்கு அதிகபட்சமா 18 மணி நேரத்துல இருந்து 22 மணி நேரம் வரை தூங்குறாங்க. இதுக்கு காரணம் சோம்பேறித்தனம்லாம் இல்லைங்க, அவங்களோட உணவு முறை அப்படின்னு சொல்றாங்க. நாமும் கூட கொஞ்சம் நம்மளோட ஃபுட் சிஸ்டம் மாத்துனா கொஞ்சம் பரவாயில்லையே அப்படின்னு தோணுது. கேட்டுட்டு இருக்கிறீங்க இது இசைத்தூரல் நம்ம ரெயின்போ 102.1.

கேட்டுட்ருக்கிறீங்க, இது இசை தூரல் நம்ம டிஎஃப்எம் ரெயின்போ 102.1ல். தமிழ்நாட்டின் நுழைவாயில் எதனை இப்போ தெரிஞ்சுக்கலாமா? தமிழ்நாட்டின் நுழைவாயில் தூத்துக்குடி. இது முத்து நகர், உப்பு நகரம்னு சொல்லப்படுது. இங்கே அய்யனார் சுனை, எட்டயபுரம், கழுகுமலை, வைணவ கோயில், குலசீகரப்பட்டினம், ஆதிச்சநல்லூர், நவகைலாயம் பார்க்க வேண்டிய இடங்களாக இருக்குது. தூத்துக்குடியில் தயாரிக்கப்படுற மேக்ரோனுங்கிற இனிப்பு ரொம்ப சுவையானது. பரோட்டாவில் விருதுநகருக்கு அடுத்து இரண்டாவது இடத்துல நம்ம தூத்துக்குடி தாங்க இருக்குது. கேட்டுட்ருக்குறீங்க, இது இசை தூரல் நம்ம டிஎஃப்எம் ரெயின்போ 102.1.

0: உங்களுக்கு சிறுநீரகக்கள், சிறுநீர் அடைப்பு அல்லது புரோஸ்டேட் பிரச்சனையா? கவலை வேண்டாம்.
1: பெரம்பலூர் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையில் நவீன லேசர் சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு.
0: முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
1: உங்கள் சிறுநீரக ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உடனே அழைக்கவும் 9477694776.
2: தமிழகத்தின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் ஆடி ஆஃபர். தங்க நகை ஒரு கிராமிற்கு 1000 ரூபாய் தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. சொந்த உற்பத்தியால் மட்டுமே சாத்தியம். ஏகே தங்க மாளிகை, வாலாஜா காம்ப்ளெக்ஸ், தெப்பக்குளம் எதிரில் திருச்சி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
5: உங்கள் மாதாந்திர மருத்துவ செலவை குறைக்க ஓர் நற்செய்தி.
6: பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் மாதாந்திர மருந்துகள் வாங்கும் பயனாளிகளுக்கு 10

0: முதல் 20% வரை தள்ளுபடி.
1: நீரிழிவு, இதய நோய் மற்றும் இதர நீண்ட கால சிகிச்சைகள் பெறும் மருத்துவ பயனாளிகள் அனைவரும் இந்த ஆரோக்கிய சலுகையை பெறலாம். மக்கள் நலனில் என்றென்றும் அக்கறையுடன் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனை சிறுவாச்சு. மேலும் விவரங்களுக்கு 9477694776.
2: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ரோபோட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல.
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் வெலிஸ் ஜேஎன்ஜி மெடிடெக் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ்ட் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
4: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி, சேலம். கான்டாக்ட் 9444007555.
5: இசை தூரல் தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது நம்ம சிஃபிம் ரெயின்போ 102.1. நேரம் சரியா 3:36 ஆகுதுங்க. ராஜஸ்தான் இந்திய சுதந்திரத்துக்கு முன்னாடி ராஜ்புத் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. இந்த நிலப்பகுதியை ஆண்ட ராஜபுத்திரர்கள் வீர தீரத்துக்கு பெயர் பெற்றவர்கள். 1956 November 1 தனி மாநிலமானது ராஜஸ்தான். லூனி, சம்பல், பனாஸ், மகி, சபர்மதின்னு பல ஆறுகள் இங்க ஓடுது. இந்தியாவின் முதல் அணுசோதனை நடைபெற்ற பொக்ரான் இந்த இங்கதான் இருக்கு. சுண்ணாம்புக்கள், ஆஸ்பெஸ்டாஸ், துத்தநாகம், மரகத கற்கள், வெள்ளி உற்பத்தி மாநிலமாகவும் இந்த ராஜஸ்தான் இருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க, இது இசை தூரல் ரெயின்போ 102.1.

இசை தோரல் தான் கேட்டுட்ருக்கிறீங்க. இது நம்ம டிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1ல. ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஒரு தனித்துவம் இருக்குங்க. அதே மாதிரி ஒவ்வொரு உயிரினமும் வியப்பூட்டும் உடல் அமைப்புகளை கொண்டிருக்கும். மனிதர்களுக்கும் பெரும்பாலான உயிரினங்களுக்கும் விலங்குகளுக்கும் இதயம் நெஞ்சு பகுதியில் இல்லைன்னா உடல் பகுதியில் இருக்கும். ஆனால் இந்த ஒரு உயிரினத்திற்கு மட்டும் தலையில் இதயம் இருக்குதான். கேட்டால் ஆச்சரியப்படுவீங்க, யார் இது அப்படின்னு சொல்லி இந்த பாடலுக்கு அப்புறம் சொல்கிறேன். கேட்டுட்ருக்குறீங்க, இது இசை தோரல்.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: தலையில இதயம் இருக்கிற உயிரினம் எது அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தோம், பேசிட்டு இருந்தோம். இப்ப கூகுள் சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆனாலும் கூட நான் சொல்றேங்க, அது என்னன்னா இறால் தாங்க. இறால் சிறிய நீர்வாழ் ஒட்டு மீன் அப்படின்னு சொல்றாங்க. 10 கால்கள் இருக்குமா? நான் எண்ணி பார்த்தது இல்லைங்க. நாளைக்கு சண்டே, பல வீடுகளில் இவங்களோட வரவு இருக்கலாம். முடிஞ்சா எண்ணி பார்த்து நமக்கு நீங்க மெயில் பண்ணுங்க. பெண் இறால்கள் 1000கணக்கான முட்டைகளை இடும் அப்படின்னு சொல்றாங்க. இது போல 3 இதயங்களை கொண்ட கடல்வாழ் உயிரினம் ஆக்டோபஸ். இதோட தமிழ் பெயர் பேக்கணவாய் அப்படின்னு சொல்றாங்க. பேரு கொஞ்சம் பயமா இருக்கு, ஆனால் நல்லா இருக்குங்க. கேட்டுட்டு இருக்கிறீங்க இது இசைத்தூள், நம்ம டிசிஎஃப்எம் ரெயின்போ 102.1.

0: கொஞ்சம் யோசிக்கலாமா?
1: அண்ணா அண்ணா, சிக்னல் போட்டாச்சு, வண்டி நிப்பாட்டு.
0: அடடா, நான் கவனிக்கல. சரி, நிறுத்துறேன்.
1: கொஞ்சம் ஓரமா நிறுத்தலாம்ல?
0: ஏன் இப்ப இங்க நிறுத்தினதுனால என்ன?
1: இது அவசர ஊர்திகளுக்கான வழி. நீ பாட்டுக்கு இங்க வந்து நின்னா அவங்களுக்கு இடையூறா இருக்காதா?
0: நீ சொல்றது சரிதான். அடுத்த சிக்னல்ல கரெக்டா நிறுத்துறேன்.
1: அண்ணேண்டா
2: தந்தைடா, திருச்சி வானொலி கேட்டுக்கிட்டே சிந்திக்கலாம், செயல்படலாம்.
3: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது இசை தூரல். அடுத்ததா உங்களுக்காக வண்ணக்குளங்கள் காத்துட்டு இருக்குங்க. இன்னைக்கு பொது அறிவு வினாக்களோட நாங்க இருக்கோம். பதில் சொல்ல நீங்க ரெடியா இருங்க. நேரம் 4 மணி. நேர்கள் இனி கேட்கலாம்.
4: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் தாமரை கார்த்திக். பொது தேர்வு முறைகேடுகள் சட்ட திருத்த மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒப்புதல் வழங்கியுள்ளார். நாடாளுமன்ற இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்ட இம்மசோதாவில் வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட தேர்வு முறைகேடுகளில் ஈடுபடுபவர்களுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை, 10

கோடி ரூபாய் அபராதம், சொத்து பறிமுதல் உள்ளிட்ட கடும் தண்டனைகளுக்கு வகை செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தொன்மையான தமிழ் கலாச்சாரம் பாதுகாத்து பராமரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் பன்னிரு திருமுறைகள் திருச்செந்தூர் தலப்புராணம் தொடர்பான புத்தக வெளியீட்டு விழாவில் இன்று உரையாற்றிய அவர், இலக்கியத்தின் வளத்தை செறிவூட்ட தமிழ் மொழியால் இயலும் என்று குறிப்பிட்டார். தமிழகத்தில் மின்துறையில் கூடுதல் பணியாளர்கள் நியமனத்திற்கு பின்னரே மாதாந்திர மின் கணக்கீடு பணிகள் தொடர்பான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் இன்று பேசிய அவர், மின் கணக்கீடு தொடர்பாக பெறப்பட்ட புகார்களின் அடிப்படையில் 10,000 மின் இணைப்புகளில் சரிபார்ப்பு பணிகள் நடைபெற்றதாக கூறினார். கோடைக்காலத்தில் மக்கள் அதிக அளவில் மின்சாரம் பயன்படுத்தியதாக கூறிய அவர், கூடுதல் கட்டணம் தொடர்பாக 370,000 மின் இணைப்புகள் ஒரு வாரத்திற்குள் சரிபார்க்கப்படும் என்றார். தமிழ்நாட்டில் மக்களின் குறைகள் விரைந்து தீர்க்கப்பட வேண்டும் என்பதே முதலமைச்சரின் விருப்பம் என்று தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்துள்ளார். சென்னையில் 1000 இழக்கு பகுதியில் மாற்றுத்திறனாளி மாணாக்கருக்கான சேவை மையத்தை இன்று திறந்து வைத்து பேசிய அவர், மாற்றுத்திறனாளிகள் துறை மாநிலத்தில் வேகமாக முன்னேறி வருவதன் அடையாளமாக இந்த மையம் திகழ்கிறது என்றார். அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் வரும் 10ஆம் தேதி நடைபெறவுள்ள ஆடித்திருவாதிரை விழா முன்னேற்பாட்டு பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மாமன்னர் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளான திருவாதிரை விழா சிறப்புடன் நடைபெற அனைத்து அலுவலர்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். விஜானி ஓபன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் அரையிறுதியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் செக் குடியரசின் ஜென் கும்ஸ்தட் தற்போது எதிர்கொண்டுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 5 மணிக்கு.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

4:04 திருச்சி எஃப்எம் ரெயின் போ 102.1 வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்கீங்க. வண்ண கோலங்கள் இன்னைக்கு பொது அறிவு கேள்விகள் தான் காத்திருக்கு உங்களுக்காக. நிகழ்ச்சியில நீங்க பங்கேற்க தொட்டு வரலாம் சொல்லி 4:31 அப்படிங்கிற முன்னிணைப்பெண்ணோட 246 102 1 240 102 1 இந்த எண்கள் தான். கேள்விகள் வந்து எந்த துறை சார்ந்ததாக வேணாலும் இருக்கலாம். நீங்க பதிலளிக்க தயாரா இருந்தீங்கன்னா பங்கேற்க தொட்டு வாங்க. தொலைபேசி எண்களை கேட்டு நினைச்சிருங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஓடு.

0: தங்கத்தின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் ஆடி ஆஃபர். தங்க நகை ஒரு கிராமிற்கு 1000 ரூபாய் தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. சொந்த உற்பத்தியால் மட்டுமே சாத்தியம். ஏகே தங்க மாளிகை, வாலாஜா காம்ப்ளெக்ஸ், தெப்பக்குளம் எதிரில் திருச்சி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: உங்களுக்கு சிறுநீரகக்கள், சிறுநீர் அடைப்பு அல்லது ப்ராஸ்டேட் பிரச்சனையா, கவலை வேண்டாம்.
4: பெரம்பலூர் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையில் நவீன லேசர் சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு.
3: முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
4: உங்கள் சிறுநீரக ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உடனே அழைக்கவும் 9477694776.
5: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
6: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
7: 4:10 ஆகுதுங்க. நம்ம

0: இப்போ 10.1ல வண்ண கோலங்கள் தான் கேட்டுருக்கோம். என்ன கேள்வியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நேயர்கள் கூட சேர்ந்து நானும் ரொம்ப ஆவலாக இருக்கிறேன். என்ன கேள்வி அது அப்படின்னு சொல்லுறீங்களா?
1: என்ன என்ன கேள்விகளோ அப்படிங்கிறீங்களா?
0: என்ன என்ன கேள்விகளோ
1: நிகழ்ச்சியிலே
0: நல்லா இருக்குது, நல்லா இருக்கு. அப்படி மதுரகீதம் போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு. இப்படிதான் நேர்கள் யோசிச்சுட்டு இருப்பான், என்ன என்ன கேள்விகளோ அப்படின்ட்டு. என்ன கேள்வி? நிறைய கேள்வி இருக்கு,
1: நிறைய கேள்விகள் இருக்கு. நம்ம முன்னாலே சொல்லிட்டோம், எந்த துறை சார்ந்த கேள்வியா வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். இனிப்புல வரக்கூடிய முதல் நேயர் யார் அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
0: வணக்கம்.
1: வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்க?
0: ஹலோ. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம்.
2: சூரியநகர் ராஜேந்திரன்.
0: ஐயா நலமா இருக்கீங்களா?
1: இந்தியாவினுடைய முதல் குடியரசு தலைவர் யார் அப்படிங்கிறது உங்களுக்கான கேள்வி.
2: இந்தியாவினுடைய
1: முதல் குடியரசு தலைவர்,
2: பிரதம மந்திரி பெரியார், ஜவஹர்லால் நேரு. குடியரசு தலைவர்
3: வண்ணக்கோலங்கள் போயிட்டு இருக்குங்கய்யா.
1: வண்ணக்கோலங்களில் இன்றைக்கி பொதறிவு கேள்விகளோடு நம்ம விளையாடுவோம் இல்லையா. இன்றைக்கி பொதறிவு கேள்வி முதல்ல என்ன கேட்டோம் அப்படின்னா, வந்து இந்தியாவினுடைய முதல் குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு கேட்டோம்.
3: டாக்டர் ராஜேந்திர பிரசாத்.
1: டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அப்படிங்கிறது சரியான விடை தான். இணைப்பில் வந்ததுக்கு நன்றி சண்முக சுந்தரம் ஐயா. ஸோ நேயர்களே, நீங்களும் இந்த மாதிரி தான் எளிமையாக வேறு துறைகள் சார்ந்த கேள்விகளும் உங்களுக்காகவே காத்திருக்கு. பங்கேற்க நினைக்கிறவங்க தொட்டு வாங்க. கேட்டடைஞ்சிருங்க திருச்சி FM Rainbow 102.1 வண்ணக்கோலங்கள்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102 பிளேவண்டில் திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கீங்க. பொது அறிவு கேள்விகளோடு இன்னைக்கு நிகழ்ச்சி போயிட்டுருக்கு. முதல் கேள்வி கேட்டோம், இரண்டாவது நேயர் அதற்கான விடையை சொன்னாங்க. இப்போ இணைப்பில் யார் வராங்க, அவங்ககிட்ட என்ன கேட்க போகிறோம் அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
1: அதுக்கு முன்னாடி கோபால், உங்களோட நண்பர் அப்படின்னு இருந்திருப்பாங்களா, நெருங்கிய நண்பர் இந்த மாதிரிலாம்
0: இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க.
1: இப்போ அந்த மாதிரி ஒரு கேள்வி தான் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைனில் இருக்க ஐயா கிட்ட வாங்க. வணக்கம். வணக்கம்,
0: இனிப்புல இருக்கீங்க? வணக்கம்.
1: இருக்கீங்க, வாங்க. வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
1: வணக்கம் சார், யாரு பேசுறீங்க?
2: நான் வேளாண் மாவட்டம் சித்திபுரத்துல இருந்து ஆறுமுகம் பேசுறேன்.
0: ஆறுமுகம் ஐயா, உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா?
2: கேட்கலாம்.
1: புலவர் கபிலர் உங்களுக்கு தெரியும்ல?
2: யாரு?
0: புலவர் கபிலர் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு
1: கேக்குறாங்க. கபிலர்,
2: கபிலன்,
0: கபிலர்.
2: படிக்க படிக்கும்போது கேட்டு
0: இல்ல,
1: அவரோட ஃப்ரெண்ட், அவரோட நண்பர் யாருன்னு தெரியுமா? தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு முன்னாடி கபிலர் அவரோட நண்பர் யாரு தெரியுமா?
2: தெரிஞ்சுக்கல.
0: நன்றி. பேசும்போது வானொலியினுடைய ஒலி அளவை குறைச்சிட்டு பேசுங்க, அப்படி இல்லைன்னா வானொலி விட்டு கொஞ்சம் தள்ளி வந்து நின்று பேசுங்க. இப்ப இணைப்புல யார் வராங்க அப்படின்னு கேட்போம்.
1: வாங்க. வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: ராஜாமணி பேசுறேன்.
0: வணக்கம். வணக்கம்மா, நீங்க விடை சொல்லிருவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கேள்வி கேட்டீங்களா ராஜாமணிம்மா?
3: கேட்டேன். இருந்தாலும் அவ்வளவு அக்யூரேட்டான சொல்ற மாதிரி தெரியல. ஒரு அளவுக்கு சொல்றேன்,
1: கபிலருடைய நண்பர் வந்து
3: அதாவது சங்க 10 10 8 தகை நூல்கள் 15 மூன்றுலயும் பாடின ஒரே பிளவர் கவிஞர். 8 தொகையிலயும் 10 பாட்டுலயும் 15 நூல்கள் மூன்றுலயும் கபிலர் பாடியிருப்பாருக்குமா?
0: நன்றி, நன்றி. கூடுதலாக தகவலும் சொல்லிட்டு போயிருக்காங்க நேயர்களே. நீங்களும் பங்கேற்கணும்னா தொட்டு வரலாம். சொல்லி 4 3 1 அப்படிங்க முன்னிணைப்பு என்னோட 246 106 1 240 102 1 கேட்டு நினைச்சிருங்க. எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள்.

0: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
1: வணக்கம்
2: வணக்கம்.
1: யாரானாலும் கேள்வியா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இணைப்புல வரக்கூடிய நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
1: அவங்க தனியா பேசிட்டு இருக்காங்க போல. சொல்லி 4-3-1 அப்படிங்கிற முன்னிணைப்பெண்ணோட 246-102, 240-102 அப்படிங்கிற எண்கள் தான் உங்களுக்காக காத்திருக்கு. இந்த எண்களை தொட்டு வாங்க, நாங்க கேட்கிற கேள்விக்கான பதில்களை சொல்லுங்க. இப்ப இணைப்புல யார் வராங்க அப்படின்னு பாப்போம். வணக்கம்.
2: வாங்க. வணக்கம்.
1: அகலாய்வுகள் வந்து எந்த மாவட்டத்துல அமைஞ்சிருக்கு? புதுக்கோட்டை மாவட்டம் இல்லை, ஆனால் வந்து ஐயா பதில் சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து முயற்சி பண்ணதுக்காக நம்ம வாழ்த்துக்கள் சொல்லலாம். இணைப்பில் உங்களுக்கு விடை தெரிஞ்சிச்சு அப்படின்னா தொட்டு வாங்க. நம்மளுடைய எண்கள் முன்னாலேயே சொன்னோம். இப்போ இணைப்பில் யார் வராங்க அப்படின்னு கேட்போம். வணக்கம்.
3: ஹலோ.
1: வணக்கம்.
3: வணக்கம் சார். வணக்கம் மேடம்.
2: வணக்கம்மா.
1: யார் பேசுறீங்களா? எங்கேருந்து
3: பேசுறீங்க?
1: மணிமேகலைமா நிகழ்ச்சியில் கேள்வி, அந்த கேள்வி கேட்டீங்களா? நீங்களும் பங்கேற்க தொட்டு வாங்க. எங்களை இப்ப பாடல் வருது, கேட்டு நினைச்சிருங்க.

0: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது. திருச்சி, சேலம், மங்களன்மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரங்கள் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய வண்ணக்கோளங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: தமிழகத்தின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் ஆடி ஆஃபர். தங்க நகை ஒரு கிராமிற்கு 1000 ரூபாய் தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. சொந்த உற்பத்தியால் மட்டுமே சாத்தியம். ஏகே தங்க மாளிகை, வாலாஜா காம்ப்ளெக்ஸ், தெப்பக்குளம் எதிரில் திருச்சி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
3: சிறுவாச்சூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையின் குழந்தைகள் ஆரோக்கிய திட்டம். தனலட்சுமி அம்மையாரின் நினைவாக இங்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு ரூபாய் 7000 அன்பு பரிசு.
4: குழந்தை பிறந்த நாள் முதல் 3 நாட்களுக்கான பிரசவ சேவைகள் முற்றிலும் இலவசம். பிறந்த நாள் முதல் 5 வயது வரை அனைத்து தடுப்பூசிகளும் இலவசம். மருந்துகள் சிறப்பு தள்ளுபடி விலையில். உங்கள் குழந்தைகள் நல ஆரோக்கியத்தில் என்றென்றும் அக்கறையுடன் சிறுவாச்சூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை.
3: மேலும் விவரங்களுக்கு 9477694776.
5: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
6: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
0: வண்ணக்கோளங்கள் தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது நம்ம திருச்சி.

0: ரெயின்போ 102.1 அடுத்த கேள்விக்கு பதில் சொல்ல இப்ப ஒரு நேயர் இருக்காங்க, யாரு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். வாங்க, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்,
2: யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: அரூர் மாவட்டம் குளித்தலை சண்முகசுந்தரம்.
2: சண்முகசுந்தரம் ஐயா, உங்களுக்கான கேள்வி,
0: இந்தியாவின் இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுபவர் யார்?
2: இந்தியாவின்
0: இரும்பு மனிதர்
1: சர்தார் வல்லபாய் பட்டேல்.
0: சிறப்புங்கய்யா,
2: நீங்க கொஞ்சம் பேக்ரவுண்ட்ல வந்து கொஞ்சம் காத்து இதெல்லாம் கேட்கறதுனால நீங்க சொல்ல வந்த பதில் எங்களுக்கு கேட்கல. திரும்பவும் கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு நினச்சிட்டு சொல்லட்டும். சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்படிங்கிறது சரியான விடை தான். நேர்களே, நீங்களும் பங்கேற்க தொட்டு வரலாம் சொல்லி 4-3-1 முன்னிணைப்பெண்ணோட 246-101, 240-101 இப்போ இணைப்பில் யார் வராங்கன்னு கேட்போம். வணக்கம்.
0: வணக்கம்.
2: வணக்கம். சரிங்க, சரி, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமாங்க ஐயா.
0: உலகின் மிகப்பெரிய கடல் எது?
2: உலகிலேயே மிகப்பெரிய கடல்
1: ஐரோப்பா கடல்.
0: ஐரோப்பா கடலா? அப்படியா, சரி, அது சரிதான்.
2: அடுத்து வரக்கூடிய நேயர் வந்து அதுக்கு சரியா விடை சொல்றாரா அப்படின்னு பார்த்தலாம்.
0: வாங்க, வணக்கம்.
2: இருங்க இருங்க, நாங்க எங்களுக்கு கொஞ்சம் நேரம் வேணும்ல அப்படின்னு நினைப்பாங்க போல. வணக்கம். நேயர்கள் வந்து இப்போதான் யோசிச்சுட்டு இருப்பாங்க அல்லது பதில் வந்து தேடிட்டு இருப்பாங்க. ஸோ பங்கேற்கக்கூடிய நேயர்கள் தொட்டு வரலாம், இப்படி தெரிஞ்சவங்க தொட்டு வரலாம். இனிப்பில் வரக்கூடியவங்க வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
3: மாவட்டம் தொண்டி மச்சூர்ல இருந்து அப்துல் குத்துஸ்.
2: அப்துல் குத்துஸ் ஐயா, கேள்வி கேட்டீங்களா, நிகழ்ச்சி கேட்டுட்டு
3: இருக்கீங்களா?
0: உலகின் மிகப்பெரிய கடல் எது? இதுதான் கேள்வி. குழு குழாம் கொடுக்கணும். ஈஸியான கேள்வி, நாங்கள் கேட்டுக்கிறோம்.
3: அரபிக்கடல்
0: இல்லையே.
2: நன்றி, இணைப்பில் வந்ததுக்கு நன்றி. விடை தெரிஞ்சவங்க நிகழ்ச்சியில் பங்கெடுத்துட்டு விடை சொல்லலாம். ஒரு பாடல் வருது, நிகழ்ச்சியை கேட்டடைஞ்சுங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: 4:37 நிமிஷம் ஆகுதுங்க, கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது நம்ம திருச்சி FM ரெயின்போ 100.1 வண்ண கோலங்கள் தான். இன்னைக்கு பொது அறிவு கேள்விகள் கேட்டாச்சு. ஏற்கனவே கேள்வி கேட்டோம், ஒன்னு என்ன கேள்வி கேட்டோம் அப்படின்னு சொல்லி
3: நீங்க தான் கேட்டீங்க, உலகின் மிகப்பெரிய கடல் எது அப்படின்னு
2: சொல்லி கேட்டேன். அதுக்கு பதில் சொல்ல இப்ப ஒருத்தர் வந்திருக்காங்க, அவங்க யாரு? வாங்க, வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
2: வணக்கம்.
3: அங்கேயிருக்கேன்மா.
4: சொல்லுங்க
2: மேடம், எப்படிமா இருக்கிறீங்க?
3: அடுத்து வரக்கூடிய நேயர் யார் அப்படின்னு வணக்கம். வணக்கம்.
5: இனிய மாலை வணக்கம்
3: ஐயா. யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: கருமண்டபம் தெற்கு தெரு வேளாயுதம் திரவிய மலர்.
3: சிறப்புங்க. உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா?
5: இந்த பசிபிக் பெருங்கடல் தான் சொல்ல வந்தேன்.
3: உங்களுக்கு முன்னால அவங்க உந்திட்டாங்க, அங்கே இருக்க நியமம் வந்து சொல்லிட்டாங்க. நீங்க இந்த கேள்வி முயற்சி பண்ணி பாருங்க. சுங்கம் தவிர்த்த சோழன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றோம்ல, அவர் யார்?
5: இன்னொரு வாட்டி சொல்லுங்க.
3: சுங்கம் தவிர்த்த சோழன் அப்படின்னு அழைக்கப்படுபவர். நன்றிங்க, நன்றிங்க. கமல் கூட ஒரு படத்துல சொல்லியிருப்பாரு, சுங்கம் தவிர்த்த சோழன் பேரனிடம் கர்வம் தவிர்க்க சொல் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. விடை தெரிஞ்சவங்க வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியில பங்கெடுத்துட்டு பதில் சொல்லுங்க. சொல்லி 4-3-1 முன் இணைப்பெண்ணோட 246-102, 240-102 அப்படிங்கிற எண்கள் தான் உங்களுக்காக காத்திருக்கு. கேட்டு நினைஞ்சிருங்க.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: தமிழகத்தின் துபாய், திருச்சி ஏகே தங்க மாளிகையில் ஆடி ஆஃபர். தங்க நகை ஒரு கிராமிற்கு 1000 ரூபாய் தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. சொந்த உற்பத்தியால் மட்டுமே சாத்தியம். ஏகே தங்க மாளிகை, வாலாஜா காம்ப்ளெக்ஸ், தெப்பக்குளம் எதிரில் திருச்சி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: உங்களுக்கு சிறுநீரகக்கல், சிறுநீர் அடைப்பு அல்லது ப்ராஸ்டேட் பிரச்சனையா? கவலை வேண்டாம்.
4: பெரம்பலூர் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையில் நவீன லேசர் சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு.
3: முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
4: உங்கள் சிறுநீரக ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உடனே அழைக்கவும் 9477694776.
5: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
6: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வந்த கோலங்கள் தான் கேட்டிருக்கீங்க. கேள்விகள் நாங்க பதில் சொல்லுங்க நீங்க அப்படின்னு சொல்லி பொது அறிவு கேள்விகளோட வந்த கோலங்கள் விளையாடிட்டு இருக்கோம். இப்ப இணைப்புல யார் வராங்க? வணக்கம். குட் ஈவினிங். உங்களுக்கும் எத்தனாவது படிக்கிறீங்க விசாகன்? படிக்கிறீங்களா?
7: நான் ஃபர்ஸ்ட் ஏ படிக்கிறேன். நீங்க ஃபர்ஸ்ட் சி தானே கோபால்?
6: ஆமா. இல்ல, நான் யுகேஜி தான் படிக்கிறேன்.
7: யுகேஜி தானா? நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான்.
6: ஆனா இங்க கேள்வி நாங்க இங்க பொது அறிவு கேள்வி கேட்டோமே, பதில் கண்டுபிடிச்சிங்களா நீங்க?
7: என்ன கேள்வியா? சுங்கம் தவிர்த்த சோழன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டோம். விசாகனுக்கு தெரியுமா? ஐயோ, எங்க சொல்லுங்க பாக்கலாம்.
6: அதற்கான சரியான விடை வந்து யார் சொல்றாங்க அப்படின்னு கேப்போம். சோ இணைப்புல வரக்கூடிய அடுத்த நேயர் யார் அப்படின்னு பாப்போம். வணக்கம்.
7: வணக்கம்.
6: ஸோ விடை தெரிஞ்சவங்க தொட்டு வரலாம் சொல்லி 431 முன்னிணைப்பெண்ணோட 246 201 240 201. வணக்கம். சொல்லுங்க யா கோவிந்தராஜன். ஐயா விடை கேள்வி கேட்டீங்களா?
8: ராஜேந்திர சோழன்.

இல்ல சரியான விடை யார் சொல்றாங்க அப்படின்னு பாப்போம். நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம், முடியலன்னா நிகழ்ச்சியினுடைய நிறைவில் நம்ம சொல்லிடலாம் கண்டிப்பா. ஸோ நேயர்களே கேட்டடைஞ்சிருங்க, வந்த கோலங்கள்

0: கேட்டாச்சும் கேள்விக்கு பதில் சொல்ல இப்போ ஒருத்தர் காத்துட்டு இருக்கிறாங்க. யாரு? வாங்க, வணக்கம்.
1: வணக்கம்.
2: ஹலோ, வணக்கங்க.
1: வணக்கம் ஐயா, யார்
2: வணக்கம்.
1: பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
2: ஸ்ரீரங்கத்திலிருந்து நடராஜன் பேசுறேங்க.
1: சொல்லுங்க ஐயா, கேள்வி கேட்டீங்களா?
2: நிகழ்ச்சியாளர்களுக்கு இருவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: வணக்கம் ஐயா.
2: வணக்கம், சொல்லுங்க.
1: முதல்ல நிகழ்ச்சியில ஒரு கேள்வி கேட்டோம் இல்லைங்கய்யா, அதுக்கான விடை தெரியுமாங்க? சுங்கம் தவிர்த்த சோழன் அப்படி அழைக்கப்படுவார்.
2: ஆமா, கேட்டீங்க.
1: அதுக்கான விடை தெரியுமாங்க?
2: சொல்லுங்களா?
1: சொல்லுங்க.
2: அவர் தான் குலோத்துங்க சோழன்.
1: சிறப்பு, சிறப்புங்கய்யா. முதலாம் குலோத்துங்கன் அப்படிங்கிறது தான் சரியான விடை.
2: ஆமா, மூன்று குலோத்துங்க வந்திருக்காங்க, அதுல முதலாம் குலோத்துங்க சோழன். அவரு அவரை பற்றி கூடுதலா ஒரு செய்தி சொல்லட்டுங்களா?
1: சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க.
2: அவர் வந்து ராஜேந்திர சோழனின் மகள் வழி பேரன் ஆவார்.
1: ஆமா, அவங்க அப்பா வந்து சாளுக்கிய வம்சத்தை சேர்ந்தவர். நன்றி, நன்றி. இணைப்புல வந்ததுக்கு நன்றிங்கய்யா, சரியான விடை சொன்னீங்க. நேர்களே, நிகழ்ச்சியில நீங்க பங்கேற்கீங்கன்னா தொட்டு வரலாம் சொல்லி 4-3-1 அப்படிங்கிற முன்னிணைப்பினோட 246-102-1 240-102-1 அப்படிங்கிற எங்கள் தான். இணைப்புல வரக்கூடியவங்க யார் அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
0: வணக்கம்.
1: யார் பேசுறீங்க?
3: திண்டுக்கல் மாவட்டத்துல இருந்து ராஜா பேசுறேன் சார்.
1: ராஜா ஐயா, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
3: சொல்லுங்க சார், முயற்சி பண்றேன், தெரிஞ்சா சொல்லிடுறேன்.
1: சரிங்கய்யா, கொஞ்சம் எளிமையாவே கேக்குறேன். சூரிய குடும்பத்துல மிகப்பெரிய கிரகம் எது? சூரிய குடும்பத்துல மிகப்பெரிய கிரகம், சூரிய குடும்பம் இருக்கு இல்லையா, கோள்கள் இருக்குல்ல, அதுல மிகப்பெரிய கோள் எது?
3: மிகப்பெரிய கோள்.
1: இணைப்புல இருக்கீங்களா ஐயா?
3: இருக்கீங்க.
1: யோசிச்சுட்டு இருக்கீங்களா? மிகப்பெரிய கோள். நன்றி, நன்றி. இணைப்பில் வந்ததுக்கு நன்றி. ஸோ நேர்கள் விடை தெரிஞ்சால் தொட்டு வரலாம் சொல்லி 4-3-1 முன்னிணைப்பினோட 246-102-1

0: தமிழகத்தின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் ஆடி ஆஃபர். தங்க நகை ஒரு கிராமிற்கு 1000 ரூபாய் தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. சொந்த உற்பத்தியால் மட்டுமே சாத்தியம். ஏகே தங்க மாளிகை, வாலாஜா காம்ப்ளெக்ஸ், தெப்பக்குளம் எதிரில் திருச்சி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
5: உங்களுக்கு சிறுநீரகக்கல், சிறுநீர் அடைப்பு அல்லது புரோஸ்டேட் பிரச்சனையா, கவலை வேண்டாம்.
6: பெரம்பலூர் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையில் நவீன லேசர் சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு.
5: முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
6: உங்கள் சிறுநீரக ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உடனே அழைக்கவும் 9477694776.
7: வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியை நெருங்கிட்டோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் நிறைவா ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். சூரிய குடும்பத்தில் மிகப்பெரிய கிரகம் எது அப்படின்னு கேட்டிருந்தோம். அதுக்கான விடை வியாழன் அப்படிங்கிறது தான். இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிட்ட, பங்கு பெற முயற்சி செய்த, நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி. நேரம் 5 மணி, நேயர்கள் இனி கேட்கலாம்.
8: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் தாமரை கார்த்திக். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் சிவில் விமான போக்குவரத்து துறை பிரம்மாண்ட வளர்ச்சி அடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் விஜயநகர மாவட்டம் போகாபுரத்தில் 5640 கோடி ரூபாய் மதிப்பிலான விமான நிலையம் உட்பட 18000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்துறை திட்டங்களை இன்று தொடங்கி வைத்து உரையாற்றிய பிரதமர், பெருநகரங்களில் மட்டுமே இருந்த விமான போக்குவரத்து வசதி சிறிய நகரங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டதாக குறிப்பிட்டார். தமிழ்நாட்டிற்கு 4466 கோடி ரூபாய் வரி பகிர்வு தொகையை மத்திய அரசு விடுவித்துள்ளது. அனைத்து மாநிலங்களுக்கும் என 1,09,019 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளது. மாநில அரசுகளின் மூலதனம் மற்றும் மேம்பாட்டு செலவினங்களை விரைவுபடுத்துவதற்காக இந்நடவடிக்கை என மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் வேளாண் துறைக்கு தேவையானதை மத்திய அரசிடம் கேட்டு பெறுவோம் என்று மாநில வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். வேலூரில் ஒருங்கிணைந்த வேளாண் விரிவாக்க மையத்தை ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர், வரும் பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு நன்மைகள் நடைபெறும் என்று கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் நீர்வழித் தடங்களை

பாதுகாக்க தீவிர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மீன்வளம் மற்றும் மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அனைத்து நீர்நிலைகளிலும் நேரடி ஆய்வு மேற்கொண்ட பின்னர் ஆக்கிரமிப்புகள் சட்டப்படி அகற்றப்படும் என்றும் நீர்வழித்தடங்களை பாதுகாப்பதில் அரசு உறுதியுடன் செயல்படுவதாக அமைச்சர் தெரிவித்தார். மழைநீர் வடிகால் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு விஷு மகாஜனுடன் இணைந்து அமைச்சர் ஆய்வு செய்தார். கர்நாடக நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக கபினி அணையின் நீர்மட்டம் உயர்ந்துள்ள நிலையில் தமிழகத்திற்கு 8 முதல் 10,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளில் ஈடுபடும் அலுவலர்களுக்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு வழங்குமாறு ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி கேட்டுக் கொண்டார். கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் குத்துச்சண்டை பிரிவில் மகளிர் குத்துச்சண்டை 57 கிலோ எடைப்பிரிவில் ஜாஸ்மின், 54 கிலோ எடைப்பிரிவில் பிரீத்தி பவார் ஆகியோர் தங்கம் வென்றுள்ளனர். ட்ரிபிள் ஜம்ப் போட்டியில் 16.58 மீட்டர் தாண்டி தமிழ்நாட்டைச் சேர்ந்த பிரவீன் சித்திரவேல் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இதுவரை 7 தங்கம், 13 வெள்ளி, 7 வெண்கலம் என 27 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் இந்தியா 6வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 6 மணிக்கு.

5:03 இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இடைக்கால கீதங்கள் நம் இதயத்தோடு சங்கமிக்கும் நேரம் இது. பொன் மாலை பூந்தென்றலும் நீரோடையும் போல உன் வாழ்வும் நிலைத்திருக்க நான் பாடும் வாழ்த்துப்பாயுது. ஜெயச்சந்திரன் குரலில் ஒலிக்கிறது பாடல் அலைகள் படத்திலிருந்து.

5:07 இணைந்திருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன் மாலையில் தொட்டு தொட்டு வீசும் தென்றலில் தொட்டில் போல் ஆடுகிறதாம் காதல் நெஞ்சம். எஸ் ஜானகி குரலில் காற்றினிலே வரும் கீதம் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது, கேட்டு ரசிப்போம்.

0: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: இடைக்கால இசை தென்றலாய் பொன்மாலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. வானமாக நீ இருப்பதால் தான் தள்ளாடும் மேகமாக உன்னையே சுற்றி வருகிறேன் நான். இளையராஜா எஸ் ஜானகி குரல்களில் தர்மபத்தினி படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: 5:17 நிமிடம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன்மாலையோடு இணைந்திருக்கிறோம். இணையை சுமக்கும் இதயத்தில் தேக்கி வைத்திருக்கின்றனர் வாழ்க்கை கனவுகள். பூமாலை சூடும் நாளுக்காய் பாமாலை தொடுக்கும் இவர்களின் காதல் பாடல் காற்றின் வழியே. எஸ்பி சைலஜா தீபன் சக்கரவர்த்தி குரல்களில் பகவதிபுரம் ரயில்வே கேட் படத்திலிருந்து ஒலிக்கிறது. கேட்டு ரசிப்போம்.

மண்ணிறங்கி வந்த வெண்ணிலவு காதல் கவிதை சொல்கிறது கண்களின் வழியே. கே ஜி ஜேசுதாஸ் எஸ் ஜானகி குரல்களில் ஆத்மா படத்திலிருந்து பாடலொலிக்கிறது. இணைந்திருங்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நேரம் 5:24.

நேர்களை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றிரவு 7 மணிக்கு சயின்ஸ் பீடியாவில் இந்திய அறிவியல் ஒளி பிசி ராய் குறித்த தொகுப்பு ஒலிபரப்பாக கேட்கலாம். கேட்க மறவாதீர்கள். 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் சுயசார்பு வேளாண் காடுகள் குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் புதுக்கோட்டை பி சுந்தர்ராஜ் அவர்கள். வேளாண் பெருமக்கள் கேட்டு பயன்பெறுங்கள். ஐந்து மணி 5:29 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பொன்மாலை. இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. ஓவியம் பேசுமா? பேசாதென்றுதான் எண்ணியிருந்தேன் அவளை பார்க்கும் வரை. அவள் நடமாடும் ஓவியம் என் எதிர்கால காவியம். ஜென்சி இளையராஜா குரல்களில் அலைகள் ஓய்வதில்லை படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல்.

கொஞ்சி பேசும் வஞ்சியவளின் அன்பை தேடி வந்தான் இந்த வடிவேலன். இளையராஜா எஸ் ஜானகி குரல்களில் தெய்வவாக்கு படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல். 5:34. இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன் பொன்மாலை.

0: திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 நாளை காலை 6:55
1: சேலம் ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ஸ் வழங்கும் நாள் மலர்.
2: ஒரு நாடுக்குள் எத்தனை கனவு,
1: நேற்றைய நிழல்
3: இன்றைய நிஜம்,
1: நிகழ்வுகளின் தொகுப்பாய் நாள் மலர்.
3: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ஸ் வர்ணபுரி சேலம், கான்டாக்ட் 9444007555.
5: 5:40 கேட்ட ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பொன்மாலை, திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. உள்ளத்தின் ரகசியத்தை கண்கள் சொல்ல, மறைத்து வைத்த ரகசியம் மலர்ந்ததென்னி, ரெக்கை விரித்து பறக்கிறது இந்த பறவைகள். ஜென்சி குழுவினர் குரல்களில் ஒலிக்கிறது பாடல் நிறம் மாறாத பூக்கள் படத்திலிருந்து.

0: திருச்சி எஃப் எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 6:35 ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மார்ட் தீவனம் வழங்கும் உழவே தலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மார்ட் தீவனம்.
2: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மார்ட் தீவனம், பாலுக்கு குறைவில்லை, சந்தோஷத்திற்கு அளவில்லை.
3: இயற்கையின் படைப்பில் எல்லாம் அழகுதான். கொட்டி கிடக்கும் இயற்கை அழகை ரசிப்போம் நேரம் ஒதுக்கி. எஸ் ஜானகி குரலில் உல்லாச பறவைகள் படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல் கேட்டு நீந்திருப்போம். 5:45 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது பொன்மாலை.

0: கேட்ட பாடலோடு நிறைவு பெறுகிறது பொன்மாலை. நேர்களை உங்கள் விருப்பமான இடைக்கால பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மதியலை 936 கிலோஹெர்ட்ஸிலும் இரவு 8 மணிக்கு இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். பங்கேற்க 4431 அப்படிங்கிற முன்னிணைப்பினோட 240 அப்படிங்கிற எண்களை தொட்டு வந்து 80-90 காலகட்டங்களில் வெளியான திரைப்படங்கள்லேருந்து உங்கள் விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிங்க. காலத்தால் அழியாத காவிய கானங்களை இரவு 10 மணிக்கு திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் கேட்க உங்களுடைய விருப்ப பாடல் அந்த பாடல் இடம்பெற்ற படம் கூடவே உங்கள் பேர் ஊர் பேர் எல்லாத்தையும் 938-546-1 அப்படிங்கிற எண்ணுக்கு குரல் பதிவாவோ தட்டச்சு செஞ்சோ அனுப்புங்க வாட்ஸ்அப் மூலமாக. நேரம் 6 மணி நேர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் தாமரை கார்த்திக். வளர்ச்சியடைந்த பாரதம் திட்டத்தின் கீழ் இளையோர் மற்றும் போதையில்லா தமிழர்களை உருவாக்கும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக நாளை தொடங்கி வைக்கிறார். நாடு முழுவதும் பள்ளிகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் உள்ளிட்ட 10,000-க்கும் மேற்பட்ட அமைப்புகள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளனர். போதைப் பொருள் பயன்பாட்டிலிருந்து இளையோர் விலகியிருக்க ஊக்குவிப்பதும் அவர்களை சமூக மாற்றத்திற்கான சிறந்த மனிதர்களாக உருவாக்குவதே இத்திட்டத்தின் நோக்கமாகும். தமிழ்நாட்டிற்கு 4,466 கோடி ரூபாய் வரி பகிர்வு தொகையை மத்திய அரசு விடுவித்துள்ளது. அனைத்து மாநிலங்களுக்கும் என 1,09,019 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளது. மாநில அரசுகளின் மூலதனம் மற்றும் மேம்பாட்டு செலவினங்களை விரைவுபடுத்துவதற்காக இந்நடவடிக்கை என மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. 2030 ஆண்டிற்குள் 1.5 டிரில்லியன் டாலர் பொருளாதார இலக்கை அடைய தமிழக அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளதாக சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். திருப்பூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 5,000-க்கும் மேற்பட்ட ஆடை தயாரிப்பு மற்றும் தொழில் நிறுவனங்கள் சந்திக்கும் மின்சார பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வு காணப்படும் என்றார். இந்நிகழ்வில் 12 பயனாளிகளுக்கு 45 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அரசு மானிய கடனுதவிக்கான ஒப்புதல் ஆணைகளை அமைச்சர் வழங்கினார். கர்நாடகா நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக கபினி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் காவிரியில் 10,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இத்தண்ணீர்

நாளை இரவு தமிழகம் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் குத்துச்சண்டை பிரிவில் மகளிர் குத்துச்சண்டை 57 கிலோ எடைப்பிரிவில் ஜாஸ்மின் மற்றும் 54 கிலோ எடைப்பிரிவில் பிரீத்தி பவார் ஆகியோர் தங்கம் வென்றுள்ளனர். ட்ரிபிள் ஜம்ப் போட்டியில் 16.58 மீட்டர் தாண்டி தமிழ்நாட்டைச் சேர்ந்த பிரவீன் சித்திரவேல் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இதனிடையே 54 கிலோ எடைப்பிரிவில் குத்துச்சண்டையில் முதல் தங்கப்பதக்கம் வென்ற பிரீத்தி பவாருக்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மான்சுக் மாண்டேவியா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுவரை 7 தங்கம், 13 வெள்ளி, 7 வெண்கலம் என 27 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் இந்தியா 6வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

அனைவரையும் ஆர்ப்பரிக்கும் இசையால் ஈர்த்து உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் வலம் வரவிருக்கிறது ஆரவாரம். பாடல்களோடு பயனுள்ள தகவல்களை கேட்க இணைந்திருங்கள் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு நேரம் 6 மணி 3 நிமிடம்.

திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தின் அனைத்து வட்டாரங்கள்லேயும் தோட்டக்கலைத்துறையின் மூலமாக ஆடிப்பட்டத்திற்கு தேவையான காய்கறி விதைகள் விநியோகம் செய்யப்பட்டு வருது. ஆடிப்பட்டம் தேடி விதை எனும் தமிழ் விவசாய சிறப்பையும் பாரம்பரியத்தையும் காக்கும் நோக்கத்தில் ஆடி மாதம் காய்கறி விதைகள் விதைப்புக்கு ஏற்ற மாதமாக இருப்பதாலும் தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறையின் மூலமாக ஆடிப்பட்ட காய்கறி விதைகள் விநியோகம் செய்யப்பட்டு வருது. இந்த விதை தொகுப்பில் கத்தரி, தக்காளி, வெண்டை, கீரை மற்றும் கொத்தவரை ஆகிய ஐந்து வகையான விதைகள் அடங்கிய தொகுப்பு முழு விலையில் விநியோகம் செய்யப்பட்டு வருது. இந்த விதை தொகுப்பானது சுமார் 2-3 சென்ட் வரை உள்ள வீட்டின் புறக்கடையில் விதைப்பு செய்ய போதுமானதாகும். எனவே விவசாயிகளும் பொதுமக்களும் ஆதார் அட்டை நகல் வழங்கி ஆடிப்பட்ட விதை தொகுப்புகள் பெற்றுக்கொள்ள அறிவுறுத்தப்படுகிறார்கள். இதை பற்றின மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறவங்க அந்தந்த வட்டார வேளாண் விரிவாக்க மையத்தில் உள்ள வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர்கள் அலுவலகங்களில் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் அப்படின்னு திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. திருச்சி வானொலி அலைவரிசைகளில் கேட்டுட்டு இருக்கோம் ஆரவாரம்.

0: ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை சிறு வயசுல இருந்தே பழக்கப்படுத்திருந்துங்க, அப்பதான் அது உங்களுக்கு வழக்கமா மாறுங்க. திருச்சி ஊட்டச்சத்து மற்றும் உணவியல் துறை உதவி பேராசிரியர் எஸ் ஷெரீன் அவர்கள்,
1: உணவுப் பொருட்கள்ல தரம் மற்றும் எடை அதிகரிப்பதற்காக அவற்றுடன் தரம் குறைந்த அல்லது உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் பொருட்களை சேர்ப்பதனாலதான் நம்ம உணவு கலப்படம்னு சொல்றோம். இதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பால், பாலோட தண்ணி கலப்பாங்க, அப்புறம் யூரியா கலப்பாங்க, ஸ்டார்ச் கலப்பாங்க. இந்த தண்ணி, யூரியா, ஸ்டார்ச் இதெல்லாம் கலக்கிறதுனால பாலோட அடர்த்தியும் அதோட அளவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமாகும். ஸோ அப்ப வந்து ஈஸியா உங்களுக்கு வந்து வியாபாரம் பண்றதுக்கு கொஞ்சம் இதா இருக்கும். ஸோ நம்ம அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸ்டார்ச் சோதனை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாலில் சில துளி அயோடின் கலக்கிறதுனால பால் நிறம் வந்து நீல நிறமாக மாறுனுச்சு அப்படின்னா அதுல வந்து ஸ்டார்ச் கலந்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இந்த ஸ்டார்ச் கலப்பதனால பாலோட அடர்த்தி வந்து அதிகமாக நம்மளுக்கு தெரியும். அப்புறம் டிடர்ஜென்ட்டை வந்து பாலில் கலந்திருந்தாங்க அப்படின்னா, நீங்க பாலை வந்து நல்லா ஆத்தும் போது அதிகமான நுரை தென்பட்டுச்சு அப்படின்னாலே அதுல வந்து டிடர்ஜென்ட் சேர்த்திருக்காங்கன்னு அர்த்தம். அடுத்து வந்து சமையல் எண்ணெய் மற்றும் நெய், இதுல வந்து அர்ஜிமோன் எண்ணெய், வனஸ்பதி இல்லைன்னா ஸ்டார்ச் இதை வந்து கலப்படமா வச்சிருக்காங்க. இந்த அர்ஜிமோன் எண்ணெய், வனஸ்பதி, ஸ்டார்ச் இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம நெய்யை வந்து உருளைக்கிழங்களை வந்து மேலே தடவிட்டு அதுல வந்து அயோடின் உப்பை வந்து ஆட் பண்ணும் போது அது நீல நிறமா மாறுனுச்சு அப்படின்னா அதுல வந்து ஸ்டார்ச் இல்லைன்னா வனஸ்பதி வந்து கலப்படம் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இன்னொரு சோதனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெய் எண்ணெயை வந்து நம்ம உள்ளங்கள்ல வச்சு தேய்ச்சோம்னா அது உடனடியா வந்து உருகினுச்சு அப்படின்னா அது சுத்தமான எண்ணெய்னு அர்த்தம். ரொம்ப கெட்டியா மாறுனுச்சு அப்படின்னா அதுல கலப்படம் இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் வந்து மசாலா பொருட்கள், மசாலா பொருட்கள்ல மஞ்சள் தூள்ல வந்து மெட்டானிக் மஞ்சள், அது வந்து ஒரு புற்றுநோயை உருவாக்கக்கூடிய காரணி. அந்த கெமிக்கலை வந்து கலக்கிறதுனால மஞ்சள் தூள் வந்து நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு எல்லோ கலர்ல கிடைக்கிறதுனால சுத்தமான மஞ்சள் நினைச்சு நம்ம வந்து அதை வந்து வாங்கிடுறோம். ஆனா அதுல வந்து மெட்டானிக் மஞ்சள்னு கெமிக்கலை வந்து ஆட் பண்றதுனால அது நம்மளுக்கு வந்து குவாலிட்டியான மஞ்சள் தூள் மாதிரி நம்மளுக்கு வந்து அது தெரியும். இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மஞ்சள் தூளோட ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை வந்து சேர்ப்பதனால் அது வந்து ஒரு மாதிரி பிங்க் நிறமா மாறும். அந்த பிங்க் நிறமா மாறுனுச்சு அப்படின்னாலே அது வந்து கலப்படமான மஞ்சள் தான். இன்னொன்று பப்பாளி விதை, மிளகோட பப்பாளி விதைகளை வந்து கலப்பதனால வியாபாரிகளுக்கு அதிகமான பணம் ஈட்டுறதுக்கு அது ஒரு வாய்ப்பா இருக்கும். இதை நம்ம எப்படி வந்து கண்டறியலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிளகை வாங்கிட்டு வந்தோன்னே நம்ம மிளகை தண்ணியில போட்டாலே பப்பாளி விதைகள் வந்து மேல மிதக்க ஆரம்பிச்சிடும், மிளகு வந்து கொஞ்சம் அடர்த்தியா இருக்கனால கீழே போயிடும். ஸோ அந்த மேல இருக்கிற அந்த மிளகு மாதிரி இருக்கிற பப்பாளி விதைகள் வந்து நம்ம ஈஸியா கண்டறிந்துடலாம். அப்புறம் நம்ம தேன் வாங்குறது, தேன் வாங்கும் போது வெள்ளம் சக்கரைப்பாகு வந்து ஈஸியா கலந்துறனால நம்மளுக்கு எது ஒரிஜினல் தேனு எது வந்து கலப்படமான தேனுன்றத வந்து நம்மளுக்கு ஈஸியா கண்டுபிடிக்கலாம். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரிஜினல் தேனை நம்ம வந்து ஒரு கரடி டம்ளர்ல இருக்க தண்ணியில வந்து நம்ம ஊத்தும் போது ஒரிஜினல் தேன் வந்து கீழே வந்து படிந்து விடும், சீக்கிரமா அது வந்து கரையாது. ஆனா சக்கரைப்பாகு கலந்துருக்குறோம் அதை வந்து ஊத்துறோம் அப்படின்னா அது வந்து ஈஸியா தண்ணி கூட சேர்ந்து கரைஞ்சிரும். ஸோ இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து உண்மையான தேனா இல்ல கலப்படமான தேனா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சர்க்கரையில வந்து சுண்ணாம்புத்தூள் அல்லது யூரியா வந்து ஆட் பண்றாங்க. இந்த சர்க்கரை தண்ணீரை நீங்க கலந்தீங்க அப்படின்னா அதுல அம்மோனியா ஸ்மெல்லோ இல்ல யூரியா ஸ்மெல்லோ வந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பா கலப்படமான சர்க்கரை தூள் தான்.
0: உணவுல செய்யப்படுற கலப்படங்களை பத்தியும் அதை எப்படி கண்டறியலாம்னு சொன்னாங்க திருச்சி ஊட்டச்சத்து மற்றும் உணவியல் துறை உதவி பேராசிரியர் எஸ் ஷெரீன் அவர்கள்.
2: தேசிய வானொலி அலைவரிசைகள்ல அறவாரம் நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்கும். தஞ்சாவூர் மாவட்டத்தில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் செயல்படக்கூடிய நியாய விலை கடைகளில் அத்தியாவசிய பொருட்கள் பெறக்கூடிய ஏஏஒய், பிஹெச்ஹெச், என்பிஹெச்ஹெச் குடும்ப அட்டைகளில் அனைத்து பயனாளிகளும் கைவிரல் ரேகை பதிவு செய்யக்கூடிய இகேஒய்சி பதிவுகளை 100% நிறைவு செய்யும் பொருட்டு நாளை அனைத்து நியாய விலை கடைகளிலையும் சிறப்பு முகாம் நடத்தப்படவிருக்கு. இதனால் அரசின் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய

எண்ணெய், பருப்பு, நறுமணப் பொருட்கள், அரிசி, சிறுதானியங்கள், மூலிகைகள், பனைப்பொருட்கள், தேன் துணை பொருட்கள், இணை உணவுகள் மற்றும் அனைத்து வீட்டு தேவைகளுக்கான மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் கண்காட்சி, விற்பனை மையங்கள் மற்றும் சந்தைப்படுத்துதல் வரை முழுமையான வணிக வழிகாட்டுதல் இன்றும் நாளையும் காலை 10 மணி முதல் மாலை 8 மணி வரை திருச்சி எழில் நகர் பிஹெச்இஎல் ஹாலில் நடைபெறுகிறது. அனைவரும் பங்கேற்று பயன்பெறலாம். இணைந்திருக்கிறோம் ஆரவாரம்.

0: திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு இணைந்திருக்கிறோம். இன்னும் சில நொடிகளில் விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் ஒலிபரப்பாக கேட்கலாம். இணைந்திருங்கள் அலைவரிசைகளோடு.
1: கண்ணா, நேத்தைய அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நாலு புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் இளைஞர்கள் உலகளாவிய வளர்ச்சிக்கு பங்களிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அரசு தமிழகத்திற்கு 4,466 கோடி ரூபாய் வரி வருவாய் பங்கு தொகையை கூடுதல் நிதியாக விடுவித்துள்ளது. தமிழகத்தில் குடும்ப அட்டைதாரர்களுக்கான கைவிரல் ரேகை பதிவு சிறப்பு முகாம் நாளை நடைபெறுகிறது. அதிக முதலீடுகளை ஈர்க்கும் மாநிலங்களின் பட்டியலில் தமிழகம் 10வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் இளைஞர்கள் உலகளாவிய வளர்ச்சிக்கு பங்களிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலம் மைசூரில் சுவாமி விவேகானந்தர் கலாச்சார இளையோர் மையத்தை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், சுவாமி விவேகானந்தர் நாட்டின் ஆன்மீக வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றியவர் என்று கூறினார். 1892 அமெரிக்காவின் சிகாகோவில் நடைபெற்ற உலக ஆன்மீக மாநாட்டில் பங்கேற்பதற்கு முன்னதாக சுவாமி விவேகானந்தர் மைசூர் சென்றதை நினைவுகூரும் வகையில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. மத்திய அரசு 1,09,019 கோடி ரூபாய் மாநில அரசுகளுக்கு வரி வருவாய் பங்கு தொகையை கூடுதல் நிதியாக இன்று விடுவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வரும் 10ஆம் தேதி வரி வருவாய் விடுவிக்கப்படவுள்ள நிலையில் முன்கூட்டியே இதனை இன்று விடுவித்துள்ளது. தமிழகத்திற்கு 4,466 கோடி ரூபாயும், உத்தரப்பிரதேசத்துக்கு 19,208 கோடி ரூபாயும், பீகாருக்கு 10,845 கோடி ரூபாயும், மத்திய பிரதேசத்துக்கு 8,010 கோடி ரூபாயும் விடுவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் குடும்ப அட்டைதாரர்களுக்கான கைவிரல் ரேகை பதிவு சிறப்பு முகாம் நாளை நடைபெறுகிறது. இது தொடர்பாக மாநில அரசு

0: வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மாநிலம் முழுவதும் உள்ள நியாய விலைக் கடைகளில் பொது விநியோக திட்டத்தின்கீழ் அத்தியாவசியப் பொருட்கள் அளிக்கப்பட்டு வரும் குடும்ப அட்டைகளில் உள்ள உறுப்பினர்கள் அனைவரும் இ-KYC கைவிரல் ரேகை பதிவை செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பணி நிமித்தமாக வேறு இடங்களுக்கு சென்றுள்ளவர்கள் அருகில் உள்ள எந்தவொரு நியாய விலைக் கடையிலும் குடும்ப அட்டை எண்ணை குறிப்பிட்டு கைவிரல் ரேகை பதிவை மேற்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பொருளாதாரத்தை வரும் 2030 1.5 டிரில்லியன் டாலர் அளவுக்கு அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த வளர்ச்சிக்கு சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் பங்களிப்பு முக்கியமானது என்று தெரிவித்தார்.
1: இப்போ நம்மளோட விஷன் வந்து என்னன்னா 2036 நம்மளோட விஷன் வந்து அந்த 1.5 ட்ரில்லியன் அச்சீவ்மெண்ட் பண்ணணும். ஸோ அதில் MSME டிபார்ட்மெண்ட்டோட வந்து மேஜர் கான்ட்ரிபியூஷன், அதில் வந்து நம்ம 30% நம்மளோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு. ஸோ அதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா துறை வாரியான டெவலப்மெண்ட்டுக்கான ஒர்க்கு தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அது அச்சீவ்மெண்ட்டுக்காக அதுக்கான வேலைகள் செயல்பாடு அதுக்கான சப்சிடிஸ் ஸ்கீம்ஸ் லோன்ஸ் எல்லாமே வந்து அந்த ஆண்டர்பிரஸ் போய் சேர்ற மாதிரி அந்த பெனிஃபிஷரி போய் சேர்ற மாதிரியான விஷயங்களை நம்ம அடிப்படை விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்.
0: தொகுதி மறுவரையறை தமிழகத்தை கடுமையாக பாதிக்கும் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொகுதி மறுவரையறையால் மக்களின் உரிமைகள் பறிக்கப்படும் என்று குற்றம் சாட்டினார். தொகுதி மறுவரையறைக்கு எதிராக அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து குரல் கொடுக்க வேண்டும் என்றும் திரு ராகுல்காந்தி கேட்டுக் கொண்டார். அதிக முதலீடுகளை ஈர்க்கும் மாநிலங்களின் பட்டியலில் தமிழகம் 10வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மாநிலத்தில் ஆளும் தாவேக அரசு கடந்த ஆட்சியை குறை கூறாமல் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு புதிய முதலீடுகளை ஈர்க்க உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். பரந்தூர் விமான நிலையம் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் போக்கை கைவிட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழகத்தில் முதலீடு செய்ய வரும் நிறுவனங்களுக்கு இணைப்பு வசதிகள், உட்கட்டமைப்பு, கடன் வசதிகள், மானியங்கள், சட்ட அனுமதி ஆகியவற்றை எளிதாக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கபினி அணை நிரம்பும் தருவாயில் உள்ளதால் காவிரியில் உபரிநீர் திறந்துவிடப்பட உள்ளதாக கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்துள்ளார். மைசூர் விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கபினி அணை முழு கொள்ளளவை எட்டும் நிலையில் நீரை தேக்கி வைக்க இயலாத நிலை உள்ளதாக கூறினார். அம்மாநிலத்தில் போராடி வரும் விவசாயிகள் மற்றும் கண்டன அமைப்பினர் போராட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் திரு டி கே சிவக்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். இதனிடையே காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளான கேரள மாநிலம் வயநாடு உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் கபினி அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 40,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதனிடையே காவிரியில் நீர்வரத்து படிப்படியாக அதிகரிக்கும் என்ற எதிர்பார்ப்பில் விவசாயிகள் உள்ளதாக எமது தருமபுரி மாவட்ட செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: கேரள கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருவதால் கர்நாடக அணைகளுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. குறிப்பாக கபினி அணைக்கு வரும் தண்ணீரின் வரத்து அதிகரித்துள்ளது. இந்நிலையில் கபினி அணையிலிருந்து உபரிநீராக வினாடிக்கு 5,000 கனஅடி நீர் காவிரி ஆற்றில் திறந்து விடப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே தருமபுரி ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் அடுத்த 2 நாட்களில் இந்த தண்ணீர் வரத்து படிப்படியாக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை மறுநாள் ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடப்பட உள்ள நிலையில் தண்ணீர் வரத்து அதிகரிக்கக்கூடும் என்று பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் விவசாயிகள் எதிர்பார்த்து வருகின்றனர். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
4: தமிழக கல்லோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுகிறது. மேலும் மற்றொரு காற்றழுத்த தாழ்வுப்பாதை சராசரி கடல்

0: வட்டத்தில் தெற்கு குஜராத்திலிருந்து வடக்கு கேரளா வரை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். மேலும் திருப்பூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் 3 கோடியே 59 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கல்விக் கடன்களை மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் பயனாளிகளுக்கு இன்று வழங்கினார். தூத்துக்குடி மாவட்டத்தில் நீர்வழித் தடங்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் தொரப்பாடியில் ஒருங்கிணைந்த வேளாண் விரிவாக்க மையத்தில் மாநில அமைச்சர் திரு வினோத் ஆய்வு செய்தார். தருமபுரி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளை ஆட்சியர் திரு சரவணன் இன்று தொடங்கி வைத்தார். அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் ஆலய வளாகத்தில் நடைபெறவுள்ள மாமன்னர் ராஜேந்திர சோழனின் பிறந்தநாள் விழாவிற்கான முன்னேற்பாட்டு பணிகளை ஆட்சியர் திருமதி மிருணாலினி ஆய்வு செய்தார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் தலைமையில் இன்று நடைபெற்றது. மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு வரும் அலுவலர்களிடம் தேவையான தகவல்களை பொதுமக்கள் வழங்கி முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று மதுரை மாவட்ட ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா கேட்டுக் கொண்டுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் குத்துச்சண்டை பிரிவில் மகளிர் 54 கிலோ எடைப்பிரிவில் பிரீத்தி பவாரும் 57 கிலோ எடைப்பிரிவில் ஜாஸ்மினும் தங்கப்பதக்கம் வென்றனர். பாரா குண்டு எறிதல் பிரிவில் சோமன் ராணா தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் குத்துச்சண்டை 55 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ஜடுமணி சிங் வெள்ளிப்பதக்கத்தை வென்றார். பாரா குண்டு எறிதல் பிரிவில் சுபம் ஜூயல் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் இந்தியாவின் பிரவீன் சித்திரவேல் வெள்ளிப்பதக்கத்தையும் செல்வப்பிரபு திருமாறன் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றுள்ளனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்ட உள் விளையாட்டு அரங்கில் மாநில அளவிலான இறகு பந்து போட்டி மற்றும் டேபிள் டென்னிஸ் போட்டி இன்று தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் இளைஞர்கள் உலகளாவிய வளர்ச்சிக்கு பங்களிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அரசு தமிழகத்திற்கு 4,466 கோடி ரூபாய் வரி வருவாய் பங்கு தொகையை கூடுதல் நிதியாக விடுவித்துள்ளது. தமிழகத்தில் குடும்ப அட்டைதாரர்களுக்கான கைவிரல் ரேகை பதிவு சிறப்பு முகாம் நாளை நடைபெறுகிறது. அதிக முதலீடுகளை ஈர்க்கும் மாநிலங்களின் பட்டியலில் தமிழகம் 10வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: Less premium, more bonus. Most suitable for your loved ones. RPL Life, nothing better than this.
3: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
4: ஆறு மணி 41 நிமிடம் இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
5: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1,500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் குடும்ப அட்டைதாரர்களின் இல்லத்துக்கே சென்று அரிசி சர்க்கரை உள்ளிட்ட ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்யக்கூடிய பொது விநியோக திட்டத்தின் கீழே ஆகஸ்ட் மாதத்தில் 4 மற்றும் 5 தேதிகளில் வீடுகளுக்கு சென்று குடிமை பொருட்கள் விநியோகம் செய்யப்பட உள்ளது. அதன்படி திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நியாய விலைக் கடைகளையும் இந்த திட்டம் மூலமாக இல்லம் தேடி குடிமை பொருட்கள் இம்மாதம் 4 மற்றும் 5 தேதிகளில் விநியோகம் செய்யப்படுவதனால 2 தினங்களும் பயனாளிகள் குடிமை பொருட்களை அவர்களுடைய இல்லங்களிலேயே பெற்றுக்கொண்டு பயனடையுமாறு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார். கேட்பாடல்களோடு பயனுள்ள தகவல்களை கேட்க இணைந்திருங்கள் ஆரவாரம் நிகழ்ச்சியோடு.

6:50 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஆரவாரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். தஞ்சாவூர் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியத்தின் மூலமாக கிராமப்புற தொடக்க பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்க பால் உற்பத்தியாளர்களின் கறவை மாடுகளுக்கு தரமான கால்நடை மருத்துவ வசதி அளிக்கவும், செயற்கை கருவூட்டல், சினை பரிசோதனை, மலடு நீக்க சிறப்பு சிகிச்சை அளிக்கவும் ஒன்றியத்தின் விவகார எல்லைகளுக்குட்பட்ட பட்டுக்கோட்டை சரகத்திற்கொன்றும் தஞ்சாவூர் சரகத்திற்கொன்றும் ஆக மொத்தம் 2 கால்நடை மருத்துவ ஆலோசகர் பணியிடத்துக்கு ஒப்பந்த அடிப்படையில் ஓராண்டுக்கு தற்காலிகமாக பணிபுரிய விருப்பமுள்ள கால்நடை மருத்துவ பட்டதாரிகள் உரிய சான்றிதழ்களோடு இம்மாதம் 13 காலை 11 தஞ்சாவூர் நாச்சிக்கோட்டை சாலையில் இருக்கக்கூடிய ஆவின் தலைமையிடத்தில் நடக்கக்கூடிய நேர்முக தேர்வில் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

0: நேர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: ஆரவாரம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வானிலை முன்னறிவிப்பு தெரிஞ்சுக்கலாம். தமிழக கடலோரப் பகுதிகள் கீழ்மண்டல வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனம் முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். திருப்பூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவையில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை: தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள்.

பாடல்களோடும் பயனுள்ள தகவல்களோடும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இதுவரை கேட்டு ரசித்தோம் ஆரவாரம். அடுத்ததா சயின்ஸ் பீடியா நிகழ்ச்சியில் இந்திய அறிவியல் ஒளி பி.சி. ராய் குறித்த தொகுப்பு ஒலிபரப்பாக இருக்கிறது.

0: சயின்ஸ் வீடியோ நிகழ்ச்சிக்கு முன்பாய் கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் தாமரை கார்த்திக். பிரதமர் திரு நரேந்திர மோடி கர்நாடக மாநிலம் மைசூருவில் சுவாமி விவேகானந்தரின் கலாச்சார இளையோர் மையத்தை இன்று திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், சுவாமி விவேகானந்தர் இந்தியாவின் ஆன்மாவை உண்மையாகவே பிரதிபலிப்பவராக திகழ்ந்தார் என்று குறிப்பிட்டார். நாட்டின் இளைஞர்கள் உலகளாவிய வளர்ச்சியை முன்னெடுத்து செல்கிறார்கள் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டில் சென்ற மாதம் 211,205 கோடி ரூபாய் சரக்கு சேவை வரி வசூலானதாக மத்திய நிதியமைச்சர் கூறியுள்ளது. இது சென்ற ஆண்டின் இதே காலத்தை விட 15.4% அதிகம் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர்களின் பணி ஆய்வுக் கூட்டம் சென்னை கலைவாணர் அரங்கில் மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தலைமையில் இன்று நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் திருக்கோவிலில் அறநிலையத்துறை சார்பில் பிரசாத விற்பனை கூடத்தை வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு தென்னரசு இன்று தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் இஸ்லாமியர்களின் வாழ்வாதாரம் உயரும் வகையில் அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயலாற்றி வருவதாக தமிழக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டத்தில் முஸ்லிம் பெண்கள் உதவும் சங்கம் சார்பில் 129 பயனாளிகளுக்கு 11,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை அமைச்சர்கள் திரு ஷாஜகான், திரு ராஜீவ் ஆகியோர் இன்று வழங்கினர். உலக தாய்ப்பால் வார விழா இன்று முதல் வரும் 7ஆம் தேதி வரை கடைபிடிக்கப்படுகிறது. நிலையான பாதுகாப்பிற்கு தாய்ப்பால் என்பதை வலியுறுத்தும் பல்வேறு நிகழ்ச்சிகள் இன்று நடைபெற்றன. அரியலூரில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டப் பணிகள் சார்பில் ஊட்டச்சத்து பொருட்கள் வழங்கப்படுவதாக ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தெரிவித்துள்ளார். இதனை முறையாக பயன்படுத்தி குழந்தைகளின் ஆரோக்கியத்தை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி வந்தனா கார்க் இன்று கொடியசைத்து துவங்கி வைத்தார். தாய்பே ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா வியட்நாமின் தூ லிங் யூனை நாளை எதிர்கொள்கிறார். செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 8 மணிக்கு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 சயின்ஸ் பீடியா. நம்ம வாழ்க்கையில தினமும் எவ்வளவோ மனிதர்களை பாக்குறோங்க, கடந்து போறோம். ஆனா சில மனிதர்கள் மட்டும்தான் இந்த மண்ணை விட்டு போனாலும் கூட நம்ம மனசுல ஆழமான சுவடுகளை பதிச்சிட்டு போவாங்க. தோன்றின் புகழோடு தோன்றுக என்ற வார்த்தைக்கு இலக்கணமாக வாழ்ந்த ஒரு மாபெரும் மனிதரை பத்தி தாங்க இன்னைக்கு நாம பேச போறோம். இன்றைய நிகழ்ச்சி இந்திய அறிவியல் ஒளி. கையில் சோதனைக்குள்ளாய், சிந்தனையில் தேசத்தின் உயர்வு, ஆராய்ச்சியில் அசாத்திய புதுமை, ஆளுமையில் என்றும் எளிமை, இந்திய வேதியியலின் தந்தை என்று உலகமே போற்றும் பி சி ராய் அவர்கள். வேதியியல்னு சொன்னதும் ஃபார்முலா ஈக்குவேஷன் ஞாபகம் வருதே அப்படின்லாம் பயப்படாதீங்க. இது வெறும் அறிவியல் பாடம் மட்டும் இல்ல, ஒரு மனிதனின் அசாத்தியமான வாழ்க்கை பாடம். கேட்க கேட்க உங்களுக்குள்ள ஒரு புது நம்பிக்கை பிறக்குங்க. சின்ன வயசுல இருந்தே பி சி ராய் அவர்களுக்கு புத்தகம்னா அம்புட்டு பிரியமாங்க. கொல்கத்தால தன்னோட படிப்பை முடிச்சுட்டு கில்கிறிஸ்ட் உதவித்தொகை பெற்று ஸ்காட்லாந்துல இருக்கிற புகழ்பெற்ற எடின்பர்க் பல்கலைக்கழகத்துக்கு போயிருக்காங்க. அங்க வேதியியல் துறையில முனைவர் பட்டம் வாங்கி இருக்காங்க. அங்கேயே அவருக்கு பெரிய பெரிய வேலை வாய்ப்புகள், கை நிறைய சம்பளம் தேடி வந்திருக்கு. ஆனா நம்ம பி சி ராய் அவர்கள், என் அறிவோ என் படிப்போ என் தாய் நாட்டின் விடிவெளிக்கு தானே தவிர அந்நிய நாட்டின் வளர்ச்சிக்கு அல்ல அப்படின்னு கம்பீரமா சொல்லிட்டு இந்தியாவுக்கே திரும்பி வந்துட்டாங்க. எப்பேற்பட்ட தேசப்பட்டு பாருங்களே.
1: ஹலோ மக்களே, உங்ககிட்ட பேசிட்டு இருக்குது நாகப்பட்டினம் மாவட்டத்தில இருந்து அமுதீஸ்வரன். பி சி ராய் நம்ம ஃபாதர் ஆஃப் இந்தியன் கெமிஸ்ட்ரின்னு சொல்றோம். இவருடைய பிறந்த நாள் ஆகஸ்ட் 2. இதை தான் நம்ம நேஷனல் கெமிஸ்ட்ரி டேவா கொண்டாடுறோம். இப்படிப்பட்ட மனுஷன் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு கேட்டா, கல்கட்டா யூனிவர்சிட்டியில நல்ல சம்பளத்துல வேலை பார்த்தவர் தான். ஆனா 20 வருஷத்துக்கு மேல தன் சம்பளத்துல ₹1 கூட தனக்கு செலவு பண்ணிக்காம ரிசர்ச்சுக்கு இல்ல தீசிஸ் எழுதவங்களுக்கு ஃபண்டா கொடுக்கறது. அந்த டைம்ல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, கண்ட்ரிக்காகவும் செலவு பண்ணிக்காரு. ஒரு நல்ல தேசப்பற்று கொண்ட ஒரு மனிதர். சொல்ல போனா இவர் சொன்ன ஒரு ஃபேமஸான கொட்டேஷன் என்னன்னா, சயின்ஸ் கேன் வெயிட் பட் ஸ்வராஜ், அதாவது சுதந்திரம், கேன் நெவர் வெயிட் அப்படின்னு சொன்னார். சோ ஒரு தரமான ஒரு டீச்சர், ஒரு நல்ல இன்டெலிஜென்டான சயின்டிஸ்ட், அட் த சேம் டைம் ஒரு பேட்ரியட். இவருக்கு ஆகஸ்ட் 2 பிறந்த நாள் வருது. சோ தேசிய வேதியியல் தினத்தை கொண்டாடுங்க. தேங்க்யூ.
0: இந்தியா திரும்பிய பி சி ராய் அவர்கள் கொல்கத்தா பிரசிடென்சி கல்லூரியில பேராசிரியரா சேர்ந்திருக்காங்க. அங்க அவரு லேபுக்குள்ள நுழையும் போது வெறும் கெமிக்கல்ல மட்டும் எடுத்துட்டு போகல, அசாத்தியமான லட்சியத்தையும் எடுத்துட்டு போயிருக்காங்க. 1896 உலக வேதியியல் வரலாற்றையே புரட்டி போட்ட ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. மெர்குரியஸ் நைட்ரேட் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருளை அவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. இதுவரைக்கும் அப்படி ஒரு சேர்மத்தை உருவாக்கவே முடியாது, அது நிலையா இருக்காதுன்னு உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய மேலை நாட்டு விஞ்ஞானிகள் எல்லாம் நினைச்சுக்கிட்டு. ஆனா நம்ம இந்திய விஞ்ஞானி பி சி ராய் அவர்கள் அதை உருவாக்கி காட்டியதும் லண்டன், பிரான்ஸ், ஜெர்மனிங்கிற உலக நாடுகள்ல இருக்கக்கூடிய ஆராய்ச்சி மையங்கள் எல்லாம் தகச்சு போய் நின்றிருந்திருக்காங்க.

0: சமையல் அறையில இருந்து தொழிற்சாலை வரைக்கும் அறிவியல் பயன்படணும்னு நினைச்சிருக்காங்க பி சி ராய் அவர்கள். அது மட்டும் இல்லங்க, பண்டைய இந்தியாவில் ரசாயனம் எப்படி இருக்குது அப்படிங்கறத ஆராய்ந்து ஹிஸ்டரி ஆஃப் ஹிந்து கெமிஸ்ட்ரின்னு ஒரு பிரம்மாண்டமான நூலையும் எழுதியிருக்காரு பி சி ராய் அவர்கள். இன்னைக்கு நிகழ்ச்சியில பி சி ராய் அவர்கள் குறித்து பல முக்கியமான தகவல்களை நம்ம கிட்ட பகிர்ந்து கொள்ள போறாங்க இயற்பியல் துறை மாணவர் சுகதேவ் அவர்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேரு சுகதேவ். நம்ம எல்லாரும் நம்மளோட வாழ்க்கையில பல விதமான மனிதர்களையும் தெரிஞ்சு வச்சிருக்கோம். சில பேரு கதைகளால போற்றப்பட்டவங்களா இருப்பாங்க, சில பேரு கதைகள்ல மறக்கப்பட்டவங்களா இருப்பாங்க, சில பேரு போற்றப்பட்டு பிற்காலத்துல மறந்து போன ஒரு மா சிந்தனை கொண்ட ஒரு மனிதர்களாகவும் இருப்பாங்க. நினைவில் இருந்து நீங்காத இடம் பிடி ஒரு மனிதர், அவரை பத்தி தான் நான் பேச போறேன். இவரை எந்த விதத்துல நான் உங்ககிட்ட அறிமுகப்படுத்துறதுன்னு தெரியல. காரணம், அவருக்கான அறிமுகம் பல்வேறு விதமாக பிரிஞ்சிருக்கு. எந்த மாதிரி நான் அறிமுகப்படுத்த, இந்தியாவின் வேதியியலின் தந்தைன்னு சொல்லவா, இல்ல ஆக சிறந்த ஒரு தொழில் முனையாளர்னு சொல்லவா, இல்ல மக்களுக்கு சேவை செஞ்ச ஒரு கூட்டுறவு நல்வுள்ளம் கொண்ட ஒரு மா மனிதர்னு சொல்லவா, இல்ல எளிமையின் உச்சம் அப்படின்ட்டு இன்னும் அதிகமாகவே சொல்லவா, எவ்விதமா சொன்னாலும் அது எல்லாமே பொருத்தமா இருக்கும். இவர் தான் இந்தியாவின் வேதியியலின் தந்தைன்னு அழைக்கப்படுற சர் பிர

0: ஆஃபுல்லா சந்திர ராய். இவரை பி சி ராய்னு சொல்லுவாங்க. கூட்டு முறையில மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு எண்ணத்தை பெரிய அளவு கொண்டாடின ஒரு மனிதர்ல இவரும் ஒருத்தர். இவர் பேர்ல நம்ம ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறோம்னா, முதல்ல அவரோட வரலாறு தெரிஞ்சுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இவரோட ஆகச்சிறந்த கண்டுபிடிப்பா இன்றளவும் மக்களால போற்றப்படுறது என்னன்னா, மெர்க்குரி நைட்ரேட், பாதரசம் தெரியுமா, அந்த பாதரசத்தில் உருவாக்கக்கூடிய ஒரு கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு வேதியியல் மாற்றத்தை, ஸ்டேபிள் காம்போனன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த அந்த ஆண்டு, அதாவது 1896 அதை கண்டுபிடிச்சாரு. இந்த கண்டுபிடிப்பு இந்தியாவில இருந்த பெரிய அளவு வேதியியல் துறையின் ஒரு மிகப்பெரிய கதவு திறந்தத ஒரு மாற்றமா பி சி ராய் அவர்கள் தான் மாத்தினார். அது மட்டும் இல்ல, அவரு இந்தியாவின் முதல் முறையாக வேதியியலின் ஒரு ஆராய்ச்சி பள்ளி துவங்கி வச்சார். பெங்கால் கெமிக்கல்ஸ் அண்ட் பாராமெடிக்கல்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை 1901 நிறுவினார். இவருடைய வேதியியல் கண்ணோட்டம் அதற்கான தகுந்த ஆதாரம் தான் அவர் எழுதின ஹிஸ்டரி ஆஃப் ஹிந்து கெமிஸ்ட்ரி. இந்த புத்தகத்தோட ஒரு குறிப்பிட்ட பகுதி என்னன்னா, நம்ம முன்னோர்களால எந்த மாதிரி வேதியியலோட கண்ணோட்டம் இருந்திருக்கு, அவர்கள் எந்த விதத்துல வேதியியலை கையாண்டிருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஒரு ஆழமான சிந்தனையை 1902 ஒரு புத்தகமா எழுதி பி சி ராய் வெளியிட்டதன் மூலமா அவருக்கு அந்த எழுத்துக்களின் மீதான அறிவும் அதோட புரிதலும் இருந்திருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதற்கு அடுத்ததா, இவரோட கண்டுபிடிப்புகளால மட்டுமே மக்கள் எல்லாரும் நேசிக்கல. ஆம், கண்டுபிடிப்புகள் மட்டுமே இவரை நேசிக்கிறதுக்கான ஒரு காரணமாகவும் அமையல. பி சி ராய் எல்லா விதமான மக்களுக்கும் ஒரு நிதர்சனமான, அதே சமயம் மிகவும் வெளிப்படையான ஒரு மனிதரா இருந்திருக்காரு. ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர்னு நான் சொல்லியிருந்தேன், ஆனா அவரோட தோற்றம் அந்த வகையில நமக்கு அந்த நம்பிக்கையை கொடுக்காது. காரணம் இருக்கு, எப்படி அப்துல் கலாம் மக்களோட மனதை வென்றாரோ, அவரோட எளிமையான வாழ்க்கையால எப்படி நம்ம கிட்ட நீங்காத ஒரு நினைவை கொடுத்திருக்காரோ, பி சி ராயும் அதே மாதிரி தன்னுடைய எளிமையாலும் தன்னுடைய பேச்சாலும் மக்கள் கிட்ட ஒரு நீங்காத நினைவை கொடுத்திருக்காரு. இவர்கிட்ட பணம் நிறைய இருந்துச்சு, இவர்கிட்ட செல்வம் நிறைய இருந்துச்சு, ஆனா அதுக்காக அவர் தன்னை மேன்மையான ஒரு மனிதர்னு எல்லார்கிட்டையும் முன்னிலையும் படுத்தல, தன்கிட்ட பணம் இருக்கு அப்படின்னு கூடிய ஒரு ஆணவத்தையும் வச்சதுல இவரு ஒரு எளிமையின் சுரூபமாக இருந்திருக்காரு. தன்னோட பணத்தை ஏழைக்கு கொடுத்திருக்காரு, செலவு பண்ண முடியாத நிறைய பேருக்கு தன்னால முடிஞ்ச எல்லா விதமான நன்மைகளையும் செஞ்சிருக்காரு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்க கேட்கலாம், ஒரு நல்ல உதாரணம் இருக்கு. 1922 முதல் 1923 நம்ம பெங்கால்ல ஒரு மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டு, அது வரலாற்றுல இன்றளவும் மறக்க முடியாத ஒரு வெள்ளம். அந்த வெள்ளத்தால ஏற்பட்ட பசியின்மையும் பஞ்சமும் அந்த நாட்டை பெரிய அளவு உலுக்குனுச்சு. ஆனா பி சி ராய் அவர்கள் அந்த நேரத்துல மக்கள் கிட்ட நேரடியா வந்து தாங்கிட்டே இருந்த பணத்தாலும் சேவைகளாலும் அப்பொழுதைய நிலையில இருந்த மக்களை பெரிய அளவு உதவி செஞ்சு அவங்களை மேன்மைப்படுத்திருக்காரு. அதுதான் ஆச்சாரிய பிரஃபுல்ல சந்திர ராயோட எளிமையின் ஒரு அடையாளம். தன்னோட அறிவு அப்படிங்கறத தாண்டி, தன்னோட செல்வம் செழிப்பு என்கிற பல விஷயங்களையும் தாண்டி, இப்படியும் ஒரு மனிதர் நம்முள் வாழ்ந்திருக்கிறார் அப்படிங்கக்கூடிய ஒரு வெளிப்படையான எண்ணம் கொண்ட ஒரு நல் மனிதர்.
1: இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில இந்திய வேதியியலின் தந்தை, எளிமையின் சிகரம், நம் நாட்டின் தற்சார்பு பொருளாதாரத்திற்கு விதை போட்ட மா மனிதர் பி சி ராய் அவர்கள் குறித்து பல தகவல்களை நாம தெரிஞ்சுக்கிட்டோம். கோடிகளுக்கு அதிபதியாக இருக்க வேண்டிய மனிதர் ஒரே ஒரு ஜோடி உடையும் எளிமையான மனசும் போதும் வாழ்ந்து காமிச்சிடலாம் அப்படின்னு தன் தாய் நாட்டுக்காகவும் ஏழை மாணவர்களுக்காகவும் தன் வியர்வையை சிந்திய பி சி ராய் அவர்கள் பற்றிய தகவல்கள் பல பேருக்கு தன்னம்பிக்கையை தந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். இது திருச்சி FM Rainbow 102.1 சயின்ஸ் பீடியா நிகழ்ச்சியில் இந்திய அறிவியல் ஒலி, பி சி ராய் குறித்த தொகுப்பு.
2: Oh my God! Ladies and gentlemen, I give you the new reigning champion of the

0: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் ஒளிபரப்பாக கேட்கலாம்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு மற்றும் உறுதிமொழி இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைக்கிறார். அரசு பணியாளர்கள் மற்றும் ஓய்வு பெற்றவர்களுக்கான கர்ஜீவி வீட்டு வசதி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். இந்தியா சீனா இடையே சிக்கிம் நாதுல்லா கணவாய் வழியாக 6 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று வர்த்தகம் மீண்டும் தொடங்கியுள்ளது. கேரள மாநிலத்தில் கனமழை காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இதுவரை 30 பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு மற்றும் உறுதிமொழி இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைக்கிறார். வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை நோக்கிய பயணத்தில் 100 வாரங்கள் இந்த விழிப்புணர்வு மற்றும் உறுதிமொழி இயக்கம் நடைபெறவுள்ளது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள 10,000-க்கும் மேற்பட்ட இடங்களில் இளைஞர்கள் இந்த இயக்கத்தில் பங்கேற்கின்றனர். மை பாரத் இயக்க தன்னார்வலர்கள், நாட்டு நலப்பணி திட்டமானவர்கள், இளையோர் மனமகள் மன்றங்கள், கல்லூரிகள், தன்னார்வலர் மற்றும் 150-க்கும் மேற்பட்ட ஆன்மீக அமைப்புகள் இந்த இயக்கத்தில் பங்கேற்கின்றன. போதைப் பொருள் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவதற்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படவுள்ளன. விளையாட்டுப் போட்டிகள், நடைப்பயிற்சி, கலை நிகழ்ச்சிகள், விழிப்புணர்வு பிரச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இளைஞர்கள் போதைப் பொருள் பழக்கத்திற்கு ஆளாகாமல் சமுதாயத்தின் வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டும் என்ற நோக்கில் இந்த இயக்கத்திற்கு மத்திய இளையோர் நலத்துறை ஏற்பாடு செய்துள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவை நோக்கிய பயணத்தில் போதைப் பொருள் பழக்கத்திலிருந்து இளைஞர்களை விடுவிக்க வேண்டும் என்ற இலக்கோடு நாளை தொடங்கும் இயக்கத்தில் இளைஞர்கள் மை பாரத் இணையதளத்தில் உறுதிமொழி ஏற்க வேண்டும் என அந்த அமைப்பின் திருவள்ளூர் மாவட்ட அலுவலர் திரு ஆதித்ய சந்திரம் கேட்டுக் கொண்டுள்ளார். திருவள்ளூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போதைப் பொருள் ஒழிப்பு உறுதிமொழியை ஏற்க இளைஞர்கள் அனைவரையும் ஊக்குவிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார்.

0: நாளைக்கு புதுசா வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் லான்ச் பண்ண போற ஒரு ஈவெண்ட் வந்து 100 ஞாயிறு நிகழ்ச்சிகள், 100 வாரத்துக்கான ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ச்சி பண்ண போறோம். ஒரு வாரம் வந்து கல்ச்சரல் இருக்கும், ஒரு வாரம் ஸ்போர்ட்ஸ், ஒரு வாரம் மெடிடேஷன், இந்த மாதிரி வேரியஸான பார்ட்டிசிபேட்ஸ் வந்து பண்ண போறாங்க. ஸோ இதை வந்து நாளைக்கு லான்ச் பண்றோம். ஸோ எல்லாருமே நீங்க வந்து அதுல யூத் எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த ட்ரக் சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் பண்றத வந்து நம்ம நிப்பாட்டணும். ஸோ எல்லாரும் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணி இ-பிளெட்ஜ், ஸோ ஆன்லைன்ல வந்து ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டு ட்ரக் எதுவும் நம்ம யூஸ் பண்ணாம நம்ம அடுத்த ஒரு சந்ததிக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. ஸோ இதுதான் நம்மளோட மெயின் அஜெண்டாவே.
1: நாட்டின் சிவில் விமான போக்குவரத்து துறை வளர்ச்சி அடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் போகாபுரமில் அல்லூரி சீதாராமராஜு சர்வதேச விமான நிலையத்தை திறந்து வைத்து பேசிய அவர், உடான் திட்டம் மூலம் பயணியர் விமான சேவையை சாதாரண மக்களும் பயன்படுத்த வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். ஆந்திரப்பிரதேச மாநிலத்தில் 18,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விமான நிலைய சாலை எரிசக்தி கட்டமைப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். சுதந்திர போராட்ட வீரர் அல்லூரி சீதாராமராஜுவின் பெயர் இந்த விமான நிலையத்திற்கு சூட்டப்பட்டுள்ளதாக பிரதமர் கூறினார். 1,00,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான ரயில்வே திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறிய அவர், 70 ரயில் நிலையங்கள் நவீனமயமாக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய சிவில் விமான போக்குவரத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு, வடக்கு ஆந்திராவின் மேம்பாட்டிற்கு இந்த புதிய விமான நிலையம் வழிவகுக்கும் என்றார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா லோக் மானிய திலக் தேசிய விருதை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவலுக்கு இன்று வழங்கினார். புனேயில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இவ்விருதினை வழங்கி பேசிய அவர், நாட்டின் பாதுகாப்புக்கும் வெளிநாட்டுக் கொள்கைக்கும் அஜித் தோவலின் பங்கு மிகவும் முக்கியமானது என்று தெரிவித்தார். சுதந்திர போராட்ட வீரர் லோக்மானிய பாலகங்காதர திலகரின் நினைவு நாளை ஒட்டி பேசிய அவர், நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடியவர் திலகர் என்று பாராட்டு தெரிவித்தார். அவரது பெயரில் வழங்கப்பட்ட இந்த விருது மூலம் நாட்டின் பாதுகாப்புக்காக உழைக்கும் அனைவருக்கும் ஊக்கமளிக்கும் என்று திரு அமித்ஷா குறிப்பிட்டார். அரசு பணியாளர்கள் மற்றும் ஓய்வு பெற்றவர்களுக்கான கர்ஜீவி வீட்டு வசதி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு மனோகர் லால் தெரிவித்துள்ளார். தில்லியில் நாரேலாவில் இத்திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட வீடுகளை ஆய்வு செய்த பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பாதுகாப்பான தரமான வீடுகளை வழங்க உறுதிபூண்டிருப்பதாக தெரிவித்தார். தில்லி வளர்ச்சி ஆணையம் சார்பில் இந்த குடியிருப்புகள் குறைந்த விலையில் அரசு ஊழியர்களுக்காக கட்டப்பட்டுள்ளதாக திரு மனோகர் லால் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: இந்தியா சீனா இடையே சிக்கிம் நாதுல்லா கணவாய் வழியாக 6 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று வர்த்தகம் மீண்டும் தொடங்கியுள்ளது. இரு நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார மேம்பாட்டுக்கு இது முக்கிய பங்கு வகிக்கவுள்ளது. இந்தியா சீனா அதிகாரிகள் குழு எல்லைப்பகுதியில் இன்று காலை கூடி வர்த்தகம் மீண்டும் தொடங்கியதாக அறிவித்துள்ளது. 1962 இந்தியா சீனா போருக்கு பிறகு இந்த வழியான வர்த்தகம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. கடந்த 2006 மீண்டும் தொடங்கப்பட்ட எல்லை வர்த்தகம் கோவிட் பெருந்தொற்று காரணமாக 2020 நிறுத்தி வைக்கப்பட்டது. பின்னர் இன்று மீண்டும் தொடங்கப்பட்ட இந்த வர்த்தகம் மூலம் பதிவு செய்யப்பட்ட வணிகர்கள் நாள்தோறும் 2,00,000 ரூபாய் மதிப்பிலான வர்த்தகம் செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தில் கனமழை காரணமாக கோட்டயம், இடுக்கி, பத்தனம்திட்டா உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கோட்டயம் மற்றும் இடுக்கி மாவட்டங்களில் கனமழை மற்றும் நிலச்சரிவினால் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். ராணியில் பல்வேறு வீடுகள் மற்றும் கடைகளில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. முதலமைச்சர் திரு வி டி சதீசன் நிவாரணப் பணிகளை கண்காணித்து வருகிறார். பம்பா உள்ளிட்ட பல்வேறு ஆறுகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மழை காரணமாக அணைகள் நிரம்பி வருவதால் 10 அணைகளிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனிடையே அரக்கோணத்திலிருந்து தேசிய பேரிடர் மீட்புப் படையின் 34 பேர் கொண்ட குழு இடுக்கி மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளது. அப்பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டதால் ஒருவர் உயிரிழந்தார். சாலை போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நேற்று

0: வரை 5,90,00,000 பேர் வருமான வரி கணக்குகள் தாக்கல் செய்துள்ளனர். இது தொடர்பாக வருமான வரித்துறை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டின் வளர்ச்சிக்கு இது பெரிதும் உதவிகரமாக இருக்கும் என கூறியுள்ளது. வருமான வரி செலுத்திய அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் அந்த பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மும்பை சிஎஸ்டி ரயில் நிலையத்திலிருந்து சாவந்துவாடி ரயில் நிலையம் வரை புதிய பயணியர் ரயில் இயக்கப்படவுள்ளது. ரயில்வே அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விரைவு ரயில் தாதர், தானே, பன்வேல், ரோஹா உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில் சேவை மூலம் சிந்துதுர்க் மாவட்டத்தில் சுற்றுலா மேம்படும் என்றும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் பயனடைவர் என்றும் கூறப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இதுவரை 30 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 6வது இடத்தில் உள்ளது. இதுவரை 8 தங்கம், 15 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியா இன்று 3 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. 54 கிலோ எடைப்பிரிவில் பிரீத்தி பவாரும், 57 கிலோ எடைப்பிரிவில் ஜாஸ்மின் லம்பூரியாவும், பாரா குண்டு எறிதல் பிரிவில் சோமன் ராணாவும் தங்கப்பதக்கம் வென்றுள்ளனர். இறுதிப் போட்டியில் பிரீத்தி பவார் கனடாவின் ஸ்கேர்லெட்டையும், ஜாஸ்மின் லம்பூரியா வட அயர்லாந்தின் மிக்கேலா வால்ஷையும் வென்றனர். ஆடவர் குத்துச்சண்டை 55 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ஜாதுமுனி சிங் வெள்ளிப்பதக்கத்தை வென்றுள்ளார். பாரா குண்டு எறிதல் பிரிவில் சுப்னம் ஜுயால் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் இந்தியாவின் பிரவீன் சித்திரவேல் வெள்ளிப்பதக்கத்தையும், செல்வப்பிரபு திருமாறன் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றுள்ளனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற இந்திய வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு மற்றும் உறுதிமொழி இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைக்கிறார். அரசு பணியாளர்கள் மற்றும் ஓய்வு பெற்றவர்களுக்கான கர்ஜீவி வீட்டு வசதி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு மனோகர் லால் தெரிவித்துள்ளார். இந்தியா சீனா இடையே சிக்கிம் நாதுல்லா கணவாய் வழியாக 6 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று வர்த்தகம் மீண்டும் தொடங்கியுள்ளது. கேரள மாநிலத்தில் கனமழை காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இதுவரை 30 பதக்கங்களை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருச்சி FM Rainbow 102.1 நேயர்கள் இணைக்கலாம்.

0: உழவர் உலகம்
1: பெருகிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிட.
0: நிகழ்ச்சியில் இன்று சுயசார்பு வேளாண் காடு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை பி. சுந்தரராஜ் அவர்கள்.

0: அப்பா தம்பியே, யார் அது போறது? எப்ப ராசா
1: சொல்லுங்க அத்தா.
0: நடக்க கொஞ்சம் சரமமா இருக்கு, செத்த தோட்டத்து வரைக்கும் வந்து விட்டுட்டு போறியாப்பா.
1: சரியாத்தா. கையில இருக்கிற பைய கூட நான் முன்னாடி வச்சுக்கிறேன், நீ பார்த்து பத்திரமா உட்காந்துக்க.
0: சரிப்பா சரிப்பா, போலாம் போ.
1: ஏன் அத்தா, உன்னாலதான் முடியலையே, யாரையாவது கூட கூட்டிக்கிட்டு வர வேண்டியது தானே?
0: என்னப்பா பண்றது, கூட யாரும் இல்ல, புள்ளங்கள வெளியூர்ல கட்டி
1: கொடுத்துட்டேன்.
0: மாசம் ஒருக்க வந்து பாத்துட்டு போவாக.
1: ஓஹோ,
0: நாளைக்கு எல்லாம் ஊர்ல இருந்து வராக, ஆடி 18 வருது இல்ல.
1: அப்போ ஜாலிதான் சொல்லு ஆத்தாவுக்கு.
0: ராசா, 1000 இருந்தாலும் எனக்கு சந்தோஷம், ஜாலி, நிம்மதி எல்லாம் இந்த காடு, தோட்டம், வய, வாக்கா, வரப்பு இதுதே. நிறுத்துப்பா நிறுத்துப்பா தம்பி, இங்கதான் இங்கதான்.

0: ஆஹா, ஆத்தா, கிட்டத்தட்ட 2 ஏக்கர் இருக்கும் போலயே. நெல்லு, கடலை, தென்னை, எலுமிச்ச கண்ணு கட்டுற வரைக்கும் நல்லா பசுமையா சூப்பரா இருக்கே ஆத்தா.
1: சரி ராசா, பா இப்படி நிழல்ல உக்காரு, இதா வாரேன். இந்த பத்தி
0: தேங்க்ஸ் ஆத்தா, தண்ணி ரொம்ப டேஸ்டா இருக்கு.
1: ஆமா இருக்காதா, இந்த மண்ணு வளமானது, அதனால தான் தண்ணியும் தரமானதா இருக்கு.
0: அப்போ கெமிக்கல், அதாவது ரசாயன உரம் போடாம தான் விவசாயம் பண்றியாத்தா?
1: ஆமா, இயற்கை எருக்களை பக்கத்து வீட்டு மாடசாமி கிட்ட வாங்கி போட்டுக்குவேன், அதுக்கு தான் கொஞ்சம்

0: பக்கத்து வீட்டு மாடை சாமி கிட்ட வாங்கி போட்டுக்குவேன். அதுக்குத்தான் கொஞ்சம் செலவாகுது எனக்கு.
1: ஆத்தா, நான் ஒன்னு சொன்னா கேப்பியா?
0: என்னதப்பிய?
1: சூப்பரான ஐடியா ஒண்ணு செல்லுல பிளே பண்றேன், அத மட்டும் நீ இப்ப கேளு.
2: உழவு பெருமக்களுக்கு வணக்கம். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விவசாயியுமே கிட்டத்தட்ட ஒரு விஞ்ஞானி மாதிரி தான். அவங்களுக்கான தொழில்நுட்பத்தை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அந்தந்த பகுதிக்கேற்ற, மண்ணுக்கேற்ற, அவங்க சூழலுக்கேற்ற, கால சூழலுக்கேற்ற மாதிரி எந்த விஷயங்களை செஞ்சா வெற்றி பெற முடியுமோ அதற்கான ஒவ்வொரு நுட்பங்களையும் அவங்க பயன்படுத்துறாங்க. அந்த வகையில் தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தர் நம்ம புதுக்கோட்டை கந்தரக்கோட்டை, அங்கே வந்து அவருக்கான ஒரு புது அமைப்போட, ஒரு தொழில்நுட்பத்தோட தனக்கான ஒரு உணவு காடை வந்து தானே உருவாக்கி அதன் மூலமாக ஒரு சுயசார்பு வேளாண்மையை வந்து செஞ்சிட்டு இருக்கிறாரு. அவரை தான் சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் சுந்தர்ராஜ்.
3: வணக்கம் சார்.
2: நீங்க வந்து தென்காசி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. புதுக்கோட்டை கந்தரக்கோட்டை இந்த பகுதி வந்து நல்ல செம்மண் பூமி, ஆனால் நல்ல வறட்சியான ஒரு பகுதி தான். தென்காசி வந்து நல்ல செழுமையா இருக்கக்கூடிய பகுதி. அப்படி இருக்கும்போது நீங்க இந்த புதுக்கோட்டை பகுதிக்கு வந்து விவசாயம் பண்ண ஆரம்பிச்சீங்க?
3: கந்தர்கோட்டை எங்க பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பூமி, நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கு.
2: வாட்டர் சோர்ஸ்னா தண்ணி வந்து நிலத்துல இருந்து எடுக்கிறது தானே?
3: ஆமா, நிலத்துல இருந்து எடுக்கிறோம். தண்ணி வற்றாம இருக்குது. மற்ற உப்பு தண்ணி நிறைய பாக்குறீங்க. கந்தர்கோட்டை போனீங்கன்னா நீங்க ஆர்வ வாட்டர் கூட தோத்துப்போம். போர்ல இருந்து இயற்கையா வர தண்ணி அவ்வளவு டேஸ்டா இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம செடியில் கொடுத்தா ரொம்ப நல்ல ஒரு குரோத், எதிர்பார்த்த கூட குரோத் நல்லா இருக்கும். அதனாலதான் நம்ம வந்து கந்தர்கோட்டில நான் உள்ள வந்தேன். டெய்லி கொடுக்க முடியல. அது மூணு நாள், ஒரு நாலு நாள், அஞ்சு நாளைக்கு இரிகேஷன் வந்தது. அப்போ அந்த டேப்பை வந்து நாங்கள் என்ன செய்தோன்னா இரிகேஷன் ட்ரிப்பாக மாற்றுதோம். அப்போ பார்த்தீங்கன்னா இரிகேஷன் வந்து டெய்லி பேஸில் வந்துச்சு. அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பண்ணையுடைய ஆவரேஜ் 152 காய் ஒரு மரத்துக்கு ஒரு வருஷத்துக்கு. எங்களுடைய டார்கெட் வந்து 152-200 ஆகணும் எங்களுடைய டார்கெட். அதை நோக்கி ட்ராவல் போது ஃபர்ஸ்ட் இரிகேஷனை மாற்றுவோம்.
2: என்ன மாற்றினீங்க?
3: இரிகேஷனை இப்போ டேப் போட்டதை ட்ரிப்பாக மாற்றுவோம்.
2: சரி, இதெல்லாம் எந்த வருஷத்தில்?
3: ரொம்ப நான் ஜாயின் பண்ண புதுசில் வச்சுங்க. அப்போ ட்ரிப்பாக மாற்றுவோம். இப்போ ட்ரிப்பாக மாற்றிட்டு அது ஒரு சிஸ்டம் வந்து டெய்லி இரிகேஷன் டெய்லி பேஸில் கொண்டுட்டோம். அடுத்த சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசர் பண்ணுறோம். ஃபெர்டிலைசர் பார்த்தீங்கன்னா மேனுவலாக பண்ணுறோம். மேனுவலாக பண்ணும் சனிக்கிழமை போட்டு நல்லா ஃபுல்லாக்கி மேலே மண்ணை கவர் பண்ணி அதை திரும்ப இரிகேட் பண்ணி 6 ஜேசி பாய்ச்சி மிக்ஸ் பண்ணி 6 கழிச்சு மக்குன பிறகு திரும்ப டிராக்டர் அள்ளி திரும்ப ஏரியா ஒவ்வொரு ரோட்லையும் கொட்டி அங்கிருந்து நம்ம ஃபீல்டுக்கு அப்ளை பண்ணணும். அது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா மண்புழு உரம். இப்போ மண்புழு உரம் 2 60 20 நீளத்தில் 2 செட்டை போடுறோம்.
2: சரி,
3: அது பார்த்தீங்கன்னா செட்டை போட்டுட்டு கீழே வந்து அதுக்கு ரைஸ் பண்ணி அதில் மட்டும் தென்னை உரி மட்டையை போட்டு அதுக்கு மேலே பச்சை சாணியை போட்டு இரிகேட் பண்ணி அந்த மண்புழு அறுவடை பண்ணி மறுபடியும் ஃபீல்டில் கொண்டு அப்ளை பண்ணுறோம்.
2: சரி,
3: எங்களுடைய 2011 எங்களுடைய ஆவரேஜ் 228 காய் பேர் மரத்துக்கு எடுத்துட்டோம். பட் நாங்கள் வந்து நினைச்சது நம்ம நம்பர் மட்டும் தான் பார்த்தோம். ஆனா அதே சமயத்துல நம்மளுக்கு எக்ஸ்பென்ஸ் கூடுதல் கவனிக்கல.
2: ஓ, என்னென்ன செலவு அதிகமாச்சு உங்களுக்கு?
3: ஆமா, இப்ப எல்லாமே கூட்டுறோம். சாணி வரும் 50-100 ஆகியிருக்கும் பாத்தீங்களா. அப்ப ஒவ்வொரு இதுலயும் வந்து காஸ்ட் வந்து நம்ம ஒவ்வொரு வருஷமும் ஃபெர்டிலைசர் காசு ஏறிட்டே போகுது. அது மாதிரி லேபர் காசும் ஏறிட்டு தான் போகுது. ஒரு விவசாயிக்கு என்னென்ன பவர் கேட்டீங்கன்னா பவர்ங்கிறது அவரால் 24 ஒர்க் பண்ணலாம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அவர் ஏதாவது கடனை வாங்கி லோன் வாங்கி ஏதோ பண்ணி அதை இன்வெஸ்ட் பண்ணலாம். ரெண்டே பவர் தான். மொத்த பவர்லாம் விவசாயிக்கு எதுவுமே கிடையாது. மொத்த வெளியே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு லேபர்டியோட சம்பளத்தையும் உற்பத்தி டைத்தை கண்ட்ரோல் பண்ண ஒரு விவசாயி இருக்கா? அது கிடையாது. அடுத்து பாத்தீங்கன்னா கிளைமேட், எப்போ மழை வரும் வெயில் அடிக்க கண்ட்ரோல் பவர் விவசாயம்
2: முடியாது.
3: புரியுது? இன்புட், நீ வாங்குற இன்புட் வந்து எதா இருக்கலாம், அது ஆர்கானிக்கா இருக்கலாம், இன் ஆர்கானிக் இருக்கலாம், எதுவுமே உங்களுடைய கண்ட்ரோல கிடையாது. அந்த ரேட்டையும் அவைலபிலிட்டி கண்ட்ரோல் பண்ண நம்மகிட்ட கிடையாது. வெளியே இருக்கு. இவ்வளத்தையும் மீறி நீ ஒரு மரத்துக்கு

0: பத்துக்காய் உற்பத்தி பண்ணீங்கன்னா 1 ரூபாய் விற்க பவர் உங்கள்கிட்ட இருக்கா? அதுவும் இல்லை. அப்போ மார்க்கெட் பவரும் வெளியே தான் இருக்கு, சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, செலவு குறைச்சா மட்டும்தான் நீங்கள் சக்ஸஸ் ஜெயிக்க முடியும். செலவு கூட்டி ஜெயிக்க முடியாது, எதுவுமே உங்களோட பவர் கிடையாது. அப்படி வரும்போது தான் 2011 228 ரூபாய் எடுத்தாச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு காய்க்கு 7 ரூபா ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்துச்சு, சரிங்களா? அதில் 4 ரூபா மட்டும் ஃபெர்டிலைசர் மட்டும் வந்துச்சு. மீதி 3 ரூபாயில் 1 ரூபா ஹார்வெஸ்ட் சார்ஜ் வந்துச்சு. மீதி 2 ரூபா வந்து நம்மளுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் மோட்டர் அதெல்லாம் இருக்கு, நம்ம எதுவும் பண்ண முடியாது, தவிர்க்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த 4 குறைக்கணும், அடுத்து வந்து 1 ரூபாயும் குறைக்கணும், அடுத்து 5 குறைக்கணும் எங்களுடைய டார்கெட். அப்போ இந்த 4 எப்படி குறைக்கிறது அப்படின்னு போகும்போது தான் நம்ம என்ன பண்ணலாம், இது எப்படி சக்ஸஸாக மாற்றுறது. எனக்கு வந்து நான் ஒரு ஆர்கானிக் அக்ரி ஸ்டூடெண்ட்ஸா, நம்ம படித்தது ஃபுல்லாக இன்னார்கானிக் படித்தோம். ஆர்கானிக் சார் சொல்கிறாங்களே எப்படி மெயின்டைன் பண்ணுறது, நம்மளுக்கு வருமா வராதுன்னு எனக்கு பயங்கர குழப்பம். அப்போ நிறைய தடவை அவர்கிட்ட கேட்கும்போது அவரும் எனக்கு வந்து என்ன இது பண்ணணும், எனக்கு பயங்கர வெளி ஆயிருமா, அது மாதிரி நிறைய டவுட் இருந்தது. அப்புறம் ஒருத்தர் வந்து சம்பளம் கொடுத்து நமக்கு ஒன்று கற்றுக்க வாய்ப்பு கொடுக்காரு, ஏன் அதை விட்டு கொடுக்குறான்னு சொல்லி அன்றைக்கி நான் எடுத்து அது டாஸ்க்காக எடுத்துக்கிட்டேன். அப்படி பிறகு தான் நாங்கள் வந்து நிறைய ஃபார்ம் விசிட் பண்ணோம். விசிட் பண்ணி நிறைய இடத்து பார்த்தோம், நமக்கு தேவையான செயல் நமக்கு அமையலை. அப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பக்கத்தில் போரூர்னு ஒரு இதில் அங்கே ஒரு குணசீர்னு ஒரு ஃபார்ம் இருந்தது, அந்த ஃபார்ம் விசிட் பண்ணோம். அந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா நாங்கள் போய் பார்த்தோம், அது நமக்கு ஒத்து வந்தது.
1: என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு அந்த ஃபார்மை பார்க்கும்போது ஒத்து வர்ற மாதிரி தோணுச்சு, இதெல்லாம் செய்யலாம்?
0: இல்லை, நமக்கு பார்த்தீங்கன்னா உள்ள நம்ம வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறோம்,
1: முழுசா ஆர்கானிக் தான் பண்றது அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டீங்க.
0: அதாவது ஆர்கானிக் போனாதான் இது வழிங்க போது மாற்று கருத்து வந்தாச்சு.
1: சரி,
0: இப்ப அந்த மாற்று கருத்துல ஆர்கானிக் ஃபார்ம்னு போனா திரும்ப ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் விசாரிச்சு பார்த்தா இதை விட 3 மடங்கு கூட இருக்கு
1: விலை, ரொம்ப ஜாஸ்தி
0: விலை ஜாஸ்தியா இருக்கு. அப்ப அப்படி போகும்போது அவரு பார்க்கும் பாத்தீங்கன்னா காடு உருவாக்கமாய் ஒரு பிளானிங் பண்ணியிருந்தார்,
1: பொருள் அந்த பகுதியிலேயே பண்ணியிருந்தாரு. எவ்வளவு பெரிய இடத்துல பண்ணியிருந்தாரு?
0: அது ஒரு 15 ஏக்கர். அதுல பாத்தீங்கன்னா நிறைய டிம்பர் வச்சிருந்தாரு, உள்ள ஜாதிக்காய் வச்சிருந்தாரு, பாக்கு வச்சிருந்தாரு, பாக்கு எல்லாமே அப்ப பிளானிங் ஸ்டேஜ்ல இருந்தது. இப்ப நாங்க எப்படின்னா 100 ஏக்கர் தென்னை மரம்.
1: அப்ப பிளான்டிங் ஸ்டேஜ்ல தானே அது இருக்கு உங்களுக்கு? அது ஒரு பெரிய காடா இல்ல, பிளான்டிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கு.
0: ஆமா, நிறைய, அதாவது ஒவ்வொருத்தரும் ஒரு மாடல். இப்ப நாங்க நிறைய இடத்து விசிட் பண்ணல, அவரு நிறைய செடி வச்சிருந்தாரு. பயோடிவர்சிட்டி நிறைய பழங்கள் அதுல இருந்தது, தென்னை மரத்துக்குள்ள நிறைய இருந்தது.
1: தென்னை மரம் வந்து மெயின் கிராப்,
0: மெயின் கிராப். அப்ப அதுக்குள்ள நிறைய இருந்தது.
1: திட்டமே வந்து எப்படின்னா, இந்த மாதிரியான நம்ம ஒரு சுயசார்பு காடு ஒன்று உருவாக்குறோம் அப்படின்னா ஒரு மெயின் கிராப் இருக்கும், அந்த மெயின் கிராப்பை சுத்தி மித்த கிராப், இதுதான் கான்செப்ட்.
0: ஆமா, கான்செப்ட். அப்போ வந்து நிறைய இடத்துல புட்டுப்பட்ட ஒரு சில ஐடியா இருந்தது. அப்போ நாங்க வெளியே வரும்போது தான் சுயசார்பு உணவு காடுகள்னு ஒரு இது ஆரம்பிச்சோம், அது நேச்சுரல் ஃபார்மிங். அதுல பாத்தீங்கன்னா 9 அடுக்கு முறை ஸ்டார்ட் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்றோம்.
1: 9 அடுக்கு முறை இதை வந்து நீங்களே அதுக்கப்புறம் தனியா செய்ய ஆரம்பிச்சீங்களா?
0: ஆமா, நாங்க எடுத்துக்கிட்டோம், அதை எடுத்துக்கிட்டு நாங்க தனியா ஆரம்பிச்சோம். 9 அடுக்கு முறையில ஃபர்ஸ்ட் தென்னை மரம், பாக்கு, அடுத்து கீழே வந்து டிம்பர்.
1: பாக்கு வந்து எல்லா ஊருக்கும் செட் ஆகுமா?
0: எல்லா ஊருக்கும் செட் ஆகும், தண்ணி இருக்கணும், அவ்வளவுதான். பாக்க பொறுத்தவரை மெயினா
1: சீதோஷண நிலைன்றது
0: தண்ணி இருந்தா பாக்கு சூப்பரா வரும்.
1: டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆனாலும் பரவாயில்ல,
0: தண்ணி இருந்தா நீட்டா வந்துடும். இப்ப மேக்சிமம் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை எல்லா இடங்களையும் வருது.
1: திருச்சியில எல்லாம் போடலாமா?
0: அழகா போடலாம்.
1: கரூர் இந்த பகுதிகளுக்கு
0: எல்லாருக்கும் போடலாம். தண்ணி வேணும், அவ்வளவுதான். தென்னையை விட அதிகமா தண்ணி வேணும் பாக்கு. அப்ப தென்னை மரம் பாக்கு ஃபர்ஸ்ட் இல்லையா? அடுத்து பாத்தீங்கன்னா உள்ள கொக்கோ இருக்கு. நாங்க 100 ஏக்கர் தென்னை மரம், 100 ஏக்கர் கொக்கோ நம்மகிட்ட இருக்கு,
1: கந்தரோட்டில
0: இருக்கு. அப்ப அதுல எப்படி குடோ கடை மாத்த நம்மளுடைய ஐடியா?
1: ஆல்ரெடி நீங்க வச்ச அந்த தென்னை மரம் எத்தனை வருஷம் தென்னை மரம்?
0: 20 வருஷம் மரம் வச்சுங்க.
1: சரி, கோகோ வச்சு
0: 1.5 இயர்ஸ் ஆச்சு. அப்ப பாத்தீங்கன்னா இந்த காடை மாத்தம் எல்லாமே எரியலுக்கு வந்துச்சு. கொக்கோ பாத்தீங்கன்னா வார வாரம் அறுவடை. பட் கொக்கோ நம்ம அறுவடை பண்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா 2வது லேயர் நம்ம டிம்பர்.
1: கோகோ வந்து அந்த நிறுவனங்களே வாங்கிட்டு போயிடுதுங்களா?
0: அவங்க வந்து கட்பரிக்காரங்க, அவங்க நம்ம ஒரு பைபேக்ல அரைஞ்சு வாங்கிடுவாங்க, பிரச்சனை இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா 3வது லேயர் பாத்தீங்கன்னா நம்ம பாக்கல மிளகு நடுறோம்.
1: மிளகு என்ன ரகம்? ஏதாவது
0: மிளகு வந்து பன்னியூர்ல 5-6 நல்லா இருக்கு, 1 நல்லா இருக்கு, கரிமுண்டா, காவேரி, வெஸ்ட் 4-5 ரகம் நல்லா இருக்கு.
1: அதாவது சமவெளி பகுதியில்,
0: சமவெளி பகுதியில் நல்லா இருக்கும். கரிமுண்டா சூப்பரா இருக்கும், சின்னதா இருக்கும். பட் பன்னீர் ரகம் எடுத்தீங்கன்னா சைஸ் பெருசா இருக்கும், நல்லா இருக்கும், பிரச்சனை இல்லை.
1: மிளகோட சுவை அந்த காரம்
0: எல்லாமே இதை விட காரம் அதிகமா தான் இருக்கும் சமவெளியில, நல்லா இருக்கும். நம்ம வந்து இப்ப நடும்போது பாத்தீங்கன்னா அந்த சூழ்நிலை மாறிடும். இப்ப நம்ம அடுக்குமுறை வசதியில போகும்போது
1: என்ன அந்த மைக்ரோ கிளைமேட் சொல்றது
0: அங்க கிரியேட் ஆயிரும். 9 அடுக்குல பாத்தீங்கன்னா
1: நம்மளா செய்யணும்ன்றது இல்ல. இப்ப இந்த பயிரில தேர்ந்தெடுக்கும் போது அதுவே உருவாக்கி
0: பழங்கள் சப்போட்டா, மா, அடுத்து வாழையில கொண்டு வரும். 6வது லேயர் பாத்தீங்கன்னா கொக்கோ, கொக்கோ கிடமடி இருக்கு. 8வது லேயர் பாத்தீங்கன்னா நம்ம இஞ்சி மஞ்சள் சேனக்கிழங்கு நடுறோம்,
1: அதாவது கிழங்கு வகையா
0: நடுறோம். அடுத்து எட்டாவது லேயர் வந்து அன்னாச்சி பழம், ஒன்பதாவது லேயர் வந்து திப்பிலி, அதாவது கொடி வகைகள் விளைம்பு வயசு. அது பார்த்தீங்கன்னா நம்ம வெயில் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல நம்ம சொரப்பு பூசும் இதெல்லாம் நட்டுக்கலாம். வெயில் இடத்துல ஃபுல்லாக இது நட்டுக்கிடுவோம்,
1: திப்பிலி மாதிரியான
0: திப்பிலி மாதிரி நட்டுக்கிடுவோம். இது வரைக்கும் செலவு பூரா தென்னமரத்து போச்சு.
1: ஆல்ரெடி தென்னை இருக்கு, கோகோ இருக்கு, இப்போ நம்ம இந்த பயிர்களை போடுறதுன்னு முடிவு பண்ணிட்டோம்.
0: ஆமாம்,
1: இப்போ இந்த பயிர்களை எந்தெந்த இடத்துல போடணுன்றதுக்கான திட்டமிடல்,
0: அடுத்த திட்டமிடல். இப்போ நம்மகிட்ட வந்து ஒரு ஆறு

0: மரத்துக்கு ரோடு இருக்கு. ஒவ்வொரு ரோட்லயும் பார்த்தீங்கன்னா நிறைய வெயில் அதிகமா இருக்கு,
1: இது
0: நிறைய புல்.
1: மொத்தம் இப்ப 115 ஏக்கர்ல நம்ம செய்யறோம் இத.
0: ஆமா, மொத்தம்
1: அந்த 115 ஏக்கருமே உங்களுக்கு தென்னையும் கோக்கமும்
0: கொக்கோ இருக்கு,
1: இருக்கு.
0: கொக்கோ இருக்கு. அப்ப ரோடு சைட்ல மரம் இருக்கு, நிறைய இருக்கு, புல் நிறைய இருக்கு. நம்ம அதை வெட்டும் போது நமக்கு டெய்லி வந்துகிட்டே இருக்கு, இது பெரிய நம்மளால மெயின்டைன் பண்ண முடியல. அப்ப அந்த இடத்துல என்ன பண்றோம்னா, நமக்கு ஒண்ணு வந்து சன்லைட் அதிகமா அது வேணும், அடுத்து பாத்தீங்கன்னா பெருசபிள் அழுகக்கூடிய பொருளா இருக்கணும், ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா பழங்கள். அந்த பொருளை வந்து ரோட் சைட்ல நடுறோம்.
1: என்ன நல்லா நட்டீங்க?
0: அதாவது மா, கொய்யா, மாதுளை, ஆப்பிள். அதாவது ஆப்பிள்னா நமக்கு வாட்டர் ஆப்பிள். ஃபர்ஸ்ட் நாங்க புதுக்கோட்டையில நாங்க தான் ஃபர்ஸ்ட் வாட்டர் ஆப்பிள் எடுத்து எள் எடுத்தோம்.
1: அதுக்கு ராகங்கள் எல்லாம் எங்க இருந்து தேர்ந்தெடுத்தீங்க? அதெல்லாம்
0: நகலம் நெசர்ல லோக்கல் வாங்கிட்டோம்,
1: ஒண்ணு பெருசா
0: பெருசா ஒண்ணும்
1: கணக்கல்ல.
0: நமக்கு நல்லா இருக்கும் மாவுனா, மாவுனா சில போய் இமாமசன், பங்கனப்பள்ளி, நீலம் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம். கொய்யால வந்து நமக்கு வந்து எல்கோ லக்னோ 40 எடுத்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். அடுத்து பன்னீர் கொய்யா, அடுத்து பாத்தீங்கன்னா பேரிச்சை, பீர், எல்லாமே. அதாவது நம்ம பழங்கள் எல்லாமே கொண்டு உள்ள கொண்டு போனோம்
1: சாலையை ஒட்டி இருக்க
0: பகுதியில். அதில் வந்து பாத்தீங்கன்னா அது காரணம், மெயின் காரணம் சன்லைட் அதிகமா இருக்கு, அது பெசிபிள் கமாடிட்டி, அழுகக்கூடிய பொருள். அதை உள்ள கொண்டு போனா பார்க்க முடியாது, உள்ள பழுத்துக்கா தெரியாது இல்ல. அப்ப நான் பெசிபிள் கமாடிட்டி, அழுகாத பொருள், அதை வந்து ஸ்பைசஸ், அதை உள்ள கொண்டு போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜாதிக்காய், குடம்புளி, கிராம்பு, இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கழிச்சாலும் பரவாயில்ல இல்லைங்களா, அந்த பொருளை உள்ள நட்டு பிளானிங் பண்றோம்.
2: ஏப்பா தம்பி,
3: சொல்லாதா,
2: இந்த சுந்தரராஸ் ஐயா சொல்றத பார்த்தா அடுக்கு முறையில மரங்களும் பயிர்களும் எந்த இடுபொருட்களும் போடாமைய வளர்ந்துடும் போல.
3: ஆமா, முக்கியமா அதுல செலவும் குறையுது இல்ல, சொந்த தேவைகளுக்கு மட்டும் பயன்படுத்திக்கிற மாதிரியும் அதோட எக்ஸ்ட்ரா வருமானமும் கிடைக்கிற மாதிரியும் இருக்கு.
2: ஏன் தம்பிய, இந்த ரோட்டோரம் மரம் வளர்க்கறத சொன்னாரே, அதே மாதிரி இங்க எதுவும் நாலஞ்சு?
3: ஆத்தா, தொடர்ந்து அவரோட அனுபவத்தை கேளு, அப்புறம் டிசைட் பண்ணு.
0: பார்டர் பாத்தீங்கன்னா பஞ்சபூதங்களும் அறுவடை பண்றோம், நில, நீர், காற்று, பஞ்சபூதங்களும் அறுவடை பண்றோம்.
1: எப்படி?
0: நம்மளுக்கு எங்க காத்து அதிகமா இருக்கும் அந்த இடங்கள்ல விண்ட் பிரேக் செடி நடுறோம். இப்ப வந்து நம்ம நார்மலா பாத்தீங்கன்னா இங்க விண்ட் பிரேக்னா இது போடுவாங்க, சவுக்கு போடுவாங்க. பட் சவுக்குங்கிறது பெர்மனன்ட் டிம்பரே கிடையாது, பெர்மனன்ட் சவுக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சவுக்கு தண்ணி நிறைய வேணும். ரெண்டாவது அது காம்படிட்டிவ் கிராப் வச்சுங்களேன், இது கொஞ்சம் ரொம்ப நாளுக்கு லைஃபா இருக்காது.
1: சரி,
0: அதுக்கு பதில் நம்ம என்ன சொல்றோம், டிம்பர், தேக்கு. தேக்கு ஆல்டரேட் பண்றோம், ஒரு தேக்கு ஒரு மகாகனி, ஒரு தேக்கு ஒரு வேங்கை, ஒரு தேக்கு ஒரு வெண்தேக்கு. ஒவ்வொரு மரங்களும்
1: மாத்தி மாத்தி
0: மாத்தி ஒரு ஆல்டர்னேட் பண்ணி பார்டர்ல 5 அடி ஸ்பேஸ், பேசி 5 அடி வேலி இருந்து நமக்கு ஒரு 5 அடி. ஏன்னா நாளைக்கு அவங்க பக்கத்துல தொந்தரவுக்காக நெருக்கம் நடுறோம். நெருக்கம் நடவும் பாத்தீங்கன்னா அந்த இடங்கள்
1: நம்ம எவ்வளவு இடைவெளிக்கு
0: 5 அடி, அதான் செடிக்கு செடி 5 அடி, வேலி இருந்து 5 அடி.
1: ஓகே,
0: பாத்தீங்களா? அப்ப நட்டு பார்டர் ஃபுல்லா எல்லா பக்கம் ஃபில் பண்றோம். அது பாத்தீங்கன்னா இந்த நடந்த இடம் பாத்தீங்கன்னா எப்பயும் பார்டர்ல வந்து 5 அடி கிலோ ட்ரெஞ்ச் எடுத்துருவோம்.
1: இதெல்லாம் நடும்போது எந்த மாசத்துல நட்டுறீங்க? இதெல்லாம்
0: நமக்கு சீசன் எல்லாம் கிடையாது, தண்ணி இருக்கு, சொட்டு நீர் இருக்கு. அதாவது ஆக்சுவலா பிளான்டிங் சீசன் எடுத்துக்கிட்டேன்னா ஆஃப்டர் ரெயின், டிசம்பர் 15 இருந்து ஜனவரி வரைக்கும் தான் ஆக்டிவ் பிளான்டிங் சீசன், தெரியுது? அப்பதான் நம்ம ஆக்டிவா இருக்கும். நீ செடி கொடுத்தீங்கன்னா பாஸ்டா அது அப்சர்வ் பண்ணி பாஸ்டா க்ரோத் வரும். இப்போ நாளைக்கு நீங்க 8 மாசம் நமக்கு டைம் இருக்கு, 8 8 9 மாசம், இந்த 9 மாசத்துல அடுத்து மழைக்குள்ள நல்ல ரூட் ஃபார்ம் ஆயிரும். அதனால மலையில போய் நம்மளுக்கு ராட்டிங் அழகு மாதிரி நமக்கு வேலை கிடையாது, பார்த்தீங்களா? அப்போ டிம்பர் அன்றோம். உள்ள பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆக்சுவலா ரெண்டு மரத்துக்கு இடையில நிறைய மட்டைகள் இருக்கு. இந்த மட்டையை பாத்தீங்கன்னா கீத்து பண்றதுக்கு நிறைய எடுத்து பின்னிட்டு போவாங்க. வெளியே போற மட்டையை ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்றோம். அரெஸ்ட் பண்ணி இந்த மட்டையை ரெண்டு மரத்துக்கு இடையில நல்ல ஒரு ஆகரத்துன்னு சொல்லுவாங்க, ஃபுட் பிளைட், அதை மட்டையை போற அதை அடுக்கணும் சென்டர்ல. லேட்டர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து லூப்ல போட்டுருந்தோம், அது லேட்டர்லாம் எடுத்து தினமரத்து மட்டை ஓலை எந்த பக்கம் இருக்கும் அதுதான் ஆக்டிவ் உறிஞ்சு ரூட் இருக்கும். லேட்டர்லாம் நேர் பண்ணி
1: உறிஞ்சு குழி மாதிரி போட்டுருக்கீங்க,
0: இல்ல உறிஞ்ச ரோடு ரூட். அதாவது எந்த இடத்துல ஒரு மரத்துல மட்டை தொங்குது இல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் தென்னமரத்தை எந்த மட்டை எந்த அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு வரைக்கும் நமக்கு உறிஞ்சக்கூடிய வேர் இருக்கும். அந்த இடத்துல இது கொடுத்தா போதும், இரிகேஷன் கொடுத்தா போதும்.
1: சரி சரி, அதாவது நம்ம கொடுக்குற தண்ணியை வந்து அப்படி திட்டமிட்டு
0: கொடுக்குறோம். அப்ப அதுக்கு ரெண்டுக்கு இடையில பாத்தீங்கன்னா மட்டை அடிக்கிறோம். அப்ப அடிமட்டையெல்லாம் இதுக்கு வேஸ்டா இருந்து நம்ம அதை வந்து நம்ம இதை கொண்டாந்து நம்மளுடைய வேஸ்ட வந்து யூட்டிலைஸ் பண்றோம்.
1: சரி,
0: பாத்தீங்களா? மட்டை மூலம் மக்கான்னு சொல்லுவாங்க, எனக்கு அவங்க நிறைய கமிட்மெண்ட், நிறைய ஒரு பிரச்சனை. பட் இருந்தாலும் நாங்க வந்து நம்ம தொடர்ந்து பண்றோங்க, தைரியமா பண்ணோம். எனக்கு என்ன ஃப்ரீ ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருந்தாங்க, அந்த ஃப்ரீடத்தை நான் யூஸ் பண்ணேன், அதுல ஃபுல் நட்டோம். அதனால அது கரெக்டா நீ இப்ப போட்டீங்கன்னா அடுத்த 6 7 மாசத்துல மட்டை வைக்கிறோம், வைக்க அப்படி உரம் ஆயிரும். அடுத்து அடுத்த வருஷம் போட்டுட்டு ஒவ்வொரு தடையும் மேல போட போட போட ஃபார் எக்ஸாம்பிள் கரையா வச்சுங்க, கரையா நம்ம எல்லாரும் எதிரி நினைக்கிறோம், அது கரையா புல்லு மண்ணு அரிச்சிரும் செடியை காவுன்னு சொல்லுவாங்க, தப்பான ராங் கான்செப்ட். இப்ப நம்ம எல்லாரும் கிளீன் கண்டிஷன் கொண்டு போறோம். கிளீன் கண்டிஷன் போகும்போது நம்ம அவங்கள எதுவுமே உள்ள எதுவும் போடுது இல்ல, ஒன்னு எரிச்சிருந்தோம் இல்லைன்னா இவர்தான் வித்துருதோம் இல்லைன்னா அதை நம்ம டிஸ்போஸ் பண்ணிடுறோம். அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஆர்கானிக் மேட்ரு வேலை கிடையாது. அப்ப கரையை நினைச்சியும் இயற்கை செடி தான் சாப்பிடும். நாங்க தென்னமரத்துக்கு கரையை ஏறும், அதுக்கு ஒயிட் வாஷ் அடிக்கிறது, தார் அடிக்கிறது, சுண்ணாம்பு அடிக்கிறது, இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருந்தோம். பீத்தல் பறிச்சு டஸ்ட் போடுறது, புரியுங்களா? இப்ப பாத்தீங்கன்னா மட்டை எங்க அடுக்கணும், கரையை

0: பிராங்க வந்துச்சு,
1: மட்டைங்கள்ட்ட வந்துச்சு.
0: வந்துச்சு. மட்டை என்ன செய்யுது, கரையாண்ட வேலை என்ன, அது அரைச்சிக்கிட்டே இருக்கணும். அந்த
1: ஆமா,
0: கரையா வந்து
1: அதை மக்க
0: அந்த
1: செய்யும்,
0: ஹார்ட், அதாவது ஹார்ட்
1: அதை
0: ஸ்ட்ரக்சர் எந்தெந்த இது ஹார்டா இருக்கோ அந்த அவுட்டர் ஸ்கின்னை வந்து உடைக்கே தான் முதல் வேலை. அதை உடைச்சிட்டாலே ஆட்டோமேட்டிக் அடுத்து பொங்கல் லூஸ் ஆயிரும், பொங்கல் பேக்ட் ஆகுது மக்கிரும். அந்த வேலை ஆட்டோமேட்டிக் கரையா வேலை குறைச்சிட்டோம், அந்த செல் ஆட்டோமேட்டிக் குறைஞ்சு போச்சு. இப்ப நம்ம உரம் போடுற வேலையும் நின்று போச்சு.
1: அதாவது இப்ப நீங்க சொல்றதுல என்னன்னா, ஒண்ணு ஆட்டோமேட்டிக்கா நம்ம இந்த மாதிரியான பல பயிர்களை போடும்போது அந்த பயிர்களுக்கான ஒரு மைக்ரோ கிளைமேட், நம்ம சொல்லக்கூடிய அந்த மைக்ரோ கிளைமேட் தானாகவே உருவாகுது. ரெண்டாவது, அந்த சூழலில் இருக்கக்கூடிய பூச்சிகளும் இல்ல மித்த உயிர்களுமே வந்து நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா பயனுள்ளதாக மாற ஆரம்பிக்குதுன்னு.
0: கண்டிப்பா நம்ம கரையா வந்து இது மாறிடுது. பாம்பு எடுத்துடுங்க, பாம்பு ஏறி நினைக்கிறோம். ஒரு பொண்ணு வளமா இருந்தா அந்த இடத்துல மண் பாம்பு பேசியிருக்கோம், இப்ப பார்த்தது இல்லை. எனக்கு சின்ன பிள்ளைகள் பாத்துருக்கேன், நிறைய மண் பாம்பு அங்க அலையும்
1: பாத்துருக்கேன்.
0: மண்ணுளி பாம்பு சொல்றாங்கல்ல, அந்த பாம்பு தான். அப்படி இருந்தாலே மண் வளமா இருக்குன்னு அர்த்தம், இண்டிகேஷன். எங்கேயும் பாக்க நம்ம
1: மண்புழு தான் சொல்லுவாங்க, மண்ணுளி பாம்பு அப்படி சொல்லுவாங்க.
0: அதுவும் வந்து கிடைக்காது, லேமிக்க சாப்பிட்டு அது உரமா வாங்கி கொடுக்கும். ரெண்டாவது போகும்போது அது வந்து சில ஏரியேஷன் சாயில் பண்ணும் சரிங்களா. அதனாலதான் மண் பாம்பு இருந்தாலே அந்த இடம் வளமா சொல்லுவோம், இண்டிகேஷன் சொல்லுவாங்க. பார்க்க முடியல, ஏன்னா நம்ம எல்லாருமே கெமிக்கல் ஃபெர்டிலைசர் பெஸ்டிசைட் போய் சரியா செத்து அழிஞ்சு போச்சு. எலி பொந்துக்குள்ள போகுது, பொந்து எலி சாப்பிடுது. அப்ப வந்து ஈகோசிஸ்டம் இல்ல, மத்த உயிர்களுக்கு பேலன்ஸ் பண்ணுதா,
1: எலியோட எண்ணிக்கை வந்து
0: ஆட்டோமேட்டிக்கா அது செத்து, எல்லா உயிரும் செத்து மறுபடியும் இதாயிருது பாம்பு. அடுத்து எலி என்ன செய்தோம், எலி போய் நம்ம ஓட்ட போடுறது ஒரு தணல், அதாவது ஒரு குகையை உண்டாக்குது, ஒரு சுரங்கம். மண்ணுக்குள்ள எத்தனை அடி ஆழம் தெரியாது, ஒரு சுரங்கத்தை உண்டாக்குது. அந்த சுரங்கத்துல பாத்தீங்கன்னா அதுக்கு வச்சு சுரங்கத்துக்குள்ள நம்ம அதுக்கு தேவையான தீயை கொண்டு சேமிச்சு வைக்குது. நமக்கு என்ன வேலை பாத்தீங்க, அந்த சுரங்கம் என்ன செய்யுது, சுரங்கத்துக்குள்ள மழை தண்ணி உள்ள போமா போகாதா, அது வந்து நேச்சுரல் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டர் மாறுது. அந்த தண்ணி மழை தண்ணி போல சேகரிச்சு போகுது. அப்ப வந்து ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அது யூஸ் தானே தெரியுதா, நமக்கு அதுவும் வந்து மண்ணில் வளர்த்த இம்பார்ட்டன் பண்ணுது. அடுத்து எடுத்துடுங்க, நம்ம எறும்பு எடுத்துடுங்க, எறும்பு நிறைய பூமியை ஓட்ட போடுது தெரியுதா, பூமியை ஓட்ட போட்டு நமக்கு உழவு இல்லாத வேலைமே மாத்துது. பூமி எந்த அளவுக்கு ஓட்ட போடுது, நம்ம உழவுலே லூஸ் பண்ண தானே வேலை, அதை வந்து ஓட்டும் போது எவ்வளவு வேலையை மாத்துது. அதுல வந்து நிறைய அந்த பூச்சிகள் இருக்குல்ல, சாப்பிடக்கு பீட்டா வேலை செய்யுது. நம்ம சாப்பிட அந்த செடியை பயக்கக்கூடிய பூச்சிகளை சாப்பிட்டு முட்டை குளிப்பு சாப்பிட்டு அது வந்து நமக்கு நம்ம பூச்சா மாறிடுது. சில எறும்புகள் நம்ம பாலிசம் பண்றதுக்கும் யூஸ் ஆகுது. அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு பறவை எடுத்துங்க, மயில் இருக்கு, கரவை இருக்கு, நிறைய இருக்கு.
1: ஆமா
0: ஆமா, அது
1: எல்லாமே. ஆனா நிறைய பேர் என்னன்னா, மயில் வந்து ஒரு குறையா நிறைய விவசாயிகள் சொல்றதை நம்ம கேக்குறோம் இல்ல, அது ஓரளவுக்கு உண்மையும் கூட. பேனா பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த குள்ளநரி நிறையா இருந்துச்சுன்னா மயிலோட எண்ணிக்கை பெருசாகாது, ஏன்னா அது வந்து அந்த முட்டைகள் எல்லாம் சாப்பிட்டுரும் அப்படின்னுவாங்க. இப்ப கொஞ்சம் அதனால எண்ணிக்கை ஜாஸ்தியா
0: இருக்கு. இந்த இயற்கை விவசாயத்துல நம்ம இது என்ன சொல்றேன்னா, என்னோட நேட்டிவ் தென்காசி. இப்ப நான் வந்து எனக்கு வந்து படிச்சதுனால இங்க வந்து செட்டில் ஆகிட்டேன், எனக்கு வாழ்வாதாரம் இருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல நம்மளுக்கு வாழ்வாதாரம் இருந்தா எல்லா பூச்சி அங்க உட்காந்துக்கிடும், நமக்கு வெயிட் பண்ணனாலதான். இடத்துல வந்து இப்ப நான் இப்ப பாம்பு இருக்கா, ஆட்டோமேட்டிக் கீரியும் மயிலும் ஆட்டோமேட்டிக் அந்த இடத்துக்கு வந்துடும். நம்மளுடைய வாழ்வாரத்தை தேடி அங்க ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதே மாதிரி இது கழுகு வந்துடும், மலிச்சிரு வந்துடும், எல்லாமே அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த சூழலை உருவாக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அடுத்து பாத்தீங்கன்னா எறும்பு விலைக்கு செய்யுது, எறும்பு நம்மளுக்கு நேச்சுரல் வாட்டர் ஹார்வெஸ்டர் தான். கரையம் வந்துருது, கரையம் பாத்தீங்கன்னா எல்லா மக்களும் உடைச்சி மண்ணுக்கு வளமா மாத்துது நம்ம. அதனால அது வந்து நமக்கு அதுல நிறைய பொந்து கரையம் பொந்து இருக்கணும், அதுவுமே நம்ம ஏற்ற வச்சல் வாட்டர் கரெஸ்ட் தான்.
1: சரி,
0: அடுத்து மரவட்டை எடுத்துருங்க. மரவட்டை பாத்தீங்கன்னா இதே தான், நம்ம மண்ணில் அந்த இதெல்லாம் சாப்பிட்டு அதுவும் உரம் நல்ல மண்ணுக்கு விடுறது மாத்துது. இப்ப நம்ம மலையில பாத்தீங்கன்னா நம்ம வந்து மத்த மிருகங்கள் இருக்கு, இப்ப நம்ம சமவெளியில பாத்தீங்கன்னா ஒரு உணவு காடை உருவாக்குதோம். இந்த எருடைய பங்கு ரொம்ப முக்கியம். இப்ப இந்த மண்ணில வளமாக்குது இல்ல, இந்த எறும்பு எல்லாருடைய லோல் வந்து ரொம்ப முக்கியம். இது இறந்தா உணவாயிருது. இது பாத்தீங்கன்னா விதை, அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பறவைகள் இதுக்கு
1: பாத்தீங்கன்னா
0: செடியை நடுறோம் ஒரு ஒவ்வொரு செடியும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ணையில ஒரு களை இருக்கு, அந்த களையை வெட்டினா அந்த இடத்துல வந்து புல்லு வந்துகிட்டே இருக்கும். இந்த வெட்டின இடத்துல நமக்கு தேவையான ஒரு பப்பாளியோ ஒரு இதை வச்சு அந்த இடத்துல புல்லு ஆட்டோமேட்டிக்கா வராதுல்ல, அப்ப அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த தேவையில ஆட்டோமேட்டிக்கா போயிருதுங்களா. அப்ப ஒவ்வொரு நம்ம எந்த இடத்துல சன்லைட் விழுதோ, சன்லைட் விழுந்து புல்லு முளைச்சாலே அந்த இடத்துல எனர்ஜி இருக்கு, அந்த எனர்ஜி நம்ம ப்ரொவைட் பண்றோம். பாருங்க நம்மளுடைய ரோல், செடியை டிஃபரெண்ட் லெவல்ல வளர்க்குறோம், வளர்த்து அந்த வேஸ்ட் சோலார் எனர்ஜி இருக்கு, அந்த எனர்ஜி நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. டிஃபரெண்ட் லெவல்ல எனர்ஜி அறுவடை பண்ணி அந்த வேஸ்ட் எனர்ஜி பொலிசா மாத்துவோம். நம்ம கான்செப்ட் அதான் அந்த நம்ம அடுக்குமுறை விவசாயத்திற்கு முக்கியம்.
1: இப்ப இந்த அடுக்குமுறை விவசாயத்துல ஆக்சுவலா நீங்க சொல்றப்பல இப்ப என்னென்ன விஷயங்கள் வந்து விவசாயிகள் செய்யாமலே இயற்கையா நடக்கிற விஷயங்கள் வந்து அவங்களுக்கு பயனுள்ளதாக அமைதுன்னு நினைக்கிறீங்க? குறிப்பா இப்ப இந்த நீங்க சொன்னப்பல உயிர் சங்கிலி அப்படிங்கிறது ஒரு வகையில வந்து அவங்களோட வேளாண்மைக்கு துணை புரியறதா நம்ம வச்சுக்கிறோம். அந்த உயிர் சங்கிலியே வந்து அங்க நடக்கிற இயற்கையான நிகழ்வுகளை வந்து சரியான முறையில அதை நிர்வாகம் செஞ்சு

0: தேவையான சத்துக்களையும் அந்த பயிர் எண்ணிக்கையும் அதுங்களோட வளர்ச்சி அதோட மகரந்த சேர்க்கை இந்த மாதிரியான எல்லா விஷயத்துக்கும் அது ஒரு காரணியாக அமையுது. அப்படி இருக்கும்போது நம்ம என்னென்ன விஷயங்களை ஒரு இந்த மாதிரியான ஒரு அடுக்கு முறை தோட்டத்திலேயோ இல்லை அடக்குமுறை வேளாண் காட்டிலேயோ கவனிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அதாவது எந்த இடத்துல ஒரு விவசாயிய நம்மளோட தேவை வந்து அங்க இருக்கும், எதை செய்யணும் எதை செய்யவே கூடாது, அதை மட்டும்
1: இல்ல,
0: சொல்லுங்க.
1: அதாவது நிறைய விவசாயி பாத்தீங்கன்னா அவங்க ஃபீல்ட்ல ஹைபிரிட் சீடியும் ஃபெர்டிலைசர் வாங்குறாங்க. வாங்கி மண்ணில் போட்டு நிறைய ஃபெர்டில் எடுத்து அதை சக்கையை புளிதாங்க. நம்ம எப்படி வந்து எண்ணெய் புளித மாதிரி பிழிஞ்சு எடுத்து அந்த ஒவ்வொரு தடையும் பண்ணி பண்ணி பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மண்ணு இப்போ மலடாயிடுச்சு பார்த்தீங்க. அதுக்கு மண்ணுக்கு அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கிடையாது. ஒரு காப்புக்கு அந்த இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நெல் வச்சுருந்தோம். நெல் பார்த்தீங்கன்னா 6 அடி வளரும், 2 அடி மண்ணுக்கு, 2 அடி மாட்டுக்கு, 2 அடி தான் நமக்கு. பட் இப்போ அப்படி இல்லை சரிங்களா. நம்ம இருக்கிறதே மனசு எல்லாரும் மனசு குறி குறி குறி போய் 1 அடி தான் வச்சுருக்கோம். அங்கே நம்ம யாருக்கு கொடுக்கறதுக்கு வேலையே கிடையாது, யாருக்கு பொறுமை கிடையாது, எல்லா எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கு.
0: சரி,
1: நம்ம முன்னோட அப்படி இல்லை, எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கும் போது இந்த இடத்துல எல்லா உயிரிழக்கும் இருக்கும்போது நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மூணு எல்லாரும் அடுத்து பார்த்தீங்கன்னா மோனோ கிராப், யாருமே அடுக்கு முறை வசதியாக போகிறது இல்லை.
0: ஆமாம் ஆமாம்.
1: பிகாஸ் கடலை போடுறாங்க, கடலை போட்டிங்கன்னா அந்த கடலை எடுத்து களை விட்டு உரம் வச்சு எல்லாம் பண்ணும்போது லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 100 120 நாளில் முடிஞ்சிடும். அந்த 120 நாளில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒன்றுமே இருக்காது. அதுக்கு அதே அதுக்குள்ள ஒரு தென்னை மரம் வச்சு தென்னமரத்தில் கடலை போட்டாங்கன்னா 2 வெட்டு வெட்டிடுவான் பார்த்தீங்களா. 2 ஏக்கருக்கு 1 ஏக்கருக்கு 65 மரம் போட்டா கூட 2 வெட்டுக்கு ஆச்சு, 130 மரம் ஆச்சு. ஒரு மரத்துக்கு 10 காய் போட்டா கூட நமக்கு வந்து 1100 காய்ச்சி, ஒரு மரம் 11000 ஆச்சு. அப்போ செலவுலாம் ஒர்க் பண்றோம், அந்த யாரும் பண்றது இல்லை பார்த்தீங்களா. அதனால நம்ம எல்லாரும் மோனோகிராப் போகும்போது எல்லாரும் பிரச்சனை அங்கங்க மாட்டிக்கிட்டாங்க. முன்ன பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல சொந்த ஆளா இருந்தது, இப்ப அதுவும் கிடையாது. அவங்க ஆளுக்கு கூலி கொடுத்து பாக்கும், அதனால கட்டுப்படுத்தி முடியல பார்த்தீங்களா. பட் இப்ப எப்படி நம்மளுடைய வேலை மெயின் வேலை பார்த்தீங்கன்னா அறுவடை பண்ணணும், செடி நடணும், மெயின்டைன் பண்ணணும், அடுத்து வேலையை எடுத்து 4 வேலையும் என்ன கஷ்டப்படுறாங்கன்னா போய் காலைல 5 களை வெட்டணும், மருந்து அடிக்கணும், உழவு எல்லா வேலையும் மொத்தமா வச்சுக்கிட்டனால அவங்களால எந்த வேலையும் கரெக்டா இது பண்ண முடியும், ஆன் டைம் பண்ண முடியனால பிரச்சனை.
0: சரி, இப்ப விவசாயிகள் செய்ய வேண்டியது என்னன்னா அந்த ஒரே பயிர் செய்யற சாகுபடியை தாண்டி சரியான உணவுக்காக இது பண்ணணும். அதாவது அவர்களோட வேலையை வந்து இவங்களா செஞ்சிட்டு இருக்க எல்லா வேலையும் இயற்கையை செய்ய வைக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான
1: முக்கியம். மாடு கிடையாது, எல்லாரும் இப்ப வீட்டுல 4-5 மாடு 10 மாடு வச்சிருந்தாங்க. இப்ப எல்லாம் மாடுங்கிறது நம்ம அன்னைக்கு எருவுக்காக தான் வச்சிருந்தாங்க. இப்ப மாடு பாலுக்கா மாறிச்சு, பால் கமர்ஷியல் ஆகினால எல்லாரும் மாடு வந்து பாலுக்காக யாரும் மாடு சாணி வரத்துக்காக பண்றது இல்ல, இட ஒரு யூரியா அடி போடலாம் அப்படின்னு அந்த மாதிரி கான்செப்ட்ல போகுது பாத்தீங்களா. அந்த மாதிரி பெரிய பிரச்சனைனால தான் நம்ம வந்து அவங்க அந்த இடத்த வந்து திரும்ப மீட் பண்ண முடியல அவங்களால.
0: சரிங்க, இப்ப விவசாயிகளுக்கு இது சம்பந்தமா ஏதாவது கேள்விகள் இருக்கு, சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா அவங்களை தொடர்பு கொள்ளலாம். எப்படி தொடர்பு கொள்ளலாங்க?
1: என்னுடைய நம்பருக்கு நான் கூப்பிடலாம், 763-90-9001.
0: தமிழ்ல ஒரு வாட்டி சொல்லிருங்க.
1: 76-39-09-0001 என்னுடைய நம்பர். எப்ப நான் கூப்பிடலாம், நானும் ஒரு விவசாயி சொல்றேன், நான் அக்ரி படிச்சது இருக்கு, ரெண்டாவது இருந்தா கூட எல்லாரும் தச்சார்பேசு வாங்க, நிறைய மரங்கள் நடுங்க தெரியுங்களா. நமக்கு தேவையான எடுத்துக்கும், தேவையில்லாம் அங்கேயே கொடுத்துருதோம். எப்பவுமே பாத்தீங்கன்னா செலவு எல்லாம் எது கிடைச்சாலும் லாபம், நம்ம கான்செப்ட் அதுதான். எது தேவை நம்ம எடுத்துக்கிட்டோம், தேவையில்லாத அங்கேயே கொடுத்துட்டு நம்ம பிறந்த பூமி நல்லா இருக்கும், நம்மளை சார்ந்தவங்க நல்லா இருக்கணும், நம்ம சார்ந்த ஆடு மாடு எல்லாமே நல்லா இருக்கணும். மண்ணில் உள்ள இயற்கை நுண்ணுயிர்களும் அது வளமா இருந்தா மட்டும்தான் நம்ம மண் வளமா இருக்கும்.
0: அதாவது இந்த மாதிரியான வேளாண் காடுகள் ஒரு இயற்கையான முறையில ஒரு சரியான உணவை வந்து விவசாயிகளுக்கு அதிக செலவு இல்லாம எல்லா மாதிரியான பயிர்களும் அந்த இயற்கையோட ஒன்றிணைந்த முறையில அதுவா விளைவதற்கு அதோட முழு திறனுக்கு விளைவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறது ஒண்ணு புரிஞ்சுக்க முடியுது. ரெண்டாவது, இந்த மாதிரி பல பயிர்களை போடும்போது ஒண்ணு வந்து நீண்டகால பயிர்களான இந்த மரங்கள் இது மாதிரி அவங்களுக்கு ஒரு பெரிய தேவைகள் ஏதாவது வரும்பொழுது அதுக்கு பயன்படும். உள்ள இருக்க பயிர்கள் அப்பப்போ அவங்களோட தேவைக்கான செலவுக்கான அப்போ பொருளாதார வசதிக்கான விஷயங்களாக அமையும். அந்த வகையில் இந்த உணவு காடுகளை எல்லா விவசாயிகளும் கருத்தில் கொண்டு இதை எப்படி திட்டமிடணும், அவங்க நிலத்துக்கு ஏற்ற மாதிரி, அவங்கள்ட்ட இருக்கிற தண்ணிக்கு ஏற்ற மாதிரி என்ன வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத யோசிக்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம். நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்க அனுபவத்தை எல்லாத்தையும் சொன்னதுக்கு மிக்க நன்றி.
1: ரொம்ப நன்றி.
2: தம்பிய, எனக்கு தெரிஞ்சது நம்ம நம்மாழ்வார் ஐயா சொன்ன ஆடி காட்டுக்கு, நடு மாட்டுக்கு, நுனி வீட்டுக்கு.
3: சூப்பர்.
2: அப்புறம் இந்த காடு காத்தவனும் கச்சேரி காத்தவனும் பலன் அடைவான்.
3: வாவ் ஆத்தா, கந்தர்வ கோட்டை சுந்தரராஜர் சொல்றதும் கிட்டத்தட்ட அதேதான். உயிர் சூழலை பாதுகாக்கணும், தற்சார்பு வேளாண்மை செய்யணும்.
2: ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாசா. ஏதோ எனக்கு அலுப்பா இருக்கேன்னு உன்னை கூப்பிட்டேன். எம்புட்டு பெரிய விஷயத்த ப்ளே பண்ணி.
3: ஆத்தா, அது ப்ளே இல்ல, ப்ளே.
2: ஏதோ ஒண்ணு பண்ணனதுனால தெரியாதத தெரிஞ்சுக்கிட்டேன்ல. பாக்கு, தேக்கு, மிளகு, கிராம்பு இந்த மாதிரி போட நானும் ட்ரை பண்ணுறேன்.
3: ட்ரை
2: ஏதோ பண்ணுறேன்.

0: ஐயோ, என் மவன் மாதிரி தான் கிண்டலாம் பேசுற, அப்பாசமாவும் இருக்கிற.
1: சரி சரி அத்தா.
0: ஏப்பா இங்க வா, அந்த பைய புடி, இந்தா இதையும் புடி. இந்த பக்கம் பிள்ளைங்க நாளைக்கு வருது இல்ல, இந்த பழங்கள் அஞ்சாறு பறிச்சிட்டு போவோம். இளநிய கொண்டு போனா வெயிலுக்கு ஏதம்மா குடிப்பாங்கல்ல.
1: சரிதான் அத்தா.
0: இந்தா இது உனக்கு, ஒரு அஞ்சாறு எடுத்து போடு.
1: எனக்கு எதுக்கு அத்தா?
0: அட புடிப்பா, சாப்பிட்டு பாரு, அம்பிட்டு ருசியா இருக்கும். மாசில்லா மண்ணுல விளைஞ்சது.
1: ஓ, அன்புக்கு மறுப்பு சொல்ல முடியுமா? தேங்க்யூ அத்தா. சரி போமா, பாத்து பத்திரம்.
2: சுயசார்பு வேளாண் காடு நேர்முகத்தில் பங்கேற்றார் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை பி சுந்தரராஜ் அவர்கள். உடன் உரையாடினார் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள்.
3: இனி உழவர்களுக்கான அறிவிப்புகள். கடந்த வாரம் நாமக்கல் கோழியின நோய் கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாட்டு ஆய்வகத்தில் ஆய்வு செய்யப்பட்ட இறந்த பண்ணைக்கோழிகள் பெரும்பாலும் நாள்பட்ட சுவாச நோய், மேல் மூச்சுக்குழல் அயர்ச்சி ஆகியவற்றாலும், நாட்டுக்கோழிகள் வெள்ளை கழிசல் ஆகிய நோய்களால் பாதிக்கப்பட்டு இறப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. எனவே பண்ணையாளர்கள் தகுந்த உயிர் எதிர் மருந்துகளை அளிக்குமாறும், தடுப்பூசி செலுத்துதல், தண்ணீரில் கிருமிநாசினி அளித்தல் மற்றும் கால்நடை மருத்துவரின் ஆலோசனைப்படி தகுந்த சிகிச்சை மற்றும் உயிர் பாதுகாப்பு முறைகளை பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். புதுக்கோட்டை மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனைகள். புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் இடி மின்னலுடன் பலத்த காற்று வீசும் என எதிர்பார்க்கப்படுவதால் விவசாயிகள் வாழை மரங்களுக்கு முட்டுக் கொடுத்தல், பப்பாளி, முருங்கை பயிர்களுக்கு மண் அணைத்தல், கரும்பு பயிருக்கு விட்டம் கட்டுதல் போன்ற பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும். கொடிவகை பயிர்பந்தல்களில் துருப்பிடித்து பழுதடைந்துள்ள கம்பிகள் மற்றும் தூண்களை கண்டறிந்து சரி செய்யவும் போதுமான முட்டுகளை கொடுக்கவும். வேளாண் பயிர்களுக்கான ஆலோசனைகள். உளுந்து பயிரில் இலைவழி நுண்ணூட்டம் தெளிப்பது நல்ல பலன் கிடைக்கும். இலைவழி நுண்ணூட்டமாக 1 லிட்டர் தண்ணீரில் 40 மில்லிகிராம் NAA, 100 மில்லிகிராம் சாலிசிலிக் அமிலம் கலந்து பூக்கும் தருணத்தில் ஒரு முறையும், 15 நாட்கள் கழித்து மறுமுறையும் தெளிக்க வேண்டும். நெல் தரிசு பயிறு வகை பயிர்களுக்கு 1 லிட்டர் தண்ணீரில் 20 கிராம் DAP பூக்கும் தருணத்தில் ஒரு முறையும், 15 நாட்கள் கழித்தும் தெளிக்க வேண்டும். மானாவாரி மற்றும் இரவை பயிர்களுக்கு 1 லிட்டர் தண்ணீரில் 20 கிராம் DAP அல்லது 20 கிராம் யூரியா கலந்து பூக்கும் தருணத்தில் ஒரு முறையும், 15 நாட்கள் கழித்தும் தெளிக்க வேண்டும். மருந்து தெளிக்கும் வேலைகளை மழையில்லாத நாட்களில் மட்டுமே மேற்கொள்ள வேண்டும். மிளகாய் சாகுபடி செய்ய தயாராகும் விவசாயிகள் மிளகாய் விதைகளை அவசியம் விதை நேர்த்தி செய்ய வேண்டும். விதை மூலம் பரவும் நுனிக்கருகள் நோய், பழமழுகல் நோய் ஆகியவற்றை கட்டுப்படுத்த 1 கிலோ விதைக்கு 10 கிராம் ட்ரைகோடர்மா விரிடி, 10 கிராம் சூடோமோனாஸ் புளூரசன்ஸ் வீதம் கலந்து 24 மணி நேரம் வைத்திருந்து விதைக்க வேண்டும். தக்காளி பயிரில் தேமல் நோய் தாக்குதல் பரவலாக தென்பட வாய்ப்புள்ளது. இந்நோயின் அறிகுறியாக தாவரத்தில் வெளிர் பச்சை புள்ளி அமைப்புடன் இளமிலைகள் வெயில் நாட்களில் வாடத் தொடங்கும். பாதிக்கப்பட்ட தாவரம் வளர்ச்சி குன்றி வெளிர்பச்சை நிறமாக காணப்படும். பாதிக்கப்பட்ட தாவரங்களை கவனமாக அகற்றி அழித்துவிட வேண்டும். வைரஸ் நோய் தொற்று கொண்ட நாற்றுகளை நடவிற்கு பயன்படுத்தக்கூடாது. புகையிலை, உருளைக்கிழங்கு, மிளகாய், குடைமிளகாய் போன்றவற்றை தவிர மற்ற பயிர்களை பயிர் சுழற்சிக்கு பயன்படுத்த வேண்டும். கால்நடை வளர்ப்போருக்கான ஆலோசனைகள். விவசாயிகள் தங்கள் செம்மறியாடுகளை கோமாரி நோயிலிருந்து காப்பாற்ற ஆடுகளுக்கு 2.5 மாத வயதில் கோமாரி நோய்க்கான முதல் தடுப்பூசியையும், பின்பு ஒவ்வொரு 6 மாதத்திற்கு ஒரு முறையும் தவறாமல் போட்டுக்கொள்ள வேண்டும். வேளாண் இடுபொருள்கள் விற்பனை குறித்த அறிவிப்பு. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் காட்டுத்தோட்டம் தஞ்சாவூரில் எதிர்வரும் சம்பா, தாலடி மற்றும் கோடை பருவத்திற்கேற்ற ADT 51, ADT 46, ADT 58, ADT 61, ADT 42 மற்றும் CO 51 ஆகிய உண்மை நிலை நெல் விதைகளும், வம்பன் 8 உளுந்து உண்மை நிலை விதையும் இருப்பில் உள்ளன. மேலும் மண்வள மேம்பாட்டிற்கு உகந்த மண்புழு உரமும் இருப்பில் உள்ளது. தேவைப்படக்கூடிய வேளாண் பெருமக்கள் வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் தஞ்சாவூர் என்ற முகவரியில் தொடர்பு கொண்டு பயனடையலாம். தொடர்புக்கு 043-622-26-76-19, அலைபேசி எண் 9551-07-31-18. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

நேர்களை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மத்தியிலே 936 கிலோஹெர்ட்ஸ்லையும் அடுத்ததா இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் 80-90 காலகட்டங்களில் வெளியான திரைப்படங்களிலிருந்து நேர்கள் உங்கள் விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். பங்கேற்க 43311 அப்படிங்கிற முன்னிணைப்பினோட 246-102-1, 240-102-1 ஆகிய எண்களை தொட்டுவாங்க.

0: நேரம் 8 மணி, நேர்கள் இணைக்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் தாமரை கார்த்திக். வளர்ச்சியடைந்த பாரதம் திட்டத்தின் கீழ் இளையோர் மற்றும் போதையில்லா இளைஞர்களை உருவாக்கும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக நாளை தொடங்கி வைக்கிறார். நாடு முழுவதும் பள்ளிகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் உள்ளிட்ட 10,000-க்கும் மேற்பட்ட அமைப்புகள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளனர். போதைப்பொருள் பயன்பாட்டிலிருந்து இளையோர் விலகியிருக்க ஊக்குவிப்பதும் அவர்களை சமூக மாற்றத்திற்கான சிறந்த மனிதர்களாக உருவாக்குவதே இத்திட்டத்தின் நோக்கமாகும். பொதுத் தேர்வு முறைகேடுகள் சட்டத்திருத்த மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒப்புதல் வழங்கியுள்ளார். நாடாளுமன்ற இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்ட இம்மசோதாவில் வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட தேர்வு முறைகேடுகளில் ஈடுபடுபவர்களுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை, 10 கோடி ரூபாய் அபராதம், சொத்து பறிமுதல் உள்ளிட்ட கடும் தண்டனைகளுக்கு வகை செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டிற்கு 4,466 கோடி ரூபாய் வரி பகிர்வு தொகையை மத்திய அரசு விடுவித்துள்ளது. அனைத்து மாநிலங்களுக்கும் என 1,09,019 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளது. மாநில அரசுகளின் மூலதனம் மற்றும் மேம்பாட்டு செலவினங்களை விரைவுபடுத்துவதற்காக இந்நடவடிக்கை என மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. 2030 ஆண்டிற்குள் 1.5 டிரில்லியன் டாலர் பொருளாதார இலக்கை அடைய தமிழக அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளதாக சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். திருப்பூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 5,000-க்கும் மேற்பட்ட ஆடை தயாரிப்பு மற்றும் தொழில் நிறுவனங்கள் சந்திக்கும் மின்சார பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வு காணப்படும் என்றார். இந்நிகழ்வில் 12 பயனாளிகளுக்கு 45 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அரசு மானிய கடனுதவிக்கான ஒப்புதல் ஆணைகளை அமைச்சர் வழங்கினார். தமிழகத்தில் வேளாண் துறைக்கு தேவையானதை மத்திய அரசிடம் கேட்டு பெறுவோம் என்று மாநில வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். வேலூரில் ஒருங்கிணைந்த வேளாண் விரிவாக்க மையத்தை ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் வரும் வேளாண் பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கான சிறப்பு அம்சங்கள் இடம்பெறும் என்றார். தூத்துக்குடி மாவட்டத்தில் நீர்வழி தடங்களை பாதுகாக்க அரசு தீவிர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மீன்வளம் மற்றும் மீனவ நலத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் அனைத்து நீர்நிலைகளையும் பார்வையிட்ட பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர், ஆக்கிரமிப்புகள் சட்டப்படி அகற்றப்படும் என்றார். தமிழகத்தில் இஸ்லாமியர்களின் வாழ்வாதாரம் உயரும் வகையில் அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயலாற்றி வருவதாக தமிழக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டத்தில் முஸ்லிம் பெண்கள் உதவும் சங்கம் சார்பில் 129 பயனாளிகளுக்கு 11 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் திரு ராஜீவுடன் இணைந்து அவர் வழங்கினார். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் திருக்கோவிலில் அறநிலையத்துறை சார்பில் பிரசாத விற்பனை கூடத்தை வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு தென்னரசு இன்று தொடங்கி வைத்தார். அரியலூர் மாவட்டம் கங்கை

கொண்ட சோழபுரத்தில் வரும் 10ஆம் தேதி நடைபெறவுள்ள ஆடி திருவாதிரை விழா முன்னேற்பாட்டு பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மாமன்னர் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளான திருவாதிரை விழா சிறப்புடன் நடைபெற அனைத்து அலுவலர்களும் ஒருங்கிணைந்து செயல்பட அவர் அறிவுறுத்தினார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி வந்தனா கார்க் இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். கர்நாடக நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக கபினி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் காவிரியில் 10,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இந்த தண்ணீர் நாளை இரவு தமிழகம் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கோவை ஆழியாறு கவி அருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பாதுகாப்பு கருதி குளித்துக் கொண்டிருந்த சுற்றுலாப் பயணிகள் வெளியேற்றப்பட்டனர். பொதுமக்கள் அருவிக்கு செல்ல தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. குத்துச்சண்டை மகளிர் 54 கிலோ எடைப்பிரிவில் பிரீத்தி பவார், 57 கிலோ எடைப்பிரிவில் ஜாஸ்மின் ஆகியோர் தங்கப்பதக்கத்தை வென்றனர். பாராகுண்டு எறிதலில் சோமன் ராணா தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆடவர் குத்துச்சண்டை 55 கிலோ எடைப்பிரிவில் ஜெடுமணி சிங், பாராகுண்டு எறிதல் பிரிவில் சுபம் ஜூயல் ஆகியோர் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளனர். ட்ரிபிள் ஜம்ப் போட்டியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பிரவீன் சித்திரவேல் வெள்ளிப்பதக்கத்தையும் செல்வப்பிரபு திருமாறன் வெண்கலப்பதக்கத்தையும் கைப்பற்றினர். பதக்கம் வென்ற இந்திய வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழக வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர் திரு விஜய், பிரவீன் சித்திரவேலுக்கு 30 லட்சமும் செல்வப்பிரபு திருமாறனுக்கு 20 லட்சமும் ஊக்கத்தொகை அறிவித்தார். இதுவரை 8 தங்கம், 15 வெள்ளி, 7 வெண்கலம் என 30 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் இந்தியா 6வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. தாய்பே ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா வியட்நாமின் தூ லிங் நியூனை நாளை எதிர்கொள்கிறார். செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.

8:06 திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு இணைஞ்சிருக்கும். இது 80-90 காலகட்டங்களில் வெளியான திரைப்படங்களிலிருந்து இடைக்கால கீதங்களை நேயர்கள் அவங்க விருப்பமாக கேட்டு ரசிக்கிற இரவு இசை இனிமை. பங்கேற்க சொல்லி 4-3-1 முன் இணைப்பெண்ணோட 246-102-1 இதுவரைக்கும் பண்பலையில் பேசினதே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க முன் இணைப்பெண்ணோட 240-102-1 அப்படிங்கிற எண்ணை தொட்டு வரலாம். விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

0: 8:13 இணைந்திருக்கிறோம். இரவு இசை இனிமை திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இனிப்பில் வரக்கூடிய முதல் நேயர் வணக்கம்.
1: வணக்கங்க, நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்குங்க, நல்லா இருக்குங்க.
0: யார் பேசுறீங்க ஐயா, எங்க இருந்து பேசுறீங்க?
1: திருச்சி மாவட்டம் லாவடி வட்டம் திண்ணியம் தனபால் மல்லிகா பேசுறேங்க.
0: சொல்லுங்க தனபால் ஐயா, என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு?
1: பூக்களை பறிக்காதுல இருந்து பூக்களை தான் பறிக்காதீங்க, காதலை தான் முறிக்காதீங்க, என்ன பாட்டு வேணுங்க?
0: கண்டிப்பா கொடுத்துடலாங்க ஐயா, நன்றி இனிப்புல வந்ததுக்கு. நீங்க கேட்ட பாடல் இதோ.

0: இணைந்திருக்கிறோம். நேயர்கள் விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிச்சிட்டு இருக்காங்க. இனிப்பில் வரக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
1: திருமணமேட்டில இருந்து அம்சோலி பேசுறேன் சார்.
0: அம்சோலிமா, என்ன பாட்டு வேணும்? எங்க, என்ன படத்துல இருந்து?
1: நம்ம ஊர் நாயல பி சுசிலா பாடுறது ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வச்ச சார்.
0: அது நம்ம ஊர் நாயகன் இல்லையே?
1: ஆ,
0: சரி, நம்ம ஊர் நாயகன் படத்துல இருந்து நீங்க கேட்ட மாதிரி ஒரு பாடல் கொடுத்துடலாம்.

0: இணைஞ்சிருக்கிறோம். இணைப்பில் வரக்கூடிய நேயர் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் கோட்டாத்து கிராமம் டி கோவிந்தராஜன் சார்.
0: கோவிந்தராஜன் ஐயா, என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு?
1: படம் நீங்க சார்.
0: ம்,
1: பாடலை வந்து நான் கட்டில் மேனில் கண்டேன் வெண்ணில் அந்த பாடல் சார்.
0: கண்டிப்பாக கொடுத்துடலாங்க ஐயா, நன்றி இணைப்பில் வந்ததுக்கு.

0: 8:25 நிமிடம். திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கோம். இனிப்பில் வரக்கூடிய நேர் யார் அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
1: நான் இனிய இரவு வணக்கம் கோபாலகிருஷ்ணன். நான் திருச்சி மாவட்டம் மேலமாங்காவனம் தேவேந்திரன் பேசுறேன் கோபாலகிருஷ்ணன்.
0: இனிய இரவு வணக்கம். சொல்லுங்க, என்ன பாட்டு இன்னைக்கு கேட்க போறீங்க?
1: எனக்கு இளையராஜாவும் சித்ராமாவும் பாடினது புது பாட்டுல இருந்து நேத்து ஒரு தரை பார்த்தா அப்படிங்கிற பாட்டு கொடுத்துருங்க கோபாலகிருஷ்ணன். நேர்கள் உங்கள் எல்லாத்துக்கும்
0: கண்டிப்பா எல்லாருக்காகவும் அந்த பாடல் கேட்டலாம். நன்றி இனிப்பில் வந்ததுக்கு.
1: Thank you.

0: 8 மணி 30 நிமிடம் இரவு இசை இனிமை நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கும் திருச்சி வானொலி அலைவரிசைகளில். இப்போ இணைப்பில் வரக்கூடிய நேயர் யார் அப்படின்னு கேட்டிடலாம். வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கங்களோட தனலட்சுமி சந்திரசேகர் மதுரையிலிருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு?
1: படம் வானமே இல்லை, எஸ்பி பாடியன், சோகம் இனி இல்லை.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். நன்றி இனிப்புல வந்ததுக்கு.
1: நன்றி, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்.
0: நன்றிமா, நன்றி. நீங்க கேட்ட மாதிரி அந்த பாடல் வருது.

0: 8:35 நேர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இரவு இசை இனிமை நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நீங்கள் அடுத்த நேயர். வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: யாருங்க சார்?
1: சார் கரூர் மாவட்டம் குளித்தா தாலுக்கா சார், வேங்காமட்டி டி வடம்புல செல்வி சார்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
1: 16 வயசு நிலை செந்தூர் போவார் சார்.
0: கேட்டலாமா?
1: கேட்டலாம் சார்.
0: நன்றி.

0: இரவு இசை இனிமையில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யாருங்க, எங்கிருந்து?
1: குப்பரிப்பட்டி. சுப்புலட்சுமி பேசுறேன்.
0: எந்த ஊர்மா?
1: குப்பரிப்பட்டி.
0: எங்க இருக்குது?
1: இனுங்கூருக்கு மேற்கால இருக்கு சார்.
0: இனுங்கூர் குழுமணி ரோடு.
1: ஆமா சார்.
0: அந்த சைட்ல தானா? சரிங்க. என்ன பாடல் வேணும்? என்ன படத்துல இருந்து?
1: பாயம்பில் இருந்து பொத்துக்கட்டி ஊத்துதறி வாணா, அந்த பாட்டு கொடுங்க சார்.
0: கேட்டலாமா?

0: 8:44 ஆயாச்சு. இரவு சினிமையில் 80-90களில் வந்த பாடல்கள் கேட்டு ரசித்துட்டு இருக்கோம். இப்போ அடுத்த நேயர், வணக்கம்.
1: அண்ணே வணக்கம்ண்ணே.
0: யாருண்ணே? வணக்கம்ண்ணே.
1: அண்ணே நான் தேனி மாவட்டத்திலிருந்து பேசுகிறேண்ணே.
0: எங்கேருந்துங்க?
1: தேனி மாவட்டம் அண்ணே. தேனி மாவட்டம்.
0: சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஐயா, என்ன பாடல் வேணும்?
1: என் கணினி நல்லா இருக்கீங்களாண்ணே?
0: நல்ல பிரமாதமாக இருக்கும். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம்.
1: என்ன
0: பாட்டுங்க?

0: இரவு இசை நிமையில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: சார் வணக்கம் சார்.
0: சொல்லுங்க சார்.
1: பண்ணப்பட்டது தங்கராஜ் சார்.
0: பண்ணைப்பட்டி
1: ஆமாம் சார்.
0: எந்த மாவட்டம், எந்த ஊர்?
1: திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் சார்.
0: மணப்பாறை வட்டத்துலைங்களா?
1: ஆமாம் சார்.
0: சரிங்க, என்ன பாடலுங்கய்யா வேணும்?
1: என் ஆசை மகிழ்ந்து ராசிதான் கை ராசிதாங்கிற பாட்டு
0: கேட்கலாமா?
1: ஆ சரிக்கா.
0: நன்றிங்க.

0: இரவு விசையின் நிகழ்ச்சியினுடைய நிறைவு நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார், திருகம்பலி பழையூர்ல இருந்து சரவணன் பேசுறேன் சார்.
0: சரவணன் சார், சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: மலையூர் மாம்பியாலிருந்து காட்டுப்பள்ளி போற கவலைப்படா, அந்த பாட்டு போடுங்க சார்.
0: கண்டிப்பா உங்களுக்காக அந்த பாடல் கேட்டலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிட்ட, பங்கு பெற முயற்சி செய்த, நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி.

இனிமையான இரவு நேரத்தை மேலும் இனிமையாக்க இனிய பாடல்களோடு திருச்சி FM Rainbow 102.1 கேட்டு ரசிக்கவிருக்கிறோம் இனிய ராகம்.

0: linda. Da un saludo. Hi. Love. No, no. எப்பயுமே ஆமணிக்குதான் முதல்ல லவ் சொல்லணுமா? பொண்ணுங்க நீங்க சொல்ல மாட்டீங்களா? நம்ம மேட்டை பொறுத்த வரைக்கும் முதல்ல நீ தான் என்கிட்ட வந்து வினோத் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்ற. அதுக்கப்புறம் தான் நான் சொல்லுவேன். பாப்மா
1: சல
0: பாத்திரம் வேணா வேணா, நீ சொல்றதுக்குள்ள நான் கிளம்பினாட்டேன். அதனால நானே முதல்ல சொல்லிடுறேன் பிருந்தா.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: இனிய இசையில் அமைந்த பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சி FM ரெயின்போ 102.1 இனிய ராகம்.

இனிய ராகம் கேட்டு இணைந்திருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நெஞ்சத்தோடு கலந்து நினைவுகளோடு உறவாடும் காவிய கானங்கள் காற்றலையில் தவழும் நேரம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு ரசிக்கவிருக்கிறோம். ஞாபகம் வருது. இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்கள் உங்கள் விருப்பமான பாடலை வாட்ஸ்அப் வழியாக கேட்டு ரசிக்கலாம். 938-546-1 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எனக்கு விருப்பமான பாடல், அது இடம்பெற்ற படம், கூடவே உங்கள் பேர், ஊர் பேர் எல்லாத்தையுமே குரல் பதிவாவோ தட்டச்சு செஞ்சோ அனுப்புங்க. நிகழ்ச்சியில் கேட்டு ரசிங்க. நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் யார் கேட்டிருக்காங்கன்னு கேட்போமா?
2: வணக்கம், நான் லக்ஷ்மி பேசுகிறேன், குமரன் நகர்லேருந்து. எனக்கு 1000 பொய் படத்துலேருந்து புலவர் சொன்னதும் பொய்யே பொய்யே அந்த பாட்டு கொடுங்க. நன்றி.
1: நேர் கேட்ட மாதிரி அந்த படத்துல இருந்து பாடல் கொடுத்துடலாம்.

10:06 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருது நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் எங்கள் தங்கராஜா படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா, கேரளா கூட்டு நாடலிருந்து கருப்பசாமி அவர்கள் தான் பாடல் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக அந்த பாடல் வருது. நம்மளும் கேட்டு ரசிக்கலாம். நீங்களே உங்கள் விருப்பமான பாடலை நீங்களும் ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் கேட்க 9385464102 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எனக்கு விருப்பமான பாடல், இடம்பெற்ற படம், கூடவே உங்கள் பேர், ஊர் பேர் எல்லாத்தையும் குரல் பதிவாகவோ தட்டச்சு செஞ்சோ அனுப்புங்க. நிகழ்ச்சியில் கேட்டு ரசிங்க.

0: நீங்கா நினைவுகளை இனி ஜோடி சேர்க்கும் ஞாபகம் வருதி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 10:11 நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யார் கேட்டிருக்காங்க, குரல் பதிவை கேட்போமா?
1: ஹலோ, லால்குடியிலிருந்து கொத்தனார் சுந்தர் பேசுகிறேன். படம் வந்து பணக்கார குடும்பம், ஒன்று எங்கள் ஜாதியே ஒன்று எங்கள் நீதி. நன்றி, வணக்கம்.
0: நேர் கேட்ட அந்த பாடலை இப்போ கேட்டு ரசிப்போம்.

0: 10:15 ஞாபகம் வருது நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் யார் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற அந்த குரல் பதிவை கேட்டுருவோம்.
1: கோபால் அண்ணா வணக்கம். நான் லூப்ரா ஏர்போர்ட்ல இருந்து செந்தில்நாதன் தாமஸ் பேசுகிறேன். எனக்கு பிடிச்ச படம் நெஞ்சில் ஓர் ஆலயம். படம் வந்து நெஞ்சில் ஓர் ஆலயம். பாடல் என்ன நினைத்து என்னை
0: நெஞ்சில் ஒரு ஆலயம் படத்திலிருந்து அவர் கேட்ட அந்த பாடலை நம்ம இப்போ கேட்டுடலாம்.

அன்றும் இன்றும் என்றும் நம் மனம் விட்டு நீங்காத திரையிசை பாடல்களோடு ஞாபகம் வருது நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இல். அடுத்ததா யார் பாடல்

0: கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்போம்.
1: இரவு வணக்கம் கூறுவது ஸ்ரீரங்கம் எஸ் ரங்கன் ஞாபகம் வருது நிகழ்ச்சி மூலம். அதாவது பிரபல பின்னணி பாடகி ஜமுனாராணி அவர்கள் நேற்று இயற்கை எய்தினார் என்பதை நேற்று செய்தித்தாள் மூலம் அறிந்தேன். அதை நினைவுபடுத்தும் வகையில் அவர் எத்தனையோ பாடல்கள் பாடியிருக்கிறார். அத்தனை பாடல்களும் காலத்தால் என்றும் எப்போதும் அழியாது. ஆனால் அவர் பாடியுள்ள குங்குமப்பூவே கொஞ்சம்பூராவே என்ற பாடலின் படம் எனக்கு தெரியவில்லை. ஆனால் இப்பாடலை ஜமுனாராணி அவர்களை நினைவுபடுத்தும் வகையில் நாம் அனைவரும் இணைந்து இந்த பண்பலை திருச்சி வானொலியோடு கேட்கலாமே. அதற்காக நான் மட்டுமா காத்திருக்கிறேன்? என்னுடன் சேர்ந்து வயதில் மூத்தவர் எனது தந்தையும் காத்திருக்கிறார்.
2: வயதில் மூத்தவர் யார் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும்? ஸ்ரீ சுந்தரர் அவர்கள்.
1: எங்கள் நன்றி, வணக்கம். இரவு நேரத்தில்
0: நேயர் கேட்ட அந்த பாடல் மரகதம் படத்திலிருந்து கேட்போம்.

ஞாபகம் மருதி நிகழ்ச்சியில் அடுத்ததாக யார் பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னா, தஞ்சாவூர்லேருந்து லக்ஷ்மி அவங்க தான் பாடல் கேட்டிருக்காங்க. நீச்சல் குளம் படத்துலேருந்து பாடல் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட மாதிரியே அந்த படத்துலேருந்து பாடல் எடுத்து கேட்டு ரசிப்போம். 10:24 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது ஞாபகம் வருது.

10:28 அன்றும் இன்றும் என்றும் நம் மனமிட்டு நீங்காத திரைசி பாடல்களை ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கோம். நேர்கள் அவங்க விருப்பமான பாடலை வாட்ஸ்அப் வழியாக கேட்டுட்ருக்காங்க. 9:38 5:46 1:02 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எனக்கு உங்கள் விருப்பமான பாடலை குரல் பதிவாகவோ தட்டச்சு செஞ்சு அனுப்புங்க. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் கும்பகோணம் செந்தில்நாதன் ஜெயா விவேகானந்தன் அவங்க தான் கேட்டிருக்காங்க. தவப்புதல்வன் படத்துலேருந்து பாடல் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக அந்த பாடல் வருது, நம்மளும் கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் FM Rainbow 102.1 ரோடு.

10:32 நிமிடம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருது நிகழ்ச்சி தான் கேட்டுருக்கோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் பச்சை விளக்கு படத்திலிருந்து கேட்டிருக்காங்க மேல அம்பிகாபுரம் ஜோசப் அவர்கள். அவருக்காக அந்த பாடல் வந்து கேட்டு ரசிப்போம்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: 10:38 ஞாபகம் வருதி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். காலத்தால் அழியாத காவிய கானங்களை நேயர்கள் அவங்களுடைய விருப்பமாக கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் ரெயின்போ எஃப்எம் 102.1 இனி இரவு வணக்கம் ஜோன்ஸ் ஆரோக்கியராஜ் பொன்மலைப்பட்டியிலிருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. துலாபாரம் படத்துலேருந்து பாடல் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக அந்த பாடல் விருது கேட்டு ரசிப்போம்.

0: காலத்தால் அழியாத காவிய கானங்களை கேட்டுட்ருக்கோம். ஞாபகம் மறதி நிகழ்ச்சியில் 10:42 ஆகுது. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் யார் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற அந்த குரல் பதிவை கேட்டலாம்.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ ஞாபகம் மறதி நிகழ்ச்சியில் இணைவது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் ஆண்டகலூர் கேட் பிரியா செந்தில்குமார். நிகழ்ச்சியில் விரும்பி கேட்ட பாடல் தேனும் பாலும் திரைப்படத்திலிருந்து மஞ்சளும் தந்தாள் மலர்கள் தந்தாள் மங்கள மங்கை மீனாட்சி நெஞ்சம் ஒருவன் சொந்தமென்றாள் தேவி எங்கள் மீனாட்சி. மஞ்சளும் தந்தாள் மலர்கள் தந்தாள் மங்கள மங்கை மீனாட்சி. அந்த பாட்டிலே ஒளிபரப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: நேயர் விரும்பி கேட்ட மாதிரியே அந்த பாடல் தேனும் பாலும் படத்திலிருந்து ஒளிபரப்பாகுது. இணைந்திருங்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருது நிகழ்ச்சியோடு.

நெஞ்சத்தோடு கலந்து நினைவுகளோடு உறவாடும் காவிய கானங்கள் காற்றலையில்

ஆகாஷ்வாணி திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நமது நிலைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நமது நிலைய ஒலிபரப்பு நாளை காலை மணி 5:45 துவங்கும். அதுவரை நிகழ்ச்சிகள் சென்னையிலிருந்து ஒலிபரப்பாக கேட்கலாம். இணைந்திருங்கள் இதே அலைவரிசையோடு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.

நேரம் 11:01 கடந்து போயிட்டு இருக்கிற இந்த வேளையில இணைஞ்சிருக்கோம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில. நான் உங்கள் ஆர்ஜே ராஜா. இந்த நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி எஃப்எம் 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோவை எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில முதலாவதாக வரக்கூடிய பாடல் கோ திரைப்படத்திற்காக. ஸ்ரீராம் பார்த்தசாரதி மற்றும் குழுவினர் குரல்ல, பா விஜயின் வரிகள்ல, ஹாரிஸ் ஜெயராஜின் இசையில. கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

இணைந்திருக்கிறோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில அருமையான பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். இந்த வரிசையில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் இருமுகன் திரைப்படத்திற்காக கிறிஸ்டோபர் ஸ்டான்லி மற்றும் குழுவினர் குரல்ல கார்கி வரிகள்ல ஹாரிஸ் ஜெயராஜின் இசையில கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ்ப்பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான

0: நம்மோடு இணைந்திருங்கள் நீங்கள்.
1: ஒரு குழந்தை பிறந்தவுடன் நாம் கொடுக்கும் தாய்ப்பால் தான் முதல் அமிர்தம். தாய்ப்பால் குழந்தைக்கு முதல் தடுப்பு மருந்து கூட.
2: மஞ்சள் நிறமா கெட்டியா சுரக்கும் இந்த தாய்ப்பால் அசுத்தமானது, ஜீரணமாகாது என்று வெளியேற்றி விடாதீர்கள். அதுதான் குழந்தைக்கு நாம் செய்யும் தீமை.
3: குழந்தைகள் சிறிய அளவு தாய்ப்பால் மட்டுமே எடுத்துக் கொள்வதால் அவர்கள் எளிதாக சுவாசிக்கவும் உறிஞ்சவும் விழுங்கவும் கற்றுக்கொள்ளுகிறார்கள்.
4: தாய்ப்பாலில் உள்ள சத்துக்கள் வேறு எந்த உணவிலும் கிடைப்பதில்லை. தாய்ப்பாலில் உள்ள வெள்ளை அணுக்கள் நோய் தொற்றையும் தடுக்கும், குழந்தையின் இறப்பு விகிதத்தை குறைக்கிறது.
5: குழந்தையின் வாழ்நாள் முழுமைக்கான வளர்ச்சிக்கு தாய்ப்பாலை புகட்டுவோம், ஆரோக்கியத்தை அளிப்போம்.

நேரம் 11:15 கடந்து போயிட்டு இருக்கிற இந்த வேளையில் இணைஞ்சிருக்கும் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் வாரணமாயிரம் திரைப்படத்திற்காக நரேஷ் ஐயர் மற்றும் பிரசாந்தினி குரல்ல தாமரையின் வரிகள்ல ஹாரிஸ் ஜெயராஜின் இசையில்

இனிமையான பாடல்களை இந்த மாதிரி இரவு நேரங்கள்ல கேக்குறதே ஒரு தனி சுகம் தாங்க. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கும். நிகழ்ச்சியில் அடுத்ததா வரக்கூடிய பாடல் மஜ்னு திரைப்படத்திற்காக பாம்பே ஜெயஸ்ரீ மற்றும் ஹரிஷ் ராகவேந்திரா குரல்ல, வைரமுத்து வரிகள்ல ஹாரிஸ் ஜெயராஜின் இசையில. கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் FM 102.3 வித் மீ RJ ராஜா.

நேரம் 11:27 கடந்து போயிட்டு இருக்கிற இந்த வேளையில இணைஞ்சிருக்கும் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் நண்பன் திரைப்படத்திற்காக விஜய் பிரகாஷ் குழுவினர் குரல்ல, கார்கியின் வரிகள்ல, ஹாரிஸ் ஜெயராஜின் இசையில்.

மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் அநேகன் திரைப்படத்திற்காக சங்கர் மகாதேவன் குரல்ல, வைரமுத்து வரிகள்ல ஹாரிஸ் ஜெயராஜின் இசையில. கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

மனசு மயங்கும் நிகழ்ச்சியில அடுத்ததாக வரக்கூடிய பாடல் த்ரிஷா லனா நயன்தாரா திரைப்படத்திற்காக ஜி வி பிரகாஷ்குமார், சைந்தவி மற்றும் கல்யாணி பிரதீப் குரல்ல, கபிலன் வரிகள்ல, ஜி வி பிரகாஷ்குமாரின் இசையில.

0: எல்லாருக்கும் வணக்கங்க. நான் அட்டகத்தி கெத்து தினேஷ் பேசுறேன். இசையோட பயணிக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். இசையை நம்ம எல்லாருமே கேட்டு அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஸோ நம்ம எல்லாரும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 எஃப்எம் கேட்கலாம், கேட்டு மகிழலாம்.
1: அருமையான பாடல்களை இந்த இனிய இரவு வேளையில நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் என்னை அறிந்தால் திரைப்படத்திற்காக.

நேரம் 11:50 கடந்து போயிட்டு இருக்கிற இந்த வேளையில மனசு மயங்கும் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்ததாக வரக்கூடிய பாடல் அமரக்காவியம் திரைப்படத்திற்காக KG ரஞ்சித் மற்றும் மது ஐயர் குரல்ல, வெற்றிச்செல்வன் வரிகள்ல, ஜிப்ரான் இசையில.

நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக குக்கு திரைப்படத்திற்காக கல்யாணி நாயர் மற்றும் பிரதீப் குமார் குரல்ல யுகபாரதி வரிகள்ல சந்தோஷ்

நாராயணன் இசையில. அடுத்ததாக 12 மணி முதல் 4 மணி வரை இடைவிடாத பாடல்கள் காற்றின் மொழி, நீங்காத ரீங்காரம், தூங்காத விழிகள், இன்னிசை இரவுன்னு உங்களுக்காக அடுக்கடுக்கான அருமையான பாடல்கள். இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றின் மொழி.

கொடுக்கும் மாப்பிள்ளை புள்ளி எழுந்து விட்டானோ, தேன் அள்ளி குடித்து விட்டானோ, தொட்டு தழுவிய தோளுக்கும் மாப்பிள்ளை புள்ளி எழு

0: அன்பில் உயர்ந்தவர் யாரு? வள்ளலார்.
1: அறிவில் உயர்ந்தவர் யாரு? ஆமா, வள்ளுவர்.
0: பாட்டில் உயர்ந்தவர் யாரு?
2: பாரதியார்.
0: ஆமா, பாரதியார்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

உங்கள் ஊதத்தில் நிறைந்திருக்கும் பழரசம், அந்த வானத்தில் மறைந்திருக்கும் துளி விஷம். உங்கள் ஊதத்தில் நிறைந்திருக்கும் பழரசம், அந்த வானத்தில் மறைந்திருக்கும் துளி விஷம். நெஞ்சம் துடித்த

அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர்கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறுகதை. அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர்கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறுகதை.

இந்த பிரிவை தாங்குமோ என் மனம், ஒரு நூலில் ஆடுகின்ற ஊஞ்சல் போன்றதடி நாடும் மாறுகின்ற உன் மனம், எனக்கென்று புரிந்தது எவள் என்று தெரிந்தது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

என்றா. யானைக்கு சின்ன பூனை போட்டியா, தூண்டி மோதி தம்பட்ட பாடு பாத்தியாடு. யாருக்கும் அஞ்சிடாத சிங்கம் தான், உரத்தி பாருங்க மங்கிடாத தங்கம் தான். என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமம்மா கண்ணு சௌக்கியமா. என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமம்மா கண்ணு ஃபேன்டாஸ்டிக்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நேரம் 4 மணி. இனி கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். முதலாவதாக மூக்குத்தியம்மன் திரைப்படத்திற்காக.

திரையிசையில் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கௌரி கல்யாணம் திரைப்படத்திற்காக சூலமங்கலம் ராஜலட்சுமி குரலில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில்

0: இனி கேட்கலாம் பொங்கும் மங்களம்.
1: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் குடிசாதனப்பள்ளி ஜி பி திம்மராயப்பா அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். திருத்தணி ஏஜி லோகநாதன் அவர்கள் தவில். தத்துவமரிய தரமா ரீதி கவுளராகத்தில் அமைந்த பாபரசம் சிவன் பாடலுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. ஆதிதா

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் குடிசாதனப்பள்ளி ஜி பி திம்மராயப்பா அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து மாயா மாளவ கவுளராகத்தில் அமைந்த தேவதேவ கலையாமிதே, சுவாதி திருநாள் சாகித்யம், ரூபகதாளம்,

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் குடிசாதனப்பள்ளி ஜி பி திம்மராயப்பா அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். திருத்தணி ஏஜி லோகநாதன் அவர்கள் தவில்.

நேரம் 5 மணி. இணைந்திருக்கிறோம் அருள்மணி மாலையின் தெய்வீக ராகத்தில். தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் முதலாவதாக ஸ்ரீ சாரதா சுப்பிரபாதம் கேட்கலாம்.